0: ஜெபிச்சு இப்பொழுதே ஜெபிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்தில் நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். ஜெபிக்க வைங்க, முத இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொன்னார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்ப. இப்ப பாதாளத்தில் நிறைய ஆவிகள் ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்தில் ஆவிங்க மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்புவினா எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். இடவிடாம ஆராதிக்கணும். அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல, எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். ஹலேலூயா. நான்காவதாக எப்ப நம்ம தப்பிக்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு விரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்களை எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சிடறாரு, நம்மளை காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மளை எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். நம்ம கேட்கணும், வாசிப்பா.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமையை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி.
0: பாத்தீங்களா, யாருடைய ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறார். பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கன்னு சொல்றாரு. ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26 வசனம்.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களா.
0: நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா, எனக்கேற்ற பரிசு, ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குமாப்பா. ஆண்டு சொல், நான் உங்கள் பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னார். லேபியராகமம் 22:32 வசனம்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்ட போதும், கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல, கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா, 1 Corinthians 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 7:38-39
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள்
0: அடைய
1: போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: ஜீவ தண்ணீருள்ள நதிகள், அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டா நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல்ல, எபிரேயர் புத்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம், நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல, அவர் சொந்த ரத்தத்தினால. எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தர் நகரத்துக்கு புறமே படுவட்டான்னு, கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் மீறிமித்தமாக காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதெல்லாம் பாடல்கள் பட்டுதான் ஒரு சொட்டு. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார், பரிசுத்தன ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவன்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யறாரா? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மளை என்ன செய்யறாரு? தப்பு வைக்கிற தேவன். நமக்கு ஆண்டு கேட்போம், ஆண்டு என்னை காப்பாத்தி, என் ஆத்மா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னார். கர்த்தரா இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக்கு நீதிமான மாற்றார். இயேசுக்கு ரத்தம் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதலாம் பிக்கப்பட்டார், முழுப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தார், ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்குன்று வைத்துக் கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கர்த்தர் வேதம் சொல்லி நம்ம மீறுதலிமித்தமா பாதிக்கப்பட்டாரா, மீறுதலிமித்தமா காயப்பட்டாரா, மக்கள் நொறுக்கப்பட்டாரா, நமக்கு சமாந்தம் உண்டாக்குறதுக்கு ஆக்கிரியை ஏற்றுக்கொண்டாரா, ஆக்கினி அவர் மேல வந்தது அப்படின்னு வேத வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கர்த்தராக இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தினை கழுவிட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார், பரிசுத்தமாக்கும் போது நம்ம ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். அது மாத்திர துன்மார்க்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார் என்று சொன்னார். வேடனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்போதும் செவம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்துல என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவி சொல்ற கத்தரை எப்போது எனக்கு முன்வாய்த்திருக்கிற வலதுவர்த்தத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்யல அசைக்கப்படுகிற வாசித்து பாருங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியா,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்துல என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவர் நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வழியா பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, பரிசுத்தன் பலத்துல நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக, கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா கர்த்தர் மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம கர்த்தரே செய்வாரு, துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து செவம் பண்ணுமா,

0: ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன். வேறனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லம்பிக்கு தப்பு வைக்கிற தேவன், பொல்லாத மனிதர் கைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன். அவர் நம்மை தப்பு வைக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகால முற்பிதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்த மனசாட்சியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே நம்பணும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுது வெளித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கத்தக்கதான ஜெப சிந்தை எனக்கு தாரு ஆண்டவரே. எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா, அந்த ஜப ஆவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான்காவதை, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். என் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும். பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? ஆய் திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கும் தப்பு வைக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா, நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உம்மை தாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உம்மை ஆராதித்தார்களாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்களாமே. நாங்கள் இப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உம்மை நம்பிக்கொண்டிருக்க, எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்கு உண்மை நிற்க பாத்திரமல்லாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்மாக்களை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்புவிப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவான்களை தப்புவிக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள் ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட அந்த பிள்ளைகள் எல்லார் மீது உங்க கரம் படுவதாக. எல்லாரையும், எங்கள் எல்லாரையும் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌகரிய வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தார். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே. எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததப்பா. எங்களிலாம் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கல நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களை மேல கிரு வச்சிரு, இறக்க வச்சிரு, எங்களை மேல அன்பு வச்சிருப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்த போதெல்லாம் என் தேவனா கேட்ட, எங்களை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, ஆதரித்தீங்க, அரவணைத்தீங்க ராஜா. அதற்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். மகிமை சுவாமி, யாரையும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்த

0: தான் வேண்டும், சமாதானத்தை கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபை நாவி விண்ணப்பங்களாவே ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்க செபித்துக் கொண்டிருக்க அப்பா, இடவிடாம ஆராதிக்க அப்பா, நாங்கள் பரிசுத்தம் ஆள எங்களுக்கு கற்றுத்தாரு சொல்லித்தாரு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யாண்டவர. கரம் பிடித்து நடத்துங்க, உன்னத பலத்துல இடக்கட்டுங்க, நீ ரக்கினி மலாந்து காத்துக்கோங்க. நானே லவட்டி சேர கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்திரம். தேவனையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறகமா அற்புதம் செய்யப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. நீங்க சொன்னீங்களா, பொல்லக்கும் கொடுக்கற சமாந்தம் இல்ல, என்னுடைய சமாந்தத்தை வைத்திருக்கிறேன், உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராக என்று சொன்னீங்க. அப்படி ஆக நீர் எல்லாரும் உள்ளத்திலும் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. நாங்க சமாதானமா இருக்கிறோம், எங்கள் மேல எங்களுக்காக ஆக்கினே உங்க மேல வந்ததாண்டவர். அப்பாமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ரச்சா. இயேசுவே எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. முடி பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் ஆசிரியக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், சமாதானத்தோடு நிரம்பியிருக்கணும், சந்தோஷத்தில் நிரம்பியிருக்கணும். செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. ஆராதிக்கிறவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. உன்னதாவில் நிரப்புக, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது. செபிக்கிறோம் ஐயாமை, துதிக்கிறமே என்ன பலம் என்றாலும் குணமாக்கிருவப்பா, குணமாக்கிருங்க. ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க எசப்பா, சுடர்வழியை பட்டுவிட்டு காத்துக்கொள்ளுங்க அண்டவரே. வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கியும் தப்பு வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அன்றே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும். குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்த்தை தர முடியாது செபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்கு மக்களுக்கு நல்ல சுகப்பிரசை தாரு. தேப கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்க. பிரசவிக்க பண்ணுகிறேன் நான், பிரசவத்தை தடுப்பினவோ என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, சுகப்பிரசை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யற தேவன், கடன் பிரச்சனை கண்ணீர்ல இருந்து விடுதலை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதே போல கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்கப்பா ஆண்டவரே, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. தேவனே தேவனே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா ஏசப்பா, ஏசப்பா. குடி பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இப்படி வரிய பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிற. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளாம் சந்திக்க முடியா செபிக்கிறோம். எங்க படிக்க தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துல கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரை. நீங்க தானே சொன்னீங்க நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா, நெருங்கி நிற்க பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடங்குறவர் விசுவாச முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து நாக்கி பொறுமையோடு ஓட கடவுன்னு சொல்லிடுறேன். எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பொறுப்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்து தரலாம், சம்பூர்ணமா இந்த மேல பொழிந்து தரலும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் உள்ளவன். இங்க சொல்றாரு யாசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன், தாகம் உள்ளவர்கள் தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசுத்தவர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு, காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும், அப்பதான் நம்ம சீவுல நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல, நன்மையும் கிருபையும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்ணமா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தர் வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் இழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தர் வீட்டை நீடித்த நாட்களில் இழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தரத்தில் அன்பு வரும்போது அன்று ராஜ்யத்து போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி இருப்போம், நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒன்னு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒன்னு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தவர் யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: உங்கள்
1: பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, பரிசுத்தாவியை கொடுப்பது, அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: பாத்தீங்களா, பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, பரிசுத்தாவை கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, பரிசுத்த அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்த கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நாம கேட்கணும். கேளுங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு, பரிசுத்தனை கொடுப்பார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17
1: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இதோ மாம்சமான யாரும் ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீபத்தை நீர இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திரம் பரிசுத்தன் எதற்கு தேவை வாசித்து பாருங்க, 2 Corinthians 3:18
1: நாம் எல்லாரும் திறந்த முகமாய்
0: கர்த்தருடைய மகிமையை
1: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
0: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
1: அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமையடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவாரு. அதுக்குத்தான் பசு தேவையானவர். நம்ம நமக்குள்ள கர்த்தர் வந்துட்டாருன்னா மகிமையுமே மகிழ்ந்து மறுரூபமாக்குவாரு. நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்குத்தான் பரிசுத்த தேவையினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தரத்தில் அன்பு பெறும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையான ஒரே நாள் ஆயத்தம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21
1: பரலோகத்தில் இருக்கிற
0: என்
1: பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை
1: நோக்கி
0: கர்த்தாவே
1: கர்த்தாவே என்று
0: சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும்ப்பா என் வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. ஒரு சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதுப்பா. உங்களுடைய சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவரே சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்க. பரிசுத்தமா வாழ்றதா சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாலே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழவேன் ஆண்டவரேன், எனக்கு உதவிச்சேன்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர 1 Thessalonians 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமா தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞ்ச உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்தி கொள்ளணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
1: அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்காக செபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனித ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிதம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளிருக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறாரு. முதல்ல மனம் திரும்பின பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எழுத்திருப்பேன். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும், ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கும் சித்தமுள்ளவர்களா இருக்கிறப்பா, இதை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமா இருக்குன்னு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தமாக்குங்க, நான் ரட்சிக்கப்படவும், நான் மட்டும் இல்ல இந்த சனம் உலகத்திற்கு அத்தனை சனமும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தமுள்ளவர் சொன்னீரப்பா. நம்மளுடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கருத்தில் கண்ணீரோடு கேட்போமா? கர்த்தர் தம்மை நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுல் அடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. நீர்ந்து விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவம், இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா, நான் உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா, உண்மையே நேசிக்க, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகிதன மாறிவிடக்கூடாது. ஆண்டவரேன், உண்மை நேசிக்க, எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உன்னை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்த அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோரி வீட்டிலே நீடித்த நாட்களாக நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவர் லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம, துதிக்காம, ஜெபிக்காம மங்கி போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வைத்தரன் எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவரை சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வதும் சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கும் பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேரே. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்பா சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்துக்கு நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா, என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தான் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நாங்கள் கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திர அல்ல ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின் மீது நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான் சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கத்துடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள், தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க.
1: உண்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் அனுங்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவ கிருவாங்களை சூழ்ந்துகளட்டும், தேவ பிரசனை அவங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும் கத்தாவே அப்பா, கருப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க மால முடியுமையா. கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க மால முடியுமையா. எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராச்சா? உங்களத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராச்சா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. செபிக்கிறோம் ஐயா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. இப்ப தொடுங்காண்டவரை ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் ஏசு சுவாமி. பரலோக பிதாவே ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். மகிமுள்ள கரங்களை தொட வேண்டுமா செபிக்கிறோமையா. மந்திரம், செய்வனை, பெல்லிசனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஐயா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திரும்ப துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற துரத்துகிறோம் ஐயா. கட்டுகளெல்லாம் இயேசுக்கிறது உடனே தெரியுற இயேசுக்கிறது நாமத்தினால நோய் குணமாக்கிறங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. அண்டு மந்திரம் செவனிகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டு வரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பப்பா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா. குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சார் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமை துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. மழையினால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாதபடி என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. பழத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்கு எந்த ஆபத்து வித்து வராதபடிக்கு, யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க எழும்ப வேண்டும் அப்பா, எழும்ப வேண்டும் ஐயா. சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. நான் மகிப்படட்டும். எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10901001000002229.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அனைத்துக்கும் ராஜாவா இருக்க போற, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர், அவர் தான் பெரிய ராஜா. அல்லேலூயா, கலங்காதீங்க. அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சொன்னாரு, மீட்கப்பட்டீர்கள், நீ என்னோடவன், உன்னை மீட்டுக்கொண்டு நீ என்னோட பேர் சொல்லி அழைத்தேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மீட்டுக்கொண்டு சும்மா அவரோடு உட்கார்றது மாத்திர இல்லை, நம்ம ஒரு நாள் அரசால போறோம். அந்த பெரிய பாக்கியத்தை யார் இழந்து போக வேண்டாம், ஒருத்தர் கூட இழந்து போகாதீங்க அருமையானவர்களே. கர்த்தர் ஓடி வாங்க. ரெண்டாவது எதில் நம்மளை மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம் முதன பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலும் மீட்டு நம்மள ராஜாக்களும் ஆசாரியம் மாத்துறார். நம்ம பூமி அரசால போறோம். ரெண்டாவது எதிலும் மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தர் உன்னை,
0: கர்த்தர் உன்னை
1: உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார்.
0: என்ன எதுக்கு கேட்பார் ரெண்டாவது, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு. நம்ம விரோதமா யார் என்ன செய்யல, நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், எத்தனையோ பேர் கலங்கி இருக்காங்க. அதை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் வேதம் சொல்லு, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நீங்க சத்துருவின் கையில இருந்து நீங்களாக்கி மீட்பார். சத்துரு யாரு, நமக்கு பிசாசு தான், அவன் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. சத்துரு பிசாச கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்க அவர் வல்லவரா இருக்கிறார். முதல்ல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம் மீறிலிருந்து நீங்களாக்கி மீட்கிறாரு. ரெண்டாவது சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 41:4-5.
1: அவர்கள் எனக்கு,
0: அவர்கள் எனக்கு
1: மறைவாய் வைத்த வலைக்கு,
0: அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்து வலைக்கு
1: என்னை நீங்களாக்கி விடும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு நமக்கு விரோதம் இருக்கிறவங்க எத்தனை வலை வச்சிருப்பாங்களோ அந்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும்.
1: தேவரீரே எனக்கு அரண்,
0: தேவரீரே நீர்தான் எனக்கு அரண்.
1: உமது கையில்,
0: உம்முடைய கையில்
1: என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்,
0: உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன்.
1: சத்திய பரனாகிய கர்த்தாவே,
0: சத்திய பரனாகிய கர்த்தாவே
1: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர்,
0: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆவி முடித்து ஒப்பு கொடுக்கிற நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். எதுக்கு சத்துருவின் வலைக்கு நம்மளை மீட்டுக் கொள்றாரு? சத்துரு நம்ம விரோதமா என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்ம மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியை ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் என்னை வழி நடத்து, நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும். என்னை இன்னைக்கு நீர் வருவீரானாலும் நாம் ராஜ்யத்துக்கு வரணப்பா, என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கருத்துல நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீபரநாய் கர்த்தாவே என் ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன், தாவி ஒப்பு கொடுத்தார். நம்மளும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 107 1:2-3.
1: கர்த்தரை துதியுங்கள்,
0: கர்த்தரை துதியுங்கள்,
1: அவர் நல்லவர்,
0: அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்,
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது.
1: கர்த்தரால்,
0: கர்த்தரால்
1: சத்துருவின் கைக்கு,
0: சத்துருவின் கைக்கு
1: நீங்களாக்கி மீட்கப்பட்டு,
0: பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு
1: கிழக்கிலும்,
0: கிழக்கிலும்
1: மேற்கிலும்,
0: மேற்கிலும்
1: வடக்கிலும்,
0: வடக்கிலும்
1: தெற்கிலும் உள்ள,
0: தெற்கிலும் உள்ள
1: பல தேசங்களிலும் இருந்து,
0: பல தேசங்களில் இருந்து
1: சேர்க்கப்பட்டவர்கள்,
0: சேர்க்கப்பட்டவர்கள்
1: அப்படி சொல்ல கடவர்கள்.
0: அப்படி சொல்லு, எப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம சொல்லணும், நம்ம மீட்டிருக்காரு, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாள் அவர் சொல்லி துதிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து நம்ம ஒரு நாளும் கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாளும் துதிக்கணும், என்னைக்கோ ஒரு நாள் துதிக்கிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். அவருக்கு நமக்கு நல்லவரவே இருக்கிறார். நம்ம எத்தனையோ தூரம் அவரை விட்டு வழி வெளியே போனோம், அவரை விட்டு எத்தனையோ தூரம் தூரமா போனோம். நம்ம சத்துரு வரும்போது நம்ம நமக்கு ஒரு எதிர்ப்பு, நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு விபத்து வரும்போது கர்த்தர் தேடுறோம். மற்ற நாள் நம்ம எங்கேயோ விலகி போயிருக்கோம். அப்படி இராத விடிக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சு நினைச்சு நம்ம துதிக்கணும். கர்த்தர் நம்மளை முதல்ல நினைச்சார், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நேருதலிருந்தும் நம்மளை மீட்டுக் கொண்டார். ரெண்டாவது எதுல இருந்து மீட்டுக் கொள்றாரா, சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறார். மூன்றாவதாக அவர் சொன்னார், அவர் வாசிக்க கேட்டோம் இல்லையா, அவர் திரளான் மீட்பு உண்டு. இன்னொரு வாசிக்கலாமா, சங்கீத புஸ்தகம் 130:7.
1: இஸ்ரவேல்,
0: இஸ்ரவேல்
1: கர்த்தரை நம்பி இருப்பதாக,
0: கர்த்தரை நம்பி இருப்பதாக,
1: கர்த்தரிடத்தில்,
0: கர்த்தரிடத்தில்
1: கிருபையும்,
0: கிருபையும்
1: அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு.
0: அவரிடத்தில் எவ்வளவு இருக்கா, கிருபை இருக்கு, அவர்கிட்ட திரளான மீட்பு. மதப்பாத்த நம்ம பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலும் நம்ம மீட்டுக் கொண்டார். ரெண்டாவது என்ன இருக்குது, சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொள்றார். மூன்றாவது நம்ம எதுல மீட்டுக் கொள்றாரு பாருங்க, ஓசியான் புஸ்தகம் 13:14
1: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் சொல்லியிருக்கிறாரு. நம்மளை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கிறவர்.
1: அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி என்ன செய்யற நம்மள விடுவிக்கிறார். எந்த மரணம்?
1: மரணமே உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே.
1: பாதாளமே உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே.
1: மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்.
0: மனமாறுதல் நமக்கு கத்துடைய கண்களுக்கு, நம்ம கண்களுக்கு எப்படி இருக்கு, மறைவானதா இருக்கும். எந்த மரணம் நம்ம முடியாது. இந்த மரணம் மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் வர மரணம். நமக்கு என்ன மரணம் இருக்காது, ரெண்டாவது மரணம் இருக்காது. இந்த மரணம் எல்லாருக்கும் வர்ற மரணம். இது இல்ல நம்மள என்ன வைக்கிறா, மரணத்துக்கு நீங்களா போய்ப்ப. எந்த மரணம் வசிக்கிறோம் இல்லையா, நீங்க வாசித்திருப்பீங்க அடிக்கடி. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8
1: பயப்படுகிறவர்களும்
0: அவிவிசுவாசிகளும்
1: அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும்
0: விபச்சாரக்காரரும்
1: சூனியக்காரரும்
0: விக்கிரக ஆராதனைக்காரரும்
1: பொய்யர் அனைவரும்
0: இரண்டாம் மரணமாகிய
1: அக்னியும்
0: கந்தகமும்
1: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: எரிகிற கடலிலே அந்த மரணத்தை நம்ம நீங்களாக்கி வைக்கிறார். ரெண்டாவது மரணமாகி இது உலகத்துல எல்லாருக்கும் வரணும் மரணம். ஆனா அவர் எந்த மரணத்துல மீட்பாராம், இரண்டாவது மரணத்தில் நம்ம மீட்கிறார். இப்ப கேட்கலாமா, ஓசியா 13:14
1: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: அவர்களை
1: மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி, அந்த எந்த மரணம் மாசத்துல, அந்த மரணம் மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
1: மரணமே உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே.
1: பாதாளமே உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே.
1: மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்,
0: என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாத்தீங்களா, அந்த ரெண்டாவது மரணங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, கத்துட்டு ஓடி வந்துடணும். பாதாளத்துக்கு நீங்களாக்கி மீட்கிறார், ரெண்டாவது மரணத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்கிறார். சங்கீத புருஷன் மாஸ்கி கேட்டோம் இல்லையா, 49:15
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாத்தீங்களா, ஆத்துமா கத்திரன்னு சொல்றது, பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்
0: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு, ஏற்றுக்கொள்ளுவார். ஹலேலூயா. நம்மள என்ன செய்யறாரு, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்கிற தேவன். அதான் பார்த்தோம், அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. நம் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீறுதலிருந்து மாத்திரம் மீட்கிற தேவன் அல்ல. சத்துருவின் கையிலுக்கு நம்ம நீங்களாக்கி மீட்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம தப்பித்து மீட்கிறார். கலங்காதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நம் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். அவர் பூமி அனைத்துக்கு ராஜா. நம்ம ஒரு நாள் அவரோட ஆளுகை செய்ய போறோம். கலங்காதீங்க, நம்ம யாரும் கலங்க வேண்டாம். வெளிப்படுத்துற விசேஷம் 6:8
1: நான் பார்த்தபோது
0: இதோ
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும்
0: பஞ்சத்தினாலும்
1: சாவினாலும்
0: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்
1: பூமியில் கால்பங்கு உள்ளவர்களை
0: கொலை செய்யும்படியான
1: அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
0: அந்த வல்லம் இருந்து கத்தரை மீட்கிறார். கலங்காதீங்க, மரணத்தின் வல்லமே, நம்ம பாதாளத்தின் வல்லமிருந்து நம்ம மீட்கிறோம். பாதாளம் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மண்டிக் கொள்ள வேண்டும். 49:15
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: வசனம் எப்பவுமே சொல்லுங்க, ஆனாலும் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்,
0: என்னை சொந்த பிள்ளையின் ஏற்றுக்கொள்வார், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு மீட்பார் என்று சொல்லி இந்த வாசனத்தை என்னைக்குமே சொல்லி பாருங்க. பாதாள என ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளமே போ அப்படின்னு சொல்லுங்க, தப்புவித்து மீட்பார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புத்தகம் 52:3
1: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்,
0: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்,
1: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று,
0: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: கர்த்தர் சொல்லுகிறார், விலையின்றி நம்ம பாவத்தில் விலையெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, நம்ம பாவத்தில் அப்படியே போயிட்டோம். இப்ப என்ன செய்யறாரு கர்த்தர் நமக்கு? பணமின்றி நம்ம மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு எப்படின்னு பாருங்க. நம்ம பணமின்றி நம்ம மீட்கப்படுகிறது கர்த்தர் சொல்கிறார் அப்படிங்களா. பணம் ஒண்ணும் கொடுக்கல, நம்ம ஆண்டுக்கு ஒண்ணுமே செய்யல, பணமின்றி நம்மளை மீட்டிருக்கிறாரு பாதாளத்தின் வல்லமைக்கு. கலங்க வேண்டாம், பாதாளம் நம்மளை ஒரு நாள் மேற்கொள்ளாது. அருமையானவர்களே கலங்காதீங்க, முதல் நம்ம பாவத்திலும் மீட்கிறாரு, அக்கிரமத்திலிருந்து மீட்கிறாரு, மீறுதலிருந்து மீட்டாரு, ரெண்டாவது சத்துருன் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டாரு, மூன்றாவதாக பாருங்க நம்ம என்ன செய்யறாரா, நம்மள வந்து பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள மீட்டு கொண்டார். கலங்காதீங்க, அதான் கத்திர கத்திரத்தின் திரளான் மீட்பு உண்டு, நம்ம மீட்டாரு, கலங்காதீங்க. கடைசியாக நம்ம எதுல இருந்து மீட்கிறார் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 63:4
1: நீதியை சரிக்கட்டும் நாள்,
0: நீதியை சரிக்கட்டும் நாள்
1: என் மனதில் இருந்தது,
0: என் மனதில் இருந்தது,
1: என்னுடையவர்களை,
0: என்னுடையவர்களை
1: மீட்கும் வருஷம் வந்தது,
0: என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது பாத்தீங்களா. அவர் நாள் அவர் உள்ளத்தில் மனசில் இருந்துதான், நீதி சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருடைய மீட்டுக் கொள்றாரு, அருமையான கலங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, எனக்கு நான் எந்த இதுக்கு நான் பயிர மாட்டேன், உங்களிடத்தில் திரும்புற ஆண்டவரே, நம்மிடத்தில் திரும்புற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மீட்டுக் கொள்ளுங்க. கர்த்தர் வருகிற ரொம்ப நாள் ஆச்சு, கடைசி வினாடியில இருக்கிற அருமையான அவர்களே, இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லி யார் ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது, அதுதான் நமக்கு. கர்த்தர் வருகையினால யாரும் அறிய, பிதாவை தவிர வேறு யாருமே அறிய முடியாது. ஆனா ஒன்னு தெரியும், கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது சொல்றாரு. இதுதான் மீட்கு வருஷம். இந்த நாள்ல நீங்க திரும்பி போகாதீங்க, கர்த்தருடைய திரும்பி போகாதீங்க, கர்த்தருடைய எங்கேயும் போகாதீங்க, கர்த்தர் பார்த்து உருவே பற்றிக்கோங்க. மீட்கும் நாள் வந்தது, இதுதான் அவளுக்கு அவர்கிட்ட ஓடி வந்துடணும். மீட்கும் வருஷம் இந்த நாள்ல கத்துட்டு வந்துருங்க. இனிமேல கத்தர் வீட்டு பிரியாதீங்க, ஒரு வினாடி விட பிரியாதீங்க. நம்ம ஒரு வினாடி விட பிரியக்கூடாது, கத்தர் முழுமையா பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மனதில் இருந்தது நீதியை சரிக்கட்டு நாள் பாத்தீங்களா. இந்த காலங்கள் நீதியை சரிக்கட்டு நாள், அவர் உறுதியாய் பற்றி கொள்வோம். லூக்கான சுவிசேஷம் 21:28
1: இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது,
0: இவைகள் நல்ல கவனிங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
1: உங்கள் மீட்பு,
0: உங்கள் மீட்பு
1: சமீபமாய் இருப்பதால்,
0: சமீபமாய் இருப்பதால்
1: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து,
0: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து
1: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
0: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால், இனி இப்ப சம்பவிக்கும் நாள், ஒவ்வொரு காரியம் இப்ப சம்பவித்துக் கொண்டிருக்குல்ல, என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? லூக்கான சுவிசேஷம் 21:11
1: பல இடங்களில்,
0: பல இடங்களில்
1: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும்,
0: பஞ்சங்கள் இது பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி பஞ்சங்கள். இப்ப எவ்வளவு பணம், பணக்காரங்கள் தெரியாது, பணம் இல்லாதவங்க எவ்வளவோ கஷ்டங்கள், பஞ்சங்களும்,
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: கொள்ளை நோய்கள் உண்டு பாத்தீங்களா, என்ன கொள்ளை நோய்கள், பயங்கரமான கொள்ளை நோய், பூமி அனைத்திலும் கொள்ளை நோய் பாத்தீங்களா, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து,
0: வானத்திலிருந்து
1: பயங்கரமான தோற்றங்களும்,
0: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும்,
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளங்கள் பாருங்க, இப்ப எங்க பாருங்க, பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள். கொள்ளைனால ஒரு நாட்டில இல்ல, பூமி உலகம் எங்கும் தாண்டி சொன்னார். லூக்கான சுவிசேஷம் 21:35
1: பூமியில் எங்கும்,
0: பூமி எங்கும்
1: குடியிருக்கிற,
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்,
0: அநேகர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி இருக்காருதான், ஒரு கண்ணியை போல. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டோம், இப்ப நம்ம சிவம் போல போறோம். சிவம் போடலாமா? எங்களான் பாரு இயேசு வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை அஞ்சோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்.

0: டாக்டர் கிருவை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்கப்பா. ஒவ்வொருவனையும் கிருவை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா? செபிக்கிறோம். பொல்லாங் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது. செபிக்கிறோம். நாங்கள் உண்மையை சார்ந்து வாழ, உண்மையை நம்பி வாழ, உண்மையை அண்டி வாழ, உண்மை அறிந்து வாழ எங்களுக்கு கிருவை செய்ய முடியாது. செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணும். சம இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும். வேலை உயர்வை தரணும் ஏசப்பா. வேலை ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. வேலையில பரமண்டாக கிருவை தாங்க ஏசப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவேமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறோம் ஏசப்பா, கெஞ்சுறோம். தேவ கிருவை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாழ்த்தி இறங்கி வருகிறது. மாறுதல்களில் வேற்றுமான எந்த நிழலின்னு சொன்னீரே கர்த்தாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே மழைனால அழிவுறாம காப்பாத்துங்க ஆண்டவரே. மழைனால எந்த பகுதியுமே அழிவு வரக்கூடாதப்பா. தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். இயற்கையினால எந்த காரியமும் யாருக்கு எந்த ஆபத்து வித்தில்லாம காத்துக்கோங்கப்பா. மழைனாலேயோ காத்துனாலேயோ அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. கடல்னால எந்த கடல் சீற்றத்தினால யாருக்கு அழிவு வரக்கூடாதுப்பா. ஆண்டவர் விசேஷமேனவர்களாம் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளும் அவட பாத்துல கெஞ்சுகிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெட்டி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த வாலிப சகோதர சகோதரர் இந்த கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பரிசுத்தவனையர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே.

25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் எழுத்தின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய பரலோராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 14:22
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சோம் அநேக உபத்திரத்தின் வழியா தான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு ஒரு பரீட்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு அதிகமா அதிகதிகமா அவரோடு நெருங்கி ஜீவிக்க அவர் சார்ந்து கொள்ள கர்த்தர் கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாதுப்பா, உத்தரம் வந்தாலும் நான் நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்ய. உத்தரம் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா, வாசித்து பாப்போமா. யோவான் சுவிசேஷம் 16:33
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
0: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
1: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
0: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
1: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு.
0: ஆண்டு சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்க நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டே சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால பயப்பட வேண்டாம். என்ன பொருளாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழியை பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து நம்ம கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. உத்தர மக்களை எப்போது இருக்கிறார் அந்த தடமனதை தரணும். அதாவது ரோமர்கள் நிருபம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க.
0: உபத்திரம் நினைச்சிங்கணும், பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. எஸ்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்கக்கூடாது. உபத்திரத்தை எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருங்கள்.
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: அப்பாது நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, மறுமுறுத்தரக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு விரோதமா எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது, அவங்களையும் நம்ம கர்த்தரை சொல்லி ஆசீர்வாதம். சத்துருக்களை சொன்னீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திட்டவங்களும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கத்துட்டு நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க,
0: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க,
1: உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கத்தரையும் குறை சொல்லிடக்கூடாது, நமக்கு விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கத்தரை ஆசிரியக்கிட்டு நல்லா ஆசிரியச்சு இன்னும் அவங்களால உயர்த்துட்டோம். 2 Corinthians 4:17 கடமைக்கு நமக்கு உண்டாக்கும். யாருமே சோர்ந்து போகுது, யாராலும் அந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து எனக்கு மட்டுமா இந்த உபத்திரம் நினைக்காதீங்க, அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும். அதனால நமக்கு சோர்ந்து போக கூடாது. ரோமர்கள் நிருபம் 8:18
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
0: இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் நமக்கு வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கத்து நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து ஒத்துறதை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுகிறது என்றைக்கும் சீவுள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கத்து பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதீங்க, கத்து உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 Timothy 2:12 வாசிக்கிறோம், இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கர்த்தரிடத்துல என்ன செய்ய முடியாது, ஆளியும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் கர்த்தர் அவருக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு.
1: அவரோட கூட
0: பாடுகளை சகிப்போமானா
1: அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த இடத்துல இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோட ஆளுகை செய்வோம். 1000 வருஷம் ஆட்சியில நம்ம அவரோட ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போன முதல் என்ன வேணும்? நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும்? நமக்கு ஒத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஒத்தரம் ஏன் நமக்கு, இந்த ஒத்தரம் ஏன், இந்த கஷ்டம் ஏன், பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஒத்தரத்தில் கத்தரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம உபத்திரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம இந்த ஒத்தரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கத்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மள சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும் மேன்மையான
1: பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
0: வெட்கப்படுவதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாராம்? ஆயத்தம் பண்ணிடுறார். அவர்கள் என்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல அவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம்னு சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்துக்கு அடைஞ்சிடணும். எப்படியாவது பரலோக ராஜ்யத்துல அவரோடு, அவர் எங்க இருக்கு, இயேசுகிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, பிதாவாய் தேவன் எங்க இருக்கு, அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்குள்ள வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோட தேடணும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே
0: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
1: உம்முடைய ராஜ்யம் வருவதாக
0: நம்ம ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் ராஜ்யம் வரணும், சீக்கிரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டவரே ராஜ்யம் வரணும்ப்பா, ராஜ்யம் வரணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் உக்களை நெருங்கி செவிக்கணும்ப்பா, உங்க ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செங்கேசப்பா. எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செங்க, உதவி செங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி செவிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும். எதை எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில என்ன செஞ்சிடக்கூடாது, யாருமே இழந்து போக கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோடு. எப்ப இயேசு வருவாரு, எப்ப வருவாரு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசுக்கு எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மள ஒரு நாள் வரும்போது நம்மள ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல பாத்தீங்களா. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கமெல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்ய கூடாது? வலதுவரும் இடதுவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்மை பின்பற்றி வர உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையை நான் பின்பற்றி வரேன், தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடத்தை பின்பற்றாவிட்டா எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த உபத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன செய்யணும், பரமராஜ்யத்தை காண வாஞ்சோடு இருக்கணும். அப்படி காஞ்சிருக்கும் கத்த என்ன, நம்முடைய தேவன் சொல்ற அவர் என்ன செய்ய மாட்டாராம், வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் கடந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்கான வினைச்சனும் மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். 2 பேதுரு புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: இவைகள்
1: வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்கள்
0: நம்ம எப்படி இருக்கோம்? ராஜ்யத்து போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்கள்.
0: கரை இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள்.
0: ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் பிழை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா நினைச்சிடணும், நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதோடிக்கு சமாதானத்தோடு இருக்க முடியும். நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான். நம்ம சமாதானத்தை இழந்து போற எத்தனையோ பிரச்சனை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பழை இல்லாம அவர் சன்னியாந்து போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டு சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா? என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதான் இங்க சொல்றாரு. கரையற்றவர்களும் பிழை இல்லாமலும் தேவையான சன்னிதானத்தில் எப்படி இருக்குமா? சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சன்னிதானத்தில் காணப்படணும். என்ன செய்யணும்? சமாதானத்தோடு காணப்படணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணு, துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள். ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தின் வழியே போகும்போது அவர் கத்தர் கரத்தை நம்ம பிடிச்சிக்கணும். கத்தாவே, என் கரத்தை நீ பிடிச்சிக்கோங்கப்பா, இதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் அவர் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சிக்கணும். நாலாவது என்ன சொல்லணும்? பரமராஜ்யத்து மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கத்திட்டு ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜ்யத்துக்கு போனா கடைசியா பார்த்தோம், சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கத்தர் நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர ஆண்டு கத்தல அர்ப்பணித்துச்சாம் போனோமா?
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கத்துடைய கரத்தில் இந்த கேட்ட கத்துடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.

0: நாம் மேகங்கள் மீது கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதலின் கனியாகி ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியினுடைய கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசர்களை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து, அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாம, அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்திலே எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதை பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. ஆய் திறந்து கேட்கலாம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல, அதை சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகி உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையை தாங்க என்று சொல்லி வாய் திறஞ்சபிக்கு. நான்காவதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? அப்பா ராஜ்யம் வரணும், அப்போ வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சையோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதர் சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரைப்பில் இல்லாதவர்களாய் அவர் சன்னிதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்ப எங்க வாழ்க்கையில கரை திரைப்பில எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷமெல்லாம் கடந்து போகிறதப்பா, ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கு என்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்திராதபடிக்கு உமோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உடல் உறவாடி கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் உடைய தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களை சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்ப அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது குருபை கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும்ப்பா. அப்பா உங்களோடு கூட நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தா இயேசுவே, உன் வருகைக்கு நாங்கள் அப்பா ஆயத்தமாயிருக்க அப்பா எங்களுக்கு அது குருபை தாங்க. அப்போ உன் வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவன் நாள் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாந்த அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தான் செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது அருமையான சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் அனுகிறோம் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். டிவி பாக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கத்துடி கரம் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டுமே, என்ன பலம் இருந்தாலும் நீங்கி போட்டுமா ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பறையே இறங்குமப்பா. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வலியை குணமாக்கப்பா. கைகள் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகள் முடியாம படுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல. வல்லமை உண்டு ஆண்டவரை. அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை உங்களுக்கு உண்ட பண்ணீர். வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. அற்புதம் செய்யுங்க, பதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. அப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிழ்படுத்துங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியச்சிரு தேவன் அப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்க, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரை துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்ப. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரே. வியாதியை சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க சப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா. குடியை பார்க்கும் போது வெறுப்பை தாருமப்பா. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. போதைப்பொருள் அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அதுல இருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க இயேசுவே, இயேசுவே. அப்பா விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது ஜெபிக்கிற. என் மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணை சமுத்திரமே, துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி மலாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு
2: அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 93 84 84 13 99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து
0: கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப நம்ம கூட்டிட்டு போவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த குலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்க 100 இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம் தான். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், அதை தகாத விதமாய், அனுபவியவர்கள் போலவும் இருக்க வேண்டும், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவியாத போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திர நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து ஒன்னு கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்ல. ஆனா பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 தொடர்ந்து அதை தியானிக்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க, எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே ரட்சியும். நம்ம பலத்தினால பறக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திரும் அப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாள் ஏஸ் பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாய ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துல தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியம், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு, அதன் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமா கத்துள்ள. அதனால நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையும் சொல்லியிருக்கீங்க, என்னை இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடையது, ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாவீதுராஜா சொல்ற ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம், உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவிய என்னை தாங்க முடியும் செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா, அது பெரிய மகிழ்ச்சி. ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம், நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா, முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க, ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேட்கிறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷத்துல அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்தரால் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியுமாப்பா, ரட்சணிய சந்தோஷத்தை தாரும், ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை, என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வருஷப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சிருந்து வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, ஒன்னு சாமியல் புஸ்தகம் 2:1
1: அப்பொழுது அண்ணால்,
0: ஜபம்
1: பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞர் மேல்,
0: என்
1: வாய் திறந்திருக்கிறது.
0: உம்முடைய
1: ரட்சிப்பினாலே, சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சாமையில கத்து கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல. அவங்களுக்கு எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்ப நம்ம யாரு இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே, இழந்துட்ட ஆண்டவரே, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு கால சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40.5 வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனால் அவர் என்ன கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்ய, தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்காண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன்,
0: அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவர் நம்மை ரட்சிப்பார்,
0: இவர் நம்மை ரட்சிப்பார்,
1: இவரே கர்த்தர்,
0: இவரே கர்த்தர்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவருடைய ரட்சிப்பினால்,
0: இவருடைய ரட்சிப்பினால்
1: களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால் தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன, 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்,
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நம்ம பெற்றுக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கத்தொடுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்க முடிச்சுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்
0: தீட்டுள்ளதும்
1: அருவருப்பையும்
0: அருவருப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை
0: அதில் பிரவேசிப்பதில்லை
1: ஆட்டுக்குட்டியானவரின்
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் என் பேரை சீவ புஸ்தர் எழுதிருங்கப்பா, என் சீவ புஸ்தர் என் பேர் எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். சீவ புஸ்தர் பேர் எழுதப்படணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தர் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரன்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு கடைசி வினாடியில் இருக்கும், அல்லேலூயா. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தர் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீவ புஸ்தர் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 4:3.
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்
1: அவர்கள் கிளம்பந்தோடும்
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்
1: அவர்களுடைய நாமங்கள்
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது
0: அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தரி ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு அவரை பாடி ஒரு வரைக்கும் ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் சீப் புஸ்தரி எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணா ஆகாது, கத்தை பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு வாழ்க்கை நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சலை கூட கத்தரை என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம்.
1: என்
0: அலைச்சல்களை
1: தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா? தேவரீர் எண்ணி இருக்கிறீ. நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சிருத கத்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. சீவப்பூசத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயர் புஸ்தகம் 6:10.
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே?
0: தேவன் என்ன செய்வது? எப்படிப்பட்டவர் அல்ல? அணிந்துள்ளவர் அல்லவே? கட்டளை பரிசுத்தவன்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல? அணிதுள்ள அல்ல. உங்க பேர் கட்டாயம் சீவ புஸ்தத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. சீவ புஸ்தத்துல பேர் எழுதுறதா எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். சீவ புஸ்தத்துல பேர் எழுதாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேரு சீவ புஸ்தத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பா, பிலிப்பியர் 4:3.
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20.
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக,
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவருக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாஸ் ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதியிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவபுஸ்தகத்துல எழுதிற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பல்லாம் தைசை எல்லாம் வாசிங்க, உச்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல, ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும், அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோடைய பார்த்து கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதாண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும். சுகப்பிரசத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்தகர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அன்னிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சிற கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும், உங்க நாமம் தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பல தர இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ்ட்டி சிற கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும், உங்க நாம மக்கிப்படுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதி உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்

0: இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான். நாம் தேவனே தசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட இருக்காதிங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதுல குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமான நீ காண்டு கேப்ப. ஆண்டவரு சுத்த இதயத்தெண்ணில சங்கீதக்காரசி அதுவும் தாவியதம் கேட்டாரு, என் தேவனை சுத்த இதயத்தெண்ணில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இதயத்தெண்ணில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அலையலூயா. மூன்றாவது மத என்ன கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசில, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8.
1: பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேச ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றிக் கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவி நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பாப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே என்ன காமிங்கப்பா, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பாத்திரம் கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு
0: இல்லாமல், இருதயத்தில் மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலும்.
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே,
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒன்னு உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அத நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்டு மன்னி கேட்டு என்னை மாற்ற மாட்டேன் சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 2:3. மூன்றாவசனம்
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: பொய் உதடுகளுக்கும்,
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்,
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்.
1: கபடனாவே,
0: கபடனாவே
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்.
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரிய செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும்.
0: சூரிய செடி எழுக்கும் தழல் அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க, நம்ம கேட்கல வரு, கொடுக்காட்டா பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலவுக்கு போறது தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாசிருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இதயத்தை எண்ணில சிருஷ்டிமையா, நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோசி சொன்னாரு, சுத்த கை, சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து போறாங்க. மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், வாழ வரைக்கும் நல்லா இருக்கும், எப்ப நம்ம ஆத்துப என்ன எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத, உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவட ஆணையிடாத. அதான் சொல்றாரு, முடிவர் நிலையில என்ன போனோம், ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. நீ கர்த்தரோட நிலைத்திருக்கணும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரை நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. கர்த்தரை நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரை என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். பாருங்க இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கு எனக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க எத்து சொல்றாரு, ரெண்டு தீமையில் செய்ய. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகினாங்க. ஒரு மணிக்கணாலும் பேசுவாங்க அவங்க, இது அதை இது அதை எங்க தொடங்கினாங்க, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதைதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையில அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கும்போனா நம்ம கத்திரை ஒரு நாள் விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளே அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்லு, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவர் பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: கர்த்தர் நிலைச்சிருப்போமா? கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வலதுகிற நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முதல் சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரையும் மறந்துடுவோம். அவர் வந்து செபிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தியான சுவிசேஷம் 5:37
1: உள்ளதை உள்ளதென்றும்
0: உள்ளதை உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லதென்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டவர் மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யு சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தின் முடியாது. தேவனிடத்துல நம்ம கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? அதை பலத்தினால அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6 நம்மளால் முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது
0: அவர்
1: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும்
0: அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட விடக்கூடாது. ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாது. சின்ன பொருள் யாராருக்கா கொடுக்க காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவத்தண்ணீரா இயேசு கிறிஸ்துவை விட்டாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: நீ திரும்பினால்,
0: நீ திரும்பினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்துவேன்,
1: என் முகத்திற்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்,
0: நிலைத்தும் இருப்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு தெரியும். அதான் சொல்ல, திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்த. முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பா,
0: நிலைத்தும் இருப்பா. ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னார், முடிவறிந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டவர் திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டவர் கேட்கணும். பரிசுத்தவான் அவன்கிட்ட கேட்ட பரிசுத்தர் அழகா சொல்லி தருவாரு. அதான் பலத்தினால் அல்ல, பரக தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தணும் ஆண்டவர், எதுல எல்லாம் திருந்தணும் ஆண்டவர், நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்குன்னு சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாங்க. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லி தரேன். என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர் கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்தும ஆண்டவர் விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாத இருப்போம், இது எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது, கத்தடி இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியில் சுவிசேஷம் 15:7.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா, வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்களை ரட்சி இந்த மக்கள், வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்ன பஸ்ட், நம்ம இருதயம் கத்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா, நம்ம உள்ள தலை கத்தரை விட்டு நம்ம ஆத்தம எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இது அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்க்கினால தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்க்கினால தான் துதிக்கிறான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா உங்க முகட கிட்ட முடி கிடைச்சார் முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அது பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி, என்ன சொல்ற சும்மா சொல்லு, என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசிமன்னா இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்குன்னு சொல்ல, என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்திர கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே, மாணவரே கத்தோடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நிறுத்தங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அசியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா, ஆண்டவரையும் துதிக்கிறோம். தேவனாய் கத்தர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கத்தருடைய கரம் உங்களை தொடட்டும், தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, ஒவ்வொரு கண்ணீரையும் தொடச்சிருங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, குடும்பத்துல சமாதான இல்ல, கடற்பனைக்குள்ள சமாதானம் இல்ல, பிரச்சனை இல்ல, குழப்பங்களா இருக்காங்கப்பா, அப்பா ஒருத்தர் பார்த்த ஒரு பிடிக்காத சூழ்நிலை ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கடற்பனைக்குள்ள ஐக்கியம் சமாதானம் சந்தோஷத்தை கட்டளட முடியாது ஜெபிக்கிறோம். வியாதியை குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க, செவிலன் கட்டு உடைங்க, பிசாசுக்கு அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஆண்டவரே, தொழில் ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, கேசவருக்கு மக்கள் விடுதலை செய்ய இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்படணும். பெரிய காரியத்தை செய்யணாண்டவரை லாரி சாட்சி சொல்லணும். சீவுள்ள சாட்சியாக எழுப்பும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த முடியா கொடுக்க எஞ்சுகிறோம். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க, நன்மைகளான காரியத்தைங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வங்க, மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செஞ்சு ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிகா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். யாசுபாநாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தரை சேவத்தை கேட்டால் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும்
4: வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: ஆண்டோட வார்த்தை என்ன செய்யும், நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டோட வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டோட வார்த்தை நமக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறோம். அதனாலதான் வசனம் நிறைய, பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டோட வார்த்தை நம்ம இதயத்துல பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். வசனத்தோடு தான் வசனம் இருந்தால் தான் என்ன செய்யும், பிசாசம் மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாபடிக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்க முடியும். ஒன்று குறிந்தர் புஸ்தகம் 15:33
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்,
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனைகள்
1: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்,
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி பேசி பேசி என்ன பண்ணிடுவோம், நம்ம பேசி பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம், ஆகாத சம்பாசனை எதையோ பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 12:36-37.
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள்,
0: வீணான வார்த்தைகள்
1: யாவையும் குறித்து,
0: யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே,
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
1: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்.
1: அல்லது
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்,
0: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார். அதுதான் அருமையானவர்களே, நல்ல நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதங்க சொல்ற 1 Corinthians 15:33 வாசிக்கலாம்.
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்,
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனை
1: நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
0: ஆகாம எதையோ ஒன்று பேசுறோம், அதனால என்ன செய்ய, நம்ம ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும், நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படி பேசி நம்ம பேசி பேசி பேசி நம்ம ஒழுக்கமா இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் நல் ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப சாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, உன் வசனத்தை என்ன செய்ய, இதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119:11.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உடைய வாக்கை என்ன செய்ய, இதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆண்டு நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளோட இடைப்படும். ஏன் இப்படி பேசிட்டே, நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனம் நம்மளை பாவத்தில் விழாதபடிக்கு நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்கு தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். 1 John 3:9.
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்,
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்,
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: அவருடைய வித்து,
0: அவருடைய வித்து
1: அவனுக்குள் தரித்திருக்கிறது,
0: அவனுக்குள் தரித்திருக்கிறது.
1: அவன் தேவனால் பிறந்தபடியினால்,
0: அவன் தேவனால் பிறந்தபடியினால்
1: பாவம் செய்ய மாட்டான்,
0: பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் பாவம் செய்யாதபடியே காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம தனிய பிரேயர்ல நம்ம மன, நம்ம எங்கள நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கேட்டே போன. ஆண்டவர் உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. ஆண்டவர் நான் பாவம் செய்யாத இருக்கிறேன், உங்களுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்னை மாற்றுமாண்டவரே. எப்படியாவது இந்த உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்மனை கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவர, என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும். ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில் அதுக்குன்னு பேசாம இருக்க முடியாது, பேசணும். அந்த வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேசி நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது எப்போ காத்துக்கொள்ளணும்னா, தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மளை அதிகமா நம்ம தடுத்து ஆட்கொள்ளும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாசை நம்ம மேற்கொண்டுறோம். வசன நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ வசனம் வாசிட்டா 2 அதிகாரம் வாசிட்ட முடியும், 3 அதிகாரம் வாசிட்டா, அது இல்ல, கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் முன்னாள் நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் செவமண்ணி விழுத்து. ரெண்டாவது, பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாசன நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யவடிக்கு நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அது மாத்திரல, தேவனால் நம்ம பிறந்திருக்கோம்னா ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உம்மால பிறந்திருக்கணும் அப்பா, நம்ம பாவம் செய்யாவடிக்கு உங்களுடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்யவடி காத்துக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில், அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு,
0: நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல, நம்ம சரீரத்தில் தூங்கலாம், ஆத்மத்தில் செஞ்சிடக்கூடாது. தூங்குறவர்களாக ஆண்டவராக இயேசுக்கு வந்து கண்டுபிடிக்காதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருக்கணும், ஆத்மத்தில் விழிப்பிருக்கணும். நம்ம அதுதான், நம்ம எந்த படுக்கும் போது நல்ல தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மள விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழித்திராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டிருக்கா வாழ்ந்தாலும் நம்ம பிழிப்பு இல்லாவிட்டா, விழித்திருக்கா விட்டால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அத சொல்றாரு அவரு, ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். சரீரத்தில் தூங்கினாலும் ஆத்மாத்திர என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்போ ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோட பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, விழித்திருக்கணும். ஆண்டவரே என் விழிப்பை தாரு, ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரு ஆண்டவரே. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியன் புஸ்தகம் 5:14
1: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குறவன் நீ என்ன செய்ய விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்க விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா, மரித்தோர் இல்ல ஆத்மத்துல மரித்தவங்க சொல்றாரு பாத்தீங்களா. சங்கீத புஸ்தகம் 15:17
1: மரித்தவர்களும்,
0: மரித்தவர்களும்
1: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி, மரித்தவன் யாரு, கர்த்தரை துதிக்காதவங்க, அவங்களை விட்டு என்ன செஞ்சிரு, எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தரை வேதம். இப்ப வாசிக்கலாமா, பேசும் புஸ்தகம் 5:14
1: அதெல்லாம் தூங்குற நீ விழித்து,
0: தூங்குற நீ விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்து. துதிக்காம செவிக்காம உலக காரியத்தில பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இந்த நம்மளும் பேசுவோம், நம்மளும் அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம நம்ம சரியும் தூங்க இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும், நம்ம ஆத்மத்துல விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 19:15 சோம்பல் தூங்கி விட பண்ணும். அப்ப சோம்பல் இல்லாதபடிக்கு வாழ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் கேட்ட சோம்பை தரத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது, நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. தூங்குற கண்டுபிடிக்காதடிக்கு என்ன செய்ய, விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் இந்த விழிப்பு எனக்கு தாங்க, ஆண்டவர் விழிப்பு எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45
1: அவர் ஜபம் பண்ணி முடித்து,
0: அவர் ஜபம் பண்ணி விடுத்து
1: எழுந்திருந்து,
0: எழுந்திருந்து
1: தம்முடைய சீசரிடத்தில் வந்து,
0: தம் சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் என்ன நமக்கு ரொம்ப துக்கா இருந்தாலும் என்ன செய்யறது, நமக்கு தூக்கம் வந்துடும், நிறைய துக்கம் மனசுல, துக்கம் துக்கம். அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம், தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம தூக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு அவங்க கவலை இல்ல. பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புஸ்தகம் 4:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து
0: உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும்
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்த
0: ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்சியில் துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும். துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா, ஆனாலும் என்ன செய்யப்படுது, நம்ம துக்கம் வராதபடிக்கிற வாழ்க்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல் வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்க சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாபம் செய்ய வேண்டிய நீதிக்கேற்க விழித்திருக்கணும். மூணாவது, ஆண்டவர் வந்து தூங்குறவங்களா நம்ம கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொல்லுநர் வாசித்தல மார்க்கு 13:36.
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. நினையாத நேரத்தில் வருவாரு. நம்மளை தூங்குறவர்கள் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்துல வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தூங்குறவளா காணப்படாத வடிக்க என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். மொத்த செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கணும். மூன்றாவது, தூங்குறவளா நம்ம காணப்படாத வடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கின் சுவிசேஷம் 13:34-35.
1: ஒரு மனுஷன்
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: என்ன கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுத்து
1: அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான்.
0: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். சௌமனுமா, எங்களை அன்பாரி ஏசித்து வழி நடத்துறீங்க. பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம். அற்புதத்தை செய்ய அசிங்களை செய்ய ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யப்பா, ஆசிரியத்து உயர்த்துங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய ஆசிரியத்து உயர்த்துங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொரு கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்கியப்பா, தடைகளெல்லாம் நீக்கிப்படுங்கப்பா. குடும்பத்துக்கு எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ தடைகளால் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, தடைகளை நீக்கிப்படுங்கப்பா. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபடாதுன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு தடையை நீக்கிப்படுங்கப்பா. ஆத்மா கண்களை திறந்து விடுங்கம், அறிந்து கொள்ளமை அண்டிக் கொள்ளமை சார்ந்து கொள்ள விதிவிச்சிங்கப்பா. வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா, சொந்த வீடும் கிடைக்கல, சொந்த வீடு கட்டமில்லை, வாடகைக்கு கூட வீடு கிடைக்கலப்பா, வீடு கிடைக்க உதவிச்சிங்க. கத்தோடி நாம் மகிப்படட்டுமாப்பா. பலவத்தின் தேவனையுமே துதிக்கிறோம். அப்பன்றி வயிற்றுவலி குணமாக்குங்க சப்பா. கத்தாவையுமே துதிக்கிறோம். கால்வெளியெல்லாம் சுகமாக்குங்கப்பா, சுகர்லாம் குணமாக்குங்க, கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க, பிபி குணமாக்குங்க சப்பா. எல்லாமே நார்மலாக இருக்கட்டும். உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பாவை துதிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க. எத்தனை பேர் பலவீனத்தினால அப்பா மனசு பலவீனத்தினால குழம்பியிருக்காங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல சமான சந்தோஷத்தை தாருமப்பா. நீங்க தானப்பா சொன்னீங்க, உலகம் கொடுக்கற சமானத்தை இல்லை என்னோட சமானத்தையே வைத்திருக்க, உங்களுக்கு உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதுன்னு சொன்னீரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டுங்க எஸ்அப்பா. அப்பாமை துதிக்கிறோம். வியாதிகளை நோய்களையும் குணமாக்குறீங்கப்பா. அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தாங்க. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வித்து உயர்வை தர முடியாது செவிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். காலேஜ் என்னென்ன படிக்கிறவங்க அத்தனை பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபை செய்யுங்க. அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க.
1: அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. அன்பின் ஆண்டவரே, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் என்னை முடியாத விஷயங்களை செய்யுங்க. உங்க நாமக்கு பிளட்டும் ஏசப்பா, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகா நம்மைக்கு முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உள்ளத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443003

0: நீங்களே எல்லாம் எடுத்துக்கோங்க.
1: அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமா
0: அந்த
1: பரிசுத்த ஆவியை
0: நம்மில்
1: சம்பூரணமாய் பொழிந்தருளினார்.
0: நம்ம எப்படி பொறுத்திருக்கிறாரா சம்பூரணம் அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தாவி எவ்வளவு பெற்றிருந்தாரு, பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். வாசிங்க லூக்கா 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவராக இயேசுக்கு எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்காரு. நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளும், பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. Titus 3:7 வாசிக்கிற எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, பரிசுத்தாவினை சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் அன்னி பசுல பேசுறதே இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதும் இல்ல, நிறைய பேர் ஆண்டவற்றை கேட்கறதும் இல்ல. கேட்கணும், கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா தானே கொடுப்பாரு, கேட்கட்டி இப்படி தருவாரு. கேட்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அன்னி பசுல செபிக்க முடியும். நமக்கு என்ன செபிக்கணும், இனிமேல வர காலங்கள்ல பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. இப்பே பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறதில்ல, வேலைக்கு போனா சம்பளம் இருக்கிறதில்ல. இப்படி பயங்கரமான உபத்திரத்துல ஜீவிக்கிறோம். இனிமேல் வரும்போது பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி ஜீவிப்போம், அதான் சொல்றாரு. நீங்க என்ன ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க. ரோமர்கள் நிறுவோம் 8:26.
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியா
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத
0: பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பரிசுத்த நமக்குள்ள இருந்து அறிஞ்சிருவாரு. நமக்கு வேண்டிக் கொள்ள இன்னும் நம்ம அறியாம இருப்போம். பெருமூச்சோடு நமக்காக வேண்டிய அதுக்குதான் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா கைத்தட்டுறதுக்கு இல்ல, சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்ல. பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தானா நமக்காக எப்படி பிச்சவம் பண்ணுவாரா, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு சவம் பண்றாரு. அதுக்குத்தான் பரிசுத்தனுடைய தேவை. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டா, திரும்ப கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இதை கர்த்தர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யார் வேலை ஆவிய ஊற்றி உங்களுக்கு குமாரன் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்புறம் வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் செப்பனம் ஊழிக்காரன் மேலே ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்ம கேட்டு என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். முதல் பார்த்தோம், முதல்ல எப்படி இருக்கணும், கர்த்தராக இயேசுக்கிறது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவில நிறைஞ்சி செபிக்கணும். அவர் 1000 பரிசுத்தவன்களோடு வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன இப்ப நம்ம செவிச்சா தான் வருகைக்கு, நம்ம பரிசுத்தவன் இருந்தா தான் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவரை சகல காரியத்தை நம்மளை போதிப்பார். 1 Joan 2:27 என்ன சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் போதிக்கு. வாசிங்க,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
0: உங்களில் நிலைத்திருக்கிறது.
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டாம். நம்ம பெற்ற பரிசுத்தவனவே எல்லா கருத்தும்
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா, சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார். அபிஷேகத்தை அதுதான் பெற்றுக்கொள்ளுங்க. அன்னி பஸ்ல பேசுங்கன்னா யார் பேசுறீங்க, பேச மாட்டேன்றீங்க. ஒரு நாள் கிடைக்க கூடாத காலம் வரும். அப்ப நீங்க என்னதான் அழுது முட்டி மோதினாலும் கிடைக்காது. இப்ப கிடைச்ச இப்ப கேட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வதாக பாருங்க, 1 Thessalonians 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரபாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
0: தேவ எக்காலத்தோடும்
1: வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: கிறிஸ்துக்குள் யாராலும் மரிச்சவங்களோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல்
2: அவர்களோடு கூட
1: ஆகாயத்தில்
2: எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமா
2: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
1: நாம் எப்படி செய்ய இவ்விதமாய் கர்த்தரோட கூட எப்போது இருப்போம். அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா இருந்தோம்னா கிறிஸ்துக்களை மறித்தாலும் கூட நம்ம ஒரு வழிக்கு ரகசிய வருகைக்கு நம்ம இருக்காம இறந்து போனாலும் கூட கிறிஸ்துக்கள் மறித்தனு முதலாவது நம்ம தான் எந்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் அது கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரவாரத்தோடும் கர்த்தருடைய ஆரவாரத்தோடும் பிரதான தூதரை சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வரும்போது கிறிஸ்துக்களை மறித்தவங்க என்ன செய்வாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க. ரெண்டாவது இப்ப நம்ம உயிரோடு இருக்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, எல்லா உயிரோட இவ்வளவு ஜனங்கள் இருப்பாங்க அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா, இல்லவே இல்ல. கர்த்தர் சொல்ற உயிர் உள்ளன்னு பேர் கொண்டிருந்தோம் செத்து அந்த சூழ்நிலையில இராதபடிக்கு இருக்கிறவங்க தான் எடுத்து பாஸ்து பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1
2: சர்தை சபையின் தூதனுக்கு
1: நீ எழுத வேண்டிய என்னவெனில் தேவனுடைய
2: ஏழு ஆவிகளையும்
1: ஏழு நட்சத்திரங்களையும்
2: உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்
1: செத்தவனாயிருக்கிறார். அப்ப உயிருள்ளவரை நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா. நம்ம நம்ம கிரிய வந்து நம்ம உலகத்தில் இருக்கும் போது நான் கிரியை செய்தாதான் கர்த்தருக்காக எதையாவது கிரியை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்ட கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். செய்யும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர்களும் யாரையும் என்ன செய்யறாரு கர்த்தர் என்ன செய்யறாரு எடுத்துக்கொள்ற அப்பதான் வாசித்தோம். மறந்துட்டீங்களா, வாசிங்க, பைபிள் வச்சுக்கணும். நீங்க கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தேவைக்காலத்தோடும் கர்த்தர் வருவார். வரும்போது என்ன செய்வோம், மத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வோம்,
2: பின் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல்
2: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
2: இவ்விதமா எப்பொழுதும்
1: கர்த்தரோட கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்னா நம்ம உயிர்களோட இருக்கணும். என்ன செய்யணும், கர்த்தர் எப்போதும் செபிக்கணும், துதிக்கணும். யார் உயிருள்ளவங்க பர்த்தோடைய வேதம் சொல்லு பாருங்க, 1 John 5:12
2: குமாரனை உடையவன்
1: ஜீவனை உடையவன்
2: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
1: தேவனுடைய குமாரன் யாருக்குள்ளே இல்லையோ
2: ஜீவன் இல்லாதவன்.
1: அப்ப குமாரன் உடையவன் பரிசுத்தம் நிறைஞ்சி பரிசுத்தம் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, ஜீவன் உடையவளா இருப்பீங்க. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கிறப்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குமாரன் உடையவன் சிவன் உடையவன், குமார் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தான் அவர் தான் குமாரனுடைய ஆவியை நமக்காக தந்திருக்கிறாரு இல்லையா. அவர் தான் வாசிக்கிறார் கலாத்தியர் புஸ்தகம் 4:6 பாருங்க. நீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, வாசிங்க.
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால்
1: அப்பா பிதாவே
2: என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது
1: குமாரனுடைய ஆவியை
2: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
1: அதுதான் இங்க சொல்ற குமாரனுடையவன் சிவனுடைய குமார் இல்லாதவன் சிவன் இல்லாதவன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பாசல் நிறைஞ்சி கர்த்தர் வரும்போது நம்ம இருந்தா தான் ஜீவனுடையவனா இருப்போம். அப்பதான் ஆண்டவர் அதான் அவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு உயிர் உள்ளவர் என்று சொல்றாரு. நம்ம குமாரன் இல்லாம பரிசுத்தாவினர் இல்லாம வெறுமே போய் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க என்னதான் செஞ்சாலும் அப்ப பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. கர்த்தர் திடீர்னு வருவாரு. குமாரோட ஆவி இல்லாதவன் நீங்க உயிர்வில்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தவன் அபிஷேகத்தில் இறைஞ்சி அபிஷேகத்தில் அது ஆவியில எப்படி இருக்கணுமா, வெளிப்படுத்தல் 3:14
2: இப்படி நீ குளிருமின்றி
1: அனலுமின்றி
2: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்.
1: இப்ப மனுஷன் ஆவியில எப்படி இருக்கு, நம்ம பரிசுத்தவன் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஆவியில அனலா இருப்போம். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குமாரனுடையவன். அப்புறம் அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, சீவன் இல்லாதவங்க ஆயிடுவான். அருமையானவர்களே, இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
0: யோவான் சுவிசேஷம் 14:23.
2: இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தா அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பான் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்
0: வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ள வேண்டும். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். சேர்ந்து செய்ப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக கூட ஆனக்குடி ஸ்தோத்திர ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த அப்பாவுடைய சிவுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிகமா நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற யாராலும் அலர்ஜினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதிகளால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தில் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கண்பாறை குறைவுள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கண்பாறை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்பி மை தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. பயத்தோடு பக்தோடு மை தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள பிதாவையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறப்பா. மனிதர் முகத்தை பார்க்கிறார், நீ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். கை காலில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. எத்தனையோ பேர் முட்டி வழியால் கஷ்டப்படுறாங்க ராஜா, அவங்களெல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. கண்மணி ஆகிய தேவனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்க செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கடன் கஷ்டங்களை படுற மக்கள் கண்ணீரெல்லாம் தொடுங்க. கடனால கஷ்டப்படுறாங்க, கண்ணீர்னால வேதனையால் எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா. கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்க சப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க சப்பா. அபிஷேகத்துல நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க சப்பா. அப்பா எல்லாரையும் ஜெபிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களா மாற்றுங்க சப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். காய்ச்சல்னால பலவீனத்தால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க அன்பின் ஆண்டவரே. நானே நல்லமைப்பன்னு சொன்னீங்க, நீங்க தான் நல்லமைப்பனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல உங்களை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்களும் வெற்றி தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களும் சமானத்தை கொடுங்கிறாச்சா. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனையை இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. நான் மாம்சமான யார் மேலே நான் ஆவி ஊற்றுவேன். அவள் அவன் குமாரரும் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே அப்பா, எல்லா சிறு பிள்ளைகளும் ஆவி ஊற்று ஆண்டவர். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரியவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவர். உங்களிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பாவை தேடணும், எண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீஃப் ஆஃபீஸர் எழுதி கொள்ள முடியாச்சு விக்ரம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாத ஆனப்படினால காலத்தை பிரயோஜனம் கொடுத்து குடிக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவர. அப்பா, எல்லாரும் நல்லா செவிக்கணும் ஐயா, துதிக்கணும் ஐயா, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாஞ்சோடு வரணும் அப்பா, தாகத்தோடு வரணும் அப்பா, ஓடி வரணும் ஆண்டவர. பொறுப்பிடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகிழ்ச்சியில் தரும் எங்கள் அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தரமச்சு கேட்டுவிட்டார், கலங்காதீங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில்
4: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
5: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com.
2: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது.
6: இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
7: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
8: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asmankaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட்

ஆண்டவரை இயேசுக்கிட்ட எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவியில நிறைந்தவர. நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். தீத்து 3:7 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளுமா, சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளும். வாசிங்க,

0: நான் விழித்திருந்து சேவமுன்னு எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரு, நான் தூங்கக்கூடாதுப்பா, விழிப்பு மரணத்துறை எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும் சொல்லி நம்ம கேட்கணும். அது மாத்திரல, மத்தியம் சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: சோதனைக்கு உட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். சோதனை பிசாஸ் கொண்டு வருவான், பல விதமான சோதனையை அவன் நம்மளை எப்படா, அவன் நம்மளாவது சோர்ந்து போயிடுவான். அவன் சோர்ந்து போகாம ஒரு ஆத்துமை எப்படா கொஞ்சம் கர்த்தருக்குள்ள இருக்காங்கன்னா அவன் எந்த விதத்துல அவனை தள்ளலாம், எந்த விதத்துல அவங்களை விட்டு கர்த்தர் விட்டு பிரிக்கலன்னு சொல்லி ஓயாம உழைச்சிட்டே இருப்பான். அதான் சொல்றாரு, சோதனைக்குள் படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அதான் சொல்றாரு, சோதனை கொடுப்படாதபடிக்கு என்ன செய்ய, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அவளை மேற்கொண்டிருக்கவங்க ஜபம் தான், கர்த்தரோடு நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும், அப்பதான் சோதனைக்குள்பட பண்ண முடியாது. நம்ம சோதனைக்குள்பட்டு நம்ம அப்படியே சோர்ந்து போயிருவோம். சோதனைக்குள்படாதபடிக்குன்னா என்ன செய்யும், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அந்த விழிப்பு ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு விழிப்புள்ள இதயத்தை தாரு சுவாமி, என் ஆத்மத்தில் ஒரு விழிப்பை தாரும், நான் எப்பவும் செவிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கணும். இங்கே ஆண்டவரை இயேசுக்கு தான் சொல்றாரு. லூக்காவின் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க, பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: சொல்றாரு, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படுற என்ன, இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்பட என்ன செய்யணுமா, எப்பொழுதும் செவமினி விழித்திருங்கள். இங்க விழித்திருந்து செவமனுங்கிறாரு, இங்க என்ன சொல்றாரு, எப்பொழுதும் செவமணி விழித்திருங்கள். விழித்திருக்க வேண்டும், செவமணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருவர்களே, செவமணி விழித்திரு. இனிமேற பல காரியங்களுக்கு, பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா என்ன செய்யணும், இம்மை தப்புணும். அது மாத்திரம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா, செபம் பண்ணி என்ன செய்யணும், விழித்திருக்கணும். செபம் பண்ணணும், செபம் செபம் எப்பயுமே நம்ம செபங்கிறது என்ன, ஆண்டவராய் இயேசுகத்தோட இணைந்து வாழ்றது தான், அவரோடு ஒன்றரை கலக்கிறது தான். நம்ம அவரோடு அவருக்கும் நமக்கு எந்த தடை வராதபடி காத்துக்கொள்ளணும். அதனால பரிசுத்த பவுல் சொன்ன, இடைபெடாம செபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்க. எல்லாம் தான் சொல்லி வச்சிருக்காங்க, இடப்படாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. நம் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது, இடப்படாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. அது மாத்திரல, அண்ணம் ஆண்டவராக இயேசுகிறது சொன்னார் லூக்காவின் சுவிசேஷத்துல, சோர்ந்து போகும் எப்போதும் செவம் பண்ணுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாமல், எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்,
0: ஏன்னா சோர்வு, இம்மேல உள்ள காலங்கள் சோர்வு, பிசாசு அதிகமா சோர்வை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான். அதுதான் ஆண்டவரை ஏசுத்து சொன்னார், சோர்ந்து போகாம எப்பவும் ஜபம் பண்ணுங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, இவன் சோறு வரும், சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, சோர்ந்து போகாம எப்போதும் ஜபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு செவிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா, அத்தனை வழியை நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சகரியான் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகள் மேலும்,
0: கிருபையின் ஆவியையும்,
1: விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்,
0: பாத்தீங்களா, நம்ம கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறது, நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே கிருபையின் ஆவி விண்ணப்பங்கள் ஆவி ஊற்றுமா, ஆண்டவரே கிருபையின் ஆவி எனக்கு வேணும் அப்பா, விண்ணப்பங்கள் ஆவி வேணும் தாங்கப்பா, நான் சோர்ந்து போக எப்பவும் செவம் பண்ணணும், நான் விழித்திருந்து செவிக்கணும், நான் சோதனைக்குள் பட பண்ணாம இருக்கணும்னா என்ன செய்ய, விழித்திருந்து நம்ம செவிக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, இனி சம்பவிப்பாலே இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்க பாத்திரோட என்ன பண்ணணும் சொல்லணும், செவமண்ணி விழித்திருங்க சொல்லி வச்சிருக்காரு. நமக்கு வழி இப்படிதான், வழி இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறார். நானே அதான் ஆண்டவராக இயேசுகிட்ட சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன அசதியா அலட்சியமா இருப்போமானா கற்று வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, அவர் வருகிறம்ப போக முடியாது. கர்த்தர் வரப்போறாரு, சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. கர்த்தர் கேளுங்க, கிருபை நாவை விண்ணப்பத்தினாவை தாங்க ஆண்டவரே, கிருபை நாவை தாங்க ஏசப்பா, விண்ணப்பத்தினாவை தாங்க ஏசப்பா சொல்லி ஆண்டவரை கேட்கணும். முதல்ல நினைச்சுக்கணும், விசுவாசம் இருந்தா தான் பரலூர் வச்சுட்டு போக முடியும். இரண்டாவதாக அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினா தான் பரலூர் போக முடியும். மூன்றாவது நம்ம செபிச்சுக்கிட்டே இருந்தா தான் பரலூர் போக முடியும். கடைசியாக ஏசாயின் புஸ்தகம் 40:9-10
1: சியோன் என்னும் சுவிசேஷிகையே,
0: சியோன் என்னும் சுவிசேஷிகையே,
1: நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு,
0: உயர்ந்த பர்வதத்தில் ஏறு.
1: எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே,
0: எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே,
1: நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு,
0: நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு.
1: பயப்படாமல் சத்தமிட்டு,
0: பயப்படாமல் சத்தமிட்டு.
1: யூதா பட்டணங்களை நோக்கி,
0: யூதா பட்டணங்களை நோக்கி.
1: இதோ உங்கள் தேவன் என்று கூறு,
0: இதோ உன் தேவன் என்று கூறு.
1: இதோ
0: இதோ
1: கர்த்தராகி ஆண்டவர்,
0: கர்த்தராகி ஆண்டவர்
1: பராக்கிரமசாலியாக வருவார்.
0: பராக்கிரம எப்படி வருவார் ஆண்டவர் இயேசுகிறது? பராக்கிரமசாலியாக வருவார்.
1: அவர் தமது புயத்தினால் அரசாளுவார்,
0: அவர் தமது புயத்தினால் அரசாளுவார்.
1: இதோ
0: இதோ
1: அவர் அளிக்கும் பலன்,
0: அவர் அளிக்கும் பலன்
1: அவரோட கூட வருகிறது.
0: அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது.
1: அவர் கொடுக்கும் பிரதிபலன்,
0: அவர் கொடுக்கும் பிரதிபலன்
1: அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்கிறது.
0: அவர் கொடுக்கும் பிரதிபலன் முகத்துக்கு முன்பாக செல்கிறது. உங்கள் தேவன் சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்க, இயேசுக்கு வரப்போறார், பராக்கிரமசாலி வரப்போற எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நாம் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். தேவன் வரப்போறார், தேவன் வரப்போற எல்லாருக்கும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கர்த்தர் வரப்போறார். இங்க சொல்றாரு என்னெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 52:7
1: சமாதானத்தை கூறி,
0: சமாதானத்தை சொல்லி, சமாதானத்தை எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? சமாதானம் கர்த்தர் தான் தருவாரு அப்படின்னு சொல்லி சமாதானத்தை கூறி,
1: நற்காரியங்களை,
0: நற்காரியங்களை
1: சுவிசேஷமாய் அறிவித்து.
0: நல்ல காரியத்தை ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நமக்காக மரித்து மூணாறு உயிரோடு எழுந்தார். நற்காரியத்தை என்ன செய்யணும்? சுவிசேஷமா அறிவிக்கணும். கர்த்தர் எனக்காக மரிச்சாரு, எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு. உங்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்வாரு, உங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு, நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி நற்காரியத்தை சுவிசேஷமா அறிவித்து,
1: ரட்சிப்பை பரிசுத்தப்படுத்தி.
0: ஆண்டவர் ஒருதான் ரட்சிக்க முடியும், பாவத்தில் விடுதலை இல்லையா? அவர் உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்லி நம்ம சொல்லணும்.
1: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று,
0: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று
1: சியோனுக்கு சொல்லுகிற,
0: சியோனுக்கு சொல்லுகிற
1: சுவிசேஷனுடைய பாதங்கள்,
0: சுவிசேஷனுடைய பாதங்கள்
1: மலைகளின் மேல்,
0: மலைகள் மேல்
1: எவ்வளவு அழகாயிருக்கின்றன.
0: ஆண்டவர் பத்தி சொல்ற பாதங்கள் கத்து சொல்றாரு எவ்வளவு அழகா இருக்கிறது. கத்து ராஜரீகம் பண்ணுகிறார், அவற்றை வாங்க. அவர்தான் உங்களுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்காரு, உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உங்களுக்காக ரத்தத்தையே செஞ்சிருக்கிறாரு. மறித்தார், மூணாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அவர்கிட்ட வாங்க, அவர் ஆச்சரியம் பண்ணுறாரு என்று சொல்லி எல்லாருக்கும் நம்ம அவரை பத்தி சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன கொடுக்கிறாரா? வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்.
1: அவன் அவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனுடைய கிரியின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. நீங்க கர்த்தரை பத்தி சொல்லுவீங்கன்னா, கர்த்தருக்காக எதையாவது செய்வீங்கன்னா, கர்த்தர் வரும்போது அவர் நமக்கு அளிக்கிற பலன் அவரோடு கூட வரும். ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும் பிரியமானவர்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும், நன்மைகளை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். அது 66 வாசிக்கிறோம், 16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
0: நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாரும் வந்து கேளுங்க, அவர் என் ஆத்மாவுக்கு செய்த சொல்லுவேன். உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வேற எதுவா சொல்ல வேண்டும்? தேவையில்லாத எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். உங்க ஆத்மாக்கு கர்த்தர் என்ன செய்யிருக்காத சொல்லுங்க. 1 Corinthians 9:16
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.
0: இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாம நமக்கு என்னவா எனக்கு ஐயோ. கர்த்தரை பத்தி நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இயேசுகிறத பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவரே நம்ம பேட்டி சொல்ல எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நான் இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்துட்டப்பா, மேலும் பேட்டி சொல்லணும் ஆண்டவரே. அப்பதான் கத்திரி சொல்றாரு, நான் வரும்போது அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வருது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கத்திரக்காக, அந்த பலன் தான் ஆண்டவர் கொண்டு வருவார். இப்ப வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி.
0: அவனவனு கிரியில் என்ன கத்திருக்கா கிரியை செய்தீங்களோ அவனவனுடைய கிரியின்படி.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்.
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது.
0: என்னோட கூட வருகிறது. ஆமாங்களே, கத்திரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம எதை சொல்லணும், நம்ம ஆத்மா செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு, உங்களுக்கும் கட்டாயம் செய்வாரு. இயேசுகிறத பற்றி சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது நம்ம இந்த கடமை. முதல்ல விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், மன்னிப்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மூணாவது நம்ம செபிக்கணும். நாலாவது சுவிசேஷத்தை நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும், கர்த்தர் நமக்கு செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லணும், மறைச்சு வைக்க கூடாது. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் உனக்கும் எனக்கும் ஐயோ. உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுமா ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது நம்மை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஞானத்தை கொடுங்க, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எத்தனையோ காலங்கள் என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டுன்னு இருந்துட்டு ஆண்டவரே, இது வரைக்கும் போயிட்டு சொல்லல, நான் சொல்லுவேப்பா, என்ன ஒப்பு கொடுக்கறேன், ஒப்பு கொடுக்கலாமா?
2: கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் தேவ செய்தியில கேட்டோம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். ஏன் மௌனமாயிருக்கிறார்? நாம் எல்லாம் கர்த்தரிடம் வர வேண்டும் என்று தான் அவர் பொறுமையோடு நமக்காக மௌனமாய் காத்திருக்கிறார். அன்பானோர்களே, கர்த்தர் இயேசு சொல்லி சென்ற அனைத்து வாக்கு தத்தங்களும் இப்பொழுது நிறைவேறிய வண்ணமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரின் மகிமையின் வகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வாரமும் பேசியிருக்கிறார். ஆம், விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவன் வருவார், சீக்கிரம் வருவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொன்னார். கர்த்தாவே, என் உள்ளத்தில் விசுவாசத்தை துவங்குங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அவர் தன் விசுவாசத்தை துவங்குறவர். பாரமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும், பாவமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும், என் உள்ளத்தில் விசுவாசத்தை துவக்குங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்த நோக்கி அர்ப்பணிக்கலாம் இப்பொழுது. தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி தகப்பனே, எனக்குள்ள விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே. ஏனோக்கு விசுவாசத்தினாலே அவர் மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம் பரலோகத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக விசுவாசத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இரண்டாவது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மீதலை விட்டு திரும்புகிறவர்களுக்காக கர்த்தர் வரப்போகிறாராம். சங்கீதக்காரனை போல ஜெபிக்கலாமா? என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்குங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா எனக்கு இறங்கும் ஆண்டவர், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்களா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? தேங்க்யூல்லா, நன்றி ராஜா. எந்த நிலைமை விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப என்று சொன்னார். நம்ம எங்கு விழுந்திருக்கிறோமோ அர்ப்பணம் செய்து இன்றைக்கு எழுந்து வருவோமா? கத்திடம் இளைய மகன் எழுந்து அப்பாட்ட வந்தா இன்றைக்கு நாம் ஏசப்பாட்ட செல்வோமா? தகப்பனே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும் ஆண்டவரே, எங்களை முழுமையை மாற்றும் ராஜா. வாய் திறந்து ஜெபிக்கலாம். மூன்றாவதாய் இயேசு சொன்னார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருக்க வேண்டும்? இயேசு சொன்னார் மீண்டும், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். ஒருவேளை விழித்திருந்து நாம் ஜெபிக்காவிட்டால் சோதனையிலே சிக்கி விடுவோம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணுமா? இரண்டாவது, ஏன் நான் விழித்திருந்து ஜெபிக்கணுமா? இனி சம்பவிக்க போற இவருக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமானாக எண்ணப்பட வேண்டும் என்றாலும் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொன்னார். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாம் அப்பா. அந்த ஜபாவியை சகரியா 12:10 சொன்ன விண்ணப்பங்களின் ஆவியை எங்கள் மீது இப்பொழுது ஊற்றும் ஐயா. அந்த விண்ணப்பங்களின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவர். இரவு பகலாய் நாங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜெப தாகம் எங்களுக்கு உண்டாகும். பின்மாற்றத்தை எடுத்து போடும், சோர்வை எடுத்து போடும். நாங்கள் நல்லா ஜெபிக்க அந்த ஜெப ஆவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், அர்ப்பணித்து ஜெபிங்க. 4வது சொன்னார், கர்த்தர் வரப்போகிறார். ஆகவே எஸ்ரேம் சியோ என்னும் சுவிசேஷியே சத்தமிட்டு கூப்பிடு, உன் தேவன் வருகிறார் என்று சொல்லு என்று சொன்னார். ஆம், இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் ஊர் முழுதும் உலகம் முழுதும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவர் ஊழியத்தை செய்ய அர்ப்பணிப்பீங்களா? ஒருவேளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு மீண்டும் சொல்லுவோம், ஆண்டவரே இலைப்படையாமல் அப்பா சோர்ந்து போகாம உங்க ஊழியத்தனை ஜாக்கிரதையோடு கவனத்தோடு செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. என் அசதியெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஊழிய வாஞ்சை எனக்கு மீண்டும் தாரும். அதை திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆம், சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒருவேளை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். அதை திறந்து ஜெபிக்கலாமா? தேவன் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். சமாதானத்தை பற்றி சொல்வேன். நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வேன். தேவனுடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவேன். தேவன் ராஜரிகம் பண்ண வரப்போகிறார் என்று நான் சொல்லுவேன் என்றெல்லாம் தீர்மானம் செய்ய இன்றைக்கு அவரது ஊழியத்தை செய்ய அர்ப்பணம் செய்ய. ஏற்கனவே அர்ப்பணித்தவங்க ஒருவேளை பின்வாங்கி இருந்தா இன்றைக்கு தேவனே என்னை உயிர்ப்பியும் நமது ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய எனக்கு கிருபைத்தாங்க. எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம், அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பனு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் வருவார், மௌனமாயிரார் என்று சொன்னீங்களே. நீ சொல்லி சென்ற எல்லா வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு போதும் விசுவாசம் அப்பா எங்கள் உள்ளத்தை விட்டு போயிடக்கூடாதப்பா. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. இந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் எங்கள் மீது ஊற்றுமடிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். விசுவாசத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்டார்களே, நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க. எங்கள் விசுவாசத்தை அப்ப உள்ளத்திலிருந்து ஒரு நதியை போல ஓட செய்யுங்கப்பா. விசுவாசத்தை துவக்கிறவர் நீர்தானப்பா, முடிக்கிறவர் நீர்தானப்பா. ஒரு போதும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். பேதுரு பார்த்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொன்னீரே. ஒரு நாள் வரை பார்த்து அற்ப விசுவாசி என்று சொன்னீர். கடைசி காலத்திலே கடைசி நேரத்தில் அவரை பார்த்து சொன்னேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னீரே. எங்களுக்கும் இந்த விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாத ஆண்டவரே. எந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்பா. மாத்திரமல்ல நாங்கள் மனம் திரும்பணும் அப்பா. எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா மீறுதல்களில் இருந்தும் எங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து தவறே செய்து செய்து பின்வாங்கி விடக்கூடாத ஆண்டவரே. இளைய மகன் எப்படி உங்களிடம் திரும்பி வந்தாரோ அதே போல எங்களையும் மூட இணைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மீறுதல்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கணும் சொல்லி ஜெபிக்கிறோம். இரவு பகலாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. ஆமாப்பா, சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற எல்லா உபத்திரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இக்கட்டுக்கும் நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உமக்கு உண்பாய் நிற்க பாத்திரவனாக எண்ணப்பட வேண்டுமானால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. அந்த விழிப்புள்ள இருதயத்தை எங்கள் கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் ஆவியை விண்ணப்பங்களின் ஆவியை எங்கள் எல்லார் மீது கர்த்தர் ஊற்றுமடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூப்பா அப்பா. அது மாத்திரமில்ல, நீர் வரப்போகிற என்ற செய்தியை அப்போ ரட்சிப்பை நல்ல காரியங்களை சமாதானத்தை நீர் ராஜரீகம் பண்ண போகின்ற காரியங்களை நாங்கள் பூமி முழுவதும் சொல்வதற்கு எங்களுக்கு கிருப கொடுங்க அப்பா. ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு கிருப கொடுங்க. எங்கள் சோர்வுகள் அசதிகள் வேதனைகள் எங்களுடைய எல்லா பாரத்தை எடுத்து போட்டு நாங்கள் அசதி இல்லாமல் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு உள்ள ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டு அப்பா. எங்களை தாழ்த்து போடுக்கிறோம் அப்பா. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எதை விதைத்தாய் அதையே அறுப்பாய் என்று சொல்லி நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை நாங்கள் நீதியை விதைக்க மெய்ப்பலனை பெற்றுக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிற உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள மோடு நாங்கள் வாழ உம்மோடு அரசாலை எங்களுக்கு கிருபை கொடுங்க. செய்வதற்காக கோடானுக்கு நன்றி. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், அர்ப்பணிக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். செய்ய போவதற்காக முக்க நன்றி ராஜா. நன்றி அன்பானவர்கள், இப்பொழுதும் நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக நமது அன்பு சகோதரி அவர்கள் இப்பொழுது ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் யாவரும் நமது இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. என்ன ஆசீர்வாதம் தேவை? கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்கள். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் காண்கிறார், உங்கள் வேதனைகள் பாரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயம் தருவார், அவர் சித்தத்தின்படியே அதை செய்வார். நம்ம எல்லாரும் வாயில திறந்து இப்ப ஜெபிக்கலாமா? எல்லாரும் நம்ம எல்லா சகோதரர்களும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
0: மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். அண்டு வரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த பாப்பாவோட வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வரத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்ய, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவ நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கட்டாவே அப்பாமே, துதிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்கப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அன்றைய கிட்டே குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க, ஆட்டு பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் உடைத்து படுங்க, பிசாசன்களை அழித்து படுங்கப்பா. கொரோனா கொள்ளை நோய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. டீக்காலாபா, ஷாக்காலாபா, கொரோனா கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. அற்புதத்தை செய்ய, அசியங்களை செய்ய, கத்தோடைய வல்லக்கரம் தொட வேண்டும். இப்படி கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. இப்படி வல்லமை இறங்கட்டும், இப்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ள வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கட்டாவே, கெஞ்சுகிறோம் அப்பா. அம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஐயா. கால் வலி, முட்டி வலி எல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. நடக்க முடியாத பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. இயேசுவே, முடி வல்லமை அனுப்பி குணமாக்குங்கப்பா. நடக்க முடியாத மக்களுக்கு நடக்கிறது பலன் கொடுங்கறாச்சா. முடி வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஐயா. அன்பின் தகப்பனே காப்பா, தலையில கட்டிய குணமாக்குங்க, கருப்பு பையில கட்டிய குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்ய, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஐயாமை துதிக்கிறோம். கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும் ஐயா, கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் அப்பா, ஆசீர்வதிக்க வேண்டும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் ஐயா, கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்ய. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பாமை துதிக்கிறோம் அப்பா. அதே போல தகப்பனே அப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா. பெரிய காரியத்தை செய்ய, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை தேடம் எண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. எல்லாருமே செபிக்கணும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவங்க எல்லாருமே தேடம் எண்டிக்கொள்ள உதவி செய்ய, பலத்த காரியத்தை செய்ய. கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாக எல்லாருமே ஊற்ற வேண்டும்னு செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களும் செய்ய முடியாது செபிக்கிறோம். நாம மகிப்பிடட்டும். எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே.
3: மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1909001000002229. மே காட் பிளஸ் யூ.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address: acvinkaram@gmail.com. Our website: handofjesus.com. God bless you.

நம்ம பாவத்துல எங்க தூக்கி எறிஞ்சிட்டாரு, முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. பாவத்தோட பரலோர் ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. கரை தர பிழை ஒண்ணு இல்லாம தானே பரலோர் போக முடியும். அதனாலதான் நம்ம பாவத்தெல்லாம் எங்க தூக்கி எறிஞ்சிட்டாரு, முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. ஹல்லேலூயா. மொத்தம் நமக்கு என்ன செய்ய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் அதிசயங்களை செய்யறாரு, ரெண்டாவது ஆறுதல் செய்யறாரு, மூன்றாவது நமக்கு என்ன செய்யறாரு கிருப செஞ்ச நம்ம பாவங்கள என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தருடைய முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. எங்க ஊர்ல நான் இருக்கும் போது எங்க சொந்தக்காரங்களா நம்ம நாடாரு, நம்ம நாடாரில் வந்து இப்படிப்பட்ட குழந்தை இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தருத்துறோம், இதை பொண்டு கணத்தில் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு எங்க அம்மா அப்பாட்ட சொன்னாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, எங்க இந்த பிள்ளைய கொண்டு கிணத்துல போட்டுருங்க, இது நம்ம வீட்டுல இருந்தா ரொம்ப தருத்துறோம், வீட்டுல கொண்டு கிணத்துல போட்டுருங்க, இது நம்ம வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துக்கே தருத்துறோம், கொண்டு போட்டுருங்கன்னு எங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. என் பிள்ளை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க வரலினாலும் பரவாயில்ல, உங்க குடும்பம் எங்களுக்கு குடும்பம்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நான் வந்து கணத்துல போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆதாரத்தில் வல்லமைக்கு அப்பயே கத்தடி தப்புவிச்சார். அது பேர் பாத்தீங்கன்னா வளர வளர எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்பெல்லாம் கூட கத்தடி

0: பாராட்டின கிருவை பெரியது இந்த அழவியின் பாதாளத்துக்கு என்னை தப்பிவிச்சார். எத்தனையோ ஒரு தடவை நான் வந்து எங்க அம்மா அப்பா இறந்த புதுசு ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது நினைச்சேன், நம்ம வந்து எங்கேயாச்சும் வண்டியில குதிச்சு இறந்துடலாம்னு நினைச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பின்னால இறங்க போறேன். இறங்கி இப்படி விழுந்துடணும், நம்ம செத்துடலாம், நம்ம அம்மா அப்பா நம்ம யார் பின்னாலும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டேன். அப்ப ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீ ஏன் கீழே கரண்ட் விழுந்து சாவலாம் நினைக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என்னை தூக்கி என்னை வந்து ட்ரெயின்ல வந்து என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ தடவை இந்த பாதாளத்து வல்லமைக்கு கத்திரி தப்பு வச்சார். ஹலேலூயா. அவர் எனக்கு மாத்திரல தேவன் எல்லாருக்கும், அவர் பச்சை பாதமுள்ள தேவன் அல்லவே அல்ல. ஹலேலூயா. நம்மளுக்கு நம்ம அவர் வச்ச நம்ம மேல வச்ச கிருபை பெரியது. ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரர் சொன்னார், கத்திரி எனக்காக யாவையும் செய்தி முடிப்பேன். என்ன செய்ய, முதல்ல அதிசயங்கள் செய், ரெண்டாவது மூணாவது கிருபை செய்து என்ன செஞ்ச, நம்மளுக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள தப்பு வைக்கிறார். அவர் நம்மளை நேசித்து என்ன செய்யற, பாவங்களை எல்லாம் கத்தரின் புதுவுக்கு பின்னால போட்டார். அல்லேலூயா. கத்தனை மேல வச்ச கிருபை பெரியது. கடைசியாக சகரியான் புஸ்தகம் 8:15
1: இந்நாட்களில்
0: எருசலேமுக்கும்
1: யூதாவுக்கும்
0: நன்மை செய்யும்படி
1: திரும்ப நினைத்தேன்,
0: இன்ப நிறைத்தே
1: பயப்படாதீர்கள்.
0: நன்மை செய்யும்படி கத்தர் என்ன செஞ்சாரா, திரும்ப நினைச்சிருக்காரு. ஒரு வேலைக்கு உங்க வாழ்க்கையில நன்மையா இல்லையா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கவலை சோர்வு துக்கம் பாரந்தானா, கத்தர் நன்மை செய்யும்படி நினைச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சது யாரு எரிச்சு முடியாது, தடுக்கவே முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையில இருக்கும்போது கூட வேலை மற்றவங்க உங்களுக்கு வேலை ப்ரமோஷன் கிடைக்காம யாராவது தடுத்து நிறுத்திடலாம், அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு செய்ய நினைச்சிட்டாருன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியவே முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அதங்க சொல்றாரு சகரியா 8:15
1: இந்நாட்களில் எருசலேமுக்கும்
0: யூதாவுக்கும்
1: நன்மை செய்யும்படி
0: திரும்ப நினைத்தேன்
1: பயப்படாதீங்க.
0: பாத்தீங்களா, நாட்கள்ல நன்மை செய்ததுக்காக திரும்ப நினைச்சிருக்கா, என்ன செய்வேன் நம்ம, பயப்படாதீங்க. யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கோம், யாருமே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். அவர் செய்தது யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. மனிதர் செய்தாங்கன்னா தடுத்துடலாம், கர்த்தர் செய்தாங்க யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நன்மை செய்ய முடியும் திரும்ப நினைச்சீங்க, என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டாய நன்மை செய்வார். சங்கீத புஸ்தகம் 84:11
1: தேவனாகிய கர்த்தர்
0: சூரியனும்
1: கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும்
0: மகிமையும் அருள்வார்
1: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
0: உத்தமாய் நடந்த செய்ய மாட்டார், நன்மை நமக்கு வழங்காம இருக்கவே மாட்டார். கட்டாயம் நன்மை செய்வார். நம்ம உத்தமா நடந்தா கர்த்தர் நன்மை வழங்காத இருக்கவே மாட்டார். ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரர் செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும் நேர்மையும்
0: என்னை காக்க கடவுது
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்.
0: அந்த சங்கீதக்காரர் செவிக்கிறார் பார்த்தீங்க, நம்மனா ஆண்டவரே அது வேணும் பலப்படுத்துங்க ஏசப்பா, எனக்கு ஆசீர்வதிங்க ஏசப்பா, இது வேணும் ஆண்டவரே அது வேணும் கேட்கிறார். அவர் என்ன செவிக்கிறார், சங்கீதக்காரர் என்ன செவிக்கிறாரு, உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம கேட்கறது என்ன, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே கடல்ல அடைச்சிடும் கஷ்டத்தெல்லாம் மாத்திரும். ஆனா சங்கீதக்காரன் கேக்குறாரு, என்ன கேக்குறாரு, உத்தமமா நேர்மையும் என்ன காக்க கடவுது. அவர் செவத்துக்கு நம்ம செவத்துக்கு பாத்தீங்களா, நம்ம அப்படித்தான் செவிக்கணும், உத்தமம் நேர்மையும் காக்க கடவுது. சங்கீதக்காரர் அப்படி செவிக்கிறாரு, உத்தமம் நேர்மையும் காக்க கடவுன்னு சொல்லி நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உத்தம நேர்மையு காக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நாட்களில நன்மை செய்ய நினைத்தேன் பயப்படாதீர்கள். அப்ப யாருக்கு நன்மை செய்வாரா, உத்தமமா நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்கா இராது.

0: அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்டாரு, உத்தமும் நேர்மையின காக்கு கடவுது. சங்கீதக்காரன் எப்படி வாழ்ந்தாரன் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரி,
0: என்னை நியாயம் விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்.
0: பத்தி செபிச்சாரு, இங்க சொல்றாரு நான் உத்தமத்தில என்ன செய்யறானா நடக்கிறேன். இங்க செபிச்சாரு, ஆண்டவரே உங்க உத்தமும் நேர்மையின காக்கடவுன்னு சொன்னாரு. இங்க சொல்றாரு நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேப்போம், ஆண்டவரே உத்தமும் நேர்மையினை காக்கணும். ஆண்டவரே உத்தம நேர்மையினை காக்கணும் ஐயா. இங்க சொல்ற உத்தமத்திலே நடக்கிறேன் பாத்தீங்களா, அவர் வாழ்க்கையில உத்தமத்திலே நடக்கிறாராம். நீங்கள் நானும் அப்படித்தான் நடக்கணும். கடைசி நாள்ல வாழ்றோம், எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் வாழ்க்கையில கர்த்தருடைய பாதத்தில உத்தமத்திலே நடக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை. நம் வாழ்க்கையில உத்தமத்திலே நம்ம நடக்க வேண்டும். அதனாலதான் இங்க சங்கீதக்கர் இங்கேயும் சொல்றாரு, 23:6
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: ஜீவன நாளெல்லாம்
1: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
0: ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்தருடைய வீட்டிலே,
0: கர்த்தருடைய வீட்டிலே
1: நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்,
0: நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாத்தீங்களா, என் ஜீவன நாளெல்லாம் என்ன என்ன தொடருமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் நீடித்த நாட்களை கர்த்தர் வீட்டில நிலைத்திருப்பேன். இந்த உலகத்துல என்ன தங்கமான வீடு கட்டினாலும் எத்தனை என்ன செஞ்சாலும் நம்ம உலகத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான். அதங்க சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாள் சொல்றேன். அங்கதான் போக போறோம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம பாடுபடுறோம். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்ல. என்னதான் உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்துல ஒன்னும் கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல. இந்த உலகத்தில் இருந்த போது என்ன செய்யணும்? நம்ம ஒரு நாளும் கர்த்தாவே என் சிவன நாளெல்லாம் நன்மையும் கிருவியும் தொடரும். ஆண்டவரே நான் கர்த்தரி வீட்டில நீடித்த நாட்களை இழைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை பொறுப்படுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னென்ன செய்வாரு? அதிசயங்களை செய்வார். ரெண்டாவது ஆறுதல் செய்வார். மூணாவது கிருபை செய்வார். கிருபை செய்தனால் நமக்கு என்ன செய்வார்? தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மள தப்பு வைக்கிறார். பாதாளத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம், புழுவோம் அக்கினு பார்த்தோம். லாஸ்டர் என்ன சொல்றாரு? அங்க என்ன செய்றாரா? வேதனை இருந்துச்சு, அந்த வேதனைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். தப்பு வச்சு நம்மள என்ன செய்ய, பாவ நம்ம நம்ம ஆத்துமா நேசித்ததுனால என்ன செய்யறாரு? அழிவின் குழிக்கு நம்மள தப்பு வைக்கிறான். பாவங்களை எங்க போட்டாரு? முதுகு பின்னால போட்டாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் நாளாவது நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறார். பயப்படாதீங்க, நன்மை செய்ய திரும்ப நினைத்தேன்னு சொல்றாரு. உத்தம நடந்த கட்டாயம் நமக்கு நன்மை கட்டாயம் தருவார். அதான் நம்ம ஒரு நாள் சங்கீதக்கார் போல கேட்கணும், ஆண்டவரே உத்தம நேர்மையே காக்க கடவுள். நம்ம வாழ்க்கையில அப்படிதான் கேட்கணும், உத்தமும் நேர்மையின் வாழ்க்கையை காக்க கடவுள் ஆண்டவரே, உத்தமும் நேர்மையின் வாழ்க்கையில காக்கணும்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் சொல்றாரு 26 நான் உத்தமத்துல நடக்கிறேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு 23 என் சிவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்களை இழைத்திருப்பேன்னு சொன்னாரு. இந்த உலகத்தை விட்டு நம் பிரியும் போது கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களை இழைத்திருக்கணும். அதுக்காக நம் இந்த உலகத்திலேயே இருக்கும்போது கர்த்தரோடு உறவாடணும், கர்த்தரோடு சஞ்சரிக்கணும், கர்த்தரோடு எப்போதும் துதிக்கணும், செபிக்கணும், பாடணும், அவர் மகிழ்ப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆத்மா கரவடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாத்துல எந்த சின்ன கரவடை இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆத்துவா கரப்படாதபடி காத்துக்கணும். அப்பதான் கர்த்தர் வீட்டில நம்ம வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில தொடரும். நம்ம நீடித்த நாட்கள் கர்த்தர் வீட்டில நிலைச்சிருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக, தேவனுடைய ஆளுகை பிள்ளைகளை எல்லாரையும் நிரப்புவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வரட்டும்ங்க பிரசன்னம், கடந்து வரட்டும்ங்க மகிமை, கடந்து வரட்டும்ங்க ஆளுகை. அப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யுங்க அப்பா. இது எப்படி நடக்கும், இது எப்படி கூடும் என்று கலைஞர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கத்த செய்வீராக. நீரே அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா, அதிசயத்தை செய்யுங்க அப்பா. மனம் இறங்க அவரே அதிசயங்களை செய்கிறார் என்று கேட்டோமே. அதிசயம் பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கட்டும், இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் நடக்கட்டும், தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை உடைந்து போகட்டும். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தவர்கள், எந்த மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆறுதல் செய்யுங்க. உள்ள உடைந்து அப்பா தனக்கு அருமையான விழுந்து தவிக்கிறவர்கள், இன்னும் பலவிதமான பிரச்சனை போராட்டத்தினாலே, உடல் பலவீனங்களினாலே சோர்ந்து போய் ஆறுதல் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. பாமப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. எங்கள் ஆத்மாவை நேசித்து பாதாளத்தின் அழிவு குலுக்கி எங்களை விலக்கி நீ மீட்கிறீர், ரட்சிக்கிறீர், பாதுகாக்கிறீர் ஐயா. எங்கள் பாவமெல்லாம் முதுக்கு பின்னால் எரிந்து விடுகிறீர். உடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது உடைய பிள்ளைகள் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மை செய்வேன் சொன்னீரே அப்பா. தீமையே பார்த்த மக்கள், எதிர்ப்பையே கண்ட மக்கள் ஐயா, தரித்திரத்தையே பார்த்த மக்கள், உள்ள உடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது கத்தராகிய தேவன் மனம் இறங்கி நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக. எல்லார் வாழ்க்கை நன்மை உண்டாவதாக, உத்தமமாய் நடக்க அந்த கிருபையை தருவீராக. உத்தமமும் நேர்மையும் எங்களை காக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தருடைய கரம் அப்பா, இயேசு கிறிஸ்தன் ஆணிப்பாய்ந்த கரங்கள் ஒரு விஷயம் பிள்ளைகள் எல்லார் மீதும் கடந்து வருவதாக, இறங்கி வருவதாக. தேவிட மகிமகி ஓ மகிமையின் பிரசன்னம், இயேசுவி நாமத்தில், இயேசுவி நாமத்தில், இயேசுவி நாமத்தில், இயேசுவி நாமத்தில் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, இப்பொழுது உங்க வல்லமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் தொடுவாராக என்று ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சொல்லாமா அந்த நாள்ல கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அசைவாடும் ஆவியே என்று சொல்லி ஆவியான கூப்பிடுவோமா? நீங்க இருக்கிற இடத்துல ஆவியர் உங்கள் மேல் அசைவாடுவார், இங்க வந்திருக்க உங்கள் மேல் அசைவாடுவார், வெப்டிவி பார்த்து கொண்டிருக்க உங்கள் மேல் அசைவாடுவார், எஃப்எம் ரேடியோ ஆன்லைன் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆஃப்லைன் எஃப்எம் சின்ன போன்ல கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஆவியர் உங்களை தொடப்போகிறார். ஜீஸ் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவங்க மேல. ஆமென். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை நிரப்புகிற தேவன். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது.

0: தாவே பரிசுத்தாவை நிரப்புங்க ஐயா, எங்களை அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்புங்கப்பா, வல்லமேல் நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்புங்கப்பா, வல்லமேல் நிரப்புங்க ஏசப்பா, பரிசுத்தாவை நிரப்புங்கப்பா, தேவ வல்லமேல் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க, தேவ பிரசுரத்தால் நிரப்புங்கப்பா, இக்கலபா ஷபலபா ரக்கலபா ரபலபா ரக்கலபா ரபலபா ரபலபா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தை மக்கள் உணரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அவங்க பிரசனத்தை உணரணும் ஜேசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, உடைய பிரச்சனத்தை உணரணும் ஐயா, மக்கினை உணரணும் ஐயா, மகத்துவத்தை உணரும் ஐயா, மகிமை உணரணும் ஐயா. கத்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ நாள் முழுவதும் எங்கள் அன்பின் கிருபை எங்களை தொடரட்டும் ஆண்டவரை. கபரி கபரி கபரி கபரி கபா ரீ கபால ரபாலபா ரீபாலபா ரபாலபா ரபாலபா ரபாலபா ஷபாலபா ரபாலபா ரபாலபா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செபிக்கணும், துதிக்கணும், பரிபூத்தின் தேவனே, இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்கப்பா. மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, வல்லமை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, அக்கினியால் நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, தேவ கிருபையில் நிரப்புங்க, ரீபா லபா ரபா லபா ஷபா லபா ரபா லபா. ஓ சீச சீச சீச சீச சீச சீச, தொடுங்க ஐயா, தொடுங்க ஐயா, யா யா, ஒவ்வொருத்தையும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஒவ்வொருத்தையும் ஆளிகை செய்யுங்க. ஒவ்வொரு வாரையும் ஆபியானவர் இறங்கி வருவீராக, கடந்து வருவீராக. என் தேவனே, என் மேல ஆளிகை இறங்கட்டும், உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆளிகை இறங்கட்டும் அப்பா. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, என் மேல ஆளிகை இறங்கட்டும், எங்கள் மேல ஒவ்வொரு மாதிரி ஆளிகை இறங்கட்டும் ஐயா. எங்களை முழுமையா ஆளிகை செய்யுங்க. தொடு, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே. மகிமுள்ள கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. சீச சீச சீச சீச, மகிமை மூடட்டு, அக்கினி மூடட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆவியானவர் ஆளிகை செய்யுங்க ஐயா. எங்களுக்கு இறங்குமாப்பா, அன்னை பாசல பேசட்டு மாண்டவர், அன்னை பாசல பேசட்டு மாண்டவர். எங்களை அன்பான் ஏசித்து வழி நடத்துறங்க. தகப்பறையை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எல்லா மக்களுக்காக துதிக்கிறோம். அந்த அப்பா அம்மா வார்த்தைய அப்பா வெப்டி மூலமாக கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ரேடியோ நிமித்தமாக கேட்கிற ஒவ்வொரு சனங்களையும் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பீராக, அக்கீல மூடுவீராக. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமையா அப்பா. எங்களை எல்லாரும் அழிவின் பாதைக்கு, அழிவின் புளிக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. ரச்சா, பெரிய காரியத்தை செய்யுங்க. எங்க பாவங்களா உங்களுக்கு மிதுகு பின்னால போடுகிறவரையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் பற்றி குடித்துக் கொள்ளட்டுமே. ஆதிலிருந்து விசுவாச வளரட்டும் ஆண்டவர, ஆதிலிருந்து விசுவாச வளரட்டு, உலக காரியங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளுமே அவருடைய பிள்ளைகளை. ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஆதியில இருந்து விசுவாசத்தில் பின்வாங்கி அப்பா தூரமா போயிருந்தாங்களோ அவங்களெல்லாம் மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர் ஐயா. மீட்டுக் கொள்ளுங்க, யாரை விடாதீங்க ஏசப்பா, விடாதீங்க ஏசப்பா, விடாதீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் அப்பாமை ஸ்தோத்திரம் ஆதிலிருந்து விசுவாசத்தை பின்வாங்கி ஆண்டவரே உலக காரியத்துக்குள்ள கால் எடுத்து வைத்திருக்க ஒவ்வொரு சனங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர. உலக ஆசை பாசங்கள் எல்லாம் மாறி போயிடும் ஆண்டவர். என் தேவனுடைய அன்பு மாத்திரம் மாறாத அன்பு ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவரே. அன்னைக்கு நீ சொன்னீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரவே அப்பா, அவன் மீட்பர் உயிரோடு இருக்க சொன்ன தேவனே, இன்றைக்கு வரைக்கும் என்னை மாறவே இல்லை தேவனே. நான் எத்தனையோட சோர்ந்து போனாலும் கூட ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றி சொல்லி தேற்றி நீங்க ஆற்றி நீங்க அரவணைத்தீங்க ஆண்டவர. ஆசீர்வதித்து உயர்த்துமாப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கத்துடைய வல்லக்கரம் தொட வேண்டும் என்று செபிக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர. நேசருடைய கரம் தாங்கட்டும், நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்தும். எங்கள் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் ஐயா. நாங்கள் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நாங்கள் கத்துடைய வீட்டிலே நீண்ட நாட்களை நிலைத்திருக்க ஆண்டவர் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத சகோதரில் குழந்தை பாக்கியத்தை தரணும், சமாளாத குடும்பங்களை சமாளித்து தரணும், கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றணும் ஆண்டவர் அப்பா. மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உத்தமம் நேர்மை எங்களை காக்க கடவுது ஆண்டவரே. சிறுவர்கள நாளெல்லாம் ஆண்டவரே உத்தமம் நேர்மை எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், காத்துக்கொள்ளும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாதியில கஷ்டப்படுற மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல வேதனையா இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க ஆண்டவர். வீடு கட்டுற மக்களுக்கு வீடு கட்டித்தாங்க, அவங்க நான் மகிப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே மே துதிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மா நல்ல படிக்க உதவிச்சிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு சேரணும்னா காலேஜ் நல்ல காலேஜ் ஆயத்து பிடித்தாங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும் அப்பா, புதிய ஆண்டுல அப்பா மே ஸ்தோத்திரம் பணத்தேவையில சந்திங்க, பொருளாதேவை சந்திங்க ஆண்டவர், கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பணத்தேவை சந்திங்க, பீஸ் கட்ட பணம் தாரும் ஆண்டவர், பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மைகளை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சரியாஸ் பண்ணாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம், சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் hand of jesus.in. God bless you.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை
1: பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: நாட்களை பொல்லாதவர்கள் ஏன் அப்படின்னா பாருங்க, நாட்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கொண்டு இந்த நாட்கள் கஷ்டமான நாட்களா இருக்குது. ஆனாலும் இந்த நாட்கள் என்ன நம்ம என்ன செஞ்சோம், இதை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. அதான் கத்தடி வேதம் சொல்லுது, நாட்கள் கொடி கால கொடி பொல்லாதவர்களை ஆனால் காலத்து பிரயோஜனப்படுத்த நாட்கள் பொல்லாதவன்தான். ஆனால் நம்ம இதை பார்த்து சோர்ந்து வரக்கூடாது. பேசாத பலவிதமான போராட்டத்தையும் குழப்பத்தையும் சோர்வையும் கொண்டு வர, அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. காலத்தை என்ன செய்யணும், நம்ம கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்ம கொடுத்த காலங்களை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம துதி ஸ்தோத்திரம் ஜெபம் எப்பவும் கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம ஒரு நாளும் குறைவே கூடாது. கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியம் அவருடைய உறவு, அவரோடு நம்ம எந்த அளவுக்கு உறவாடணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறையாத வழிக்கு நம்ம ஒரு நாளும் கர்த்தரோட இணைஞ்சி துதிக்க செவிக்க ஆராதிக்க உதவி செய்யும். நமக்குத்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்க, இவ்வளவு போராட்டம் இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. காலத்தை என்ன செஞ்சிருங்க, பிரவச்சன நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், கொடி நாட்கள் தான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்ம கொடுத்த காலங்களை நம்ம கத்து நம்ம கொடுத்த காலங்கள அந்த காலங்களை என்ன செஞ்சிடணும், நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். காலத்தை வேஸ்ட் பண்ணிடவே கூடாது, ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த இந்த நாள் வீணா செலவழித்த நிமிடம் மறுபடியும் வர்றதே கிடையாது. நீங்க இந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் வேஸ்டா பண்ணி சும்மா பேசி விளையாண்டு அரட்டி அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த நிமிஷம் கிடையாது, வேற அடுத்த நாள் தான் வரும். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடிகளும் நாட்களை என்ன செய்யணும், காலத்தை என்ன செய்யணும், நம்ம பிரயோஜனம் படுத்திக்கொள்ளணும். படுத்தாம நான் காலத்தை வீண் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இந்த நாளுக்கு வராது. நம்ம நாளைக்கு எப்படி இருக்கோம் நமக்கு தெரியும், நாளைக்கு நம்முடையது அல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் கர்த்தரோடு இணைஞ்சு வாழ, கர்த்தரோடு சஞ்சரிக்க, கர்த்தரோடு உறவாட, கர்த்தருக்காக நம்ம வாழ, கர்த்தருக்காக எதையாவது நம்ம செய்ய ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். யோபின் புஸ்தகம் 9:25-26.
1: என் நாட்கள்
0: நாட்கள்
1: அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்,
0: இந்த நாட்கள் எப்படி வருதம் பாருங்க, அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்
1: தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல்,
0: அவை நன்மையை காணாமல்
1: பறந்து போவோம்,
0: பறந்து போவோம்.
1: அவைகள் வேகமாய் ஓடுகிற,
0: அது வேகமாக ஓடுகிற
1: கப்பல்களை போலவும்,
0: கப்பல்களை போலவும்
1: இறையின் மேல் பாய்கிற,
0: இறைகள் இறை மேல் பாய்கிற
1: கழுகை போலவும் கடந்து போகிறது,
0: கழுகை போல கடந்து போகுது. பாருங்க அப்படி நாட்கள் ஓடுது. அஞ்சல் காலர் ஓட்டம், போஸ்ட்மேன் மிந்திருந்த கொரில்ல இப்பதான் போஸ்ட்மேன் மிதியாதான் செய்யறாங்க. மிந்தியெல்லாம் கொரியல் குடுக்கறவங்களும் அப்படி ஓடுவாங்களாம். அது அஞ்சலக்கால ஓட்டம் போல, தபால் காரங்களை போல ஓடுதான். மிந்தியெல்லாம் இந்த கொரியல்லாம் கொண்டு ஒரு வீட்டுக்கு கொண்டு கொடுக்கும் போது நாடுகளுக்குள்ள, இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒரு போஸ்ட் மேன் இங்க ஒரு போஸ்ட் மேன் இருக்கலாம் தெரியல. இதெல்லாம் இந்த கொரியல கொண்டு கொடுக்கலாம், அவ்வளவு ஓடி ஓடி தான் செய்வாங்களாம். அந்த மாதிரிதான் நாட்கள் ஓடுது. ஆனா நாட்கள் பொல்லாத அனுப்பில காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். கொடுத்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு இந்த நாள் வராது, அதனால பிரயோஜனப்படுத்திக்கணும். 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்யுது, கடந்து போகிறது. உலகத்தை நம்பி வாழக்கூடாது. அதான் கண்ணின் நிச்சய மாம்ச நிச்சய சீமனத்தின் பெருமை அது என்னது, என்னது அல்ல, பிதாவனால உண்டாவல, அதுல எதனால உண்டாயிருக்குது, உலகத்தில இருக்க அந்த உலக காரியம் நமக்குள்ள வராத படிக்கு நம்ம பத்திரமா மாத்துமாவ காத்துக்கொள்ளணும். கண்ணின் நிச்சயம் மாம்சு நிச்சயம் சீவனத்தின் பெருமை உலகத்தினால உண்டாடி இருக்கிறது, நம்ம பிதாவினால உண்டாந்ததில்ல. இந்த காரியத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமையாகவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாள் மாத்து மாவி சரீரத்தை அந்தரங்க உள்ளந்தரி மனதை நம்ம காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம காத்துக்கொள்ளாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த காலங்களில் என கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவரை வேஸ்ட் பண்ணிடாத வடிக்கு, இந்த உலகத்தோட நான் வாழ்ந்துடாத வெடிக்கு, உமக்காக இதுல வாழ எனக்கு பலன் கொடுங்க யசப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு பலன் கேட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானதுல உலகத்தின் வேஷம் கறந்து போகும். இந்த உலகத்துல என்னதான் சேர்த்து வச்சாலும் ஒன்னும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போய் ஒரு பின்னு கூட இந்த உலகத்திலிருந்து எடுத்து போக முடியாது, சின்ன பின்னு கூட எடுத்து போக முடியாது. நல்ல புடவை கட்டியிருந்தா கூட அந்த புடவை எடுத்துட்டு வேற படம் போடுங்க, இது பட்டு படம் போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காலங்களை நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நாட்கள் பொல்லாத ஆனப்படுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், முதலாவது பார்க்கிறோம் 2 Corinthians 6:2.
1: அனுக்கிரக காலத்திலே
0: நான்
1: உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள்
0: இதுதான் அனுக்கிரக காலம். இத ரட்சணிய நாள் இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடுறாதீங்க. இந்த ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல உலகம் எப்ப முடியுமா நமக்கு தெரியாது. கத்ரா ஏசுகிறது எப்ப வருவா தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம். ரட்சிக்கப்படுறது என்ன, நிறைய பேர் சொல்றாங்க இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சின்னு சொன்னாவே அதை ரட்சிப்புன்னு சொல்றாங்க. அல்லாது இல்ல பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்படணும். கத்தருடைய வேதம் சொல்லுறது முற்றி முடிய ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. முழுமையா நம்ம ரட்சிக்கப்படணும். கரை தர பழ இல்லாம ரசிக்கணும். அதை கத்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க. எவரையும் புஸ்தகம் 7:25.
1: மேலும்
0: தமது மூலமாய்
1: தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியா அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவருமாயிருக்கிறார்.
0: அதுதான் முக்கியம். நம்ம கத்துட்டு வந்திருக்கோம், வந்து நம்ம பாவ மன்னிப்பு அடைஞ்சிட்டு அது ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லல. அந்த ரட்சிப்பு நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யறோம், நம்ம அந்த ரட்சிப்பு வந்து நம்ம ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கிறோம். வீட்டுல குடியிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுறோம். அப்புறம் ஏன் நேத்தான பெருகிருக்கோம், இன்னைக்கு பெருக்காட்ட என்ன, நம்ம தான் குடிதானே இங்கதான் இருக்கிறோம், இன்னைக்கு பெருக்க முட்டலாம் நாளை பெருகிக்கலாம் அப்படின்னு விட முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீட எப்படி சுத்திகரிக்கிறோமோ அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம உயிரியத்துல கூப்பிட்டு நம்ம உள்ளத்துல தங்கியிருந்தாருன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற பாவத்திலிருந்து முழுமையா விடுதலை தர வேண்டும். என்னைக்கே செஞ்ச பாவம் இல்ல, என்னைக்கே செஞ்ச பாவம் இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரம் உள்ளத்துல கூப்பிடணும், இயேசுவே உள்ளத்துல வாங்க எனக்குள்ள இருக்கிற குறையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அதுதான் கத்திர செல்லும். அவர் எப்போதும் உயிர் உள்ளவரா இருக்கிற அப்படின்னால நம்மளை முற்றுமுடிய என்ன செய்யறாரா, ரட்சிக்க வல்லவரா இருக்கிற முற்றுமுடிய ரட்சிக்கணும். இந்த ரட்சிப்ப நம்ம என்னைக்கா ரட்சிக்கப்பட்டோம், என்னமோ ஆண்டவற்றை வந்துட்டோம், அது இல்ல, முற்றுமுடிய ரட்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை விழுந்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பாவம் பிசாசு கொண்டு வரோம், நம்ம அமைதியா இருந்தாலும் பிசாசு பாவத்தை உள்ளத்துல தூண்டுவான். நம்ம நீ இதை செய்ய அதை செய்ய அதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல பிசாசு தூண்டுவான். அவனுக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. முற்றுமுடிய நம்ம ரட்சிக்கப்படணும். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம கத்தர் வரும்போது நம்ம ஆண்டவர் சத்தத்தை எக்கால சத்தத்தை கேட்க முடியும், பரலோகத்து போக முடியும். முற்றுமுடிய ரசிக்க ஆண்டவரே, முற்றுமுடிய நீங்க எப்போது உயிர் உள்ளவரா இருக்கீங்கப்பா, என்னை முற்றுமுடிய ரசிங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும். ரசிக்கப்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும், கத்தர் சொல்றாரு. மிந்தி வந்து நம்ம எப்படியோ வாழ்ந்தோம் விட்டுட்டாரு, இப்ப என்ன சொல்றாரு, எங்கும் உள்ள மனிதருக்கு என்ன செய்யணுமா. நம்ம ஒரு நாளும் அப்போஸ்தலனுடைய புத்தகம் 17:30.
1: அறியாத உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ
0: மனம் திரும்ப வேண்டும் என்று
1: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
0: இந்தி நம்ம கண்டுக்கலாம்ல, எங்க காலத்துலாம் அப்பெல்லாம் இவ்வளவு தெரியாது. இவ்வளவு நமக்கு அப்பெல்லாம் அறியாமல எங்க அம்மாவுக்குலாம் நாளை எவ்வளவு துன்பப்படுத்திருக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இப்போ நம்ம ஆண்டு நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சு பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சின்ன தப்பு இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லி நம்மள சீர்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை அறியாமல் காலங்களில் தேவன் எப்படி இருந்தாரு, காணாதொறி போல. இப்ப என்ன செய்யறாரு, எல்லாரும் என்ன செய்யறது, எங்கும் உள்ள மனிதர் எல்லாரும் கட்டளட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் கட்டளடுறாரு. எங்கும் உள்ள எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கட்ட எங்கும் உள்ள எல்லா சாதியும் என்ன செய்யணும், நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கத்தர் கட்டளிடுறாரு. நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம எந்தெந்த பாவத்தில் இருக்கோம், எந்தெந்த காரியங்கள் இருக்கோம், எதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோம், அதுல இருந்து நம்ம விடுதலை பெற வேணும். ஏன்னா பாவஞ்சவர் எவரு என்ன இருக்குதான், பாவஞ்சவன் எவனோ பாவத்துக்கு அடிமை இருக்கும். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யும்போது நமக்கு எதுக்கு அடிமையா இருக்கிறோம், பாவத்துக்குள்ள. அன்னை மரியா என்ன சொன்னாங்க, ஆண்டவர் பார்த்து சொன்ன, இதோ நான் உமக்கு அடிமை. நம்ம கற்றுக்குதான் நம்ம அடிமை ஆகணும், பாவத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது. அதனாலதான் கற்றுட்டு கேட்கல, ஆண்டவரே லட்சியமா பயன் பாவங்களிலிருந்து விடுதலை வேணும், நம்ம அணுந்துருவோம். நம்ம கோவப்பட்ட ஆண்டவரே, முந்தைய நான் சண்டை போட்ட ஆண்டவர், மின்றி மத்தவங்களை குறை சொன்ன ஆண்டவரே, இப்ப இந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விடுதலை பெற வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ரசிக்கப்பட்ட என்ன செய்வோம் பாருங்க, 21 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம்.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: உம்முடைய வல்லமையிலே
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே
0: உம்முடைய ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறு. பாத்தீங்க, ரட்சிக்கப்பட்ட விளைச்சி நம்ம உள்ளத்துல ஒரு களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்ம அறியாமையில சந்தோஷம், களி கூறுகிறார்.
1: அவருடைய மன விருப்பத்தின்படி,
0: அவருடைய மன விருப்பத்தின்படி
1: நீர் அவருக்கு தந்தருளி
0: தந்தருளி
1: அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர்.
0: பாத்தீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யும், களி பெற முடியும். அது மாத்திரம் என்ன செய்யறாரா, மன விருப்பத்தின்படி அவங்களுக்கு தந்தருளிகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கமா இல்லையாங்கறத நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனாப்பா இல்லையா, இன்னும் உண்மை பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உள்ள தாராஞ்சி அலசி பார்ப்போம்னா, கர்த்தராகிய தேவன் வரும்போது, ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது, அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவர் வரும்போது எக்கால சத்தத்தோடு வருவாரு. தேவன் பிரதான தூதன சத்தத்தோட, தேவன் ஆரவாரத்தோடு பிரதான தூதன சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வரும்போது நம்ம அப்படியே உடனே நம்ம அருவமாக்கி கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், முற்றுமுடியா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்ப நம்ம கட்டாயம் நம்ம கத்திர வரும்போது நம்மள கூட்டிட்டு போற, அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு பாடுகள். அதனால யாரும் ரட்சிப்ப வந்து நம்ம வந்து வெறுப்பா எண்ணிடக்கூடாது, நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. அதனாலதான் தாவி சொல்ற ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்தே எனக்கு உற்சாகத்து நாவி என்ன தாங்க முடிச்சையும் வாசி பாருங்க. சங்கீத புஸ்தகம் 51:12-10.
1: உமது ரட்சனிய சந்தோஷத்தை,
0: உமது ரட்சனிய சந்தோஷத்தை
1: திரும்பவும் எனக்கு தந்து,
0: பாத்தீங்களா கெஞ்சி கேக்குற ரட்சனிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
1: உற்சாகமான ஆவியை நீ தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியை நீ தாங்குபடி, முதல்ல ரட்சி பெற்றிருந்தாரு. பிறந்த உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அந்த பொண்ணோட பாவம் செஞ்ச போது ரட்சிப்பு இழந்துடுறாரு. அப்பதான் கேக்குறாரு, ஆண்டவரே ரட்சனிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, நான் இழந்துட்டேன், இந்த பாவத்தினால இந்த சந்தோஷம் இழந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி கேக்குற. ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்திறவி என்ன தாங்க முடிச்சு, ரட்சனை சந்தோஷம் அது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் உபத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீ ரட்சி என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம ஒரு நாள் கேட்கணும். ரட்சிப்பை நம்ம ரட்சிப்பு எப்படி வரும்னு பார்த்தா, நம்ம தேவன் தான் நம்ம ரட்சிப்பார்கள். பாஸ்து பாருங்க, 68:20.
1: நம்முடைய தேவன்,
0: நம்முடைய தேவன்
1: ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார்.
0: நம்ம தேவன் தான் ரட்சிப்ப அருளுக்கிற தேவன். நமக்கு ரட்சிப்பு இலவசம், அது காசு ஒண்ணு இல்ல. நம்ம ஆண்டவரை கேட்ட போதும், நம்ம தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஆண்டவரே, நீ ரட்சிப்பு அருளும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுருன்னு அப்ப எப்படியாவது நீ ரட்சியுமாப்பா, நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. நமக்கு இலவசமா கத்தர் கொடுக்கிற ரட்சிப்பு அருளுகிற தேவன். நம்ம தேவன் தான் ரட்சிப்பு அருளுகிறார். பாமன்னிப்பாகிய ரட்சிப்பு, லூக்கான் சுவிசேஷம் 1:77. ரட்சிப்புனா என்ன நம்ம தெரியாது இருக்க கூடாது, இங்க சொல்ற திட்டமா சொல்ற பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:77.
1: நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே,
0: நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: பாத்தீங்க, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ரட்சிப்புனா என்ன, நம்ம பாவம் மன்னிப்பாக இறைச்சிப்பு. இதுல இருந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம சென்னை திறந்திலிருந்து இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்திலும் ஒவ்வொரு நாளும் விடுதலை தரணும், அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும், யாரும் பெற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்றாரு, இரண்டாவதாக இந்த நாட்கள் பொல்லாத ஆளுபடி காலத்தை பிரவர்த்தப்படுத்த முதல் ரட்சிக்கப்படுது, ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுங்க சொல்றாரு, சகரியன் புஸ்தகம் 10:1.
1: பின்மாரி காலத்து,
0: பின்மாரி காலத்து
1: மழையை,
0: மழையை
1: கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும், நாட்கள் பொல்லாத ஆரம்பத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், நம்ம ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. பின்மாரி கால மழைன்னு என்ன, பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17. கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என்
1: ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள்
1: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
0: பரிசுத்தாவியான கடைசி நாளுக்குள்ள மாம்சமான யாவருமே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னாரு. குமார குமார்த்திகள் 10 வயசு 8 வயசு பிள்ளைகள்லாம் உங்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, உங்க வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க, ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா மே துதிக்கிறோம், செய்ய பார்க்கிற மக்கள், அப்பா யூடியூப்ல பாக்குற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ரிச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, ஜெபிக்க துதிக்க உதவிச்சிங்க, வியாதி குணமாக்குங்க, நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திர கட்டி செவனை கட்டி உடைச்சிருங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாக மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, ராஜாமை துதிக்கிறோம் சமம் இல்லாத குடும்பத்துல சமான் தரும், சண்டை சச்சரவு உண்டாக்குற பொருளாதாரி இயேசுக்கு நமத்தை கடிந்து கொண்டு கட்டுகிறோம், தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற பொருளாதாரி ஆசிரியனாக இயேசுக்கு நமத்தில் செபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் ஐயா. ஆண்டவரே வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, வாடகைக்காக கூட திருப்பி வீடு அலையிறாங்கப்பா, வீடு கடைக்கு உதவிச்சிங்க, கொரோனால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்கு ஏசப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எங்க தேசத்துல மரணமே வரக்கூடாது ஏசப்பா, எங்க தேசத்துல மரணமே இருக்கக்கூடாது ஆண்டவரே, கொரோனா கொள்ளை நோயெல்லாம் மாற்றுங்காண்டவரே, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ எஸ்அப்பா, நீர் ஒருவர் தான் சுகம் தர முடியுமப்பா, ராஜாதி ராஜாவை மே துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்படியாவது இங்கு தேச மக்களுக்கு வியாதி குணமாக்கு, நோய் குணமாக்கு, பலவீனத்தை குணமாக்குங்க எஸ்அப்பா. அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களை வெட்டி தாரும், விவசாயிகளுக்கு நல்ல வெள்ள மலைச்சலை தாரும், ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்யுங்க எஸ்அப்பா. கர்த்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, கிட்னி தொட்டு சுகமாக்கும், பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா, உங்க நாம மாத்திர மகிப்படட்டும் ஐயா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, பணத்தேவைக்காக நினைக்க கஷ்டப்படுற மக்களுடைய பணத்தேவையை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணிச்சுனீரே, ஆசீர்வித்தலுமையா கர்த்தாவே, கடன் கஷ்டத்தினால கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு இறங்குமப்பா இறங்குமப்பா, உண்மை வீட்டை எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா, நீங்க தான் உதவி செய்யணும்ப்பா, உதவி செய்யணும், ஒவ்வொரு தேவையும் சந்திக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும், எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிட்ட உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும், உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க, பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-490-10-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. our email address aislinkaram@gmail.com, our website andabjesus.in. God bless you.

0: வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹலேலூயா. முத கர்த்தர் செபத்தை கேட்கிறவ சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்கணும். ரெண்டாவது நம் பாம்பு இல்லாம செபிக்கணும். மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். தூங்கமையா, நம்ம தூங்கினாலும் இருதயம் என்ன செஞ்சிருக்கணும், விழித்திருக்கணும். நான்காவதாக பசுத்தாவைக்குள்ள செவம் பண்ணணும். பசுத்தாவைக்குள்ள செவம் நமக்கு என்ன பக்தி விருத்தி, நமக்கு நமக்குள்ள பக்தி விருத்தி அடையுது. அல்லேலூயா. நம்ம பக்தி, நம்ம அன்னி பேசும்போது இழைத்தவனை இழைப்பாரத்தக்க இழைப்பாரு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன். நம்ம இப்படி இல்லை ஆண்டவர், நாங்களும் கேட்போம் ஆண்டவர் அப்படி சொல்ல போறோம். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற டீ பாக்குற நீங்களும் கூட அன்னி பாசில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணுமோ பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21:22.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்.
0: பாத்தீங்களா, விசுவாசத்தினால கர்த்தர் கேட்டு அவைகளும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முதல் எப்படி செபிக்கணும், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணும். ரெண்டாவது பாம்பு இல்லாம ஜெபம் பண்ணும். மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். நான்காவதாக பரிசுத்தாவைக்குள்ள ஜெபம் பண்ணும். அஞ்சாவதாக என்ன செய்யணுமா, விசுவாசத்துல செபிக்கணும்.
1: நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா,
0: விசுவாசம் உள்ளவர்களா
1: ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ
0: அவைகளெல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர் ஜெபத்தில் ஏதோ கேட்டா கர்த்தர் கொடுப்பை கொடுப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசுக்கே சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. நமக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே கூடாது. அதான் சொல்றாரு யாக்கோப்பு 1:6.
1: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
0: கொஞ்சம் கூட கடுகளும் கூட அதை எவ்வளவு

0: வரக்கூடாது, என் சவத்தை கேட்பாரா இப்படிதான் கேட்பாரா அப்படின்னு சொல்லி சண்டை குஜ கூட வரக்கூடாது. கேட்ட கர்த்தர் நிச்சயமா நம்ம கேட்ட காரியங்கள் நமக்கு வாய்க்கு பண்ணி தருவார். அல்லேலூயா. எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் சவத்தை கேட்கிறவர். நமக்கு விசுவாசம் வேணும். ஏதோ சும்மா செபிச்சிருந்ததல்ல, விசுவாசத்தோடு செபிக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:15
1: விசுவாசமுள்ள ஜெபம்,
0: விசுவாசமுள்ள ஜெபம்
1: பிணியாளையை ரட்சிக்கும்.
0: விசுவாசமுள்ள ஜெபம் என்ன ஆகுமா? பிணியாளிகளை ரட்சிக்கும். எவ்வளவு வியாதியா இருந்தாலும் ரட்சிப்புங்கிற விடுதலை நிச்சயமா, எப்படிப்பட்ட வியாதிகளை இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு செபிக்கும் போது அவங்களை ரட்சிக்கும், அவங்களுக்கு விடுதலையாக்கும். அல்லேலூயா. என்ன பிணியாளியில இருந்தாலும், என்ன வியாதி கஷ்டப்பட்டாலும் கட்டாயம் விடுதலை தருவார். நம்ம செபத்தை கேட்க, செபத்தை கேக்க தேவன் பேர் என்ன பேரு? செபத்தை கேட்கிறவரே இடத்துல யாவரும் இடத்துல வருவார்கள். யார் செபத்தை கேட்க? அப்பதான் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்கணும். ரெண்டாவது, பாவமில்லாம நம்ம செபிக்கணும். மூணாவது, இறுதியை விழித்திருந்து செபிக்கணும். நான்காவது, பரிசுத்தாவுக்குள்ள செபணும். அஞ்சாவது, விசுவாசத்தோடு செபிக்கணும். கர்த்தர் நம்ம செபத்து கட்டாயம் பதில் கொடுப்பார். நம்ம செபத்தை கேட்கிறவர், நம்ம கண்ணீர் அவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. யாரும் கலங்க வேண்டாம். நம்ம கண்ணீரோடு நம்ம செபம் பண்ணுவோம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். நந்தி செபத்தை நம்ம வாழ்க்கையில இருக்குதா, நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்மை நம்ம அலசி பார்த்து கர்த்தரத்துல அர்ப்பணிப்போம்.
1: எங்களுக்குள்ளே இந்த ஜபாவே தாருமாண்டவரே, கர்த்தருடைய நாமம் ஜபத்தை கேட்கிறவரே. ஆம், அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துருத்திலே பிடித்து வைத்திருக்கிற தேவன், நம்முடைய அலைச்சல் எல்லாம் எண்ணுகிற தேவன், நம்முடைய கண்ணீரின் ஜபம் அவர் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம் ஜபத்தை தள்ளாதபடிக்கு நம் ஜபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே கேட்போமா? ஹல்லேலூயா. எல்லாம் கேட்கலாமா?

சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க, கர்த்தாவே அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா. பாவம் இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். பாவிலுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்பா, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பாவம் இல்லாமல் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்பா, என் ஜெபம் அப்போ உன் சமூகத்தில் கேட்கப்படணும். என் அக்கிரமங்களின் பாவங்களின் முகத்தை எனக்கு மறைக்காதபடிக்கு இப்பொழுதே என்னை பரிசுத்த செய்யும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அதை திறந்து எல்லாரும் கேட்போமா. நன்றி, நன்றி. என் உள்ளத்திலே பாவம் வராதபடிக்கு அப்பா என்னை காத்துக்கொள்ளும். எப்பொழுது விழித்திருந்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, கேட்போமா. விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு மணி நேரமாவது இரவில் நான் விழித்திருந்து ஜெபிக்கணும், அழுது புலம்பி ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்க அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கவும். இனி நேரிட போகிற எல்லா ஆபத்துகளும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு விழித்திருந்து ஜெபிக்க அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆவியானவரே. வாய் திறந்து கேட்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, நன்றி. நாங்கள் ஆவில் நிரம்பி ஆவிக்குள்ளாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாசையிலேயே நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற தூண்டுகிற காரியத்தில் கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுத்து ஆவில் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி ஜெபிக்க, ஆவிக்குள்ளாக ஜெபிக்க எனக்கு அந்த பாக்கியம் தாரும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி நான் வாய் திறந்து எல்லாரும் கேட்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கேளுங்க எல்லாரும், வாய் திறந்து அப்பா அப்பா. ஆனா ஆவிக்குள்ளாக நான் ஜெபிக்கணும்ப்பா, ஆவிக்குள்ளாக நான் ஜெபிப்பதற்கு தகப்பனே எனக்கு உடைய குருவையை அதிகமாய் தாரும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்போமா. தேங்க்யூலா, நன்றி. ஐந்தாவது, விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டுமா? விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பா, நான் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க எனக்கு உடைய குருவையை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சந்தேகப்படாதபடிக்கு ஒரே மனதாய் நான் ஜெபிக்க எனக்கு இந்த ஐந்து ஐந்து விதத்திலே ஐந்து வகையில நான் ஜெபிப்பதற்கு எனக்கு உடைய குருவையை தாரும் என்று சொல்லி நான் வாய் திறந்து எல்லாம் கேட்போமா. ஆம், கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் விண்ணப்பங்களின் ஆவி, அவர் விண்ணப்பத்தின் ஆவி, அவர் ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். தேங்க்யூ மை லார்ட். வாய் திறந்து கேளுங்க. இந்த நாளிலே தேவாதி தேவன் தமது ஆவியானவரை நமக்குள் கொடுக்கும்படிக்கு எல்லாம் ஜெபிக்கலாம். கண்ணமடி ஜெபிங்க. ஐந்து முறையில் ஐந்து வகையில நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம கேட்கலாமா. தேங்க்யூ லார்ட். நான் சோர்ந்து போகாம எப்பொழுது ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஐயா, அந்த பாக்கியத்தை எனக்கு அதிகமாய் தாரும். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபையிலே கொடுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஒரு மணி நேரமாவது இரவில் விழித்திருக்கணும். அந்த விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை விட்டு விடாதீரும் ஐயா. எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. ஆவில் நிரம்பி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. எல்லாம் கேட்கலாமா. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையில கேட்டு உண்மையாய் தங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும்படிக்க செபிக்கிறோம். உன்னை குருவியின் ஆவியினால் நிரப்பும்படிக்க செபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவியானவரே, இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது எல்லார் மீது இறங்கி வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஊற்றும் ஐயா. உடைய விண்ணப்பத்தின் ஆவி எனக்குள் எங்களுக்குள் ஊற்றுவீராக. ஆவியான கடந்து வருவாராக, கடந்து வருவாராக. விண்ணப்பத்தின் ஆவியின் இறங்கி வருவாராக. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். இப்பொழுதும் இப்பொழுதும் இப்பொழுதும் விண்ணப்பத்தின் ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், போராடி ஜெபிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவி வேண்டும் ஐயா. அந்த விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. அந்த குருபை ஆவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தேங்க்யூ லார்ட். விண்ணப்பத்தின் ஆவியின் ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக. விண்ணப்பத்தின் ஊற்றப்படுவாராக. இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. விண்ணப்பத்தின் ஆவியானவராய், விண்ணப்பிக்கும் ஆவியாய் இப்பொழுது எல்லாரும் இறங்கி வரும்படிக்கு நாங்கள்

0: வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க தேவ வல்லமேல் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த மக்களுக்காக மை துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி விரித்தி அடையின்மையா கத்திற்குள்ள பலப்படுமையா கத்திற்குள்ள நெருங்கி சிபிக்கணும் கற்றுக்குள்ள அப்பா அறிந்து கொள்ள அண்டிக்குள்ள மே சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ரச்சனை சந்தோஷம் எங்களுக்கு தந்து உற்சாகத்தினாவி எங்களுக்கு தாங்கும்படி செய்யுங்கப்பா. உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கினால மூடிக்கொள்ளுங்க, தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பசுத்தன அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க, அக்கினியை போடுங்கப்பா. தேவ பிரசனத்தால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். மகிமையான காரியம் செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசிரியங்கப்பா இதயத்தில் விழித்திருந்து செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவர. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னதாவே எங்களை நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க ஆண்டவர. வியாதி சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்கு, எந்த மந்திரம் ஜீவனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. சீவனுள்ள சாட்சியாய் மாற்று. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாரு சுவாமி. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளித்து தாரும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க சப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. சாமத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுறாச்சா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரும் அதிசயங்களா இருப்பதை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் தொடங்க. படிக்கிறவளையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க. மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசிய கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our users.com. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 21:00 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டியை நிறுத்தியிருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட ஏன்னா பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு. எனக்கு அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடிச்சு அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டரு வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறி இருந்தால் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோடய தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன் என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபியில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது, அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமாயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை உயிரோட நிறுத்தியிருக்கிறார். அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டு சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தரின் தந்த வசனம் 26:8. எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வசனம் பிரயோஜனமா இருக்கும்.
1: கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
0: கர்த்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
1: உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன்.
0: உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்யறாரு?
1: வாஞ்சிக்கிறேன்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வாசஸ்தலத்தையும் நீ மகிமை தங்கிய அந்த வாசஸ்தலத்தையும் என்ன செய்யறாரா? வாஞ்சிக்கிறேன். நமக்கு அந்த வாஞ்சி இருக்கா? யோசித்து பாருங்க, அந்த வாஞ்சி இருந்தா நம்ம ஆண்டுகிட்ட அதிகமா நம்ம நெருங்க முடியும். நமக்கு முத அந்த வாஞ்சை தாகம், சர்ச்சி போகணும், சர்ச்சி போகணும், எப்படா சர்ச்சி போகணும், எப்ப ஆண்டு வாதத்துல உட்காரணும், ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள அந்த வாஞ்சி வேணும். ஆனா தாவீது ராஜாவுக்கு அப்படி இருந்தது. அதனால தான் பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு தாவீத தேவன் எப்படி மாத்திட்டாரு? ஒரு அரசனா மாத்திட்டாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சை, தேவனுடைய சன்னிதானத்துல எப்போ உட்காருவோம், எப்ப அவருக்கு மகிமை தங்க ஸ்தலத்துல போய் எப்ப நான் பாப்போம்னு அவருக்குள்ள அவ்வளவு ஒரு வாஞ்சை, அவ்வளவு ஒரு தாகம் இருந்தனாலதான் ஆடு மேய்ச்ச தாவீத பெரிய ஒரு அரசனாய் தேவன் மாத்தினார். கத்திரி பேர் பெரிய ஒரு கொத்த நாமத்தை அவருக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி மேத்துல வாசிக்கிறோம். ஏன் நமக்குள்ள அப்படி இல்லையா? நமக்கு அந்த வாஞ்சி இல்லாம இருக்கும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே அவர் எங்களுக்கு உள்ள ஒரு பாடு உள்ள மனசுந்தான் ஆண்டவர். அவருக்கு மட்டும் உங்க மேல அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பிரியம் இருந்துச்சு, எனக்கு அந்த கிருபை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அது மாதிரி சொல்ல அவர் என்ன சொல்றன்னு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 122:1.
1: கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்,
0: கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்
1: என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன்.
0: என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தாரா? மகிழ்ச்சியா இருந்தாரா? வாங்க சர்ச்சைக்கு போலான்னு சொல்லி, ஒரு வேளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்லாட்டி அவர்களுக்கு அவங்க குடும்பத்தாரா இருக்கலாம், யாருன்னு தெரியாதானா? அவங்க சொன்ன போது அப்படி ஒரு அவங்களுக்கு மகிழ்ச்சி. நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு ஒரு சர்ச்சி போகணுமா? இன்னைக்கு என்ன செய்யலாம்? மார்க்கெட்டுக்கு வேற போகணும், கல்யாணத்துக்கு வேற போகணும், அங்கே ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கெல்லாம் போடணும், இங்கெல்லாம் போடணும் சொல்லி நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சர்ச்சி இன்னைக்கு வேற போக வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நேரமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்கே போறது? சர்ச்சி போறதா, ஃபங்க்ஷன் போறதா, இன்னைக்கு எங்கே போறது? மார்க்கெட்டுக்கு போறதா, இன்னைக்கு எது வாங்கணும், இன்னைக்கு அதெல்லாம் வாங்கணும், நம்ம சொந்தக்காரங்க வீட்டு வேற போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, வாங்க தேவையான ஆலயத்து போறான்னு சொன்ன பிறகு அப்படி அவருக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்தாரு. அதனாலதான் அவளை அந்த அளவுக்கு உயர்த்தினாரு. ஆடுமேய்ச்சி தாபீத ஒரு அரசனாய் மாத்தினார். எவ்வளவு தாய் தகப்பெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, தாய் தகப்பன் ஒதுக்கிட்டாங்க, ரெண்டாவது யாரு ஒதுக்கிட்டாங்க? கூட பிறந்த யாருமே இல்லை. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு வேதனையான காரியம். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு தாபீத நேசித்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க, 1 Samuel 16:8 வாசிங்களேன், தெரியும்.
1: ஈசாய் அபிநாதாபை அழைத்து
0: அழைத்து
1: அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான்.
0: சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினா
1: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
0: இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவென்றார்.
1: ஈசாய்
0: ஈசாய்
1: சம்மாவையும் கடந்து போக பண்ணினான்,
0: கடந்து போக பண்ணினான்.
1: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை
0: என்றார். அவங்கள நல்ல அழகு உள்ளவங்க, நல்லா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எல்லாம் கொண்டு வந்துட்டு தாவீதை மட்டும் என்ன பண்ணிட்டாரு? அவங்க அப்பா அம்மா காட்டுக்கு வேலை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. இயேசுவா சொல்றாங்க, இவனை நான் தெரிஞ்சுக்கொள்ளல.
1: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசா கேட்டான்.
0: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு சொல்லி யார் கேட்கா?
1: ஈசாயை கேட்டான்.
0: ஈசாயை சாமியல் கேட்டாரு. என்ன கேட்கிறாரு? உன் பிள்ளைங்க இவ்வளவு தானான்னு சொல்லி சாமியல் கேட்கிறாரு.
1: அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
0: எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்.
0: அவன் என்ன செஞ்சிருக்கா? ஆடுகளை மேய்ச்சிருக்க. பாருங்க, நல்ல பிள்ளைகள் பாட்ட சாட்டமா இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு ராஜாவா மாத்தணும்னு சொல்லி அவருடைய அம்மா அப்பாவோட திட்டம். ஆனா தேவன திட்டம் யாரு? தேவன திட்டம் யாரு ராஜா மாத்தணும் நினைக்கிறாரு? தாவீத.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான்.
0: அவர் இங்கு வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றார்.
1: ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான்.
0: ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்தார்.
1: அவன் சிவந்த மேனியும்
0: அழகிய
1: கண்களும்
0: நல்ல
1: ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான்.
0: நல்ல ரூபம் உள்ளவருமாய் இருந்தார்.
1: அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் எல்லாரையும் பங்கன் நம்ம வீட்டுல பெரிய பங்கன் எல்லாரும் வீட்டுல இருந்து சொல்லிட்டாங்க. தாவீது மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஆடு மாக்கி அனுப்பிட்டாங்க. ஆண்டவரா இயேசுக்கு தவறை நேசித்தார். அலையிலுயா அலையிலுயா. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆலயத்துக்கு போகலான்னு சொன்ன அவருக்கு என்ன இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்த. ஆமா இருமையானவர்களே, நம்மளுக்கும் தேவன் மேல தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சா இருந்தா கட்டாயம் நம்மளை உயர்த்த. இந்த உலகத்தில் யாரு நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவரை இயேசுக்கு திணைச்சி மாட்டார். ஒரு நாள் நம்மள கைவிடவே மாட்டார். பாருங்க, அப்பா அம்மா கூட மறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்களா கூட மறந்துட்டாங்க. தேவன் அவர் மேல நோக்கம் வந்து, காரணம் என்னன்னா ஆலயத்து போகலான்னு சொன்ன அவருக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே போல 42:4 வாசிங்க.
1: முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து,
0: முன்னே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து,
1: கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோட
0: என்ன செஞ்சாரா? களிப்போ
1: துதியமான சத்தத்தோட,
0: துதியமான சத்தத்தோட
1: தேவாலயத்திற்கு போய் வருவனே.
0: பாத்தீங்களா, நம்ம என்ன நினைச்சு போறோம், என்ன பங்கு போக முடியாம போயிடுச்சு, இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்ச நேரம் முடியாம போயிடுச்சு, அப்படி முடியாம போயிடுச்சு, இப்படி முடியாம போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். தாவீது சொல்றாரு, கூட்டத்தோடு போய் வருனே. அங்க என்ன செய்வாரா, எப்படி போவாரா? களிப்போ துதியும் சத்தத்தோடு போய் வருவனே. அவருக்கு அவ்வளவு அவ்வளவு ஒரு வாஞ்ச தேவன், அவ்வளவு ஒரு அன்பு. அதனாலதான் தேவன் தாவீத உயர்த்தது காரணம் அதுதான். 48:9 ஆலயத்திலிருந்து என்ன செய்வாரம் பாருங்க.
1: தேவனே
0: தேவனே,
1: உமது ஆலயத்தின் நடுவிலே,
0: ஆலயத்தின் நடுவிலே
1: உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: சும்மா உட்கார்ந்து வந்து சிந்திச்சுட்டு பேசிட்டு, ஆலயத்திலிருந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு, நிறைய பேர் என்ன ஜபத்துல வந்து உட்கார்ந்து என்ன செய்ய கதையா பேசிட்டு இருக்கோம். அவர் அப்படி செய்யல, அவர் என்ன செஞ்சார் ஆலயத்துல என்ன பண்ணாரா? கிருபையை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரே உடைய கிருபை பெரியதப்பா, எனக்கு நீங்க கிருபை செய்ய என்ன கேட்டவரா தெரியாது. அவர் கிருபியை சிந்தித்துக் கொண்டே இருந்தாரா. நம்ம ஆலயத்துக்கு வந்துற உண்மைதான், ஆலயத்துக்கு என்ன பண்றோம், வந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், குழந்தை வச்சு விளையாண்டு இருக்கிறோம், செல்போன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் எப்படி எல்லாம் செய்யறோம் பாருங்க. அவர் ஆலயத்திலிருந்து கிருபியை, தேவனுடைய கிருபியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். உயர்வு காரணம் அதுதான். ஆடுமேஜ தாவீத தேவனை பெரிய அரசனா மாத்திரார் நினைச்சோம்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாரா? கிருபியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். அது மாத்திரல, இங்க 84:4 சொல்ற பாருங்க.
1: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்,
0: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்
1: பாக்கியவான்கள்,
0: பாக்கியவான்கள்
1: அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
0: பாத்தீங்களா, துதிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளும் துதிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணு, வந்துட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதில்ல, யார் என்ன புடவை கிட்டு வராங்க, என்ன இருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்க, ஏன் நேத்து வரல, பேசுறது இல்ல. அவர் கர்த்தருடைய கிருபி சிந்திச்சு கொண்டிருந்தாரு. அது மாதிரி தேவனுடைய ஆலயத்துல என்ன செஞ்சாரா? துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம ஆலயத்துல துதிக்கிற பழக்கம் இருக்குதா? அருமையானவளே, யோசித்து பாருங்க, ஏன் நம்ம ஆளுக்குல உயர்வு வரல? நம்ம ஆளுக்கு ஏன் இன்னும் நம்ம இப்படியே இருக்கிறோம்? நம்ம எப்படி சர்ச்சைக்கு வரோம், எப்படி ஆலயத்துக்கு வரோம்? இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோமா? பிள்ளைகள் வீட்லயே சேவ் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளால நினைச்சு பாருங்க, செவத்துல பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ண, நம்ம செவமும் உங்க செவம் போயிடும், மற்றவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அப்படி ஆட சொல்லிட்டே வரணும். குழந்தைகள் தூக்கிட்டு வரணும், அதுக்குன்னு விட்டுட்டு வரக்கூடாது. நம்மளும் ஜெபிக்கிறது இல்ல, மற்றவங்களையும் ஜெபிக்கும் போது நம்ம விளையாண்டுட்டே இருப்போம். மக்கள் நாலு பேர் நம்மளை பார்க்கும். அப்ப செவத்துக்கு நம்ம இடம்லாம் இருந்து எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. நம்மளும் ஜெபிக்குமான் விளையாண்டுட்டு இருப்போம், குழந்தைகள் விளையாடுவோம், குழந்தைய இன்னும் ரெண்டு கண்ணு பார்க்கும். இப்படியே செவ நேரம் வேஸ்டா போகுது. துதிக்குது ஒரே நாள் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துல வரோம், அதுலயும் பேசிட்டு இருக்கோம். எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், தேவனை கிருவியை சிந்திக்காம இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஒரே ஒரு நாள் பாருங்க, தாவீத கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தது காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு ஆடு மேய்ச்சி தாவீத அவர் அரசனாய் மாத்திர காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்துல கிருவியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆலயத்து போன அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு போய் வருவாரா? அது மாத்திரல, கர்த்தருடைய ஆலயத்துல சொல்ல துதிச்சுட்டே இருந்தாரா? அது மாத்திர நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம நிறைய தாவீதை பத்தி சங்கீதத்தெல்லாம் பார்க்க நேரம் இல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி பிரசங்கிகளை வாசிக்கிறோம். 5:1
1: நீ தேவாலயத்திற்கு போகும்போது,
0: தேவாலயத்துக்கு போகும்போது
1: உன் நடையை காத்துக்கொள்,
0: உன் நடையை காத்துக்கொள். நம்ம தேவாலயத்துக்கு பயபக்தியோடு, பயத்தோடு, பக்தியோடு வரணும். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கோவிச்சுக்காதீங்க. நம்ம எப்படியே இருந்த, நம்ம எப்ப ஆண்டுகள் வளர போறோம், உங்களை நம்ம நன்மைக்கு தான் அங்க சொல்றோம். ஏன்னா உங்க ஆத்தம வளரணும். இப்படியே இருந்தா இப்படி பிசாசு அதிகமா இப்ப இறங்கியிருக்கான் பூமியில, தெரியுமா உங்களுக்கு? பிசாசு என்ன பண்ணிருக்கான் பூமியில அதிகமா இறங்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, முந்தி காலம் மாதிரி இல்ல, இப்ப காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பிசாசு அதிகமா இறங்கியிருக்கான், அவனை மேற்கொள்ளுச்சுன்னா நமக்குள்ள பயபக்தி வேணும். அதான் கத்தோடைய வேதம் சொல்லுது, நீ தேவாலயத்து போகும்போது என்ன செஞ்சிரு, உன்னடைய காத்துக்கொள் பயத்தோடு பற்றியோடு. நம்ம ஆராதிக்கிற தேவன் சீவுள்ள தேவனா, அவர் ஆராதிக்க போறோம், அவரை துதிக்க போறோம், அவரை மகிமைப்படுத்த போறோம், அவரை நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருக்கணும், அவரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சியோடு நான் போகணும். ஆண்டவரே நினைக்கிறேன் தேவாலயத்துக்கு போறேன், எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே, நீங்க தேவாலயத்தில் நீங்க தான் எங்கூட பேசணும், நான் ஏதோ போயிட்டு வந்துடுறேன். அதான் பசுத்து போல சொல்ல சபை கூடி வர்றத விட்டு விடாதிருங்க. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம், சரி சர்ச்சைக்கு வந்துட்டோம், உட்காந்து ஒருத்தர் ஒருத்தரையா வேடிக்கை பார்த்துட்டு, ஒருத்தர் ஒருத்தரையா என்ன செய்யறாங்க பார்த்துட்டு, கண்ணம் குளிச்சு பார்த்துக்கிட்டு, யார் என்ன புடவை கட்டியிருக்காங்க, யார் என்ன செய்யறாங்க, அது இல்லை. இங்க கத்திரி பெருஞ்சிரு, நான் தேவாலயத்து போகும்போது என்ன செய்ய, நடைய காத்துக்கொள்ளும், கடை காத்துக்கொள்ளணும், பயத்தோடு இருக்கணும். நாட்கள் பொல்லாத ஆனப்பிள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். எங்க பார்த்தாலும் கள்ள புதேசம் அதிகமாக கிளம்பிடுச்சு. ஆத்து மக்களை கெடுத்துக்காதீங்க, என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்டில் நல்லா வாசித்து ஆண்டருக்குள்ள பலப்படுங்க. நிறைய இடத்துல போனா அதை ஆண்டர் தருவார், இதை தருவாருன்னு சொல்றாங்க, அது உண்மை ஈசி சொல்லிடலாம். உங்க ஆத்மா மீட்பு மிகவும் எனது அருமையானது. நான் உங்களை ஆத்மா தான் பாக்குறேன். இந்த உலகத்தோட பாடு முடியறது இல்ல. நம்ம எங்கன்னு பரலோகத்துக்கு ஒரு நாள் நிச்சயமா நம்ம போகணும், அங்கே பரலோகத்துக்கு போகணும். அதனால இந்த உலகத்திற்கு மாதிரி நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அலையிலுயா அதான் கத்திரி பேருந்து சொல்லுது. தேவாலயத்து போல போகும்போது என்ன செய்யணும், நடைய காத்துக்கொள், பெறாக் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு. அங்க என்ன சொல்றாங்க, இங்க நின்று அங்க நின்று பேசுறது, இங்க நின்று ரெண்டு வார்த்தை பேசுறது, தேவாலயத்துக்கு வரும்போது அப்படி வரவே கூடாது. அதான் சொல்றாரு, தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள்ள மாறோம், நாலு பேர் நின்று பேசுவாங்க, சரி நமக்கு வந்த நோக்கமே மறந்துடும். ஏன் அப்படி ஆண்டர் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பேசுறோமோ நமக்கு தேவாலயத்துக்கு வர நோக்கமே மாறிடும். தேவாலயத்துக்கு வந்தா பயத்தோடு பக்தியோடு நடந்து வந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தேவாலயத்தை எதுக்கு வரோம், எதுக்கு வந்திருக்கிறோம், அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். வந்து பாடணும், துதிக்கணும், செபிக்கணும். ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ வரோம், ஒரு பாட்டு பாடுறோம், ரெண்டு பாட்டு பாடுறோம், விட்டுறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. மேலவர்களே கர்த்தருடைய பேசினா நமக்கு ஆசீர்வாதம். ஹலேலூயா ஹலேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஹலேலூயா. நம்ம கர்த்தருடைய பேசி பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். நிறைய பேர் சபத்துக்கு வரும்போது பேசிட்டு ஒவ்வொரு வீடு வீடா அப்படியே நின்று நின்று பேசிட்டு வரோம். நம்ம எதுக்கு செப்பத்துக்கு வர என்னங்கிற நோக்கத்தை மறந்துடுவோம். இங்க வந்து பாட மாட்டோம், துதிக்க மாட்டோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுதான் கத்திரி வேதம் நம்ம சொல்லுது. செவாலித்து போ நடைய காத்திரி பயத்தோடு பக்தியோடு வரணும், பயபக்தியோடு நம்ம தொழுது கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா அப்படி செஞ்சதுனாலதான் அவர் ஆண்டவர் உயர்த்தினார். தாவீது இந்த அளவுக்கு உயர்வைக்கால என்ன, அவர் ஆடுமேச்சு தாவீது தான், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட தாவீது தான், இன்னைக்கு அவரைத்தான் தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 27 சங்கீதம் 4 வசனம் 5 வசனம்.
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
0: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
1: அதையே நாடுவேன்,
0: அதையே நாடுவேன். கர்த்தரிடம் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிற, அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டு அதையே நாடுவேன்.
1: நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும்,
0: கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும்,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
0: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
1: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: பாத்தீங்களா, தேவன் மகிமை பார்க்கும்படி நாடுவேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல
1: தங்கியிருப்பதே
0: நாடுவேன். பாத்தீங்களா, அவ்வளவு வாங்க தேவனுடைய ஆலயத்து மேல தாவீதுக்கு அவ்வளவு வாஞ்ச.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: அவர் என்னை,
0: அவர் என்னை
1: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து,
0: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து
1: என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து,
0: தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து
1: என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்,
0: என்னை கண்மல் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இதுவரை காண்டடி வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான் இயேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்காங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா அம்மையை அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, நன்றி கொள்ள உதவிச்சிங்கப்பா. தகப்பனே, எல்லாம் ஞானத்தையும் ஆவிக்குரிய வேகத்தையும் கர்த்தர் சித்தத்தை அறியிற அறிவையும் கர்த்தாவே சகலின் நற்கரிகளை தந்து தேவன் அறியிற அறிவியல் விரித்தடையும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுமே அறிந்து கொள்ள கிருவை தாரும், பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூரம் பொழிந்தொருள் அக்கினி தாரு ராஜா அண்டவரே ரட்சணி சந்தோஷத்தை தாங்க உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சு எங்கப்பா உன்னத பலத்தில இடக்கட்டுங்க வியாதியை குணமாக்குங்கப்பா நோயை குணமாக்குங்க சகல நன்மையை சம்பூர்ணமா கொடுங்க சப்பா தடையா இருக்கிற எல்லா தடையில் நீக்கி போட்டு சகல ஆசீர்வத்தையும் சம்பூர்ணமா கொடுத்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் சப்பா குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா அன்பின் ஆண்டு விரையுமே துதிக்கிறோம் கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்கு உதவிச்சிங்க குடிக்கிற குடும்பங்களை குடியிலிருந்து விடுதலை தாங்க குடியை பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்க ஐசப்பா அற்புதங்களை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் அப்பா தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க சிவுள்ள பிதாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா மே நோக்கி நாங்கள் கெஞ்சுறையா கெஞ்சுறையா அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க கஷ்டங்கள் கண்ணீர்லாம் தீ நீங்கி போட்டு மாண்டவரே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களோ பட்ட பாடுக்கும் பொத்தத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க முடி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா மே சந்திக்க தகுதி பொருத்த முடியாது கெஞ்சுகிறோம் நேசருடைய கரம் தாங்கட்டும் கத்தடி கிருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா அன்பின் ஆண்டு வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க ராஜா ஐயாமை நோக்கி கெஞ்சுறோம் எத்தனையோ விதத்துல கஷ்டப்படுறாங்கப்பா பண கஷ்டங்களில் பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு கஷ்டத்தை மாத்திருங்கப்பா மாத்திருங்க தேவனே தேவனே இறக்கச்சிங்கப்பா நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் எல்லா உபத்திரத்துக்கும் அன்று சரியா அவங்க மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே ஆமே கர்த்தர் அமைச்சத்தை கேட்டார் சோர்ந்து போகாதீங்க அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள் உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்
3: பிரியமானவர்களே உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது மிக்க நன்றி எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12-80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12 bar 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கோனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435 அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com அவர் வெப்சைட் and@users.com

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பார். வாசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: கொன்று போட்டாலும்
1: அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: அவர் நம்பிக்கை சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சரி ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு, ஹல்லேலூயா சொல்லமா. நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அவர் பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்கறாரு, வலது கருத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்றாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்யறாரு, மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமா கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்யறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதா என்ன கொடுக்கிறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசுவினால தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய 1000 வருஷம் ஆட்சியில ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும் உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்றார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தராரு, உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்தை பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திர நம்மளை என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து நம்ம எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்தி ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் தான் அவரோட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் அண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அவரோட அரசாழ்வோம். நித்தி ஜீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை

சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாரா? நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்கவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ எல்லாம் நமக்கு நன்றி.
1: முடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டும், மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டும், பரிசு தாபியான அபிஷேக அளவுலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க.

0: கடன் கண்ணீர் வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருபை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனையோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பெரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்தடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: இருபத்தி மூணாவது சங்கீதம் அஞ்சாவது வசனம்.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
0: நன்மையும்
1: கிருபையும் என்னை தொடரும்.
0: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த உலக நமக்கு சொந்தல்ல, எங்க நீடித்த நாள் நிலைத்திருப்போம்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அதுக்காக நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? அதிகமா சீர்படுத்தணும். நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையை வந்து எல்லா காரியத்திலையும் கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த வீடு இல்ல, சொந்த உலகம் இல்ல. உலகத்தில் வேசு ஒரு நாளைக்கு என்ன செய்யப்போகுது? கடந்து போயிரும். ரெண்டு கொரிய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம்.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: பூமிக்குரிய கூடாரம் என்ன செய்வோம்? அழிந்து போனாலும்
1: தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. அந்த வீட்டுக்கு போறதுக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம்? இந்த வீட்டை விளந்துருவோம். இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்படுற நாள் நமக்கு போது. உலகத்துல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். பரலோகத்துல என்ன வீடு இருக்கு? நித்திய வீடு. அந்த வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் போனோம். அதுக்கு இங்கேயே ஆயத்தப்பட்டாதான் நம்ம போக முடியும். அங்க நம்ம அதுக்கு பிறகு இறந்தா பிறகு பாத்துக்கலாம் நினைச்சா நிச்சயமா நம்மளால போக முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம்.
1: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்
0: என் பிதாவின் வீட்டில்
1: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
0: நமக்கு நிறைய பிதாவிடத்தில் என்ன, எத்தனை வாசஸ்தலம் இருக்கு? அநேக வாசஸ்தலம் உண்டு. நம்ம எந்த நிலைமையில கத்திற்காக வாழ்ந்திருக்கோமோ அங்க அதுக்கு தகுந்தபடி வாசஸ் நமக்கு அங்க வீடு இருக்கு. நிறைய அநேக வாசத்தலம் உண்டு. ஒரு வாசத்தலம் மட்டும் இல்ல. நம்ம எந்த தகுதி, எந்த இந்த உலகத்துல என்ன நம்ம செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு ஒரு வாசஸ்தலம் வீடு இருக்கு அங்க பரலோகத்துல. கத்திற்காக நம்ம அதிகமா பாடுபட்டா, கத்திற்காக அதிகமா நம்ம ஆண்டுக்காக எதை செய்தாலும் கத்திற்காக மனப்பூர்வமா செய்தா அதுக்கு தகுந்த ஒரு வாசஸ்தலம் இருக்கு. இல்ல நம்ம ஏதோ ஒன்று போனோம்னா சும்மா பரதேசில் ஒரு இடம், அதுலதான் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம கத்திற்காக எதையாவது செஞ்சாலும் ஆண்டு சொல்றாரு. மூணாவசனத்துல என்ன செய்யறாரா? அவரோடு நம்ம இருப்போமா. அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம கத்துட்ட உலகத்துல இருக்கும் போது கத்திற்காக கிரியை செய்யணும். மூணாவசனம் பதினாலாம் அதிகாரம் மூணாவசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: பாத்துக்கலாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவரிடத்துல இருக்கணும் சொன்னா இந்த உலகத்துல அதுக்கு தகுந்தபடி நம்ம கத்திற்காக எதையாவது செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருப்போம். ஆனா அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. கொஞ்சம் இல்ல, நிறைய வாசஸ்தலம் அங்க இருக்குது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திற்காக, அது தகுந்த நமக்கு வாசஸ்தலம் உண்டு. அதனால இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம எதையாவது கத்திற்காக நல்லா கிரியை செய்யணும். கிரியை செஞ்சா அது தகுந்த வாசஸ்தலம் உண்டு. நம்ம கத்திற்காக எதையாவது ஒரு செய்யாம அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம தான், நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், அதுக்கு தகுந்த வாசத்தில் தான் உண்டு. அதுக்கு பிறகு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு என்ன செய்யணும்? மனசுக்குமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போறோம். அப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு வாச செலவு உண்டுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்ம அந்த இடத்துல அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நமக்கு சொந்தம் இல்ல பாருங்க. உலகத்தின் வேஷம் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம்.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ.
0: இதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்றதா? நம்ம அதுக்கு தகுந்த இடம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமா கர்த்தருக்காக ஊழி செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும். ஊழி என்னடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டா என்ன நாளைக்கு போய்க்கலாம், நம்ம இப்படியே நினைச்சோம்னா நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கும். எதை செய்தாலும் பணம் உதவி செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும். நம்ம கர்த்தர் செய்யும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்வாரு, அது தகுந்த இடத்த வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய நல்லா நிறைய பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டுல பார்த்தா எத்தனையோ ரூம்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்னு வீடு ஒன்னு அவங்களுக்கு கீழே விழுந்து விழாது. எத்தனை வீடு, மூணு மாடி நாலு மாடி, சென்னையெல்லாம் எத்தனையோ மாடி கட்டியிருக்காங்க. அது தகுந்த அவங்க எத்தனை பாடுபட்டு எத்தனை பணம் செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க, அது தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஊர்ல பார்த்தா நம்ம சின்ன வீடு அப்படி இருக்கும், அப்ப நமக்கு அது தகுந்த வீடு. அதே போல இயேசு கிறிஸ்துவத்துல விசுவாசமா இருக்கணும். நான் அந்த எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமா கர்த்தருக்காக செய்வேன் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உலகத்துல இங்க இல்ல பரலோகத்துல இருக்கு. நீங்க செய்ய நீங்க என்ன செய்யறீங்களோ அங்க ஒரு அந்த ஆசீர்வாதம் தேவநாய் கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. நம்ம இங்க செய்யட்டா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்ல நல்லா போராடத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அவரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டுன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. விசுவாசம் இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக எதையாவது செய்யறோம், நம்ம கர்த்தருக்காக கொடுக்கறோம், கர்த்தருக்காக செய்யறோம், கர்த்தருக்காக நிறைய பேர் ஊழித்த நம்ம போய் எங்கேயாவது இப்படியாவது ஆண்டரை பத்தி ஒருத்தருக்காக சொல்லணும். அந்த பாரம் உலகத்துல கர்த்தருக்காக நம்ம ஒன்னும் செய்யாட்டா பரலோகத்திலும் ஒன்னும் நம்ம என்ன செய்ய பரலோகத்தில இடம் கிடைக்காது. அதுதான் இந்த உலகம் தான் நமக்கு சொந்தமே கிடையாது. உலகத்தில் பேசு ஒரு நாள் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. உலகத்துல எத்தனை வீடு மேல வீடு கட்டினாலும் மாடி மேல மாடி கட்டினாலும் நம்ம கூட வர போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல எத்தனை வீடை கட்டியிருந்தாலும் பாருங்க, சென்னையிலாம் 14 மாடி கட்டடம், 7 மாடி கட்டடம் கட்டுறாங்க. அவ இன்னைக்கு திடீர்னு சொல்லி பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருந்தோம், வீடெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சிரும். கத்திற்காக நம்ம எதை செஞ்சோம்னா பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும், இல்லை இந்த உலகத்தோட முடிஞ்சிரும், அவ்வளவுதான். அல்லேலூயா. கத்திற்காக செய்யணும், விசுவாசம் வேணும். எனக்கு கத்தர் நிச்சயமா வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. நான் கத்திற்காக நான் இதை செய்தாலும் அவருக்கு செய்யற அவர் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பரலோகத்துல தருவாருங்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு நீங்க எதை செய்தாலும் செய்தாதான் கத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கத்து வச்சிருப்பாரு. இங்க நம்ம சும்மா ஏதோ என்ன நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்னா பரலோகத்துல போற வரைக்கும் அங்க ஒண்ணுமே இருக்காது. அதான் சொல்ற அவன் அவனுக்கு கிளியா அழிக்கும் போல என்னோடன கூட வருது. நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் பரலோகத்துல உங்களுக்கு அங்க ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10 அதிகாரம் 21 22 வசனம்,
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க
0: கெட்ட மனசாட்சி, கெட்ட மனசாட்சி கூட பரலோகத்துக்கு என்ன போக முடியாது. துர்மனசாட்சி நீங்க
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்,
0: நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட இருதயம். வாசித்து பாருங்க 1 பேதுரு 1:2.
1: இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்,
0: அப்ப நம்ம ஆண்டவர இயேசுக்கு ரத்தம் மாதிரி என்ன செய்யணும், தெளிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தெளிக்கப்படணும், இயேசுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காராம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் மையம் பாவங்கள் நிறைய பேர் நம்ம பாவம் என்ன அறிக்கிறோம், ஆண்டவரே நான் வந்து செவிக்காம போயிட்டேன், நான் வந்து பைபிள் வாசிக்காம போயிட்டேன், நான் வந்து இதை செவிக்காம போயிட்டு அதை அப்படி இல்லை. நம்ம பாவம் அங்க எப்படி இருக்குமா பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 13:12.
1: எப்ராயிமின் அக்கிரமம்,
0: எப்ராயிமின் அக்கிரமம்
1: கட்டி வைத்திருக்கிறது.
0: நம்ம அக்கறை என்ன செஞ்சிருக்கா, கட்டி வைத்திருக்கிறது.
1: அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: நம்ம பாவம் எங்க எப்படி இருக்குதா, பத்திரப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்ல. அருமையானவரே நம்ம பாவத்தை ஒவ்வொரு பாவத்துமா அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். அறிக்கை செய்து விட்டு உடனே அறிக்கை செய்து திரும்ப திரும்ப திரும்ப அந்த பாவம் செஞ்சா நம்ம பாவம் எங்க என்ன எப்படி இருக்குதா, பத்திரப்பட்டு வச்சிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தெளிக்கப்பட்ட ஆண்டவர் ரத்தத்தினால கத்திட்டு கேட்கக்கூடிய சப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டாண்டவர். நம்ம நினைக்கிற நம்ம பேசுறத யார் கேப்பா? எப்படி கேக்கு நினைக்கிறோம்? நம்ம பேசுறத யார் கேப்பா? வீட்டில தானே பேசுறோம், அது யாரு கேப்பா? எப்படி அவங்களுக்கு எப்படி ஆண்டவருக்கு தெரியும் நினைக்கிறோம்? ஆண்டவுடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கு. எவ்விடத்துல இருந்து கத்திரையில கண் என்ன செஞ்சிருக்கு? பார்த்து கொண்டே இருக்கு. நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம பேசுறது யாரு கேப்பா? எப்படி தெரியும் நம்ம சிறப்பாம எப்படி இருக்குதான்? பத்திரப்பட்டிருக்குதான். பாருங்க, நம்ம வாழ் வயசு பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம எலும்பல் நிறைஞ்சிருக்குதான். வாசு பாருங்க, பயங்கர பயமா இருக்குது இல்ல? நம்ம அடிக்கிடணும். நம்ம ஏதாவது பேசிட்டோம், நமக்கு தெரியும் யாரு பாப்பா, நான் பேசுறது யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, நம்ம செய்யற பாவம் என்ன செய்யலாம்? நம்ம வாழி வயது பாவம் அப்படியே எலும்பல் நிறைஞ்சிருக்குதான். பாருங்க, ஐயோ நினைச்ச பயமா இருக்குது. யோபின் புஸ்தகம் 20:11.
1: அவன் எலும்புகள் அவனுடைய வான வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும்.
0: எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நம்ம செய்யற பாவங்கள், நம்ம வாலி வயசு பாவங்கள் எங்க நிறைந்திருக்குதா? எலும்பு நிறைஞ்சிருந்து என்ன செய்யும்? நம்மளை புதைச்சிருவாங்கல்ல. அப்ப நம்மோட அந்த எலும்பு பாவம் மண்ணுக்குள்ள என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். ஆண்டவரை இயேசுக்கு வாணி சொல்லி கூப்பிட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? அங்க போக முடியாது. இறைவன் புஸ்தகம் 17:1 பாருங்க. நம்மளால இதெல்லாம் நினைவு நம்ம இதுவும் இல்ல. இந்த உலகத்துல வாழும் போதே அறிக்கிடுங்க, தயவு செய்து அறிக்கிட்டுருங்க. இந்த உலகத்துல வாழும் போது அறிக்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது.
1: யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும்
0: வைரத்தின் நுனியினாலும்
1: எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும்.
0: நம்ம பாவம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இதயத்தின் பலவையினாலும்
1: உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது.
0: நம்ம பலிபீடத்தின் கொம்புல என்ன செஞ்சிருக்கான்? பதிந்திருக்குது. அதனாலதான் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழும் போதே நம்ம பாவத்தை அறிக்கிட்டுனும். அது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். அறிக்கை செஞ்சு திரும்ப அந்த பாவம் செய்யணும். அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டுட்டா இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விடாட்டா திரும்ப திரும்ப பாவம் செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாது. அருமையானவரை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும். அதான் சொல்ற ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது.
2: கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாடு நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரையும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறான்ச்சா. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யப்பா, ஆசீர்வதிங்க. கற்றுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடும் கண்ணீரோடு இருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க கவலையெல்லாம் மாத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. கற்றுடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும் ஐயா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இந்த வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா நீர் பத்திரமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. கத்துடைய காரம் தாங்கட்டும். காய்ச்சலை குணமாக்குங்க ஏசப்பா. கிட்னியை குணமாக்குங்க ஏசப்பா. ஹார்ட்டை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. ரட்சிப்பின் தேவனையுமே துதிக்கிறோம். ஊர் மக்களை ஆசீர்வித்து ரட்சித்தரலும். பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. கத்துடைய காரங்களை தாங்கி வழி நடத்தவும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செஞ்ச ஏசப்பா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். கண்பார்வை இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க ஏசப்பா. புதிய கண்ணை வைங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க தேவாதி தேவனே. பலத்த காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திரும்பமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவரே. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். தொழில் செற குடும்பங்களை ஆசிரியப்படணும். வியாபாரம் செற குடும்பங்களை ஆசிரியப்படணும். அப்பா கேசல் இருக்க மக்கள் வெற்றி தரணும் ஐயா. ஒரு குடும்பத்தையும் செழிப்பாய் மாற்றும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, அப்பாவை நோக்கி செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் படிக்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐசப்பா. வீடு கட்ட முடியலையே, நிலம் இருக்குது கட்ட முடியலையேன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு நல்ல வீடை, அழகான வீடை கட்டி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து கொடுங்க அணைக்கணும் ஐசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ஐசப்பா. நன்மையான காரியத்தை செய்ய கர்த்தருடைய நாமம் மகிழ்படட்டும். எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிற்கு டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acmkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆப்

0: இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனி சமூகப்பறிவுகளுக்கு தப்புன என்ன சொல்லி எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் போவோம். எக்காலசத்தம் கேட்டவுடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும் சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். இப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் அவங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேற்று நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயத்தில் இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் நம்ம ஆசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருள்வேன், நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசி பண்ண இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை கனப்படுத்துவேன் பாத்தீங்களா. ஆபத்து காலத்தில் அவன் நம்ம என்ன செய்ய, நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்ம என்ன செய்வான், கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவத்திர காலத்தில் நோக்கி கூப்பிடான மறுபத்தில் வலிச்சு ஆபத்தில் நானே அவனோடு அவனை என்ன செய்வேன், தப்புவிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்ல சந்தோஷம் சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மருவத்தை அழிச்சு ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டார், உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து, கத்திர உங்களை காப்பாத்தா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பார்ப்பாங்க, அப்படியா கத்திரி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. உங்க அந்த இடத்துல கனப்படுத்துவாரா. ஹல்லேலூயா. மருவத்தில் அருள்செய்து மாத்திரல ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திரம் உங்களை கனப்படுத்துகிற தேவன். முத நம்ம தப்பு வைக்கணும் என்ன செய்யணும், இடவிடாம சவம் பண்ணணும், இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி அவர் மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எழுந்துன்னு செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியன் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்
0: நாங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா செவம் பண்ணி சும்மா செவம் பண்ண சொல்றாங்க அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ஆசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்மள அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என்ன செவம் பண்ணிட்டுதான் படுக்கணுமா, எவ்வளவு நேரம் ஆச்சு, டயர்டா இருக்கு, படுத்துக்கலான்னு பார்த்தா செவம் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு இருக்க. எப்பொழுதும் செவம் நமக்கு பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, கொலோசியர் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். செவம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் தப்பு வைத்து அது மாத்திரம் தப்பு வைக்கிற தேவன் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரண இயேசுக்கத்துக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, நேரம் வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணித்தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லார் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்ப செவத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லாம் குடும்ப செவம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சு படுக்கும்போதும் காலையில் எந்திரிச்சும் ஆண்டவர் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செவிக்க வைங்க. சிறு பிள்ளைங்க தானே, செவிக்காட்டா என்ன பரவாயில்லைன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செவிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செபிச்சு இப்பொழுதே செபிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். செபிக்க வைங்க. முத இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு. இப்ப பாதாளத்தில் நிறைய ஆவிகள் ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்தில் இருக்கு ஆவிங்க மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்பு வினா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். இடவிடாம ஆராதிக்கணும். அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ஹலேலூயா. நான்காவதாக எப்ப நம்மளை தப்பிக்கிறார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றி
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்.
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு விரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சுறாரு, நம்மள காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மளை எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். நம்ம கேட்கணும் வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமையை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி.
0: பாத்தீங்களா, யாருடைய ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்.
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கன்னு சொல்றாரு. ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26 வசனம்.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா, எனக்கேற்ற பரிசு. ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா. ஆண்டு சொல், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னார். லேபியராகமம் 22:32 வசனம்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்ட போதும், கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல, கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா, 1 Corinthians 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 7:38-39
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்தவான் என்ன சொல்ற, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள்
0: அடைய
1: போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: தம்மை விசுவாசிகள் அடையக்கூடிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவத்தண்ணியுள்ள நதிகள் அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டால் நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல எபிரேயர் புத்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே
0: ஜனத்தை
1: பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம் நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல. அவர் சொந்த ரத்தத்தினால எதற்காக நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தர் நகரத்துக்கு புறமே பாடுபட்டான்னு, கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் நிமித்தமாக காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகள் பட்டுதான் ஒரு சொட்டு. எதுக்காக தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு அறைய என் கரையை என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தன ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தன ஆத்மாக்களை என்ன செய்றாரா? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மளை என்ன செய்றாரு? தப்பு வைக்கிற தேவன். நம்ம ஆண்டு கேட்போம், ஆண்டு என்னை காப்பாத்து, என்னை ஆத்மா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னார். கர்த்தராக இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாபினாலும்

0: நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதலாம் பிக்கப்பட்டார், முழுபட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தனை, ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்கு வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மளை கத்திர வேதஞ்சொல் நம்ம மீறுதலி மித்தமா பாதிக்கப்பட்டாராம், மீறுதலி மித்தமா காயப்பட்டாரா, மக்கள் மித்தம் நொறுக்கப்பட்டாரா, நமக்கு சமானத்தை உண்டாக்குறதுக்கு ஆக்கிரை ஏற்றுக்கொண்டாராம், ஆக்கினி அவர் மேல வந்தது அப்படின்னு வேத்து வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கத்தராய் இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தினை கழுவிட்டும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கத்த நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார், பரிசுத்தமாக்கும் போது நம்ம ஆத்மாக்களை காப்பாத்துகிறார், அது மாத்திர துன்மார்க்கருக்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார் என்று சொன்னார். வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்போதும் செவம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கத்த நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்துல என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவி சொல்ற கத்தரை எப்போது எனக்கு முன்வாய்த்து இருக்கிற, அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிற அப்படின்னா நான் என்ன செய்யல, அசைக்கப்படுதல. வாசி பாருங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
0: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்துல என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவர் நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வழியா பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, பரிசுத்தன் பலத்தில் நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக, கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா கர்த்தர் நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம கர்த்தரே செய்வாரு, துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து செபம் பண்ணுமா,

ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன். வேடனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிற தேவன், பொல்லாத மனிதர் கைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன். அவர் நம்மை தப்பு வைக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகாலம் முற்பிதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்த மனசாட்சியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரு ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே நம்பணும்.

0: அந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ண மாண்டவரே. அதை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது வெளித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜெப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா நான் ஜெபிக்கத்தக்கதான ஜெப சிந்தை எனக்கு தாரு ஆண்டவரே. எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா அந்த ஜபாவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான்காவது, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். என் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும். பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? அதை திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்பு வைக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உண்மை தாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உண்மை ஆராதித்தார்களாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்களாமே. நாங்கள் அப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உண்மை நம்பிக்கொண்டிருக்க, எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போற எல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்குன்பாய் நிற்க பாத்திரமனாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்மாக்களை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்புவிப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவான்களை தப்புவிக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள்ள ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட அந்த பிள்ளைகள் எல்லார் மீது உங்க கரம் படுவதாக. எல்லாரையும், எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌகரிய வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததப்பா. எங்களிலா ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கலாம் நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் மேல கிரு வச்சீர், இறக்க வச்சீர், எங்கள் மேல அன்பு வச்சீரப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்த போதெல்லாம் என் தேவனா கேட்ட, எங்களை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, ஆதரித்தீங்க, அரவணைத்தீங்க ராஜா. அதற்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே இந்த நாளிலும் கூட அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மகிமை சுவாமி. எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்தத்தான் வேண்டும், சமாதானத்தை கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபை நாவி விண்ணப்பங்களாவி ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்க செபித்துக் கொண்டிருக்க அப்பா இடவிடாம ஆராதிக்க அப்பா நாங்கள் பரிசுத்த மாலை எங்களை கற்றுத்தாரு சொல்லித்தாரு. எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யாண்டவரை கரம் பிடித்து நடத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. நீ ரக்கினி மலை காத்துக்கோங்க. நானே லவ் டீச்சர் கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்திரம். தேவனையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறகமா இருப்பது செய்யப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. நீங்க சொன்னீங்களா, பொல்லக்கும் கொடுக்கிற சமாந்தம் இல்ல, என்னுடைய சமாந்தத்தை வைத்திருக்கிறேன், உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராக என்று சொன்னீங்க. அப்படி ஆக நீர் எல்லார் உலகத்தின் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. நாங்க சமாதானமா இருக்கிற எங்கள் மேல எங்களுக்காக ஆக்கினே உங்க மேல வந்ததாண்டவர் அப்பாமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ராஜா. இயேசுவே எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. முடி பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்க இருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க ஆண்டவரே. மே துதிக்கிறோம் அப்பா, மே ஸ்தோத்திர எல்லா பிடுங்களும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும், சமாந்தரம் நிரம்பி இருக்கணும், சந்தோஷத்தில் நிரம்பி இருக்கணும். செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. ஆராதிக்கிறவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. உன்னதாவில் நிரப்புக, உன்னத பலத்தில இடக்கிட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது. செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறமே. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கிருவப்பா, குணமாக்கிருங்க. ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க எசப்பா, சுடர்வழி பட்டை வைத்து காத்துக்கொள்ளுங்க அண்டவரே. வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கியும் தப்பு வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அன்றே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும். குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்க்கு தர முடியாது செபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசை தாரு. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ள மகத்தான காரியத்தை செய்யுங்க. பிரசவிக்க பண்ணுகிறேன் நான், பிரசவத்தை தடுப்பினோ என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, சுகப்பிரசை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யற தேவன். கடன் பிரச்சனை கண்ணீர்ல இருந்து விடுதலை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதே போல கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்கப்பா ஆண்டவரே, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. தேவனே தேவனே எங்களுக்கு இறங்க வேண்டும் செபிக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா ஏசப்பா, ஏசப்பா. குடியை பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இப்படி வருக பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு மே துதிக்கிற. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளாம் சந்திக்க முடியா செபிக்கிறோம். எங்க படிக்க தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்ச ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துல கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரே. நீங்க தானே சொன்னீங்க நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடங்குறவர் விசுவாச முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து நாக்கி பொறுமையோடு ஓட கடவுன்னு சொல்லிடுறே. எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களை பலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை எங்களை சூழ்ந்துகிட்டும் பொருட்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமென்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரி மாணவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112-435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ராஜ்கி கட்டு 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார்.
0: ஆமா மேனவர்களே, இந்த பொல்லாங் நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நினைச்சு, கர்த்தர் தேடுறவங்களை நினைச்சிடறாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பார். இந்த உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் என்ன கொள்ளை நோய் உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்பி வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மள என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு, பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சவம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சவம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வார். அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சவம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் செவத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு, பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார். அவர் நம்மள ஏற்றுக்கொள்ள எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாள நம்மள என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிற தேவன், எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு ரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மள என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்யறாரா, தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாற்றல நம்மள என்ன செய்வாரா, நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவாரா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சவம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டுதான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே போய் எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்ம தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விளக்கி காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி,
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
0: உன்னை
1: தப்புவிப்பார் என்றான்.
0: உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னை என்ன, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹலிலுயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான், அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்மள நினைச்சுவாரு, நம்மளை தப்புவிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பு. இப்ப எந்த எந்த ஆபத்து மேற்கொள்ள முடியவே இல்லை, எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க அங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ம உலோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். 2 தீமோத்தேயு 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு
0: சுத்த
1: மனசாட்சியோட
0: ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்னு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்க இருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் தான் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா நம்ம அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்ம தப்பி வைக்கிற வல்லவரா இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மள அவர் தப்பி வைப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயின் புஸ்தகம் 12:28
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
0: பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக் கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல பயங்கரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலின் மறுபடியும் புஸ்தகம் 26:7
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்
0: அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறிக்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்தி நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளும் தேவன் பாதுகாப்பாரு. அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார்.
0: இப்பொழுதும் தப்புவிக்கிறார்
1: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மளும் அவரை அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்பு வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மள போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கலாம். அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பாருன்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்ல அப்ப கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரையை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த நேரத்திலே அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலே அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்த நம்மளை தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்புனா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 4:18.
1: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிடுச்சு, சாராளுக்கும் வயசாயிடுச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம். ஆபிரகாம் போல நம்புவோம். பரிசுத்த பவுல் அவங்கள நம்பினாங்க. தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு பரிசுத்தா நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அதங்க வேதத்துல வச்சுக்கிறேன். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கு. அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும். கர்த்தர் சொன்னா இதோ மாம்சமணி யார் மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டேத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா. அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருனா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்வோம். முதல்ல நம்ம தப்புக்கு என்ன செய்யணும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்புக்குன்னா என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்திலையும் அவர் நம்பி இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளும் எக்காலத்திலே அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசிரிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும். வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல. அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காவின் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய் பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. மத்திய சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுது. ஆண்டர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? தப்பி. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா? வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க.
0: இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மனுஷகுமரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவானை எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு செவ்வாய் வைத்தாங்கப்பா, விண்ணப்பத்தினா வைத்தாங்க, எப்பொழுதும் செவ்வனப்பா, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோடு பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பார். நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கும் தப்பணும். அது மாத்திரல, மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம்னா என்னப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து வித்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரனை என்னப்படணும், எப்பொழுதும் செவமணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். செவமனை ஒப்பு கொடுக்கமா, ஆண்டவரே என் கிருபி நாவி விண்ணப்பத்தினை தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரை சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்பணும்னா என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும், நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே வாழ்த்துகிறோம் அணுகிறோம் கத்தாவே. ஆண்டியா எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க சப்பா மேக்கரன். வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளிர்ந்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் எங்கள் பரம தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க சப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்கறே சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா ஆண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு வீசம் விட வல்லமை அவங்கள மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயா மை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசன மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கும், வேலை கன்ஃபார்மாக மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனைலாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளைய ஸ்கூல் போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்கிருவை எல்லாரையும் கொள்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரப்பா மே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்துல வெளியரங்கமா இருப்பது செங்கப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய துணையோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை செவிக்கிறோம். வேலையை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க ஏசப்பா. எல்லா மக்களும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை அஸ்பாநாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாபியே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 41 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website
6: handofjesus.in. God bless you.

0: சரி, மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும்? கவனமா செய்யணும். எதை செய்யல, எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு? அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும். அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா? கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: உங்களுக்கு
1: ராஜ்யத்தை கொடுக்க, உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு? நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறார். பிரியமா இருக்காரு நமக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கர்த்தருடைய எல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ, தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு. கடைசி நாட்கள் வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு? யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறோமோ அவங்க யாருக்கு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? அத திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிபதியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு வராது. தாழ்ச்சியில் என்ன குறைவு இருக்காது? ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது? தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னுமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலா? அது சொல்ற. நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன்? கருத்துக்குள்ளவர்களா இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை உள்ளிட்டு செய்யணும், எனக்கு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்த நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல எத்தனையோ பெரிய ஆள் எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தரத்தில் அன்பு கொள்ளணும், உயிரத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தரத்தில் அன்பு கொள்ளணும். அது மாத்திர கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம் உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளபடி நமக்கு தெரியாது, நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க, திடீர்னு ஆயத்தப்பட முடியாது, நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமா.

முறை கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரை கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா? பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்க. இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஒழித்து அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஒழித்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு, யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு, உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு, இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சையை, விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உம்மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோரி நன்றிகள் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வேதம் சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா?

வேண்டும் ஆவியானவரே. எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டு அப்பா என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சியை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்க அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும். வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்கவா. பிரைஸ் அல்லாஹ்.

அச்சரியை போடுங்க ஆண்டவர், அச்சரியை போடுங்க ஆண்டவர், அச்சரியை போடுங்க ஆண்டவர், அச்சரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாங்க, அக்கிலா நிரப்புகிறாங்க, தேவப்பிரசுரத்தால் நிரப்புகிறாங்க, மகிமையினால் நிரப்புகிறாங்க, அக்கிலா நிரப்புகிறாங்க. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்களுக்கு அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பலத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராச்சா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்ணில் தந்துடும். ஆண்மை கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பாடு, பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலகோசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மாறாந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கு ஆண்டவர். இப்பொழுது ஒரு அல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலையண்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்துப்படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர். அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்துப்படுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, யாவரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கும் மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மையப்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாமம் மையப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜி

0: இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க. நாம் மையப்படணும், யாருமே பயிலா கூடாது. அவங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். பரலோகத்தின் தேவனே, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம், ஏஸ்பாநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless.

0: சரி மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டர் வாஞ்சையோடு இருக்கிறார், பிரியமா இருக்காரு நமக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கர்த்தருடைய எல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு, ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்தும் வேதனையோடு சொல்கிறாரு, கடைசி நாட்கள் வந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறாரு, அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக்
0: கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா. 35
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமா, அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்,
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
0: அவன் கொடுத்ததை
1: அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வர்றது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது, பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா, அவங்க பெரிய மூலிகாரலா, அவர் சொல்ற, நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன், கருத்துள்ளவனாயிருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்யற, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளிங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், கர்த்தரத்தில் அன்பு கொள்ளணும், உயிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடு கர்த்தரத்தில் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளை இன்றைக்கி ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம் உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள், திடீர்னு ஆயத்தப்பட முடியாது. நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போனோம் என்று சொன்னால் நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனாலும் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவை நாடுகள் சொன்னீரே, உம்மீது நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வேதம் சொல்கிறது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சியை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்க அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாது, அக்கிரியால் நிரப்புகிறாங்க, தேர் பிரசுரத்தால் நிரப்புகிறாங்க, மகிமையினால் நிரப்புகிறாங்க, அக்கிரியால் நிரப்புகிறாங்க. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உமக்கிடத்தில் அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடலும். ஆன்மீக கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்கள் கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலா காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி கூட வல்லமை எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும்ப்பா, நோய் குணமாக்கும், பலையிட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளு ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுல திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றித்தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில் நாம மாத்திரம் மகிழ்படட்டுமே, எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க பரிசுத்த நாம மகிழ்படுவதாக கத்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மகிழ்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, உங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andathesis.in. God bless.

0: அவன் அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. மன்னவ என்ன செஞ்சாங்க? பழி செலுத்தும் போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. அவங்க பழி செலுத்தும் போது அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும்போது அதிசயம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இளையகுமார் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வரும்போதே தூரத்தில் அவங்க அப்பா என்ன செய்யறாரு? கழுத்தை கட்டி கொண்டு மனதுருகி கழுத்துக்கு கட்டி கொண்டு முத்திரமிட்டான். அப்புறம் பாவம் காணாம போனான், திரும்ப கிடைத்தான், மறித்து போன, திரும்ப என்ன செஞ்சிட்டான், உயிர்த்தான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்தார்கள். அங்க ஒரு சந்தோஷம் நடக்குது. ஆமா அருமையானவர்களே, நம்ம பாவத்துட்டு விலகி வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு அதிசயம் நடக்குது. உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க. அதான் கர்த்தர் சொன்ன, கர்த்தர் நல்ல இருப்பத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கிவான். முதல்ல மனம் பாருங்க, அவங்க வந்து ஆட்டை வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி போஜனை பண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க சாப்பிட்டு பாத்துட்டே இருந்தாங்களா? பாத்துட்டு என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. நம்மளுக்கு கூட என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குமோ அதை பாவத்து விட்டு மனம் திரும்பதான் நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம் செய்யறோம் நமக்கு தான் தெரியும். அதான் பாவம் செய்யறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்காது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அதுதான் எகித்து. இன்னும் முழுமையா ஆண்டவர் அன்பை ருசிக்க முடியல. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருந்தது ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும்னு சொன்னா அந்த பாவமான செயலை விட்டு வெளியேறி வர வேண்டும். மூன்றாவதாக எப்ப அதிசயம் நடக்குது பாருங்க, யோபின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும் நான் தேவனை நாடி, என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
0: தேவனிடத்தில் எல்லா கருத்து ஒப்புவிப்பேன். அப்ப என்ன செய்றாரா? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: நம்ம ஆண்டு ஒப்புவிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதனாலதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹலேலூயா. நாமளும் பழி செலுத்தணும். ரெண்டாவது, பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்தை விட்டு எழுந்து வந்துடணும். ஹலேலூயா. நம் வாழ்க்கையில் அதிசயம். மூணாவது என்ன செய்யறேன், தேவனை நாடி என் நாய் தவறத்துல ஒப்புவிப்பேன். அவர் என்ன செய்யற? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலேலூயா. அதிசயங்களை செய்வார். நீங்க அவரத்துல உங்களுக்கு நியாயத்துல ஒப்புங்க, முழுமையா அவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஆராய்ந்து மொழி பெரிய கருத்து எண்ணி முடிய அரசியங்களை அவர் கட்டாயம் செய்வார். 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் ஒரு வல்லமை நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடும். காலை ஒரு எழுந்து அவர் சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டு தேடும் போது கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடிய பாரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். ஏதோ ஒரு நாள் தேடிட்டு மற்றவங்களை ஒரு நாள் விட்டக்கூடாது. என்னைக்குமே அவரை தேடணும். அல்லேலூயா. 136:4.
1: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
0: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்னது? என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வர். அதிசயம் சின்ன அதிசயம் இல்லை, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதிங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகும் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். முதல் அதிசயங்களை போய் செய்யறாரு. மனவ என்ன செஞ்சாங்க? மனவ அவங்க மனைவியும் வெள்ளாட்டிய குட்டியை கொண்டு வந்து போஜனை பண்ணி விட்டாங்க. அது அதிசயம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதிசயம் செய்யணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது நமக்கு அதிசயம் நடக்குது. மூணாவது எப்ப அதிசயம் நடக்குது? அவங்க எல்லாத்தையும் கர்த்தரத்தில் ஒப்புவித்து செவிச்சாங்க. அதிசயம் வந்து அவரை பெரிய அதிசயங்களை செய்யறோம். அவரை துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அவரை எப்போதும் சவம் பண்ணி பாருங்க. அதை சோர்ந்து போகாம சவம் பண்ணணும். கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவர் சோர்ந்து போகாமல் எப்போதுமே செய்ய வேண்டும். கடைசியாக கர்த்தர் எப்பதிசயங்களை செய்கிறார்? லூக்கான சுவிசேஷம் 5:20.
1: அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு
0: திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே,
1: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
0: விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் தான் பாவத்தை மன்னிப்பார். அது மாத்திர அதிசயங்களே செய்வார். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 25 லூக்கான சுவிசேஷம் 5:25.
1: உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
0: தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: தேவனை மகிமைப்படுத்தி
0: தன் வீட்டிற்கு போனான்.
1: அதனாலே
0: எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
1: தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
0: அல்லாமலும்
1: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
0: என்ன காரியங்களை கண்டாங்க? திமிராதுக்காரன் என்ன செஞ்சான்? நடந்து போனா. ஹல்லேலூயா. முதல் அதிசயம் நடந்துச்சு, பழிசுத்தம். ரெண்டாவது அதிசயப்ப நடந்துச்சு, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது. மூணாவது அவங்க காரியங்களை ஒப்படைத்து அவங்க செபிக்கும் போது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நாலாவது அதிசயம் நடந்துச்சு, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதிசயங்களை கண்டோம் என்றார்கள். நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆண்டவரே இயேசுக்கு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11:40.
1: இயேசு அவளை நோக்கி
0: நீ விசுவாசித்தால்
1: தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
0: அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். விசுவாசித்தா போதும். விசுவாசம் மிக மிக அவசியம். ஆண்டவரே கேட்கணும், விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்கும். ஆண்டவரே நீங்க தான் எனக்குள்ள விசுவாசம் தொடங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். எபிரேயர் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாவமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
0: முடிக்கிறவருமாயிருக்கிற
1: இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசம் தொடங்குறவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் தான். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கணும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மத எப்ப அதிசயம் நடந்துச்சு? மனவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க? வெள்ளாட்டு குட்டியும் போச்சனை பண்ணியும் கொண்டு செலுத்தினாங்க. அப்ப அதிசயங்கிறது கண்ணா பாத்துட்டே இருக்கும்போது அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இலையகம் வரவங்க அப்பாட்ட வரும்போது அதிசயம் நடந்தது. மூன்றாவது எப்ப அதிசயம் நடந்தது? எல்லாத்தையும் ஆண்டுட்டு நம்பிக்கையோட கத்துட்ட செபித்தாங்க, அப்ப அதிசயம் நடந்தது. நான்காவதாக விசுவாசிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் கத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த நாலு கரியன் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறப்பா, பாவத்துக்கு அடிமையா வாழக்கூடாதப்பா. எகித்துலேருந்து பாவமான அந்த எகித்து பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப இளையகுமார் எப்படி மனம் திரும்ப அவர் எழுந்து போயிட்டாரப்பா, நான் அதே பாவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே செய்ததான் செய்திட்டு இருக்கேன், என்னை மாற்றின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மளே வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார்.
2: அவரே அதிசயங்களை செய்கிற தேவன், அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நோக்கி பார்த்து அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அதை திறந்து கேட்பீங்களா? கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கேட்டோம். நான்கு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடிய அவசியமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவளோடு கூட காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எப்போதெல்லாம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான்கு விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மனபாவும் அவரது குடும்பத்தினரும் என்ன செய்தார்களாம்? பலி செலுத்தினார்கள். அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நமக்கு பலி செலுத்தும் பொழுது நமக்கும் அதிசயம் நடக்கும். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இயேசு கிறிஸ்தர் மூலமாய் மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டுமா? கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு இதுவரையும் ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு அற்புதம் செய்வோம். இன்றைக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை துதிக்க உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருக்க எனக்கு உடைய குருவை தாரம் என்று சொல்லுங்க. துதிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. கர்த்தரை துதிக்க அர்ப்பணிப்பீர்களா? துதிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாய் சொன்னார், நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயத்தை காணப்படுவோம். எகிப்து என்பது அடிமை தன வீடு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்திட்டு வெளியே வரும் பொழுது இளைய மகன் எழுந்து அப்பாட்ட எப்படி புறப்பட்டு வந்தானோ அதே போல பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் தேவனை நாடி சென்று என் நியாயத்தை அவருடன் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை நாடி தேடி ஓடி சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆவலுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்து கொண்டு போன மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தார். எல்லாரும் சொன்னார்கள், பெரிய அதிசயமான காரியத்தை நாம் கண்டோமே, எப்பொழுது அதிசயம் நடக்குது பார்த்தீர்களா? அந்த விசுவாசம், ஒரு விசுவாசம் சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில விசுவாசத்தை தாரும் ஆவியானவரே, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா, விசுவாசத்தின் ஆவியை தாரு, விசுவாசத்தின் வரத்தை தாரு, விசுவாசத்தின் கனியை தாரும். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா?

துதிக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பலி செலுத்த அர்ப்பணிங்க. எழுந்து பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டு இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் வந்தது போல நம் தகப்பன் இயேசுவிடம் வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்க, ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். என் காரியத்தெல்லாம் கர்த்தரிடம் சொல்லுவேன், அவரை நாடி தேடி ஓடுவேன்னு சொல்லி யோகு சொன்னது போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன நிலை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். ஆண்டவரே, என் ஆண்டவர் என்னை ஒருபோது கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய விரும்புகிறார். எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணாமா? தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இப்படி அடியார்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, மனோவா குடும்பம் அவருக்கு பலி செலுத்தின போது அதிசயம் நடந்ததப்பா. அதுபோல் எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதுமே துதிபலி சோத்திர பலி செலுத்த, எங்கள் சரீரத்தை தகரம்பலியாய் செலுத்த, இந்த வாஞ்சை விருப்பத்தை தாகத்தை அவ்வியானவரே எங்களுக்கு நீ உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா, ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலேன்னு சொன்னீரே, பாவத்தை

0: தாரும். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க என் தேவனை நாடி செல்வேன் என்று யோபு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நாடி தேடி ஓடி வர எங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே விசுவாசிங்க, எங்களுக்கு கிருபை கொடுங்க, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும், விசுவாசத்தால் தேவன் மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர் விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தீர். எல்லாரும் சொன்னார்களே இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்களே. அதே போல இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் விளங்குவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, இன்றைக்கு இங்க வந்திருக்கும் ஜனங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ கர்த்தரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தர்னு சொன்னீரே, என்னால செய்ய கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. இப்போது அதிசயம் விளங்குவதாக நடப்பதாக, பிள்ளைங்க அதிசயத்தை காணுவார்களாக. நீ செய்ய போதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார். எல்லாரும் அவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: அற்புதங்களை செய்யுங்க, உங்க மகத்துமுள்ள நாமத்தை மகிப்படுத்த முடியாது. ஜெபிக்கிற ஆண்டவரை இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்கள், நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவரே. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டும். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பலவீனத்தை இயேசுக்கு திராமல் சிறப்பிடிக்கிற ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஐயா. தேவனுடைய பிரச்சனை மூடிட்டும் ஐயா, தேவனுடைய அக்கினி மூடட்டும். வல்லமை மூடிக்கொள்ளட்டும். எழுப்பணும் ஐயா, பழத்த காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மாற்று மையப்படுத்துங்கப்பா. இளையகுமாரை எப்படி தகப்பனத்துல ஓடி வந்தாரோ அதே போல எல்லா மக்கள் இடத்துல ஓடி வரட்டும் ஆண்டவரே. பழத்த காரியத்தை செய்யுங்க. பாவஞ்சிர பாவத்துக்கு அடிமையா இருக்கன்னு சொன்னீரு. யாரும் பாவத்துக்கு அடிமை இருக்க வேண்டாம் ஆண்டவர். உமக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தேவனை சுத்த இருதயங்களிலே சிருஷ்டியும் ஐயா. நிலபரமான ஆவி எங்கள் உள்ளத்துல புதுப்பிக்க முடியாது. செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத குடும்பத்தை சமாளி தரும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை செய்யணும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி மாண்டவரு. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசவ இருக்க மக்கள் வெற்றி தாரு. உள்ளத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரு. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரு. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவரே. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உள்ளத்தில் வெளியரங்கமா இருப்பது நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவனுடைய கரம் தொடட்டும். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. மந்திரம் செய்வனே எல்லாம் உடைந்து போட்டும். சாத்தாண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கிறவங்க நான் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீங்க மகிமைடணும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கெஞ்சிரப்பா, கெஞ்சிரப்பா. நீ மகிமைடணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உன்னதாவை நிரப்புங்க. எல்லா துதிகானமாக்கி முக்கிய செலுத்துறோம்.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சி

0: வினை தாங்கலாமே. மத்தேயு 25:40, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேக நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is linkaram@gmail.com. Our website

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினால ஈனோக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம விசுவாசம் தான் மிக மிக அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கி போடுங்கப்பா, நான் விசுவாசனாலும் அடிக்கடி சோர்ந்துடுற ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னொருத்தர் வாசிக்கு கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 5 வசனம்.
4: விசுவாசத்தினாலே
3: ஏனோக்கு
4: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
3: விசுவாசத்தினால மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு விசுவாசம் வேணும். எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
4: ஆகையால்
3: மேகம் போன்ற
4: இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
3: பாரமான யாவற்றையும்
4: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
3: பாத்தீங்களா, விசுவாசம் தொடங்குற அவர் தான் முடிக்கிறவர் தான். நம்ம இயேசுப்பா நோட்டு கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சிருதாண்டவே, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும். அந்த பிள்ளையோட தகப்பன் கேட்டார்ல, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சுன்னு கண்ணீரோடு கேட்டாரு. நம்மளும் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும், எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஈனோக்கு விசுவாசித்ததுனால தான் மரணத்தை காணாத விடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்ட. நம்மளும் கத்துட்டு கேட்போம் விசுவாசத்துக்காக. நான் பரலோகத்துக்கு போட முதல் என்ன நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நம்ம பாக்கிறோம் பரலோகத்துக்கு போன என்ன வேணுமா நமக்கு. ஏசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 20 வசனம்.
4: மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
3: மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம மீறி மீறி செய்யற காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நான் செஞ்சிட்டு செஞ்சு திரும்ப திரும்ப மன்னிப்பிருக்கிற அந்த காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். முதல் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவராக இயேசுக்கு திறமா நம்மளை எடுத்துக்குவாரு, அவர் ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு சேர்த்துக்குவாரு. ரெண்டாவது என்ன வேணும், மீறுதல் விட்டு திரும்பர்களுக்கு அவர் வருவார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 2:5.
4: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து
3: விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி
4: ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால்
3: நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து
4: நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
3: உன் விளக்குத்தண்டை
4: அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன்
3: சொல்றாரு. மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல கத்திருக்கும், நமக்கும் பிரிவு வந்துச்சு. நான் நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே இயேசுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி எனக்கும் கத்திருக்கும் பிரிவு வந்துச்சு, கத்துட்டு நான் செபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என்னால உள்ளத்தை ஒருமைப்படுத்த முடியல, சிந்தனை செதறுது, கத்திர நான் செபிக்கிறான்னு வாய் செபிக்கிற வாய் தான் செபிக்குது, துதிக்க முடியல, வாய் தான் துதிக்குது, ஆனா ஆண்டருக்கு எனக்கு ஒரு இணைப்பு இல்லாம இருக்கிறேனே, என்ன செஞ்சேன்னு சொல்லி அதான் சொல்லி. இந்த எந்த இடத்துல விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பு. எந்த இடத்துல கத்திருக்கோம் உங்களுக்கு பிரிவு வந்துச்சு, அது யோசித்து பாருங்க. அதை விட்டு நான் பார்த்து மனம் திரும்பேன்னு துதிக்க முடியும், செவிப்போம், சும்மா வாய் செவிக்கும், வாய் துதிக்கும். கத்திருக்கும் நமக்கு இணைப்பு இருக்கா, இல்ல ஆண்டு விட்டு ஆண்டு கூட ஒன்றரை கலந்துருக்குறோமா, ஆண்டு நமக்கு பிரிவினை இருக்கா, பார்த்து நினைத்து மனம் திரும்பு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை செய்வோமானால் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன, ஆமா ஆண்டவரே செய்தது தப்புதான்ப்பா, இனிமேல் செய்யாத காத்துக்கொள்ளும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீது ராஜா கேட்கிறார் பாருங்க, 39:8.
4: என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து
3: என்னை விடுதலையாக்கும். நம்ம ஆண்டவரே கேட்கணும், என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அவர் நம்மளுக்கு போல பாடுள்ள மனுஷன்தான், கேட்கிறாரு என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அப்பதான் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இணைப்பு இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டு கூட ஐக்கியமா இருக்க முடியும். மீறுதல் செய்து பாவத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்வோமானா கத்திற்கு நமக்கு ஐக்கியம் இருக்க முடியாது சொல்றாரு. மீறுதல் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். ஆண்டோட கேட்கணும், நம்ம மன்னிப்பார், நிச்சயமா கேட்ட மன்னிப்பார். அவற்றை நம்ம கேட்கணும். அதான் இளையகுமாரத பாக்குறோம், எல்லாம் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, மனம் போல வாழ்ந்து பார்த்தாரு, நிம்மதி இல்லை. சொத்தை செலவு பண்ணி பார்த்தாரு, மனம் போல ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவங்க தகப்புன்னு என்ன பண்ணிட்டார், நீந்தா கொஞ்சம் உனக்கு பேரை கொடுக்குற சொத்தரை கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பண்ணாப்புல. ஆனால் அங்கே என்ன இல்லை, நிம்மதி இல்லை, மனதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே இல்லை. அது பிறகு அவர் நினைக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் 15:20.
4: எழுந்து புறப்பட்டு
3: அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவ்வளவோ செஞ்ச எல்லாம் செஞ்சாலும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, எழுந்து புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு. அதுதான் இங்க மனம் திரும்பல குறிக்குது. எழுந்து புறப்பட்டு
4: தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன்
3: அவனை கண்டு மனதுருகி ஓடி
4: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
3: அவன் என்ன செய்ய எழுந்து புறப்பட்டாரு அந்த இடத்துல வந்து மன திரும்பல. அதான் மன திரும்பலை குறிக்குது. எழுந்து பரப்பினார். 17 பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15:17.
4: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
3: அந்த புத்தி தெளியணும், நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம் என்ன நிம்மதி இருக்குது ஒண்ணுமே இல்லை, புத்தி தெளிஞ்ச போது
4: அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்,
3: என் தகப்பனுடைய கூலிக்காரர்
4: எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்,
3: அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு, எல்லா சொத்தையும் வேசித்தனமும் வேசித்தனம் பச்சரம் பாவம் எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டான், அவனுக்குள்ள என்ன நிம்மதி இல்லை. அப்ப சொல்றான், இது நான் எத்தனையோ கூலிக்காரு அங்க சாப்பிடுறாங்க, நானும் தப்புறதுல போவேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சார், எழுந்தாரு. 23 வசனம்,
4: கொழுத்த கன்றை கொண்டு வந்து
3: அடியுங்கள்,
4: நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்,
3: புசித்து சந்தோஷமா இருப்பாத்தீங்களா. அதனால அந்த மனம் திரும்ப வேண்டாலுமே ஆனவர்ல என்ன பாவமோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், எதுக்காக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுட்டு வந்துடலாம். தாவீதுராஜ் கேட்டது போல, கர்த்தாவே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாரும் கேட்போம், ஆண்டவரே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாங்க எனக்கு கேட்போம், கர்த்தர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார், அவர் ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். அதுதாங்க சொல்றாரு 2 பேதுரு புஸ்தகம் 3:9 வசனம்,
4: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
3: தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி,
4: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
3: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
4: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
4: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்,
3: ஒருத்தரும் கெட்டு போக கூடாது சொல்றாரு, விரும்பி நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். என் மனம் திரும்பமாட்டாளா, அவருக்கார ரத்தத்தை நான் சிந்தினேனே, அவருக்கு அடிக்கப்பட்டேனே, நொறுக்கப்பட்ட அந்த கேடு அடைந்தனே, கைகளா நீ கால்களா நீ அடிக்கப்பட்டேனே, நொறுக்கப்பட்டேனே, விழால குத்தப்பட்டேனே, முள்ளு முடிச்சு விட்டப்பட்ட முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க, இன்னும் என் மகன் திரும்பலையே, இன்னும் மக திரும்பலையே அப்படின்னு சொல்லி கத்து நமக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லிதான் விரும்பி இன்னும் நீடி பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு வருமா, உங்க பாவ வழியெல்லாம் விட்டு கத்துட்டு வருவோமா, கத்துற உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், என் மக எப்போ வருவா, என் மக எப்போ வருவா, அவளுக்கெல்லாம் பட வேண்டி பாடெல்லாம் பட்ட எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்ட இன்னும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, இன்னொரு காய்ச்சிக்கலாமா, 2 பேதுரு புஸ்தகம் 3:9 வசனம்,
4: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
3: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து
4: தாமதமாயிராமல்
3: ஒருவரும் கெட்டு போகாமல்
4: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்,
3: இன்னைக்கு ஆண்டு மனம் திரும்ப ஆண்டுட்டு வருமா, பழைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி வருமா, கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மேனவர்களே, நீங்களா மனம் திரும்பணும் தான், நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும் தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டு கர்த்தரை ஒப்பு கொடுப்போம்மா, முதல்ல நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், ரெண்டாவது மனம் திரும்பினா தான் பரலோகத்துக்கு போக முடியும், பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. 3வதாக மார்க்கு சுவிசேஷம் 13:33 வசனம்,
4: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
3: எப்போ வருவாருன்னு சொல்லி நீங்க அந்த காலத்தை அறியாதபடியால்
4: எச்சரிக்கையாயிருங்கள்
3: என்ன அறியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது எப்போ வருவாருன்னு தெரியாது, பிதாவை தவிர இவர் யாருக்கு குமாரனு கூட அறியாருன்னு சொல்லி இருக்கு கர்த்தருவே சொல்லுது, ஆனா அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது, அந்த காலத்தை அறியாதபடியா நீங்க எச்சரிக்கையா இருங்கள்,
4: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்
3: என்
4: தேவனாகிய கர்த்தாவே நீர்
3: நோக்கி பார்த்து
4: எனக்கு செவி கொடுத்தருளும்,
3: செவி கொடுக்கணும்,
4: மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்,
3: நம்ம விழித்திருக்கணும். நம்ம அப்படியே என்ன செய்யற நமக்கே தெரியாது, நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்றோம், ரைட் பண்ணுமா தெரியாது. அதெல்லாம் தாவி வச்சு கேக்குறேன், ஆண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். செவம் பண்ணி விழித்திருந்து செவம் பண்ணுங்க. எப்படி விழித்திருந்து? நம்ம ஆத்மாத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்ற உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், 5வது அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம்.
4: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என்
4: இருதயமோ விழித்திருந்தது.
3: இருதயமோ விழித்திருந்து ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விழித்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா? மார்க் 13:33.
4: அக்காலத்திலே நீங்கள்
3: அறியாதபடியால்
4: எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து
3: ஜெபம் பண்ணுங்கள். நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல விழித்திருந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். அந்த விழிப்பை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த விழிப்பை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணேன், எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரையே நீங்க குணமாக்கமால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும் தேவ பிரசனம் மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்துல சுகமில்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்து வலியை குணமாக்குங்கப்பா, கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க சப்பா, கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்க சப்பா, மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமல வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க, மஞ்சக்காமல கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா, பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா, கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் அப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருப தர முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா, சாக்கியத்தை கொடுங்க சப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும். பார்த்தல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவில் தெரிந்து இறங்கி வருகிறது, மாறுதல் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா, நிலையில்லைன்னு சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய. எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா, வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமான் இல்லாத மக்கள் சமானத்தை தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடனை தாரும், குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவர. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர, எல்லா குடும்பத்திற்கு பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவர. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க, போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கஷ்டங்கள் பிரயாசங்கள் விருதா, கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கிறான்னு சொன்னீரு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணுமே, எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடியிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறதப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்க வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, சமாளாத மக்களுக்கு சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலா சகுல குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்கே சப்பா. ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம் கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வரிய தருணு சென்னீரை ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம் செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கத்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாதுன்னு சொல்லி கத்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை
6: நிச்சயம் கர்த்தர் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229. மே காட் பிளஸ் யூ.
7: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை கொடுங்க ஆண்டவரே, என் மேல முடி ஒளி பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடையின் புஸ்தகம் 20:27.
1: எல்லாருடைய ரத்தப்பழிக்கும்
0: நீங்கி
1: நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன்.
0: உங்களை இன்றைய அந்த அளவுக்கு தேவனர் பார்த்தினர். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் பரிசுத்த பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்ததுனால அவர் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. ஒரு சின்ன குற்றையிலன்னு சொல்றாருங்க. எல்லாரும் ரத்த பழிக்கு நீங்களாக இருக்கு, நீங்க இந்த அளவுக்கு உங்களை தான் நான் இருக்கேன் சரி சாட்சியா வைக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் கையில என்ன செய்யற விசேஷ அற்புதங்களை செய்தாரு. அவர் கையினால் அவர் உருமாவையும் கச்சையும் கழட்டி போடும்போது என்ன செய்ய அசுத்தம் யாருக்குள்ள இருக்கு அவங்களை விட்டு போச்சு. அது மாத்திர அவங்க வியாதிகள் நோய்கள்லாம் குடமாச்சு. ஹல்லேலூயா. அவர் மேல அவளை பார்க்கலாம் பகல்ல சூரியனை பார்க்கல அதிகமா அவர் மேல ஒளி உதித்தது. அவர் மேல மட்டும் இல்ல கூட பிறகு அத்தனை பேர் மேலே உதித்தது. ஆனா பவுல் மட்டும் அன்றை சந்தித்தார். ஹல்லேலூயா. பவுல் மட்டும் என்ன செய்ய தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். கூட போனவங்கெல்லாம் அந்த ஒளி உதிச்சிருக்கு, எல்லாருமே இந்த ஒளி பட்டிருக்குது, ஒளி பிரகாசித்தது. ஆனால் பரிசுத்த பவுல் மட்டும்தான் தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அவரை தேவன் வல்லமையை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தா தேவனுடைய ஒளி பரிசுத்த பவுல் மேல பட்டதுனால தேவன் அவர் என்ன செஞ்சாரு, அவர் பிடித்து அவருக்கு வல்லமையை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு. அது மாத்திரம் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். சின்ன ரத்த பழியுடைய மேல இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு பவுலுடைய வாழ்க்கை தேவன் மாத்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 27:1-2.
1: கர்த்தரின் வெளிச்சமும்
0: கர்த்தரி வெளிச்சமும்
1: என் ரட்சிப்புமானவர்,
0: கர்த்தரே என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர்,
1: யாருக்கு பயப்படுவேன்,
0: யாருக்கு பயப்படே,
1: கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்,
0: கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்,
1: யாருக்கு அஞ்சுவேன்,
0: யாருக்கு அஞ்சுவேன்,
1: என் சத்துருக்களும்
0: என் சத்துருக்களும்
1: என் பகைஞருமாகிய
0: என் பகைஞருமாகிய
1: பொல்லாதவர்கள்
0: பொல்லாதவர்கள்
1: என் மாம்சத்தை பட்சிக்க
0: என் மாம்சத்தை பட்சிக்க
1: என்னை நெருக்குகையில்
0: என்னை நெருக்குகையில்
1: அவர்களே இடறி விழுந்தார்கள்.
0: பாத்தீங்களா, இடறி விழுந்தார்கள். கர்த்தர் தான் வெளிச்சம், அவரே என் ரட்சிப்பு மாணவர், யாருக்கு பயப்படுறேன். ரெண்டாவது வெளிச்சம் யார் மேல இருந்து, தாவீது மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார் பாருங்க 67:2.
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
1: எங்களை ஆசீர்வதித்து
0: எங்களை ஆசீர்வதித்து
1: உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்.
0: கேட்டு பார்த்தீங்களா, தேவரே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தில் ஒளி எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் கேட்டாரு பார்த்தீங்களா. அதனால அந்த தாவீது தேவன் அதிகமாய் ஆசீர்வித்தார். ஆடு மேய்ச்சி தாவீத தேவனை கருத்தை எப்படி மாத்திட்டாரு, பெரிய அரசனாய் மாத்திர. அது மாத்திரம் இல்ல, பெரிய பாக்கி என்ன, தாவீத என் இருத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னார். எத்தனையோ பிறந்தாலும் தாவீத குறித்து ஆண்டவரை ஏசுகித்து சிவன தேவனை கருத்து அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும்னால் தேவனுடைய முகத்தின் ஒளி நம்ம பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 118:27.
1: கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார்,
0: பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் அவளை பிரகாசிப்பார். நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னையும் பிரகாசிப்பிக்க வேண்டும் ஐயா, என் தேவனையும் முடிவே அப்படித்தாலப்பா சொல்லுது. 2 Corinthians 4:6 பாருங்க.
1: இருளிலிருந்து
0: இருளிலிருந்து
1: வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
0: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
1: இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
0: இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
1: தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை,
0: தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: தோன்ற பண்ணும் பொருட்டாக,
0: தோன்ற பண்ணும் பொருட்டாக
1: எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
0: எங்க தேவன் பிரகாசிக்க வேண்டும், நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே என் இருதயத்தில் உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும், உம்முடைய மகிமையின் ஒளி என் இருதயத்தில் பிரகாசிக்கணும். ஆண்டவரே நீர் எனக்குள்ள வரணையா, அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆண்டவரே என் இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும். அதனாலதான் அவர் நாளுக்கு நாள் எனக்கு நாளுக்கு நாள் என்ன செஞ்சாரா, பலன் அடைந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாஸ்து பாருங்க 2 Samuel 3:1.
1: தாவீது வரவர பலத்தான்,
0: தாவீது வரவர பலத்தார்,
1: சவுலின் குடும்பத்தாரோ,
0: சவுலின் குடும்பத்தாரோ
1: வரவர பலவீனப்பட்டு போனார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் ஒளி தாவீது மேல் பிரகாசித்ததுனால அவர் என்ன செஞ்சாரு, வரவர பலத்தான். அவருக்கு விரோதமா எழும்பின சவுளுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சிட்டாங்க, பலவீனப்பட்டு போனாங்க. அருமையானவளே, கர்த்தர் ஒளி உங்கள் மேல் என் மேல் உதிக்கட்டும், ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே உங்க ஒளி என் மேலேயும் ஒதுக்கிட்டும் ஐயா, என் மேல ஒதுக்கணும், உங்களுடைய ஒளி என் மேல ஒதுக்கணும் ஐயா, என்னை மாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போம். 2 சாமுவேல் 5:10
1: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்,
0: நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்,
1: சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார்,
0: அவருடைய கூட இருந்தார். தேவனாய் கர்த்தர் ஒளி நம்மளை பிரகாசிக்க வேண்டும், கர்த்தர் வெளிச்சிற மாதிரி இருக்க வேண்டும். நம்மள கர்த்தருடைய ஒளி நம்மளை பிரகாசித்ததனால் நம்ம வாழ்க்கை மாறும். தாவீது வர வர பலத்தார். அது மாத்திர சீனைகள் கர்த்தர் அவரோடு ஆளுக்கு என்ன செஞ்சாரா? விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் அவரோடு இருந்தார். நாளுக்கு என்ன செஞ்சார் தாவீது? விருத்தி அடைந்தார். உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர்பாரு நாள் நம்ம வாழ்க்கையும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ஒளி என் மேல பிரகாசிக்கட்டும், உம்முடைய வெளிச்சம் மேல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாப்பா, நீர் என் மேல் பிரகாசிக்கும் சொல்லி நாம கேட்க வேண்டும். 1 சாமுவேல் 17:17
1: என்னை மகா மேன்மையான சந்ததியின்
0: மகா மேன்மையான சந்ததியில்
1: மனுஷனாக பார்த்தீர்.
0: கர்த்தர் எப்படி பார்த்தாராம் தாவீத? மகா மேன்மையான சந்ததியில் மனுஷனாக பார்த்தார். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா என்ன எப்படி பார்த்தாங்க? 1 சாமுவேல் நீங்க வீட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 16 அதிகாரத்துல அவங்க அண்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க அப்பா அம்மா யார் மட்டும் கூட்டிட்டு வரல? தாவீத கூட்டிட்டு வரல. அப்ப சாமியல் கேக்குறாரு, உங்க பிள்ளைங்க உனக்கு இவ்வளவுதானான்னு கேட்டப்பதான், இல்ல இல்ல ஒரு கடைசி பையன் ஒண்ணு இருக்கா, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கா? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு. அவங்க அப்பா அம்மா அவரை எப்படி பார்த்தாங்க? ஆடு மேய்க்கிறவனா பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க அண்ணன் தம்பி என்ன சொன்னாங்க? என்ன நீ பெரிய இது மாதிரி செஞ்சிட்டு நீ வந்துட்ட, சாப்பாடு கொடுத்துட்டு போ, கோலியாத்து கூட சண்டை போடுன்னு சொல்லி வந்தப்பா, நீ பெரிய என்ன இவனா, நீ வந்து உன்னால என்ன முடியும், நீ சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போ, உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் திட்டுறாங்க. ஆனா கர்த்தர் தாவீது எப்படி பார்த்தாரு? மகா மேன்மையான
1: சந்ததியின்
0: சந்ததியில்
1: மனுஷனாக பார்த்தார்.
0: மனுஷனாக பார்த்தார், மகா பெரிய சந்ததியில மனுஷனாக பார்த்தார். ஆமா அருமையான, உங்களையும் என்னையும் மனிதர் பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. கர்த்தர் ஒளி நம்ம மேல இருந்தா கர்த்தர் நம்மளை வேற மாதிரி பார்ப்பார். அவர் ஒளி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. முத பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்தது, ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அது மாத்திரல, அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்தார். அல்லேலூயா. தேவனர் வல்லமையாய் பயன்படுத்தினார், வாழ்க்கை மாறினது. 2வதாக தாவீது மேல கர்த்தர் பிரகாசித்தார், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், வர வர பலத்தார். நாளுக்கு நாள் அவர் எப்படி இறந்தாரா? சேனையில் கர்த்தரோடு இருந்த நாளுக்கு நாள் அவர் என்ன செஞ்சாரு? விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. காரணம், அவர் மேல தேவன் ஒளி உதித்தது. 3வதாக யாத்திரா புஸ்தகம் 34:29-30 மோசே
1: சாட்சி பலகைகள் இரண்டையும்
0: தன் கையில் எடுத்துக்கொண்டு
1: சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே,
0: தேவன் பேசினதினாலே
1: தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான்.
0: மோசையுடைய முகம் எப்படி இருந்ததான்? பிரகாசித்திருந்து அவர் என்ன சொல்லி மோச அறியாதிருந்தார்.
1: ஆரோனும்
0: இஸ்ரேலின் புத்திரர்கள் எல்லாரும்
1: மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு, அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள்.
0: பாத்தீங்களா, மோசை பக்கத்தில் சேர்றதுக்கு என்ன செஞ்சாங்க? பயந்த. கூட பிறந்த சகோதரன் தான் மோசை, மோசை கூட பிறந்த ஆரோனு. ஆனாலும் என்ன செஞ்சாரு? தம்பி பக்கத்துல போறதுக்கு பயந்தார். ஏன்னா அவர் முகம் அவ்வளவு பிரகாசித்தது. இஸ்ரேல் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பயந்துட்டாங்க. ஒரு சமயத்துல போறதுக்கு பயந்துட்டாங்க. அவ்வளவு முகம் மோசடி முகம் பிரகாசித்தது. 40 நாள் தேவனோடு இரவும் பகலும் பேசி அவரோடே இருந்தனால அவங்க முகத்தை யாராலுமே கொடுப்பார சகோதரன் பார்க்க முடியல. இஸ்ரேல் சன்னங்கள் யாருமே பார்க்க முடியாம மோசை பக்கத்துல போறதுக்கு அவங்களுக்கு பயம் உண்டாயிருச்சு. அருமையானவர்களை, நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே என் முகம் பிரகாசிக்க வேண்டும், நம்ம நாள்தோறும் கர்த்தரோடு பேச வேண்டும், நம்ம முகமும் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. என் தேவன் எங்க முகத்திலே முடி ஒளி பிரகாசிட்டு, முடி ஒளிச்சே மேல பிரகாசிக்கட்டும். மோசை பிரகாசிக்க பண்ணினீரே, பவுல பிரகாசிக்க பண்ணினீரே, தாவீது பிரகாசி பண்ணி என் முகத்தையும் பிரகாசிமையா சொல்லி நம்ம கேட்கணும். கேட்ட தருவார தரமாட்டாரா? தருவார். மோசியோட தேவன் எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். யாத்திரா புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசியோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசியோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க பேசுன எம் முகம் பிரகாசிக்கப்பா, நீங்க என் கூட பேசுங்க, எம் முகத்தை பிரகாசி பண்ணும் நம்ம கேட்கணும். மோசை முகம் பிரகாசித்தது. மோசையோட எப்படி தேவன் பேசினாரா? ஒரு சிநே முகமுகமாய் பேசினார். ஆண்டவர் என்மே என் மேலும் ஒளி பிரகாசிக்கிட்ட ஆண்டவர் உங்களுடைய முகத்தில் கேட்ட நம்மளே ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. மாத்தாரா மாத்த மாட்டாரா? கற்றால் மாற்றுவார். உபாக புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனம் 11-12.
1: எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் கர்த்தர்
0: சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்திகளையும் பார்த்தார். முகமாய் அறிந்த
1: மோசையை போல
0: தீர்க்க தரிசியும்
1: இஸ்ரேலில் அப்புறம் எலிமினதில்லை என்று விளங்கும்.
0: பாத்தீங்களா, அப்புறமே இஸ்ரேல் தேசத்துல யாருமே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசி எழும்புறதே இல்லை. அப்படிப்பட்ட மோசை தேவன் வல்லமையாய் பயன் பிரகாசித்தது. உங்கள் மேலும் என் மேலும் தேவனுடைய ஒளி பிரகாசிப்பார். அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். நாம் இப்போது செபிக்க போறோம். எங்கள் அன்பான் இயேசுவை வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, மெய் நன்றியோடும் நன்றியோடும் மெய் துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவை பிரசனத்தால் மூடிக்கோங்க, தேவாக்கியில மூடிக்கோங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. கத்துடைய கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க அப்பா. மீ துதிக்கிறோம் தகப்பனே. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க தகப்பனே. அப்பா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. யாரையாவது ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்கள் தெரிந்து கொள்ளணும்ப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும். சமான் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். குடிக்கிற மக்கள் விடுதலை பெறணும் ஆண்டவரே. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும் ஆண்டவரே. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பா, அவை ஸ்தோத்திரிக்கிறோம். வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. கத்துடி கரம் தாங்கட்டு, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. பிரிந்து கொடுங்க, இணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டத்தில் நாங்கள் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. அநேக சனங்கள் டீ பார்த்து மடத்துல ஆசீர்வத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு சொல்கிறோம். எங்கள் அன்பு ரச்சரி அஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவரோம் பரமபிதாவே, ஆமென்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை

0: ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்திலே பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acincaram@gmail.com. அவர் வெப்சைட் and

இப்ப நம்ம பரிசுத்தனை அபிஷேகத்தை கேட்போம். அதான் சொல்லி கடைசி நாள் மாம்சம் யாவரிமல் நாவி ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இவங்களுக்கு தான் தருவா இல்ல ஊழியக்காரு தான் தருவேன்னு சொல்லல, மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் நாவி ஊற்று, எல்லாரும் ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க. பெற்றுக்கொள்ள நம்ம கையில இப்ப ஆண்டர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். அம்ம கேட்டா நமக்கு தருவார், கேட்டாதான் தருவார், கேட்காம தர மாட்டார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் காற்று பதில் சொன்னார், பின்மாறி காலத்து மலைக்க கர்த்தரத்துல வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டா பரிசுத்தாவின தருவார், வேண்டிக்கொள்ளாட்டா தரமாட்டார். கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும், அக்கினி தாரும், தேவல்லமே தாரும்.

0: பூமி மேல அக்கினி போடுன்னு சொன்னீரு, எனக்கு இந்த அக்கினியை தாருன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். கேட்டா இப்ப அபிஷேகம் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நாட்கள் பொல்லாத ஆண்டவர் காலத்தை பிரயோஜனப்படுத்தி ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். நாளைக்கு நாளைக்கும் தள்ளி போடக்கூடிய இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைய அன்னைக்கிற நாள், இன்றைய ரட்சணி நாள். ஏன் பரிசு தேவை நம்ம தேவை? இங்க சொல்ற ரெண்டு குருந்தீர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு,
0: அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் தான். அவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. பாவத்துல, சாபத்துல, கண்ணீர்ல, வேதனையில, துக்கத்துல, பாரத்துல அவர் நமக்குள்ள இருந்தார்னா என்ன கண்ணீர் இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல மாத்திடுவாரு. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க உண்டு? அங்க விடுதலையும் உண்டு. கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் அளவில்லாம கொடுப்பார். துக்கம், கவலைகள் எல்லாவற்றையும் மாத்திடுவார். அதுதான் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு? என்ன உண்டு? விடுதலை உண்டு. அவர் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள இருந்தார, விடுதலை கொடுப்பாரு. நம்ம பாவத்துல மாத்திரல, சாபத்துல மாத்திரல, நம்ம கண்ணீரிலும் துக்கத்திலும் இந்த சூழ்நிலையில சமாதானம் இல்லாம இருக்குமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வந்துட்டான, பெரிய சமாதானம், சந்தோஷம். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க உண்டு? அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுதலை தருவாரு. நீ கேப்பமா, பரிசுத்தவனே தாங்க ஆண்டவரே, நாட்கள் பொல்லாத ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பெரியமானவர்களே. இன்னைக்கே ரட்சினை நாள், இன்றைய அனுக்கிற நாள், இன்றைக்கு கேப்பான் ஆண்டவரே ரட்சிக்கப்படுனேன், பரிசுத்தவன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க, எனக்கு விடுதலை வேணுமே, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு பணம் எல்லாம் இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு இல்ல, என்ன இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு வேதனையா இருக்கிறேன், அதுலேருந்து விடுதலை கொடுக்கலாம். பரிசுத்தாவியர் கர்த்தராக இயேசுக்கு ஒருத்தர் தான் அதை நம்மளை விடுதலையாக்க முடியும். அது மாத்திரல்ல, யோவான் சுவிசேஷம் 16:13
1: சத்திய ஆவியாகிய
0: அவர் வரும்போது
1: சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
0: சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியத்து, சத்தியம் தெரியல, பைபிள் வாசிக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பைபிள் வாசுதான் பாக்குறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பைபிள் வாசித்தால மறைபடமா இருக்க, ஒண்ணுமே தெரியலையே பைபிள், அதனால தான் நான் வாசிக்க மாட்டேறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சத்திய ஆவியாக நமக்குள்ள வந்துட்டார், சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்ம யாத்தி போய் கேட்கணும் அவசியம் இல்ல, அவரே நமக்கு எல்லாம் சொல்லி தருவாரு, வசனத்தை சொல்லி தருவார். 66 பைபிள்ல இருக்கு அத்தனை புஸ்தத்தையும் கத்திரமை சொல்லி தந்து அந்த சத்தியத்துக்குள்ள வழியை நடத்துவார். சத்தியாவே நம்ம கேட்கணும், சத்தியாவே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாருங்கப்பா, எனக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி அவரை கேட்டா நமக்கு எல்லாம் சொல்லி தருவார். அந்த பரிசுத்தாவியை நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுட்டா போதாது, ஏதோ வார அன்னை பேசுற பேசுறோம் அதோட முடிச்சுட்டு அப்படி இருக்க கூடாது. தீத்து 3:7 சத்திய பரிசுத்தாவியை சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். வாசிப்பா,
1: அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்,
0: நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
1: அந்த பரிசுத்த ஆவியை,
0: அந்த பரிசுத்த ஆவியை
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தார்.
0: கொஞ்சம் கொஞ்சம் பெற்றுக்கொள்ள, அன்னி பாச பேசுற போதும், கொஞ்ச நேரம் அன்னி பாச பேசி செவிச்ச போதும் இல்ல, பரிசுத்தாவியை சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு வந்தார் விடுதலை, அவர் நமக்கு வந்தான சத்தியா சகல சத்திய வழி நடத்துவார். அது மாத்திரம் நிறைய கறிக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். சகலத்தையும் குறித்து நம்ம போதிப்பாரு. சத்தியாவை பரிசுத்தாவை நமக்கு வந்துட்டோம்னா சகலத்தையும் குறித்து போதிப்பாரு. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்ல, நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம், நம்ம நேரம் இல்ல. அதனால பரிசுத்தாவை நம்ம சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம ரட்சிக்கப்படணும், பரிசுத்தின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கக்கூடாது, நாட்கள் வரப்போகிறது. அதுக்குள்ளாக ஆண்டவர் இப்ப சொன்னார், கடைசி நாட்கள் மாம்சமான யாவரி மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். 3வது என்ன செய்ய வேண்டுமா பாருங்க, 2 புஸ்தகம் 7:9
1: பின்பு
0: அவர்கள்
1: ஒருவரை ஒருவர் நோக்கி
0: இந்நாள்
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: நற்செய்தி அறிவிக்கணும், கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். நற்செய்தி ஆகிய இயேசு கிறிஸ்து பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். அவர் நமக்கா மரணத்தை ருசி பார்த்தார், அவர் ரத்தத்தை சிந்தினார், அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு விடுவிப்பார். உங்க சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் விடுதலை செய்ய அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ரோமர்கள் இருப்போம் 10:9
1: என்னவென்றால்,
0: கர்த்தராகிய இயேசுவை
1: நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு,
0: நீங்க முதல் வாயினால் அறிக்கையிடணும், கர்த்தரா இயேசு இயேசுக்கு ஜீவிக்கிறார், இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு,
1: தேவன் அவரை மரித்தோரிலிருந்து,
0: தேவன் அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து
1: எழுப்பினார் என்று,
0: எழுப்பினார் என்று
1: உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்.
0: இருதயத்தில் விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக எனக்கு கைகளையும் காலிலையும் ஆணி அடிக்கப்பட்டார், விழால குத்தப்பட்டார், அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லும் எல்லாருக்கும் சொல்லணும். அதான் நச்சினால் வேற எதை சொல்லிடக்கூடாது. ஆண்டவரை இயேசுக்கு நமக்கா பட்ட பாடுகளை, நமக்கா மரணத்தை ருசி பார்த்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நம்ம கத்தர் பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் சொல்லட்ட நம்ம ஆண்டவர் நம்ம கேட்பார். 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: என் ஆத்மாவுக்கு செய்த நன்மை நான் சொல்லுவேன். என்ன சொல்ல போறீங்க? வேற எதாவது சொல்லிடக்கூடாது, சொன்ன குழப்பாயிரும். என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நம்ம மதமா இருங்க, கீதை மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் யாரையாவது மதம் மாதிரி சொல்லியிருக்காரா? பைபிள் எங்கேயாச்சும் இருக்கா? இல்லவே இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்ம ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லணும், சொல்லித்தான் ஆக வேண்டும். கர்த்தர் எனக்கா எனக்கு இந்த நன்மை எல்லாம் செஞ்சாரு, எனக்கு இவ்வளவு செஞ்சாரு, எனக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தேன், அவரால் பாவத்திருந்தேன், தேவனை தூக்கி எடுத்தாரு, இது சொன்னீங்கனாவே போதும். அதன் இந்த ரச்சனை நாள் கர்த்தர் பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லாம இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 68:11
1: ஆண்டவர் வசனம் தந்தார்,
0: அதை
1: பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி,
0: அதை பிரசித்தப்படுத்துற கூட்டம் மிகுதி. நம்ம அந்த கூட்டத்தில் நம்ம ஒருவரா இருக்கணும், நீங்க ஒருவரா இருக்கணும், நான் ஒருவரா இருக்கணும், பிரசித்த பண்ணணும், கர்த்தர் பத்தி பிரசித்த பண்ணணும். அந்த கூட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் அதுல இருக்கணும், பிரசித்த பண்ணுற கூட்டம் மிகுதி. நம்ம ஒவ்வொருத்தரும் அதுல இருக்கணும். யான் பிரச்சனையா இருக்கு, எனக்கே இருக்கு, அதை யோசிக்க கூடாது. நம்ம பிரச்சனை தான் கர்த்தர் நம்ம எல்லா பிரச்சனையும் விடுவிக்க அவரால் வல்லவர், அவர் வல்லம் உள்ளவர், விடுவிப்பார். ஐயோ எனக்கே இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது, அதை யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துறது மிகுதி. ஆண்டவரே நான் அது எனக்கு ஒரு பங்கு வேணும். ஆண்டவர் உண்மை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆண்டவரை உன் பற்றி சொல்ல எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கடைசியா சொன்ன அதுதான். மார்க்கின் சுவிசேஷம் 16:15
1: பின்பு அவர் அவர்களை நோக்கி,
0: நீங்கள்
1: உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்
0: சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. என்ன சுவிசேஷத்தை பிரசங்கணும்? கர்த்தர் எனக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார், உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கார், அவர் இயேசு உள்ளத்துல கூப்பிடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசுக்கு உங்களை நேசிக்கிறார், அவர் இதயத்துல கூப்பிடுங்க, அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. அது போதும். கத்தவங்களை நேசிக்கிறார், நிச்சயமா கத்தவங்களை கண்ணீர் துடைப்பார், அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் அதுதான், அதான் கத்த சொல்ற. உலகம் முழுதும் போய் இதை செய்ய, சகல சிருஷ்டிக்கும், ஒருத்தருக்கு மாத்திரல்ல இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கு நம்ம என்ன செய்யணும்? கத்தரை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். கத்தரா இயேசுக்கு அதான் கடைசியை சொல்லிட்டு போனார். சொல்லுனாரு வாசிப்பா.
1: பின்பு
0: அவர் அவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: உலகம் எங்கும் போய்
1: சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க.
0: சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிங்கள். எல்லாருக்கும் போய் நம்ம சொல்லணும். முதல்ல வாசிக்க கேட்டோம், நாள்கள் பொல்லாதான் அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த, எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது பசுத்தன அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மூணாவது நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தரா இயேசுக்கிறது பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். நான்காவதாக Romans 2:18
1: பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது.
0: இந்த காலம் என்ன காலம்? கடைசி காலம். இந்த காலத்துல என்ன செய்யணும்? முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கணும், மூன்றாவது என்ன செய்யணும்? நற்செய்தி எல்லாருக்கும் சொல்லணும். நான்காவது என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவராக ஏத்துக்குது சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:36. ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திரு. இனி சம்பவிப்பார் இவைகளை தப்பணும்னா என்ன செய்யணும்? மனுஷகுமாரனாகிய இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா எண்ணப்படும். என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கின்றோம். எப்பொழுதுமே ஜெபம் பண்ணணும். துதி ஸ்தோத்திரம் வாயில இருந்துட்டே இருக்கணும். அப்ப நம்ம இனிமே சம்பவிக்கிற காரியங்களுக்கு தப்புன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னா என்ன பண்ணணும் செய்யணும்? எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எனக்கு ஜெபிக்கலேன்னு தெரிய நினைக்கிறீங்களா? ஜெபிக்க தெரியல, என்னால முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுக்குத்துடைய சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 11:1.
1: அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு
0: அவருடைய சீசரில் ஒருவன்
1: அவரை நோக்கி
0: ஆண்டவரே,
1: யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார்.
0: பாத்தீங்களா? ஆண்டவரே, சீசர் யோவானுடைய சீசர்கள் அவருக்கு செபிக்க போதித்து போல நீரே எங்களுக்கு செபிக்க சொல்லித்தரும். செபிக்க தெரியல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு செபிக்க தெரியலப்பா, செபிக்க சொல்லித்தாங்க. அவர் தான், அவரை போல போதிப்பவர் யார்? அவரை போல யாருமே போதிக்க முடியாது. கேட்கணும், ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்க, செபிக்க சொல்லித்தாங்க. எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள சம்பூர்ணமா தங்குங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. நீங்க எனக்கு செபிக்க போதித்தரலுமாப்பா சொல்லி கேளுங்க, போதிப்பார். அவர்தான் சொன்னார் லூக்காவின் சுவிசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்.
0: எப்பொழுதும் துதிச்சிட்டு இருக்கணும். பிரச்சனை வந்துட்டா இருக்கும், உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வரத்தான் செய்யும். அதான் சொன்ன சோறு வரும். அதான் சொன்னார், சோர்ந்து போகாமல் என்ன செய்ய? எப்பொழுதும் ஜெபம் பண்ணும். சோறு வரும், பிரச்சனை வரும், குழப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இப்ப முன்ன காலத்தை பார்க்கல, இப்ப பிரச்சனைகள் சோர்வுகள் அதிகம். சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. அதான் நம்ம நீதிமொழியில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனவன் தலை. நீதிமொழி புஸ்தகம் 24:10.
1: ஆபத்து காலத்தில்
0: நீ சோர்ந்து போவாயானால்
1: உன் பெலன் குறுகினது.
0: பாத்தீங்களா? குறுகினது. அதான் நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணு. உபத்திரம், பாடுகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனா என்ன செய்ய? நீ சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணு. இவைகளுக்கெல்லாம் தப்பணும். இந்த உலகத்துல வர உபத்திரங்கள், பூமி எதிர்ச்சி, நிலச்சரிவு உண்டாகுது, கொள்ளை நோய், அது மாத்திர யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள் கேள்விப்படுறோமா? பஞ்சமா, கஷ்டமா, எவ்வளவு வந்தாலும் சரி, என்ன செய்யணும் நம்ம? இவைகளுக்கெல்லாம் நீ தப்பணும்னா மனுஷகுமாரன் முன்பாக நிற்க நீ பாத்திரோட எண்ணப்படணுமா, பரலோகத்துக்கு போகணுமா? அப்படின்னா என்ன செய்யணும்? சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து. நம்ம காண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த வசனத்தை ஒரு கால கேட்டு மற்றவர்களுக்கு விட்டுட்டோம்னா நமக்கு நாளைக்கு இந்த வசனம் கிடைக்குமா தெரியாது. அதனால கத்து சொன்ன நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த என்ன செய்யணும்? முதல் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கணும், மூன்றாவது நற்செய்தி மற்றவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும், நான்காவது நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி விழிப்பா இருக்கணும். எப்ப இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். கர்த்தர் வருக சமீபம்.

0: நிமிடங்களும் தருணங்களும் நமக்காய் நிற்பதில்லை. செலவழிந்த ஒரு நிமிடம், நாம் செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. ஆகவே இந்த நாட்கள் பொல்லாதவில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். எப்படி பயன்படுத்துவது? நாம் இந்த கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் காலத்தை, ரட்சணிய காலத்தை பயன்படுத்தி நாம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, பின்மாறி மழை இப்பொழுது உலகம் முழுதிலும் பெய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை, அந்த பின்மாறி காலத்து மழையை நாம் சம்பூர்ணமாக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரர் ஊழியக்காரிகளும் என் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பின்மாறி காலத்து மழையை நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியான வரும் பொழுது விடுதலை உண்டாகிறது. மூன்றாவது, நற்செய்தியை அறிவிக்கிற நாள். நம்மால் இயன்ற வரையிலும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் ரட்சிப்பையும் நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆம், நான்காவது, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே பலவிதமான தீமைகள் அரங்கேறியிருக்கிறது, அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தீமைகள் நிறைந்த அந்த காலத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். அர்ப்பணிக்கலாமா? தேவன் இந்த நான்கு விதமான காலங்களை பயன்படுத்திக் கொள்ள நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் ஒருபோதும் பின் வாங்கி போய்விடக் கூடாது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது என்று சொன்னீரே, எதை பார்த்தும் நான் சோர்ந்து விடக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த காலங்களிலே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நான்கு விதமான காலங்களை குறித்து எங்களோடு கூட பேசினீர். மனம் திரும்புகிற காலம், நாங்கள் ரட்சிக்கப்படுகிற காலம் இது. நாங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. மனம் திரும்பி உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்தாவின் பின்மாறி காலம் என்று சொன்னீர். பின்மாறி காலத்து மலையாகிய பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துணையாளரை, உதவியாளரை நாங்கள் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நற்செய்தி அறிவிக்கிற காலம் என்று சொன்னீர். முடிந்த வரையில் நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே உமை பற்றி பிரகடனப்படுத்த, உமை குறித்து அறிவிக்க, உமை குறித்து சொல்ல எங்களுக்கு அந்த கிருபையை தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த கடைசி காலம் தீமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிற காலம், அரங்கேறுகிற காலம், நிறைய தீமைகள் இனி அரங்கேற காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத இந்த தீமைகளுக்கு நாங்கள் விலகி தப்பித்துக் கொள்ள இந்த கடைசி காலத்திலே இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னீர் ஐயா. நாங்கள் அதற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் அப்பா, அந்த எஃப்எம் ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, யூடியூப் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் அந்த அர்ப்பணிப்பின் வல்லமை இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி. அன்பானவர்களே, கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம அன்பு அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு நாம் எல்லாம் சிறிதளவு நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவனை கர்த்தர் இப்போ நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் ஜெபிக்கலாம. கரங்களை உயர்த்தி கர்த்தர் நோக்கி பாருங்கள்.
1: ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பரே, கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட அப்பா அமை ஸ்தோத்திரம். எவ்வளவோ நாளைக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் சபையா சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தந்த அன்புக்காக, இரக்கத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரம். சபை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நிறையலையாய் பார்க்கிற மக்களுக்காக மை துதிக்கிறோம் அப்பா. டிவி மூலியம் பாக்குற மக்களுக்காக மை துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பலன் கொடுங்க. தகப்பனையும் துதிக்கிறோம். ஒவ்வொரு கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளுங்கப்பா. உன்னத நாளைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க, பார்க்கட்டும், உண்மை துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும், அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க முடியாச்சு வைக்கிறோம். எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, கடனால கஷ்டத்தினால கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றித்தர நம்மளை பார்த்துல செபிக்கிறோம் ஐயா. நானே இல்லாவற்றை சிற கத்தனு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே. உங்களை தவிர இந்த உலகத்துல எங்களுக்கு யார் யாஸ்வா இருக்கிறா? நீங்க உதவி செய்யப்பா, உதவி செய்ய, உதவி செய்யப்பா. அதிர்ச்சிங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிக்கிற தேவன். அப்ப அவங்களுடைய பலவீனத்தை முற்றிலுமாய் நீக்கிருங்கப்பா, நீக்கிருங்கப்பா, நீக்கிருங்கப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கர்த்தாவே மே துதிக்கிறோம் சுவாமி. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா. தகப்பனே கால்வெளியை குணமாக்குங்கப்பா, கால்வெளியை குணமாக்க, கிட்டி பலவீனத்தை குணமாக்குங்க, சுகர் தைராய்டு பிபி எல்லாம் குணமாக்குங்கப்பா. அப்பா கொலஸ்ட்ரால் எல்லாம் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே காது பலவீனம் கர்த்தாவே, கண்ணில் பலவீனமா இருக்காங்களப்பா, எத்தனை பேருக்கு பார்வை குறைஞ்சி போச்சு ஆண்டவரே. கண்ணை தொடுங்க ஆண்டவரே, கண்ணை தொடுங்க சப்பா. நீங்க தான் கண் பார்வை தர முடியும் ஆண்டவரே. கண்ணை தொடுங்க ஆண்டவரே, கண்ணை தொடுங்க, கண்ணை தொட்டு சுகமாக்கிருங்க. உங்க நாமத்தை மையப்படுத்த முடியா செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்ய முடியா செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். வயிற்றில் உள்ள பலவீனத்தை நீக்கி போடுங்க. கருப்பு பையில காணப்படுற எல்லா பலவீனங்களும் இயேசுக்கு நாமத்தில் நீங்கி போட்டு மாண்டவர், நீங்கி போட்டுமையா, நீங்கி போட்டுமையா. அன்பின் ஆண்டவரே மந்திரம் செய்வனிகள் பெலிசுனிகள் பிசாசின் கிரிகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் அழிக்கப்பட்டு போட்டு இயேசுக்கு நாமத்தினால. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. கர்ப்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே, குழந்தை பாக்கியத்தை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் எத்தனை குடும்பங்கள் ஐயா, இறங்குங்க ஐயா, இறங்குங்க. எல்லா குழப்பங்களையும் சண்டை குழப்பங்களும் பிரச்சனைகள் அனைத்து நீக்கிருங்கப்பா, நீக்கிருங்கப்பா. ஆண்டவரே நீர் மாட்டும்தான் மாற்ற முடியுமையா, நீர் சொல்லாக அதை கட்டிட நிற்கும் ஐயா. பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷி தாங்க, மகிழ்ச்சி தாருமை, ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சிற மக்களை ஆசீர்வங்க, கேசில் இருக்க மக்களை வெற்றி தாரும், பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அதிசயமான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்ப நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாரும் ஐயா. அப்ப எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கணும், வாலிபர்கள் செபிக்கணும், முதியோர்கள் செபிக்கணும், எல்லா குடும்பத்திலையும் குடும்ப சேவம் பண்ணணும் ஆண்டவரே. எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. அப்பா நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதிக்கு ஜபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருக கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு கனியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: உங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர்,
4: டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மாணவர்களே, இந்த பொல்லாங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நினைச்சாரு, கர்த்தர் தேடுறவங்களை நினைச்சாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இன்னும் உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் வந்து என்ன கொள்ளை நோய் உலகத்தில் வந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்பி வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு, பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மளை விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கப்பிலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு, பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாளம் நம்மளை என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிறதேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மளை என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது.
0: பாதாளம் என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்யறாராம், தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாட்டில நம்மள என்ன செய்வாராம், நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவார. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம உப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே போய் எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்துட்டு போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்மள தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விலக்கி காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16 வசனம்.
1: அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி,
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற
0: உன் தேவன்
1: உன்னை தப்புவிப்பார் என்றான்.
0: உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னை என்ன சொல்வது, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹலிலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மளை நினைச்சுவாரு, நம்மளை தப்புவிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை. எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். 2 தீமோத்தேயு 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: சித்திரத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒண்ணு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்க இருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும்னா நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா நம்மளை அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவராக இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களையே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செவித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயின் புஸ்தகம் 12:28
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
0: நான் பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றிக் கொள்ள கடவும்.
0: பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். நம்ம ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல அங்கிரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹலிலூயா ஹலிலூயா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலர் நடுவடிக்கை புஸ்தகம் 26:7
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களம்மா. நம்ம முற்பிதாக்கள் அப்ப இது நம்ம அது மாதிரி தான். நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மேற்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மள தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 கொரிந்தியர் 1:10 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மள அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்பு வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மள போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பாருன்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்ப கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8
1: ஜனங்களே
0: ஜனங்களே
1: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த நேரத்திலையும் அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலே அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்து நம்மளை தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர்கள் நிறுவம் 4:18
1: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 சாராளுக்கு வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவரு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 சாராவுக்கு 90 எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்புறதுக்கு எதுவே கிடையாது. குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை எதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம். ஆபிரகாமி போல நம்புவோம். பரிசுத்த பாவுல அவங்கள நம்பினாங்க. தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு பரிசுத்தா நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருனா அதங்க வேதத்துல வாசிக்கிறேன். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சி ஏற்படுத்த அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவை நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரேன் பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும். இது கர்த்தர் சொன்னா இதோ மாம்சமணி யார் மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாறு மாண்டவரை தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லி இருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா, அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவர் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். முதல்ல நம்ம தப்புக்கு என்ன செய்யணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்புக்குன்னா என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். எக்காலத்திலையும் எந்த காலத்திலையும் அவர் நம்பியிருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளையும் எக்காலத்திலே அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும். வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல. அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காள் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய், பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, மத்தியில் சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா, தப்பி. இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பு என்ன செய்யணுமா, வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க.
0: இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், மனுஷகுமரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவானை எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவற்றை கேட்கணும். எனக்கு செவ்வாவியை தாங்கப்பா, விண்ணப்பத்தை நாம தாங்க, நான் எப்பொழுதும் செவ்வனப்பா, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோடு பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பார். நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் அவர் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தா செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அது மாத்திரல, மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம் எண்ணப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கர்த்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கர்த்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து வித்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரம் எண்ணப்படணும், எப்பொழுதும் செவமணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். செவமன ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என் கிருபி நாவி விண்ணப்பத்தை நம்ம தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்புன்னு என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும், நம்பரு எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கட்டளை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் இசித்து வழி நிறுத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அனுகிறோம் கத்தாவே. ஆண்டியா, எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும்னு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளித்திற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற எங்கள் பரம தகப்பனை கோடி கோடி ஸ்தோத்திரம். அண்டவரே, வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமே அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க, தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே, ஒரு வீசிய விட வல்லமே அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயா, மை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசனாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே. கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலையில்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்யப்பா. அண்டு வரையே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவை கிருவ எல்லாரையும் கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரன் அப்பா மே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்துல வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாமே நோக்கி செபிக்கிறோம். வேலை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரட்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேச்சுக்கிறோம் பரமபிதாபி. ஆமி கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.

அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andajesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தம்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவோம். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம், அது மேலே உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்கே செவத்து போனதுலேருந்து தான் என்ன உனக்கு பார்க்கக்கூட முடியறதில்ல, ஜபமும் பண்ணணும், நம்ம எல்லாருடைய ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திர சொல்றது முடிபிறந்த நிலை நிலைப்பவனோ ரசிக்கப்படும். முடிபிறந்த நிலை நிக்கல என்ன செய்யணும்? முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கத்திரி வேதம், காலுகளுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? ஜபம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கியம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபிறந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும், வாரத்துல ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு வந்து உள்ளத்துல பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு எடுத்துவான் உள்ளத்துல கொண்டு வந்து குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் வேதத்து வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு? பிசாசு.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதுவும் என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வர்றாது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரன்னு தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவா, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும்? முதல் செப, ரெண்டாவது வாசம், அதே மாதிரி பரிசுத்தவன் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருந்தான். கத்திரி வேதம் சொல்றது முடிவெறியந்தான் நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்லை உலகமும் வேணும், இயேசுவாமி வேணும்னு நினைச்சா கட்டாயம், ஆனா நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு இடத்திலும் வேதனையின் துன்பம் நிறைஞ்ச காலங்கள். அதான் ஆண்டவர் நம்பி சொன்னார், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும் எனக்கு நேரிட்ட
0: சோதனைகளில்
1: என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கத்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசர்ல பார்த்து அன்றை சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தால் நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை, சீசர்களுக்கோ நம்மளை மாதிரியா தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கத்தோடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம அதிக நேரம் கத்தோடு நிலைச்சிருக்கணும். தானே சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க, நிலைச்சிருந்த ஆண்டுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கத்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கத்திரத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கத்தருடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டின் வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லைன்னா எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது, முடிவிறந்து நிலை நிலைப்பவனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கிட்டி சேர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டு தெரியாம ஆண்டுக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நேரப்பிச்சல நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்க விட வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கீதம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவளை திருப்தியாக்கி ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கீதம் கடைசி வசனம், நீடித்த நாளுக்கு அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாளுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பாத சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம் சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படைக்கும் வாழ்த்து பாருங்க. பிலிப்பேர் வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பேர் நாலாம் அதிகாரத்துல ஏழாவசனம் வாழ்த்து பாருங்க, ஆறு ஏழு.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: கர்த்தர் எங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும்
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கோ கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாவிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா வரப்போற தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிறது கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போற வர வந்துடும் அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை இயேசுகிறது பரிசுத்த பவுலையும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கோ கவலைப்பட. இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கள. என்ன தண்டனை, அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டம் பரலோகத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பரலோகத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திர அதான் கத்தடி வேத நமக்கு வாஸ்தம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படாட்ட அதான் கத்தடி வேத ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24 சங்கீதம் 3 வசனம் 4 வசனம்,
1: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாஸ் இல்லாதவனுமாய் இருந்தான்.
0: முதல்ல என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாஸ் இல்லாமல் இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: ஆய்க்கு ஆத்ம எனசிக்கூட ஒப்புக்கூடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம், அதனால நம்ம கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்குது, அதான் சுத்தம். அது இல்ல, கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தான்ற சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்ல பாப்போம். கையில மற்றவங்க பொருள், ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னா கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட, ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்க சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பா, அதான் சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யார்ட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனாவா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அவர் சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24 அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன் இருக்க, என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றுமென்னு சொன்னார். யோவு சொல்றார் பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, கொடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேன்மேல் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போய் பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெம்மேல உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமான வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்றேன், முத என்ன சொல்றேன், கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இறைத்த
1: மாசு இல்லாதவனும்,
0: இறைத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இறையத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவன் நாம் தேவனை தசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:8
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே, இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா, இதுல குழப்பம் யோசனை இருக்குதா, இருக்குமான நீ காண்டுட்டு கேப்ப. ஆண்டவரே சுத்த இது தெனியில, சங்கீதக்காரர் அதுவும் தாவீதம் கேட்டார், என் தேவனே சுத்த இரு தெனியில சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இரு தெனியில சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது முத என்ன சொல்லி, கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசில, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்,
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. 2:8
1: பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை, பொய்யான மாயை எது, உலகம். அதான் உலகத்தின் வேச ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றிக் கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவியை நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பார்ப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே என்ன காமிங்கப்பா, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பார்த்தா கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு
0: இருதயத்துல மாசு, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்,
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலோ
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம் சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும் நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 சங்கீதம் 2:3.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்துமாவை தப்பியும் கபடனாவே
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரிய செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரிய செடி எழுக்கும் தளல் அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம், அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க, அவங்களுக்கு தெரியல மறந்துட்டாங்க, நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்டே பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதுல இருக்கணும், இருதயத்துல மாச்சிருக்க ஆண்டவர் கேட்கணும், என் தேவனே சுத்த இருதய தண்ணில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோகு சொன்னாரு, சுத்த கை சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா பழத்து போறணும். மூணாவது இறுதியத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான் நம்ம, ரெண்டு நாள் நல்லா இருக்கும், வாழ வரைக்கும் நல்லா இருக்கும், எப்ப நம்ம ஆத்து போய் என்ன எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத, உள்ளத்துல வந்து ஏதோ ஒன்னு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவட ஆணையிடாத. அதான் சொன்ன முடிவர் நிலையில என்ன போனோம், ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 27
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. நீ கர்த்தர் நிலைத்திருக்கும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும், அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தர் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நம்ம விலகணும், நம்ம நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. கர்த்தர் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும், அப்ப நம்ம கர்த்தர்ல என்றென்றைக்கும் நிலைச்சிருப்போம். பாருங்க இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள்,
0: என் ஜனங்கள்
1: இரண்டு தீமைகளை செய்தார்கள்,
0: இரண்டு தீமைகளை செய்தார்கள்,
1: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய,
0: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
1: எண்ணெய் விட்டு விட்டார்கள்,
0: எண்ணெய் விட்டு விட்டார்கள்,
1: தண்ணீர் நிற்காத,
0: தண்ணீர் நிற்காத
1: தொட்டிகளாகிய,
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை, கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கு எனக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரே மறந்துடுவாங்க. அதான் கத்து சொல்றாரு, ரெண்டு தீமைகள் செய்ய, ஒன்னு என்ன செஞ்சாங்க, கத்துருட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கணாலும் பேசுவாங்க அவங்க, இது அதை இது அதை எங்க தொடங்கினாங்களோ, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்தரே மறந்துடுவாங்க. அதைதான் சொல்றாரு, ரெண்டு தீமைகளை செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை, சிவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள், என்ன சிவத்தண்ணீர் யாரு, கத்தரை விட்டுடுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏ சமயம் மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீபத்தண்ணீராக என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்க போனா நம்ம கத்தர் ஒரு நாள் விடவே கூடாது, ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா ஹலேலூயா. அதே சொல்ல, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை விட்டு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும், நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஹலேலூயா ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கர்த்தர் நிலைச்சிருப்போமா, கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம், அவர் வாழ்த்துக்கிற நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போதும் இருக்கணும், அந்த வாஞ்சியை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முதல் சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கத்திரையும் மறந்துடுவோம். அப்புறம் வந்து செவிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீமை என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37
1: உள்ளதை உள்ளதென்றும்
0: உள்ளதை உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லதென்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டு மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே தீமையான கரையை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தன்முடைய தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதை பலத்தினால் அல்ல, ஆவினால வாசிங்க. சகரியா 4:6 நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
0: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
1: பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினால் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது. ஆண்டவரே பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாராட்டா கொடுக்க காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இருபத்தில மாசிருக்கூட, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்ப என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவ தண்ணீரா இயேசுகிறத்தனம் விற்றாதபடிக்கணும். ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவதா பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: நீ திரும்பினால்,
0: நீ திரும்பினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்துவேன்,
1: என் முகத்திற்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்,
0: நிலைத்தும் இருப்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு தெரியும். அதான் சொல்ல திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்த. முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பா,
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. ஆண்டு சொன்னார் முடிவரைந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டு கேட்கணும். பரிசுத்தவன் கேட்ட பரிசுத்தர் அழகா சொல்லி தருவாரு. அதான் பழத்தினால் அல்ல, பறகு தேவாவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தணும் ஆண்டவர், எதுல எல்லாம் நான் திருந்தணும் ஆண்டவர், நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும்னு சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டுட்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டாம். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி,
0: மனம் திரும்பி
1: ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக,
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாங்க. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லித்தரேன். என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம நம்ம இருதயம் எல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஆண்டோட கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்தும ஆண்டவர் விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செய்வ செவிச்சிட்டாத இருப்போம், இருதயம் எங்கேயோ இருக்கும். நம்ம இருதயமும் கர்த்தர் ஒண்ணு சேர முடியாது, கர்த்தருடைய இருதயத்தோட நம்ம இருதயம் இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15:7
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரச்சி இந்த மக்கள் வாயினால, வாயினால் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்ன பஸ்ட், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை நம்ம கர்த்தர் விட்டு நம்ம ஆத்தம எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கும் நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை நிதி அணையிலேயே எங்கேயோ இருக்குது, வாய்க்கினால தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்க்கினால தான் துதிக்கிறான் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்ல முகடை கிட்ட முடி கிழிச்சற முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அது பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால எனக்கு அண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி என்ன சொல்ற, சும்மா சொல்லு என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசி பண்ண இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்கு சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எங்கப்பா என் ஆத்துவ உண்மை விட்டு விழுந்திருக்கு, உண்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. பரிசு அஞ்சோட கேட்கணும், ஆண்டவரே வசனத்து மேல எங்கூட பேசுங்க, ஆண்டவர் எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறதே வேண்டாம், நம்ம ஓடு இருக்கணும் ஆண்டவர், நீங்க எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3 வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: அதை கை கொண்டு மனம் திரும்பு. கேட்டிருக்க எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கத்துட்டு ஓடி வர நம்மளுதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் யூஸ் பண்ணி போதும், கை கொண்டு மனம் திரும்பு. வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வாரு. கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம். அது கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து. நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம நினைச்சு இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நினைச்சு நன்மை செய்யணும்னு நம்ம நினைச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்க, அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்புமோ நமக்கு கத்துக்குதான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: நேசிக்கிறவங்களை என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற உங்களை கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்தர் யாரை நேசிக்கிறாங்களோ கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஹல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்தர் எதை சொல்றாரு, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ அதை விட்டு தான் ஆகணும். கத்தர் யாரு நேசிக்கிறோம் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நான்காவதாக 1 யோவான் 2:17 வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சை ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே, உலகமும் இச்சை என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கோ நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில இருந்து உப்பு கொடுங்க ஆண்டவரே, நம்ம உங்களுக்கு சித்தத்தை தானே செய்யணும் ஆண்டவரே, உங்க பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது ஆண்டவரே, நீர் தான் காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கர்த்தர் சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார்? அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார்? போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையில என் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லின்னு சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம்? உணர்ந்து கொள்ளுங்கள். மதியாற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 என் ஆத்தும அறிவெல்லாம் இருப்பது நல்லதில்ல. வாசிங்க 19:2.
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாயிராமல் நினைச்சீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் சித்தமா இருக்கும்? இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சில வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்றை மதியற்றவளாயிராமல் நினைச்சு கர்த்தர் சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்கிட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பர்ஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடைவெளி புஸ்தகம் 9:15. அப்போஸ்தலர் நடைவெளி புஸ்தகம் 15:4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: ஆண்டவரே ஆண்டவரே,
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து ஆண்டவரே,
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்ய ஆண்டவரே, நான் இவ்வளவு ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு, நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கிற 1:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்.
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரச்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்? கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குற தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா தேவன் பிரிஞ்சிருக்கோம் சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்மளுடைய சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுருவேன் ஆண்டவரே, ஒரு ஒரு நாள் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வள்ளி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவர், எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கையினால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டில் யாரார் யாரார் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மணந்துருக்க வேண்டும், நான்காவது கர்த்துடைய சித்தத்தில் நம்ம செய்யணும். ஆண்டு கருத்தை அர்ப்பணித்து வச்சாவும் போடுமா?

0: பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான் விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு கேட்போமா, என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், நான் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்கக்கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதுமோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னார், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னான். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? ஆத்மா அறிவில் அதிருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இதை கற்பனை செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக்கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி அவங்க விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்றுத்தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரையெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்கப் போகிறார்கள். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும் இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷத்தை தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்கிற சமாளத்தில என்னுடைய சமாளத்தே உங்களுக்கு வைத்து பெறுக்கிற, உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனை இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியா செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாத்தையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுக்கு நாமத்தில் கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுக்கு நாம நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆசீர்வாதத்தையும் சமாளத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளட முடியாது செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தமே, ரட்சிக்கப்படா சன்னங்கள் ரட்சிக்கப்படணும். மே அறியா சன்னங்கள் அண்ணன் அரியன்மையா தகப்பனே, மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபை தரும்படிக்காய் செப்பிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியரங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே, குழந்தை பைத்த தாங்க. அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க. அவங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையில் பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்ச. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துமில நாமத்தை மையப்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய வல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்க. மரீர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகள் நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க. எந்த மந்திரமோ சேவையோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவை கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரீச்சைங்க பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்ச காரியம் கேட்டிருக்கோம், கேட்டு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மையும் சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெபம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப்ஸரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்கள் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பேரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்,
5: டோல்பாத் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூ 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடுந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும் சொல்ல நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 1 கொரிந்தியர் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: எழுதியிருக்கிறபடி
1: தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்று அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவில்லை. என்ன வாக்குத்தத்தம்? அதான் சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத உங்களுக்கு சொல்லி திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். அந்த வாக்குத்தத்தில அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதி இருக்கிறாரு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31

0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: என்ன செய்வது? கடந்து போறீங்க. உலகத்தை என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹலேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன். மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா அன்றுட்டு போகணும். பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நடத்தில்
1: அழியாத
0: அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
1: பாத்தீங்களா? அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் அவருக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்த இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களை என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37.
0: இயேசு அவனை நோக்கி,
1: உன்
0: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
1: உன்
0: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
1: உன்
0: முழு மனதோடும்
1: அன்பு
0: கூறுவாயாக.
1: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கத்துக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுகிறத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அவற்றை அன்பு கூறுவான் சொன்னா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம். உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா? மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். முழுகிறத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும்? நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும்? ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெக்கப்படவே மாட்டார். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார்? அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
0: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
1: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
1: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி. யாரை பத்தி சொன்னார்? தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா, கீழே வாஸ்து பாத்தீங்கன்னா கத்து சொல்றாரு. சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய? கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களும் கர்த்தருடைய ஊழியர்ல யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
0: அங்கே ராக்காலம் இராது.
1: அங்க என்ன இல்ல? பரலோகத்தில் என்ன இல்ல? ராக்காலம் இராது.
0: விளக்கும்
1: விளக்கும்
0: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
1: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
1: அவர்கள் என்ன செய்வாங்க? சதா காலங்களார் சொல்வார்கள் பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கத்தரே நம்ம பிரகாசிப்பார். கத்துடி பிள்ளைகள் கத்திற்காக வாழ்றவங்க நினைச்சவங்க சதா காலமா அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கத்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியுது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படு.
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கத்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எது கூப்பிட்டு இருக்காரு, புல்லு கூப்பிட்டு இருக்காரு, புல்லுன்னு பூவி கூப்பிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்துடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்துடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்துடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
0: எதை செய்தாலும்,
1: எதை செய்தாலும்
0: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
1: அவர்கள் மனுஷருக்கென்று செய்யாமல்,
0: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
1: அது யாருக்காக செய்யணுமா, கத்திற்கு சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவரு தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செபிக்க, அக்கா செபிக்க சொல்லிடுவாங்களா, போட செபிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செபிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திற்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நமது ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திற்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறாரு, மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாரு, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானா நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கும், கத்த எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திற்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
0: அர்ப்பிப்பை கண்டு,
1: அர்ப்பிக்கை கண்டு
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி,
1: நிறைவேற்றும்படி
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரு நமக்கு இந்த உலகத்தில் சிரேசு கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பாக்குறாரு, நம்மள யார் பாக்குறா, ஆண்டவரே இயேசுக்கு பாக்குறாரு. அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார், அன்று வருக ரொம்ப சமீபம். ஹலேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தடி ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும், ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
0: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
1: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம சாம்பட போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குங்கப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம். வயிற்று பலவின் அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறோம். அப்ப கண்பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும், கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்திரனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வழிய குணமாக்குப்பா, முது தண்டு வழிய குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துவிடுங்க, அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்க அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்களை எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலுள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10409001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்து மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் hendrasmissions.com. God bless you.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அன்றைக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமியில் அக்கினியை போடுறது இப்பொழுதே பற்றிய விரும்புறேன் நிறைய காரியத்தில் விரும்புறலன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினு உதட்டிலோன்னு நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார். நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சில வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 பாருங்க,
1: உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்கேயோ இருந்த எங்கெல்லாரும் இருந்தோம், நம்ம சேற்றில உளையான சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை
0: பிரசித்தப்படுத்துவார்கள்.
1: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்,
0: உண்மையா இருக்க நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. என்னடா பேசுறலாம், பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா இப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ சனங்கள் நம்மள பாப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். இவங்க பேசுறலாம், ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும் சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மை. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர், ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட, மூணாவது யாரு, உண்மையுள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தாதான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தரோட நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்கணும், பேச்சில உண்மை இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம், அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்துல எதையோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா. யூதா 1:4-3
1: பரிசுத்தவான்களுக்கு
0: ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
1: விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யார்ட்ட சொல்றோம், நம்ம வந்து இது இப்படி செய்வோம் அப்படி சொல்லி எங்க சொல்றோம். தேவடைய சமூகத்துலதான் பிரசிங்கில ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவையில் சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம உப்பு கொடுத்தா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். உப்பு கொடுத்தல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உண்மை. வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், நாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளது தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் 7-8
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக? ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிச்சளவுக்கு நம்ம எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பிரேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததுதான். அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாசித்து பாருங்க, யாத்தியம் புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேக்கு, நம்மளால முடியாது ஆண்டவர, உண்மையுள்ளாரா மாறணும் ஆண்டவர, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்தலையும் உண்மையா இருக்கணும் ஆண்டவர். உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கர்த்தர் உண்மையா இருக்கிறார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் உண்மையுள்ளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமணி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண
1: ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேக்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு அவர் வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாத பெறாங்களா? கர்த்தவை கர்த்தாவை என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8:12.
1: என் தாசனாகிய மோசேயோ
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33:11.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என் குடி பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர விவாகம் புஸ்தகம் 34:10-12.
1: மோசே எகிப்து தேசத்திலே
0: பார்வோனுக்கும்
1: அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும்
0: அவனுடைய
1: தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும்
0: அவன்
1: இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சியமாய் செய்த,
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சியமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும்
0: சகல வல்லமையான கிரிகளையும்
1: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல,
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அது பிறகு என்ன சொல்ல, இஸ்ரேல ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசை என்ன செஞ்சார், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, உண்மையில இருந்தா நீங்கள் நான் உண்மையில இருக்க பிரயாசப்படுவோம், ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும், ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், அவங்க பார்த்து சொல்லணும், இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்கள் சாட்சியா இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோச உண்மையா இருந்தார், மொத யார் உண்மையா இருந்தார், ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோச உண்மையா இருந்தார் பாருங்க. அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன், எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்,
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது, தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரனுடைய பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவோட இருந்த. காரணம் என்ன, ஆண்டருடைய பார்வை அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்க உண்மையிலும் சொல்லி கத்தர் கத்தடி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்மளை பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை என்னை மாற்றும், மோசே எங்களை போல பாடுள்ள மனசுதான் ஆண்டவரே, அப்புறகாம எங்களை போல பாடுள்ள மனசன், அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்ய மாட்டேன் சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம், மந்திரவாதிகளும், மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்னால யார் நிக்க முடியல, மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நான் மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டோடைய வார்த்தை கேட்டிருக்காங்க ஏசப்பா, உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, என்ன பலவீனந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, எந்த மந்திரம் செய்வனிகள் இருந்தாலும் உடைத்து போடுங்க ஆண்டவரே, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை தெரியாத மக்கள் தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பாவை துதிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அன்னி பாசில பேசி மை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. தகப்பரே தகப்பரே, என்ன தடைகள் இருந்தாலும் குடும்பத்தில் தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, தடையில் அகற்ற முன் சொல்றான்னு சொல்லி மீக 2:13 சொன்னீரே, தடையில் அகற்றி போடுங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பரே, இறக்கம் பாராட்டுங்க, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, அப்பா ஆற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. கர்த்தாவே மே ஸ்தோத்திரம், கற்பப்பை தொட்டு சுகமாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம்னு சொன்னீராண்டவரே. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும் ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, கேஸில் இருக்க மக்கள் வெட்டிட்டாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. லோன் கிடைச்சா வீடு கட்டலான்னு நினைக்கிற மக்கள் லோன் கிடைக்கணும், வீடும் கட்டணும். உங்க மகத்துவம் நான் மகிழப்படணும் ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க, பலத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. மை நோக்கி கெஞ்சுகிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டு பாதுகாத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசுபாநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மத்த ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால்
0: நான்
1: உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்
0: நான்
1: போய்

0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: சொன்னார் கர்த்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவர் இடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. அதாங்க பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது,
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்,
0: வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமையில இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவங்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண விருப்பம் மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறாரு அவருடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி நின்றோம் என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளை ஆயத்துப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிற பார்த்தீங்க, நம்ம இங்கே விரும்புவது கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்கணும் அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும் இந்த குளத்தில் 1,000,000 வாழ்ந்தாலும் இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரையும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியம் இருக்கும், கர்த்தர் தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட. அதான் சொல்றேன், மேலானவை தேடுங்க, பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும், மேலானவளை தேடுங்க, மேலானவைகள். அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம், அதுக்கு முன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம், நல்லா பிறந்த

0: எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான், கர்த்தர் எப்போ வருவாரு தேடிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்குறோம். எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பணம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால், சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்போ எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்க, இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க, எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியை இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்குறது. எங்களுக்கு சாப்பிட்றது கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படி அதை அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால்
0: தேவனால
1: கட்டப்பட்ட
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்து
1: கொள்ள
0: மிகவும்
1: வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்சை தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்துட்டு எப்ப போகலாம், எப்ப கத்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கத்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூடாரம் அழிஞ்சு போயிடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும் தான் நமக்குள்ள வாஞ்ச.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம், மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள், ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனேன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்து மேலே நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்து போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்து கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இது வரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பார் இயேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்போ அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வர தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மை ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்களில் வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போடாமல் இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. அண்டு உரையே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவையுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு. உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமையை அணைக்கிடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்கள் மகத்துவம்ல நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரோ பரமப்பிதாவே. ஆமே கத்திர ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்கான் சுவிசேஷம் 21 36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
0: இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும்? விழித்திருக்கு. ரெண்டு காரியம் சொன்னார், இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி காரியம். இந்த உலகத்துல எல்லா உபத்திரங்களுக்கும் தப்பு வைக்க வேண்டும். ரெண்டாவது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவனா என்ன செய்யணும் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபமனாம இருந்த உரிமையை செய்ய முடியாது. எத்தனையோ காலங்கள் 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பண்ணி என்ன செய்யாது, நீ மேல உரிமையை செய்ய முடியாது. விண்ணப்பத்தை கிருபை நாம என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். எந்த ஏதோ ஒரு ஜெபம் பண்ணோம் இது வரைக்கும், நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லைனா ஒண்ணுமே இல்ல. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்மளையும் தேவன் தப்பிப்பா. மார்க்கன் சுவிசேஷம் 13:8
1: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்
1: எழும்பும்
0: பூமி அதிர்ச்சிகளும்
1: பல இடங்களில் உண்டாகும்,
0: பஞ்சங்களும்
1: கலகங்களும்
0: உண்டாகும்.
1: இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம்,
0: கொள்ளை நோய், பஞ்சம், இந்த பொருள் வாங்கினாலும் இப்ப விளவாதான். இப்ப என்ன செய்யணும், செவிச்சு ஆண்டுகிட்ட அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்ற, கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்காரு. வலது வருஷம் இருக்கிறதுனால அசைக்கப்படுது. நம்மள அப்படித்தான், இந்த காலங்களில் நம்ம செவிச்சு ஆண்டுகிட்ட அடைக்கலம் புகுந்துட்டோம்னா இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்குது. சொல்ற செபிக்கிறவங்களே இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு உத்தரங்கள் வருது, ஆனாலும் செபிக்கிறவங்க இல்லைன்னு சொல்லி கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:16
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: விண்ணப்பம் பண்ற ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம், ஆச்சரியப்பட்டார். அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியும். நம்ம சுயநலத்துக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காகவே செபிச்சுட்டு இருக்கோமா, அது நம்ம எப்பயும் செபிக்க வேண்டியதுதான். குடும்பத்துக்காக நமக்காக செபிக்கிறோம், அந்த செபம் போதாது. அருமையானவர்களே, கண்ணீரோடு உன்ன உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம மரத்தோடு செபிக்க வேண்டும். அல்லேலூயா. செபிக்கிறவா யோசித்து பாருங்க என்ன செஞ்சார் ஆண்டவர், ஆச்சரியப்பட்டாரா. செபிக்கிறமா, இனிமேல் நாட்கள் பத்திரம் பாடுகள் தான். மத்தேயு சுவிசேஷம் 24:22
1: அந்நாட்கள் குறைக்கப்படாத ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை,
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்

0: நிமித்தமும்
1: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும்
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும் பாத்தீங்களா. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம செவிச்சா அந்த நாட்கள் என்ன செய்யும், பாடுகள் குறைக்கப்படும். அதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கோங்க, தயவு செய்து எடுத்துக்கோங்க.
0: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்,
1: நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
0: ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை,
1: ஒருத்தருவன் தப்பி போவதில்லை. எல்லாருமே யாருமே பலர் போக முடியும். எல்லாம் இந்த உபத்தில கஷ்டத்துல அகப்பட்டுருவாங்க.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமும்,
1: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும்
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும். உபத்திரத்த நாட்கள் என்ன செய்யும், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமா குறைக்க. கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மபாரத்தோடு செபிக்கணும். சுயநலமான செவன் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க அந்த செமல் இல்ல. கண்ணீரோடு அழுது உன்னை போல கத்திர சொன்ன உன்னை போல பெறற நேசின்னு சொன்னாரு. கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு செபிக்கணும், அழுது புலம்பணும். யாண்டவரே எங்க தேசத்துல இப்படியாச்சு, எங்க மாநிலத்தில் இப்படியாச்சு, எங்களை மாவட்டத்தில் இப்படியாச்சு, எத்தனையோ சனங்கள் ஆண்டவரே குடியும் பெரியும் கண்ணீரோடு இருக்காங்களப்பா, அவங்களுக்கெல்லாம் நான் செவிக்கிறேன்னு சொல்லி நான் போராடி செவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் உருவாக்க நோக்கமே நீங்கள் நான் போராடி செவிக்க வேண்டியதுதான். சுய நலமான செவம் என்ன செவம், நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுக்கு மாத்திரம் செவிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்காகவே செவிக்க வேண்டும். எப்படிலாம் செவிக்கும் தான் நம்ம இப்போ நம்ம சுருக்கமாக தியானிக்க போறோம். ஆதியாம புஸ்தகம் 18:20-22 வரைக்கும்.
0: பின்பு
1: கர்த்தர்
0: சோதோம் குமாரின் கூக்குரல்,
1: சோதோமன் குமாரின் கூக்குரல்
0: பெரிதாய் இருப்பதினாலும்,
1: பெரியா இருப்பதினாலும்
0: அவைகளின் பாவம்,
1: அவர்கள் பாவம்
0: மிகவும் கொடிதாயிருப்பதனாலும்,
1: மிகவும் கொடிதாயிருப்பதனாலும்
0: நான் இறங்கி போய்,
1: நான் இறங்கி போய்
0: என்னிடத்தில் வந்து எட்டின,
1: என்னிடத்தில் வந்து எட்டின
0: அதன் கூக்கரலின் படியே,
1: அந்த கூக்கரின் படியே
0: அவர்கள் செய்திருக்கிறார்களோ,
1: செய்திருக்கிறார்களோ
0: இல்லையோ,
1: இல்லையோ
0: என்று பார்த்து அறிவேன்,
1: பார்த்து அறிவேன்
0: என்றார்.
1: ஆண்டவராகிய இயேசு சொல்றார்.
0: அப்பொழுது அந்த புருஷர்,
1: அந்த புருஷர்
0: அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள்,
1: சோதோமை நோக்கி போனார்கள்.
0: ஆபிரகாமோ
1: பின்னும்
0: கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
1: மிகவும் எப்படி இருக்குதா, எப்படி இருக்குது, கொடியதா இருக்குதா பாருங்க. இப்ப இந்த காலத்திலே அதுதான் இருக்குது. அங்க இந்த ஓரியன்ஸ் பாவம், விசாரப்பாவம், வேசித்தன பாவம், பயங்கரமான காரியங்கள் கொடியதா இருக்கு பாவம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் பார்க்க போறேன்னு போறாரு. ஆனாலும் ஆபிரகாம் நினைச்சிங்கிறான், இன்னும் அவருக்கு முன்பாக 50 பேருந்து அழிப்பீங்களா ஆண்டவரே, 40 பேருந்து அழிப்பீங்களா, 30 பேருந்து அழிப்பீங்களா, 20 பேருந்து அழிப்பீங்களா, 10 பேராவது இருந்து அழிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஏசு பண்ண சொல்றாங்க. அதுக்கு நான் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அழிப்பதில்லை அப்படின்றாரு. ஆனா சோதகுமாரில் எத்தனை பேர் கூட, 10 பேர் கூட நீதிமா இல்லவே இல்லை. 10 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் கடைசியை சொன்னாரு. ஆண்டவராய் இயேசுக்கு முன்பாக, தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அபிரகாம் என்ன செஞ்சாரு, நின்று கொண்டே இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, போராடி செவிச்சிருப்பாரு. ஆண்டவரே எப்படியாவது சோதகுமார் பட்டணத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே, நீங்க அழிக்கவே கூடாதப்பா, அழிக்க கூடாப்பா, ஒரு சனம் கூட கெட்டு போக கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அபிரகாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுலயே ஆதியாம் புஸ்தகம் 18:32.
0: அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ, என்றான்.
1: என்றார்.
0: அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்.
1: பத்து பேர் கூட அங்க என்ன இல்ல, நீதிமான்கள் இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் ஓரீசர் பாவம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்ன கொடிய பாவம் சொல்லி அந்த பாவம் இப்ப நம்ம தேசல இருக்குது. ஆனா ஆபிரகாம் போல நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாம் என்ன ஜெபிக்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தாலும் அப்படி கேட்கிறார், இல்ல அழிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே போல நம்ம தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் தரப்பில் நிற்க வேண்டும். பாவஞ்சரங்க எப்படியோ போயிட்டு போட்டோம், நமக்கு என்ன நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தேசத்துக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும். நம் மாநிலத்துக்காக கதற வேண்டும், நம் மாவட்டத்துக்காக கதற வேண்டும். நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு செவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அதுதான் தேவன் நம்மளெல்லாம் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 19:27-29.

0: எடுத்துக்கோங்க. ஆதியாகம புஸ்தகம் 19 அதிகாரம் 27 28 29.
1: விடியற்காலத்தில்
0: ஆபிரகாம் எழுந்து
1: தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை
0: அழிக்கும் போது
1: தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார்.
0: ஆபிரகாம் வந்து தேவன் முன்னால நின்று செபித்ததுனால லோத்து அங்கு குடியிருந்ததுனால ஆபிரகாம் செபிச்சதுனால நினைச்சு அந்த பட்டத்தை கவிழ்த்து போடும் போது லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லி தூதுல அனுப்பி கொண்டு போனாரு. அவர் சொன்னாரு, மலைக்கு ஓடி போன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. இவர் எங்க போயிட்டாரு? பக்கத்துல சின்ன அந்த தேவனுக்கு அந்த இடத்துல லோத்து என்ன செய்யல, கீழ்படியில. தேவன் எங்க போய் சொன்னாங்க? மலைக்கு ஓடி போன. இவங்க என்ன சொல்ற, ஐயோ ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு போக முடியாது, பக்கத்துல சோபாருக்கு நான் போயிருந்துறேன் பாத்தீங்களா. அதுதான் நம்மள இப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவார். நம்ம ஒண்ணு செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில மாட்டிக்கிறோம் பாவத்துல. அதனாலதான் லோத்துடைய பிள்ளைகளும் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க மனைவியும் உப்புத்தனாங்க. ஆனா கத்திரி சொன்னபடிக்கு அவங்க கீழ்படிந்து மலை போயிருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அழிவே வந்திருக்காது. ஆனா யாரும் நினைச்சு லோத்தை காப்பாத்தினாரு, ஆபிரகாமை நினைச்சாரு. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட நாம் போராடி செபிக்கும் போது கத்திர நம்ம நிமித்தமா, நம்ம சொந்தக்கார மாத்திர இல்ல, நம் மாநிலத்துல மக்களையும் நம் மாவட்டத்துல மக்களையும் இந்த கட்டாயம் தேவன் காப்பாத்துவார். ஹலேலூயா. இதுதான் செபிக்கக்கூடிய நேரம். கண்ணீரோடு நம்ம செபிக்க முடியும். எப்படி செபிக்கணும் சொல்லி சொல்றாரு பாருங்க. பேதர் சொல்றாரு, 1 பேதர் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனம்.
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். தெளிந்த புத்தி இருந்தா தான் செபிக்க முடியும். நம்ம தேவையில்லாத குழப்பம் சோர்வுகளை வந்து நம்மளால செபிக்க முடியாது. வேதம் கட்டாய திட்டமும் தெளிவா நம்ம போதிக்கிறது. எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ள இருந்து என்ன செய்யணுமா? செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? இந்த மாநிலத்தை செபிச்சோமா? செபிக்கலாம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்பான் ஆண்டவரே. நம்மளால பொருள் உதவிதான் அவங்களுக்கு செய்ய முடியல. தெளிந்த புத்தி உள்ள இருந்து செபிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு அது முடியல, அதனால நான் செபிக்கல அப்படின்னு நம்ம சாக்கு சொல்லவே கூடாது. ஆபிரகாம் முதலாவது திறப்பில் நின்றார். இரண்டாவது நம்ம பார்க்கிற சகோதரி பார்க்கிறோம், வேதத்தில் வழியாக பார்க்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 15 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலையில் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார்.
0: அதனால்
1: தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள
0: ஜனங்களில்
1: 70,000 பேர் செத்து போனார்கள்.
0: பாருங்க, அது தாவியது காலத்துல என்ன செய்ய, தான் முதல் எல்லா இடத்துலயும் போய் 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 25 வசனம்.
1: அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி,
0: அந்த காலத்தில் கர்த்தருக்கு உடனே செஞ்சிருவாங்க, பலிபீடத்தை கட்டி
1: சர்வாங்க தகன பலிகளையும்
0: சமாதான பலிகளையும்
1: செலுத்தினான்.
0: அப்பொழுது
1: கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறலினார்.
0: தாவீது என்ன செஞ்சாரு? தேசத்துக்கு என்ன செஞ்சாரு?
1: வேண்டுதலை
0: கேட்டறலினார்.
1: இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
0: அந்த வாதை என்ன செஞ்சிருச்சு? நிறுத்தப்பட்டது. தாவீது செபிச்சாரு. நம்ம செபிக்கும் போது நம்ம தேசத்திற்கு வாதை நிறுத்தப்படும். கொள்ளை நோய் எத்தனை பேர் செத்துட்டாங்க? 70,000 பேர் செத்துட்டாங்க. தாவி நமக்கடை யாரா சாவுன்னு இருக்கல. உடனே சரி, பள்ளிவிடப்பட்ட கட்டி தேவனத்தில் வேண்டுதல் செய்தார். வாதை நிறுத்தப்பட்டது. அருமையான சகோதரி, நம்ம வாழ்க்கையிலும் கூட கண்ணீரோடு செவிக்க வேண்டும். நம்ம தேசத்துக்காக போராடி செவிக்கணும். எங்க பார்த்தாலும் பாருங்க எத்தனை பேர் செத்துறாங்க. நம்ம தான் ஜெபிக்க வேண்டும். நம்ம தான் நம்ம தேசத்துக்காக நம்ம மக்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். தாவீது போராடி ஜெபித்தார், வாதை நிறுத்தப்பட்டது. நீங்கள் நானும் ஜெபித்தமானா கட்டாயம் நம்ம நம்ம தேசத்தில் வர கொள்ளை நோயி வராது. போராடி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை. எசேக்கியேல் புஸ்தகம் 21:6
1: ஆதலால் மனுபுத்திரனே,
0: ஆதலால் மனுபுத்திரனே,
1: உன் இடுப்பு நொறுங்கும்படி,
0: இடுப்பு நொறுங்கும்படி
1: பெருமூச்சு விடு,
0: பெருமூச்சு விடு.
1: அவர்கள் கண்களுக்கு முன்பாக,
0: அவர்கள் கண்களுக்கு முன்பாக
1: மனம் கசந்து பெருமூச்சு விடு.
0: மனம் கசந்து என்ன செய்யணும்? பெருமூச்சு விட வேண்டும். சும்மா என்ன ஏதாவது நம்ம செபிக்கினால் பிரயோஜனம் இல்லை. பெருமூச்சோடு கண்ணீரோடு, ஆண்டவரே என் சனம் இறந்துட்டே இருக்காங்கப்பா, என் சனத்துக்கு ஒரு கொள்ளை நோய் நிப்பாட்டுங்க ஆண்டவரே. நீங்க தான் நிப்பாட்ட முடியும். எங்க தேசத்தில் வர கொள்ளை நோய் இந்த பாதை வேண்டாம் ஆண்டவரே, நிப்பாட்டுன்னு சொல்லி பெருமூச்சோடு செபிக்க வேண்டும், கண்ணீரோடு செபிக்க வேண்டும். அல்லது மனம் கசந்த, ஐயோ மனம் கசந்த என்ன உள்ளத்துல ஆத்தம பாரத்தோடு, ஐயோ என் சனங்கள் அழிந்து போறாங்களே, என் சனங்கள் பாவத்தில் போயிடுறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் இறந்து போறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்களே சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் பெருமூச்சோடு மனம் கசந்து உள்ளத்தின் ஆழத்தில் செவிக்க வேண்டும். மனம் கசந்து என்ன அவங்க மேல ஒரு பாரம், கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுல கேட்டு கத்திர நினைச்சுவாரு, வாதைய நிப்பாட்டுவாரு. அலையிலூயா. கத்துடைய பாட்டை கேட்டனா இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம செவப்படுவோம். எங்களை அன்பானே சித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பாட்டை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை தாருவாண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் கத்துடைய கரம் அவங்களை தாங்கி வழி நடத்திட்டுமே, நன்மையான காரியத்தை வாழ்க்கையில செய்யுங்கப்பா, அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கத்துடைய கரம் அவங்களை தாங்கி ஒவ்வொரு நாள் வழி நடத்தி செல்ல உங்களோட பாத்துல செபிக்கிறோம். நான் உன் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவன் காட்டுவன் மேலேவன் கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டி சொன்னீரே, ஆலோசனை தந்து வழி நடத்துமே, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வண்டி கொள்ள உதவிச்சிங்க அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன பலன் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா. மந்திரம் செவினை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரும், கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கத்துடி நாம மட்டும் மகிப்படட்டும் அப்பா. கத்தாவே வாங்கேசப்பா, வாங்கேசப்பா, நீங்க தான் இந்த அற்புதங்களை செய்யணும், அசியங்களை செய்யணும் ஐயா. என்னென்ன பலவில் இருந்தாலும் சுகமாக்குங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைச்சிருங்க அப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க கத்தாவே, மீன் நோக்கி ஜெபிக்கிறோம். கடன் கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்கப்பா, பணத்தை போய் சந்திப்பீராக ஆண்டவரே, பொருளாதாரத்தை சந்திக்க முடியாச்சு விக்கிரமப்பா. மகத்தான காரியத்தை செங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில் இருக்க மக்கள் வெட்டித்தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கின்மையா, சமாதாத குடும்பத்தில் சமான் தரும் குடும்பத்தை அடிக்கடி சண்டை குழப்பத்தை உண்டு பண்ற பொல்லாதாவிய நசரையனாக இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். குடும்பத்தில் சமாந்தை தாரு, சந்தோஷத்தை தாரு, பிரச்சனை உண்டாக்குற சாத்தானை முறியடித்து போடுங்கப்பா. அப்பாமை துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே என்ன தேவைய சேவைகளை சந்திங்க, படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தின் ஆவசியத்தை தாரு, எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கணும், வாலிபர்களை செபிக்கணும், பெரியவங்க செபிக்கணும், அன்றுவரையும் அண்டிக்கொள்ளும் அறிந்து கொள்ளும் மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே. கர்த்தர் நம் சிவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம், 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம்.
3: சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவாங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும் தெரியும், வெளிப்படுத்தல வரும் தெரியும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தர் தந்த வசனம் பிலிப்பியன் புத்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை என்ன செஞ்சிருக்கோம்? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு உள்ள ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்தாரு, அவர் ஆட்சித்து போயிடலாம் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த உலகத்தில் இருக்க போது நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோம். நம்ம நிறைய வருகை பற்றி தான் நிறைய கத்திருக்கிருவினாலும் தியானிக்கு கத்திருக்கிருவை கொடுத்தாரு. இப்போ நம்ம வர்றதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் இருக்கு. ஏன்னா நம்ம மேல தேவன் வைத்த அன்புனால இந்த உலகத்துல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை இல்லையா? உலகத்துல எல்லாம் வாழ்ந்தாலும் ஒண்ணுமே இல்லை, கத்திர வரப்போறாரு. இப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப ஆண்டவர் வருவாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இப்ப நம்ம என்னெல்லாம் சொல்லி நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இன்னைக்கும் கத்திர இந்த வசனத்தை தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தின்படி தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லி அவர் வருகைக்கு நம்ம என்ன செஞ்சா ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகம் என்ன செஞ்சிருமா? ஒரு நாள் போயிரும். உலகம் நம்மளை ஒரு நாள் கைவிட்டுரும். உலக திரும்பி வளர்ந்த ஒரு நாள் உலகம் நம்மளை கைவிடும். 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்த ஒரு நாள் கைவிட போடுவோம். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போயிருக்காரு? கடந்து போகும். இந்த உலகத்தை நம்பி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அது பெரிய கஷ்டம். அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம எப்ப ஆண்டவர் வருகைக்கு நம்ம எப்படி இருந்தா ஆண்டவர் வருகை போலாம் அப்படின்னு நிறைய கருத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னும் இன்னைக்கே அதான் நம்ம பாக்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. நம்ம எப்படி இருந்தா பல்லவத்து போலாம் அப்படிங்கறத நம்ம தியானிக்க போறோம். லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால்
0: என் பிதா
1: எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல.
0: ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறாரு, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ராஜ்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அப்ப நமக்கு ராஜ்யத்தை கர்த்தர் ஆண்டவர் இயேசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம சுருக்கமா தியானிக்க போறோம். முதலாம் நம்ம பார்க்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 13:14-15.
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: நிலையான நகரமுக்கு என்ன இல்ல? இங்கே இல்ல. நிலையான நகரமுக்கு இங்க இல்ல. நமக்கு இங்க இருக்க எத்தனைதான் வீடு, எவ்வளவுதான் சொத்து சுகம் நிறைய இருந்தாலும் இது நிலையானதல்ல. நமக்கு நிலையான நகரம் இங்க இல்ல. நிலையான நகரமுக்கு இல்ல.
1: வரப்போறதையே நாடி தேடுகிறோம்.
0: நம்ம என்ன செய்யணும்? வரப்போறதான் ஆண்டவராக இயேசுக்கு எப்போ வருவாருன்னு ஒவ்வொரு நாள் நம்ம உள்ளம் ஏங்கி தவிக்கிறது. வரப்போறதே நம்ம என்ன செய்யறோம்? நாடி தேடுகிறோம். எப்ப வருவாரு சொல்லி நாடி தேடுகிறோம்.
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: ஸ்தோத்திர பலி தேவனுக்கு செலுத்த கடவோம். அதைத்தான் நாடி தேடி

0: நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையே, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். ஐயோ எனக்கு படிக்க தெரியல, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆண்டவரே நீ துதிக்கிறோம், அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் வர போறாரு, அதைத்தான் ஒவ்வொரு நாள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்போ வருவார், எப்போ வருவாருன்னு சொல்லி நாடி தேடிட்டு இருக்கிறோம். அறியாமே நம்ம இறுதியும் ஏங்குது, எப்போ வருவார், எப்போ வருவாருன்னு சொல்லி. அப்ப அந்த ராட்சி இது போனா என்ன செய்யணும், எப்போதும் சோத்திரப்பிள்ளையே கர்த்தருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 22:3
1: இஸ்ரவேலின் துதிகளுக்குள்,
0: இஸ்ரவேலின் துதிகளுக்குள்
1: வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர்,
0: வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். துதிக்கிறவங்க யாருக்குள் இருந்தாலும் அவங்களுக்குள் வாசம் பண்ணுவார், துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணுகிறவரே பரிசுத்தர். நம்ம துதிச்சுட்டே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நமக்குள்ள அவர் வந்துருவாரு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம துதிக்கிறது அந்த சலத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்போதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரத்தை விடக்கூடாது. 2 Corinthians 9:15
1: தேவன் அருளிய,
0: தேவன் அருளிய
1: சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
0: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு அருள ஈவு, நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காரு, காற்றை கொடுத்திருக்காரு, மழையை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க அந்த கொரோனா சமயத்துல எத்தனை பேர் மூச்சு விட முடியாம மூச்சு விடுறதுக்காக எவ்வளவு காரியங்களை செலவு பண்ணி கிடைக்கல அந்த சமயத்துல, அதனால எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. நமக்கெல்லாம் கருத்து பாருங்க, இப்ப எல்லாம் மூச்சு விடுறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் காற்றை கொடுத்திருக்கிறாரு, மழையை கொடுத்திருக்கிறாரு, தண்ணிக்கு வேண்டிய காரியங்களும் உன்ன உடம்பு உடுத்த உட தங்க இடம் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத காரியத்தை கருத்து நம்ம செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதில் சொல்லி முடியாத ஈவுக்காக அவர் நினைச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதா அவர் சுத்த கிருபை தான். எத்தனை பேர் பாருங்க, நம்ம கொரோனா இறந்தவங்களை பார்க்கல, நம்ம நல்லவங்க கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்யற கிருபையா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம உயிரோடு வச்சிருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னொருத்தர் வாசிக்கலாமா? 2 Corinthians 9:15
1: தேவன் அருளிய,
0: தேவன் அருளிய
1: சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
0: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஈவு நமக்கு தந்திருக்காரு. ஈவான்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு காரியம் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. 1 Thessalonians 5:18
1: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
0: எல்லாவற்றிலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
1: அப்படி செய்வதே,
0: அப்படி செய்வதே
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்,
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: தேவனுடைய சித்தமா இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லு. நன்மை வந்தா மாத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. தீமை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேற என்னையுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அதனாலதான் தாவீது சொல்றாரு, 34:1 எக்காலத்துல அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும், எப்போது அவர் துதிக்கிற துதி என் வாயில இருக்குன்னு சொல்லி. அதே போல நீங்களும் கர்த்தரை எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொருவரும் துதியை கற்றுக்கொள்ளணும். 34:1
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
0: எக்காலத்திலும், துன்பமா நஷ்டமா லாபமா, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.
1: அவர் துதி,
0: அவர் துதி
1: எப்போதும் என் வாயில் இருக்கும்,
0: எப்போதும் என் வாயில இருக்கும். அவர் துதிக்கிற துதி எப்போதும், கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில எப்போதும் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்ம கரளி செய்ய முடியாத ஆண்டவர்கிட்ட போராடி நம்ம செவம் போனோம். ஆண்டவரே எப்பயுமே நான் தூச்சிட்டு இருக்கணுமாப்பா, எப்பயுமே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே உங்க வீட்டு வாழ்ந்தவரும் எழுதுறையும் சாயக்கூடாது. ஏன்னா இம்மாதிரி வரப்போறாதான் நாடி தேடுறோம். அப்படிப்பட்ட வாங்கியிருக்கோம் நம்ம எப்போதும் தூச்சிடும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் சீக்கிரம் வாங்க ஏசப்பா. அவர் வருகையை நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் அப்படித்தானே வாசிக்க கேட்டோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு இந்த உலகம் இல்ல. இந்த உலகத்தின் வேசம் என்ன பண்ண போகுது, கடந்து போக போகுது, ஒண்ணுமே இல்ல. நம்ம குடியிருப்ப பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து

0: என்னும் ரட்சகர்,
1: இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர்
0: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: அங்கிருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து வர நினைச்சிடும், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்று வரப்போறாரு. நம்ம அந்த வருகைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த உலக நம்ம சொந்த அருமையானவர்களே, சோத்திரம் பண்ண கத்திரி கேளுங்க. ஆண்டவரே, என்னை எப்பவும் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கேன், பலன் கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க உதவிச்சிங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். இரண்டாவதாக கத்திரி வர்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறேன், என்ன செய்யணுமா பாருங்க. இப்பொழுது என்ன செய்யணும், விசுவாசத்துல நினைச்சிருக்கணும். விசுவாசம் நம்ம காண்டு கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசத்தை தாங்க. ஆண்டவரே விசுவாசம் இருந்தா தான் கத்திரி ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே இயேசுகிட்டு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:1-2.
0: உங்கள் இருதயம்,
1: உங்கள் இருதயம்
0: கலங்காதிருப்பதாக.
1: உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு போராட்டம் வருது, எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, அதெல்லாம் பார்த்து மேனேஜ் செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக.
0: தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்,
1: தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்.
0: என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள்,
1: என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள்.
0: என் பிதாவின் வீட்டில்,
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
1: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
0: அப்படி இல்லாதிருந்தால்,
1: அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்,
1: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
0: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நம்ம ஆண்ட இடத்துல விசுவாசமா இருக்கணும், பிதாவிடத்துல விசுவாசம் இருக்கணும், யாசுபாட்டையும் நம்ம விசுவாசமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட காத்திருக்கணும். அதான் தாவீது சொல்றான், விசுவாசியாவது இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். 27:13.
0: நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே,
1: ஜீவனுள்ளோர் தேசத்திலே
0: கர்த்தருடைய நன்மையை,
1: கர்த்தருடைய நன்மையை
0: காண்பேன் என்று,
1: காண்பேன் என்று
0: விசுவாசியாதிருந்தால்,
1: விசுவாசியாதிருந்தால்
0: கெட்டு போயிருப்பேன்,
1: கெட்டு போயிருப்பேன். விசுவாசம் நமக்கு எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா. நானும் ஜீவனுள்ள தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தா கெட்டு போயிருப்பேன். நமக்கு விசுவாசம் மிக மிக மிக அவசியம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும்ப்பா, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி கத்திட்டம் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதுக்கு நமக்கு நிறைய பாடுகள் வரும், அதனால அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், சரியா. விசுவாசம் ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நோக்கி நம்ம கெஞ்சி கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி. விசுவாசம் தான் மிக மிக நமக்கு அவசியம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே விசுவாசம் தாங்கன்னு சொல்லி விசுவாசத்தை கர்த்தர் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். 1 Corinthians 16:13.
0: விழித்திருங்கள்,
1: விழித்திருங்கள்,
0: விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்,
1: விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்.
0: புருஷராயிருங்கள்,
1: புருஷராயிருங்கள்.
0: திடன் கொள்ளுங்கள்,
1: திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்துல என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசம் தாங்க, ஆண்டவரே விசுவாசத்தை நிலைத்திருக்கேன், எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தர வேண்டும், விசுவாசத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விசுவாசத்துக்காக கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் தரணும், ஏசப்பா விசுவாசம் எனக்கு தரணும், விசுவாசம் நிலைச்சிருக்கணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசம் இல்லாம தேவன பிரியமா இருப்பது கூடாத காரியம் சொல்லி எபிரேயன் புஸ்தகம் 11:6 வாசிக்கிறோம்.
0: விசுவாசம் இல்லாமல்,
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமாயிருப்பது,
1: தேவனுக்கு பிரியமாயிருப்பது
0: கூடாத காரியம்,
1: கூடாத காரியம். அப்ப நம்ம விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும், ஆண்டவரே விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 16:5.
0: அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு,
1: சபைகள் என்ன செஞ்ச அந்த காலத்துல சபைகள் விசுவாசத்தை சிறப்பட்டு
0: நாளுக்கு நாள் பெருகின,
1: நாளுக்கு நாள் அவங்க என்ன செஞ்சாங்க, பெருகிட்டே போயிட்டாங்க, விசுவாசத்தில் அவங்க திறப்பட்டாங்க. நம்மளும் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாருமப்பா, விசுவாசத்தை தாரும். நம்ம சபையிலே அப்படி கேட்கணும், ஆண்டவரே விசுவாசத்தில் திறப்பட்டு நாளுக்கு நாள் சபை பெருகணும், ஆண்டவரே அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். மார்க்கு சுவிசேஷம் 4:40 பாருங்க.
0: அவர் அவர்களை நோக்கி,
1: அவர் அவர்களை நோக்கி,
0: ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
1: ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
0: ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்,
1: ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். இயேசு கிறிஸ்து அங்க கூட இருக்கிறாரு, ஆனா வந்து கடலும் காற்றும் வரும்போது 39
0: அவர் எழுந்து,
1: அவர் எழுந்து
0: காற்றை அதட்டி,
1: காற்றை அதட்டி
0: கடலை பார்த்து,
1: கடலை பார்த்து
0: இறையாதே,
1: இறையாதே
0: அமைதலாயிரு என்றார்,
1: அமைதலாயிரு என்றார்.
0: அப்பொழுது,
1: அப்பொழுது
0: காற்று நின்று போய்,
1: காற்று நின்று போய்
0: மிகுந்த அமைதல் உண்டாயிற்று,
1: மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்களேன், காற்றின் கடலின் அகற்றினவர், காற்றை படைச்சவர், கடலை படைச்சவர் ஜீசுவோடு கூடத்தான் இருக்கிறார் படகுல. ஆனா அவங்க பயந்துட்டாங்க. அதை பார்த்தா நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்குள்ள கர்த்தர் இருக்காருன்னு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்துடுறோம். அதை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. இப்ப 40
0: அவர் அவர்களை நோக்கி
1: ஏன்
0: இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
1: நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. என்ன பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம் மட்டும் நம்ம ஒரு நாளும் ஒழிஞ்சு போகாத படிக்க கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர், விசுவாசம் என்னை விட்டு குறைஞ்சிடக்கூடாதுப்பா, விசுவாசம் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு நாளும் கேட்கணும். அதனாலதான் வெளிப்படுத்தும் சேசல 14:12 வாசிக்கலாமா.
0: தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள
1: நல்ல பாருங்க, இயேசுவின் மேலுள்ள
0: விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய
1: போதும். பாத்தீங்க, விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் என்ன செய்ய நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்ம கொடுத்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அதனாலதான் கத்திரமக்கள் எல்லா நாளும் விசுவாசத்தை பற்றி பேச சொல்றாரு. நிறைய பேருக்கு விசுவாசம் இல்ல, வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்துடுறாங்க. விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. அவர் தான் போனவர்கள் அர்த்தம் தெரிஞ்சோம். விசுவாசம் தொடங்குறவரும் விசுவாசம் முடிக்கிறவரும் அவர் தான் ஆண்டவரை இயேசுக்கிட்டு தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிற எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். முதல் பார்த்தா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். ரெண்டாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போன சொல்லாம என்ன செய்யணும், விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் இல்லாம இருக்கணும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நமக்கு விசுவாசம் தருவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. மூன்றாவது, நம்ம பாடுகள் போத்திரத்தின் வழியா தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிற வேதத்தின் வழியா அறிந்து கொள்றோம். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, தோத்திரம் பண்ணால் போது உபத்திரமும் நமக்கு கட்டாயம் வரும். உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இதுவரைக்கும் ஆண்டவரை கேட்டிருக்கோம். அன்பின் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தீபார்க்க எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நீங்க சொன்னீங்களேப்பா, உலகம் கொடுக்கிற சமானத்தில் என்னோட சமானத்தை வைத்திருக்கிறவங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே கத்தாவே. நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமான் செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளும் கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தரும்னு சொன்னீங்களேப்பா. அப்படியாக ஆசீர்வாதம் தாங்க, நிம்மதியை தாங்க, ஆறுதலை தாங்க, தேர்தலை தாங்கப்பா. கத்துடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவை நோக்கி கூப்பிட மருத்துவர் அழிச்சு ஆபத்திலே நானே அவனோடு அவனை தப்பித்து அவனை கனப்பிடுத்தவே என்று சொன்னீரே. எந்த ஆபத்து நேரம் கூட தேவனாய் கர்த்தாவே அவை நோக்கி கூப்பிடட்டும் அப்பா, அவை அண்டிக் கொள்ளட்டும் அப்பா, அவை சார்ந்து கொள்ளட்டும். நான் தப்பு வித்தி கனப்படுத்தேன்னு சொன்னீரே. எல்லா மக்களையும் கனப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில ப்ரமோஷன் தாரும். வேலையில் கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில் கன்ஃபார்மாக கிருபை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய பிரச்சனையை மாத்திருங்க, கண்ணீரை தொடங்க, கடன் கஷ்டங்கள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளும் ஆண்டவரையுமே துதிக்கிறோமப்பா. வேலை இழந்து பிறகு நிக்கிற மக்களுக்கு வேலை தாருமப்பா. நல்ல வேலை தந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். அருமை ரட்சகராகிய தெய்வமே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோமப்பா. அப்பா திருமணம் ஆகாத மக்களுக்கு செபிக்கிறோமப்பா. திருமணத்தை ஆய்த்தபடி தாங்க அப்பா. அமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. குழந்தை பாய்க்கலாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தாங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும் ஏசப்பா. அப்பா அம்மளை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஏசப்பா, விடுதலை தாங்க. நன்மை செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க தனப்பா சொன்னீங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் உள்ள வேற்றுமையான எந்த நிலையிலும் சொன்னீங்களே. நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்பு கத்துக்கோங்க. கத்துடி கிருபை நாளும் தாங்கட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்யுங்க. ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. சிவுள்ள பிதாவை எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாய் துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பரம தகப்பனையை உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகளை ஆசிரியக்கணும், பெரியவங்களே ஆசிரியக்கணும், வாலிபர்களை ஆசீர்வதிக்கணும். வயதானவர்களை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் நல்லா செபிக்க துதிக்க கிருபை தாங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா, மையப்படுத்துங்க. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படுதுன்னு சொன்னீரே அப்பா. அம்மன் பிள்ளைகள் எல்லாருமே தேடணுமே, அஞ்சு கொள்ளுமே, சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. பெரிய பாக்கியத்தை தாரு சுவாமி, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கத்த நம்ம செவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: உங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in.
7: God bless you.

0: கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். யோசேப்பாத்து கர்த்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கர்த்தரோடு இருந்தாங்க, அது சாத்தை ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். மாசம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும், ஐயோ நான் பாஸ்டிங் பலவீனம் இருக்குதுன்னு இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ ஒரு செவ்வாய் இல்ல, ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் பேரம்பத்தியை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்துல ஜீவிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது உங்க உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில கண்ணீர் வரணும். அப்படி ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பேரம்பேத்தியை ஆசீர்வதிங்க. அது இல்ல ஜெபம், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்கள பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீடு எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம் சிங்க, ரெண்டு நாளாகமும் 20:27 வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களி கூற செய்தபடியால்,
0: களி கூற செய்தபடியால்
1: யூத மனுஷர் யாவரும்,
0: யூத மனுஷர் யாவரும்,
1: எருசலேம் ஜனங்களும்,
0: எருசலேம் ஜனங்களும்
1: அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும்,
0: அவர்கள் முன்னாலே யோசபாத்தும்
1: மகிழ்ச்சியோடயே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
0: ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்க திரும்ப பண்ணாரா, மகிழ்ச்சியோடயே. யாராரு, யூதர்களோ எருசலேம் குடிகள்லாம் யோசபாத்துல எப்படி போனாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வேதனையோடு தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்வாரு. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும், எனக்கு இது வேணும், அது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக பெரிது. அதான் சொல்லு, நான் உலகத்தை நல்லதை போல உலகத்தில் அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோடு இருந்த ஏசாமிக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. முதல் யாரை பார்த்தோம், தாவீதுக்கு என்ன செஞ்சாரு, போன இடத்துல கர்த்த காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் என்ன தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர் மகிமுள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு, காவல் உண்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, சம்போரை கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா, கத்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன சொல்ல, என்ன பேரின் நதியினால கத்தர் என்ன செஞ்சாரு, தாகத்தை தீத்தாரு. அவரு கத்தோட சனங்களை கத்தர் என்ன செஞ்சாரு, நான் அழிக்கும் நன்மைனால திருப்தி திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி, மோவாப்பி சாதி, அதுக்கு அப்போல உள்ளவங்கள வந்தாங்க. இவங்க எல்லாம் கண்ணீர் ஓடி செபிச்சாங்க, முழங்க உபாச இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்லி தன்னை தாழ்த்தினாரு, என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி கண்ணுதான் போய் நோக்கி பாக்குன்னு சொன்னாரு. கர்த்தர் சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லி என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அவ்வளவுதான், அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்குறதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசபாத்தோ அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளும் போகும்போது எப்படி போனாங்க, துக்கத்தில் போனாங்களா, மகிழ்ச்சியோட போனாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அன்ற ஆசீர்வாதத்தை தரதுதான் இந்த வாக்கு தத்தத்தை கத்த கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தை தந்திருக்கிறாருன்னா கத்தரம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம், இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 22:17 வசனம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், ஞான திருஷ்டி அடைந்து
0: அவரை
1: தரிசித்தேன்.
0: பாத்தீங்களா, ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்கள பெற்றுட்டாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனாவே நம்ம தருவார். அன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். நிறைய பேர் நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்களோ இப்ப முக்கியம். நீங்க கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தமான என் குடும்பம் ஆசிரியப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அந்த வீடு பக்கத்தில் உள்ள இவங்க கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் தன்னாலே ஆசிரியப்படும். அதான் ஆண்டு சொல்ல முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்படி இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்மளை ஆண்டு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா, எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முத நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும், அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சு கடைசியில் உங்க குடும்பத்துக்கு அவர் ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் பை ஜெபிச்சார், என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்தார், அவரோட கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவனை நோக்கி ஜெபிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முதல் நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன, நம்ம தேவன் செவி கொடுக்காதபடிக்கு எது நம்மளை மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனம்,
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
0: உங்களுக்கும் உங்க தேவனுக்கும்
1: நடுவாக
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் உங்கள் தேவன் நடுவாக என்ன என்ன உண்டாக்குது, நம்ம அக்கிரம் தான் நம்மளையும் தேவன் இப்படி பிரிக்குது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: நம்ம பாவம் நம்ம அக்கிரம்தான் மறைக்குது. அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, விகுதியா செவமன்னா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க செவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா செவமன்னா கூட கர்த்தர் நம்மளை கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1:15,
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணா கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும். முதல்ல ஆண்டை ஸ்தோத்தரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒருத்தருக்கா நீங்க ஜெபிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டை அற்புதம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கு. பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவரோட ஆலயத்தில் செவிச்சார், என்ன செஞ்சார், ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்கு தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கர்த்தர் நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டவர் தருவார். அப்படில இருந்தா தான் அவர் தாவீது ராஜா சொல்றாரு பாரு, இங்கே தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, 17:15.
1: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
1: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
0: நான் தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்மா தேவன் நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆகும். ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்மா திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். இங்கே அதான் சொல்றாரு பாருங்க, 139:18.
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்க இடத்துல இருக்கேன், உங்கள்ட்ட பிரியல, உலகத்துக்கு நான் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதா இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்ன தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதா இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. 80:3.
1: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
1: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
0: அப்பொழுது ரட்சிக்கப்படும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும். உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற, கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67 நினைக்கிறேன், 67
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
1: எங்களை ஆசீர்வதித்து,
0: எங்களை ஆசீர்வதித்து
1: உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
0: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்படியான ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கிச்சு வைக்கணும் யோசித்து பாருங்க. கத்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டு ரோடு இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான சிறுச்சி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதா வந்தோம் போனோம், அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜெப பண்ணிட்டோம் போயிட்டோம்ல, உள்ளத்தை ஒடைச்சி கண்ணீரோடு கர்த்தர் உப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89:15
1: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்.
0: அவர் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கர்த்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கர்த்தர் உப்பு கொடுப்போமா? முதக்கு தாவியதை பார்த்தோம், தாவிய என்ன செஞ்சாரு? போற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன எப்படி பண்ணாங்க? துக்கமா பண்ணாங்களா? மகிழ்ச்சியோட பண்ணாங்க. நாலாவது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்ப மாண்டுட்ட எல்லாரும் எழுந்துட்டு உண்மையாகவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், ஏதோ கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவரே. நாளைக்கு நம்முடையதான் எல்லாருமே ஆனவில, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும். எங்க பாருங்க, கொள்ளை நோய் நல்லா இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு தெரியுது இல்ல. கேன்சருன்றாங்க, எங்க பார்த்தாலும் திங்கோ காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியுறதுல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடையதில்ல. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகரம் பாடுது போல, உன் தரணும் இதுவென்றே உணர்ந்திடுவா. அந்த பாட்டை பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா?

0: கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீர் எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன். அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்துல எல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றியது போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நம்ம அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தியாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தியாவார்கள், ஆலயத்திலிருக்கு சம்பூர்ணத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஓ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய ஜெப கூட்டத்துக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ நான் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர். தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இயேசு ரத்தம் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடி வந்திருக்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. யோசப்பா துக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு கூட எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட சன்னிதானத்திலே வந்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, உங்க கண்கள் உங்களுடைய முகத்தையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவரும் இஸ்ரேல் மக்களும் ஓ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு விரோதமாக வந்த எல்லா பதிவிருந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில விரோதமாய் போராடி கொண்டிருக்க சத்துருக்கள் யார் என்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்வீராக, கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பவுலடிகள் தேவாலயத்தில் சென்று ஜெபம் பண்ணினா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார், அவருடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது, அவர் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொண்டார், அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கர்த்தரை தரிசித்தார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, என் கண்களையும் திறந்து விடும் இன்றைக்கு, இப்போதைய மனக்கண்களை திறந்து விடும், நான் நம்மை பார்க்க முடிக்க என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. உன் முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும், உங்க முகத்தின் ஒளியினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்க முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தருணம் கூட வீணா போய்விடக் கூடாது. செலவழித்த ஒரு நிமிடம் திரும்ப வருவதில்லை, செலவழிந்த ஒரு நிமிடம் மறுபடியும் நமக்கு வரப்போவது கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கேப்பருமா? எல்லாரும் கேட்போமா? கர்த்தாவே, தாவீதை ஆசீர்வதித்தவரே, தாவீதை தன் பெற்றோர், தன் உற்சார், தன்னுடைய என்ன பண்ண சிந்தைகள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்த பொழுது நீர் மறவாமல் ஹல்லேலூயா தாவீது நினைத்தள்ளி அவரை உயர்த்தினீரே. இன்றைக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வதிக்கிற கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தாவீது கொடுத்த பாதுகாவலை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய வீட்டில் நன்மையால், உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்கள் உள்ளங்களை திருப்தியாக்கும் என்று, என் குடும்பங்களை திருப்தியாக்கும் அப்பா, எங்களை தொடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்துக்கு கொடுத்த மகிழ்ச்சி, வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும். யூத ஜனங்களை கொடுத்த வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கோம், இதோ நாங்கள் மகிழ்ச்சியோடு பொறுப்பட்டு செல்லும்படிக்கு இப்பொழுது எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றவே ராக. ஹல்லேலூயா, ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் போராடுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் இறங்குகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களை யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இப்பொழுதே இறங்கும். பவுல் உமை தரிசித்தது போல எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நாங்கள் உமை பார்க்க முடியும், எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே.
1: கடைசால அபிஷேகம், சீசல் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம். வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டும் ராஜாவே. சோத்திருக்கிற ஆண்டவரு அப்பா, யோசபாத்து யூதர்களும் மகிழ்ச்சியோடு போனாங்களா ஆண்டவரே? இருந்து மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும் ஆண்டவரு, மகிழ்ச்சியோடு செல்லட்டும். ஜீவனுள்ள தெய்வமே, மெய்யான தெய்வமே, ஜீவிக்கிற மெய்யான தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொரு ஆளியை செய்யுங்க. அப்படி ஆளிக்கு எல்லாருமே இறங்கட்டும். எல்லாரும் இதயத்தையும் தங்கிருங்க, தங்கிருங்க, பாசம் பண்ணுங்க. எல்லாரும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அக்னி மூடுவதாக, தே பிரசுர மூடுவதாக, தேவ கிருவை சூழ்ந்து கொள்வதாக, தே மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய வல்லமையால்
2: அக்கினி மூடட்டும். வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் செய்வரை உடைத்து போடுங்க. பிசாசுக்கு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமல்லாத மக்கள் சமன் தரணும். கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற மக்களை விழிச்சிங்க. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. உண்மை அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உதவிச்சிங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வியாகம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வதிங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கில்லாத சாவுக்கு குழந்தை பாய் தரும். கடனோடு இருக்கிற மக்கள் விழிச்சிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. ஜீவனுள்ள பிதாவே, உங்களோடு உருவாடக்கூடிய மனதை தாரு. இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாக்கியத்தை தாரு. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க அப்பா. பிரிந்து கொடுங்க, இணைக்கிறவங்க நான் மட்டும் மகிழ்ப்பிடட்டும். ஆண்டவரே வந்தது நல்லிருந்துச்சு. மகிழ்ச்சியோடு உங்கள் பிள்ளைகள் போட்டும் ஆண்டவரே. அப்பா யோசபாத்தும் யூதர்களும் எருசலேம் ஜனங்களா மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாங்களே ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்ல கருவே தாருவங்க. நான் மகிழ்ப்பிடட்டும். எல்லா துதிக்கான மாக்கிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பரவப்பிதாவே. ஆமே.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள பாருங்க. நம் ஊழியத்தின் ஒருவர் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் 13 மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் God bless you.

0: நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான். நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுல மாறம் போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதயத்தில் குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமானா நீ காண்டு கேப்ப. ஆண்டவர் சுத்த இதயத்தில் சங்கீதக்காரசி அதுவும் தாவீதம் கேட்டார், என் தேவனை சுத்த இதயத்தில் சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இதயத்தில் சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசில, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8.
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேச ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவி நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பாப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே, எனக்கு காமிங்கப்பா, எனக்கு சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பார்த்தா கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு இல்லாமல்,
0: இருதயத்தில் மாசு, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலும்.
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே,
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு, உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அத நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 2:3. மூன்றாவசனம்,
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்.
1: கபடனாவே
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்.
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும்.
0: சூரை செடி எழுக்கும் தணல், அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க, நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்டே பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாசு இருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இதயத்தில சிருஷ்டிமையா, நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பும். அதான் யோவு சொன்னாரு, சுத்த கை, சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து பறங்க. மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், நம்ம வாழ் வரைக்கும் நல்லா இருக்கும். எப்ப நம்ம ஆத்துப என்ன எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத. உள்ளத்துல வந்து ஏதோ ஒன்னு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவடை ஆணையிடாத. அதான் சொல்றாரு, முடிவர் நிலையில போனோம், ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்,
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. நீ கர்த்தரை நிலைத்திருக்கணும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நம்ம விலகணும். நம்ம நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தரில் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரில் என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க எடுத்து சொல்றாரு, ரெண்டு தீமைகள் செய்ய. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகினாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க அவங்க, இது அதை இது அதை எங்க தொடங்கினாங்கோ எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதைதான் சொல்றாரு, ரெண்டு தீமைகள் செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்ற சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கும்போனா நம்ம கத்திரை ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்ல தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நினைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: கர்த்தர் நிலைச்சிருப்போமா? கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வலதுகர நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சிய நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முதல் சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரையும் மறந்துடுவோம். அவர் வந்து செபிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லதென்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம். ஆண்டு மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தன்படி தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதான் பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6. நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது
0: அவர்
1: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட விடக்கூடாது. ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாருக்கா கொடுக்க காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவத்தண்ணீராக இயேசுகிறிஸ்து விட்டாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம்
0: நீ திரும்பினால்

0: சீர்படுத்துவேன்,
1: திரும்ப சீர்படுத்துவேன்,
0: என் முகத்திற்கு முன்பாக,
1: என் முகத்துக்கு முன்பாக
0: நிலைத்தும் இருப்பாய்,
1: நிலைத்தும் இருப்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களும் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். திருந்தினா
0: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்.
1: திரும்ப சீர்படுத்த முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட. இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
0: சீர்படுத்த
1: நிலைத்து
0: என் முகத்துக்கு முன்பாக,
1: என் முகத்துக்கு முன்பாக
0: நிலைத்தும் இருப்பா,
1: நிலைத்தும் இருப்பா. ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னார் முடிவரை இந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டு கேட்கணும். பரிசுத்தை அவன்கிட்ட கேட்ட பரிசு அழகா சொல்லி தருவாரு. அதான் பலத்தினால் அல்ல, பரகு தேவாவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்து ஆண்டவர், எதுல எல்லாம் நான் திருந்து ஆண்டவரே, நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்கணும் சொன்னா நம்ம ஆண்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்து வேண்டாம். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5.
0: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
1: இன்ன நிலமிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
0: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக.
1: ஆதிலே செய்த கிரிய செய்வாங்க. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லி தரேன். என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஆண்டோட கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்மா ஆண்டவரை விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டே தான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது, கத்திர இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியம் 15:7.
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து
0: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
1: இந்த பாத்தீங்களா, வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரட்சி இந்த மக்கள், வாயினால சேர்ந்து
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
1: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
0: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
1: நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம இருதயம் கத்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை நம்ம கத்தர் விட்டு நம்ம ஆத்தம எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டு கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும். பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இறுதி அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்ப்பினால் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ப்பினால தான் துதிக்கிறான் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா முகட கிட்ட முடி கிடிச்சிட முடியலையே, எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்தவர். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு வெள்ளகி, என்ன சொல்ற, சும்மா சொல்லு, என்ன சொல்றாரு, வெள்ளகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசிமன்னா இருக்க, நல்லா எடுத்து வாசிங்க.
0: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
1: தூரமா இருக்குன்னு சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்திர கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி
2: ஆண்டவரே. கத்தருடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கர்த்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவே நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அசியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துவ நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆராயினுடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்கப்பா, ஒவ்வொரு கண்ணீரையும் தொடச்சிருங்க. வியாதியை குணமாக்கு, நோய் குணமாக்கு, குடும்பத்தில் சமாதான கடவுள் மனை

0: சமாளம் பிரச்சனையில குழப்பங்களா இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்து ஒரு பிடிக்காது சூழ்நிலாண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிப்படுங்க. கடன்மனைக்குள்ள ஐக்கியம் சமாதானம் சந்தோஷத்தை கட்டளட முடியாச்சு வைக்கிறோம். வியாதி குணமாக்க மந்திரக்கட்டு உடங்க செவிரம் கட்டு உடங்க பிசாசுக்கு அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தாங்க. சமாளாத மக்களுக்கு சமாளித்தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. அன்றுவரே குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. அன்றுவரே தொழில ஆசீர்வதிங்க யேசப்பா. வியாபாரம் செய்யற மக்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கேசவருக்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கப்படணும். பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. லாரி சாட்சி சொல்லணும். சீவுள்ள சாட்சியாகி எழுப்பும் ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்த முடியா கொடுக்க எஞ்சுகிறோம். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க, நன்மைகளான காரியத்தைங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வதிங்க. மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க. பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செஞ்சு ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பணாமத்தில் தாழ்மையாக்க ஜீவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தரை சேர்த்து கேட்டார் கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, We have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமே நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59:16.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி, காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, நீர் எனக்கு தஞ்சமும், உயர்ந்த அடைக்கலமும் ஆனேன்.
0: பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கத்த நெருக்கமான நேரத்தில் கத்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கம் வந்தாலும் கத்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடைய மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவரை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும் போது கத்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கத்துடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கத்து நமக்கு பிறந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்ல, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கத்து நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுற எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: என்று
1: தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறது தான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன்
0: ஆவியா இருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: ஆவியோடும்
1: உண்மையோடும்,
0: அவரை
1: தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, எண்ணித்தேமியத்தின் புஸ்தகம் 1:4.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூர ஆராதிக்கிற இல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு, நம்ம இருதயத்தை பாக்கிறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1.
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய என் ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட்சியோடு ஆராதிக்க வேண்டும். 29:2
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்படுற நமக்கு விடுதலை ஆக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சடத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலாம் இருக்கார், மூன்றாவது கத்தரை சுத்த இருதயத்தோடு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 பாருங்க, அவர் எப்படி செபிக்கிறார், நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியிற அறிவில் அம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற, நாமத்தை அறிந்திருக்கிட்டேனால அவன உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு அவர் சித்தத்தை அறியிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஆவி வைங்க, உயிரடை வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிரடையணும், என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 11:2
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வுலாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்கு சொல்றாரு யோபான் சுவிசேஷம் 5:39
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேதவாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றே, நாமத்தை அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவர் நமக்குள் இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல, ஓசியான் புஸ்தகம் 6:6
1: பழியை அல்ல, இரக்கத்தையும்
0: தகன
1: பலிகளை பார்க்கிலும், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தரை அறிகிற அறிவைதான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்த முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர் நாமத்தை அறிந்திருப்பார், அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கு. எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் வார்த்தை செவி கொடுத்தா அவர் சனமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்பு குறிச்சு ஜெபம் பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன் நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீர். யார் யார் உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர். அப்பா அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு, உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும், உடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாமே அபிஷேகம் எல்லாருமே நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அப்பா மாம்சமணி யாவர் மேலும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றி சொன்னீரே, எங்கள் வாலியுரிமை ஊற்றி வேற பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா மூப்பர் மேல சபைய நாவி ஊற்றி சொப்பனை பாப்பாரு சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாருமே ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, அக்கினி போடுங்கப்பா. ரச்சினி சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்க போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரி. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்கள் விடுதலை தர வேண்டும் படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழிற்சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய யாவரும் குடும்பங்கள் ஆசீர்வீங்க. யாவரும் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளம் தரும். வாலியூர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ளும் எண்டிக் கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பி ஊற்றுங்க அப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே செபிச்சவங்க தான் செபிக்கிறோம். செபிக்காதவங்களும் செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்குள்ள இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும். என் தேவனோட பேச முந்தி கொள்ள அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும். தேவனோட பேசுனாண்டு எங்களை படைத்தவரை பேசுனாண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாது அலட்சியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள செபிக்க துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்கு. இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கலாம். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை. பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. செய்யற தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ்அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலே பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்ச்சி நடக்கூடாது. அதுக்காக நம்ம சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக.
5: எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்ப சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்ராண்டு உரிமை நண்டியோடு மே துதிக்கிறோம். மகத்துள்ள ராஜாவையும் துதிக்கிறோம். மகிமையின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்சு உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு? ஆண்டவரே, நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்கராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்கா செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா.
3: எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா, 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா, யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள, வேண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள மோடிற்கு கிருபை தர முடியா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா, நானே இல்ல அவற்றை சிற கத்தனு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா, யாரும் உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரை. காப்பாத்துங்க ஆண்டவரை, காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கும் வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரவ பிதாவே. ஆமே.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை, உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address is asinkaram@gmail.com. Our website is

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு
0: அவரை சேவித்து
1: அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். ஆனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில் வரும்
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் மனுச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது வாசி பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்து. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவை நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டுடைய வலதுகரம் நம்மள தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்க, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கர்த்தர் உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டுடைய வலதுகரம் என்ன தாங்குறது. கர்த்தருடைய வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவிலே நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீதான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நிலைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நழுத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தியில் சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கின் திகையார் உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவன் இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்படுத்த நினைக்கிறா? அதுவும் சொல்ற தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்றாரு, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தம் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை என்று சொல்றாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர்னு சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும், முடிவிறந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறையும் செய்யக்கூடாது, வீட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வலதுகிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைச்சிருவாரு. நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். டிபிஎஸ்ல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் நான் டிபிஎஸ் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கத்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கத்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியாக பற்றி கொள்ள, ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திரை நினைச்சு அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கல, அப்போ கவலை வந்தாலும் ஏசுபாடு சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கற்றுக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோட கத்திர தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதானம் எப்பயோ பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்பேன், ஆனால் கத்தர் பூர்ண சமாதானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், ஆண்டவர் எத்தனையோ தொடச்சு, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி என்னை தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலர் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க, ஏசாயின் புத்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ
1: நான் சமாதானத்தை
0: ஒரு
1: நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: அவளிடமாக
1: பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கத்தர் சமாதத்தை கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பியிருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதத்தை கொடுக்குறார். அந்த சமாதானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல் நமக்கு சமாதத்தை கொடுக்குறார். நம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 Thessalonians 3:16.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறது. அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா விதத்திலையும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தையும் வாசிப்பாருக்க. 2 Thessalonians 3:16.
1: சமாதானத்தின்
0: க

0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செய்கிறாரு? சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் சாவித்ராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15, சங்கீதம் 31:15,
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்
0: பாத்தீங்களா. கர்த்தரை பற்றிக்கொண்ட என்ன செய்வார்? நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹல்லேலூயா. மொத கர்த்தர் பற்றிக்கொண்டது என்ன தராரு? நம்மள வலது கருத்து பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. 2வது சமாந்த எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமாந்தத்துக்குள்ள சமான் எப்படி இருக்காரு? நதி போல அவ்வளவு சமாந்த நம்ம கொடுக்கிறாரு. 3வது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்களே எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்
0: பாத்தீங்களா. கர்த்தர் பற்றிக்கொள்ளுமா என்ன செய்வார்? நம்மள எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தர் பற்றிக்கொள்ளுமா என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32வது வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்
0: பார்த்தீங்களா. நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையில வெறிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கையில எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறிப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்னை பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102வது சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102வது சங்கீதம் 24வது வசனமா பாருங்க. 102வது சங்கீதத்தில் சொல்றாரு, என்னை பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும்,
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படித்தான் செபிக்கணும். ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் என்ன வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல. ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம் உண்டோ உறங்கணும் அந்த மாதிரிக்கு அனுப்பலை. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம். நம்ம எது

0: இந்த உலகத்தில் உண்டாக்குறோ ஒரு நோக்கம் கொஞ்சம் கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது நோக்கம் உண்டாருமையானவர்களே, ஏதா வேலை செஞ்சோம், வீட்டை கட்டினோம், காட்டை வாங்கினோம், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கத்தை நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கையில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும், கத்தை செய்த நன்மைகளை எல்லாரும் விவரிக்கணும். அதுக்கு தான் கத்தை நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்,
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்ற, உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார், உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டும் போது நம்ம என்ன கிடைக்கும், வலது கர்த்தர் நம்மள தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து நம்மள மகிமையில சேர்த்துக்கொள்ள. ரெண்டாவதாக பூர்ண சமாதானம் தர்றாரு. எவ்வளவு சமாதானம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறாரு, பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கத்தருடைய செய்கிகளும் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறார பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20 வசனம்,
1: கர்த்தர்
0: உன் பிதாக்களாகிய
1: ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும்
1: யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட
0: கொடுத்த தேசத்திலே
1: குடியிருக்கும்படி
0: உன் தேவனாகிய கர்த்தரே
1: அன்பு கூர்ந்து
0: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து
1: அவரை பற்றி கொள்வாயாக,
0: அவரே உனக்கு ஜீவனும்
1: தீர்க்காயுசுமானவர்.
0: ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்காரு, அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர்தான் ஜீவன். 1 யோவான் 5:12 வசனம்,
1: குமாரனை உடையவன் ஜீவனுடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள் இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா, ஜீவன் இல்லை. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நீ பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயுசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயுசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசு உடையவர். 1 யோவான் 5:20 வசனம்,
1: இவரே
0: மெய்யான தேவனும்
1: நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோகிச்சுடாரு. அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பார். அடுத்து பாருங்க யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: அவர்
1: மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: சின்ன பிரச்சனை கர்த்தர் சொல்ல முறுமுறுத்துருவாங்க. ஆமா என்ன இருக்குது கர்த்தர் சாவமணி என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன் நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே இயேசு கிறிஸ்துவனாலதான் என்ன சரி ஜீவன் அடைந்து என்ன செய்ய போறோம் ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம்? 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு ஹல்லேலூயா சொல்லமா? நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் என்ன நிலை வந்தாலும் சரி அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு? முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு? வலது கருத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு? மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதா என்ன கொடுக்குறாரு? ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசுவினால தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும் உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்ற அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திர நம்மள என்ன செய்யறாரு? நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு? மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு? பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு? உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் தான் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் அவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசாச்சு அவரோட அரசாழ்வோம். நித்தி சீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதி அளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படி எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். இடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழிகிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உறுதியான பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ எல்லாம் நமக்கு நன்றி.
1: முடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேகம் அளவிலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பெற்றோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்து கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பெரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்து குடுமை அனைக்கிறமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரவும் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம்க்கு எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கு. உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தாவளையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டாய்,
0: தாகரமாக கொண்டா
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அணுகாது. அவர்தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வர், நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனும் எது வந்தாலும் நம்மளுக்கு தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக.
0: அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க, கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பாக்குறான். நம்ம அது நிமிஷத்து சோர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், நீர் தான் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்நாள் அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பார்? முதலாவது பாருங்க, கர்த்தர் நினைச்சாரா தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்.
0: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய சனமா இருப்போம், ஆனால் கர்த்தருக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24, 25, 26.
1: கல்மலையோடே
0: கலந்த
1: அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
0: எகிப்து
1: தேசம் எங்கும்
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இஸ்ரேல் புத்திரர்
1: இருந்த
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசை நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாம எல்லாமே அழிச்சுப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தான் என் அடைக்கலம், நீர் தான் என் பல, நீர் தான் எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கத்துடி சனை யாரு வாசித்து பாருங்க. இறைமையின் புஸ்தகம் 7:23
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்போது உங்களுக்கு தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன சரி அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கத்துடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கத்துடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கத்துடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கத்துடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கத்துடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கத்துடைய சனங்களுக்கு கத்துற அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கத்துறவங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து வித்தில்லாம தேவன் கட்டாயம் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷன் போனாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தை செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்ம அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்தை கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டில் மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாமா இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 29:25
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தர் நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன செய்ய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லயும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்கா மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீ தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ. முதல் கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க, நம்புறவங்களை உயரம் தலை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 62:5-6
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கிடு மாட்டால் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் அடைக்கலம், அவர் தான் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயில் சொல்றது மாத்திரல இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்ப நம்ம நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52:8.
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில்,
0: தேவனுடைய ஆலயத்தில்
1: பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கிருபையை நம்பனால எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். சொல்றாரு நான் பச்சை ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபையை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரம் தடை துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலா பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்தை அடைக்கலமா இருக்காரு, ரெண்டாவது கத்து நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயரம் தடைத்துல வைக்கிறார். அடைக்கலமா இல்ல என்ன செய்றாரா, உயரம் தடைத்துல வைக்கிறார். அது மாத்திர கத்து நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். திரும்ப நம்ம என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கத்துடைய கிருபை கத்துடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளையும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்தில் பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேங்க பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணுங்க, நான் மகிழ்ப்பிடட்டும் ஆண்டவரை. பெரிய காரியத்தை செய்யுங்க கத்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், அவங்களே ஆசீர்வதிங்க, அவங்களே ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சனங்களப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அப்பா, சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க படத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே மே நோக்கி கெஞ்சிரோ, கத்திடத்தில் மனிமைகள் சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒன்று கருளிச்சவே ஒரு வழியை கத்திடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, மக்களை மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாமல் எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்த தரணேஸ்பா கற்பத்திற்கா நீ கத்ரால கடிக்கு சுகந்தரன்னு சொன்னீரே. கற்பத்தை தொடுமாண்டவரே அப்பா குழந்தை பாய்க்கு தாங்கேசப்பா தாங்க. வேலைக்காரன் கண்களேசமானி நோக்கி பார்க்கும போலும் வேலைக்காரடி கண்களேசமாட்டி நோக்கி பார்க்கும போலும் தேவனை கத்தாவே முடியறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா குணமாக்க வேண்டுமாண்டவரே. பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து விபத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் பெத்துக்கள் எங்க பார்த்தாலும் அப்பா பெத்துக்களும் சாவும் மரணம் தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி செம்பணும். நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பணுங்க.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மியான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்துக் கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பனே நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாத ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண் நோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க. எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே. ஆமே.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்தில் அவருக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம பண்ணுவோம்.
1: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே. எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்க ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே,
3: ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிற இணை அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும். தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாநில முதலமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும். நிறைய நம்ம திருச்சபையெல்லாம் திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சாப்பிடணும்.
4: சூத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்பட இருக்குது ஆண்டவரே. பரலோக தேவனே, எவ்வளவு மக்கள் ஏசப்பா தவிக்கிறாங்க, எவ்வளவு சபைகள் தவிக்குது ஆண்டவரே. இந்த தேவனே மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு போதகர் மார்களின் தேவனை கர்த்தர் வல்லமையத்தை பயன்படுத்துவீராக. ஊழியக்காரர்களை வல்லமையத்தை பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுன ஏசப்பா. எங்க திருச்சபையில ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே. எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஏசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யாற்று ஏசப்பா போவோம் ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே, என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபைகளை திறந்து. இதற்கு பின்னாக நின்றுக்கிறீர். சிற பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கு செலுத்துகிறோம். இயேசுமல் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்.

அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்து அதன் கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன் பரிசுத்த பவுல்.

0: ராமர்கள் நிறுவம் 8:36-37.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ,
0: என்ன உபத்திரவம் இருந்தாலும் கர்த்தரை நம்ம பிரிக்க முடியாது. உபத்திரவமோ,
1: வியாகுலமோ,
0: துன்பமோ,
1: பசியோ,
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ,
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும்
0: இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும்
1: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்.
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி ஒரு அன்பு கர்த்தர் மேல் நமக்கு வாய்ராக்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவுக்கு இருந்துச்சு. எலியாவுக்கு முதல் என்ன செஞ்சாரு? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான். என்ன செஞ்சாரு? கருத்தா ஜெபிச்சாரு. நம்மள எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ராஜாக்களுக்கு ஜெபிக்கிறோம், ஊழியக்காருக்கா ஜெபிக்கிறோம், பரிசுத்தவன்களுக்கா ஜெபிக்கிறோம். ரெண்டாவது எலியாவுக்கு என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தையின்படியே. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். மூன்றாவது எலியாட்டு என்ன இருந்தது? பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. நமக்கும் கத்தி வைராக்கியம் வேணும். அப்பதான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்காக மரணத்தே ருசி பார்த்தாரு. நமக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டு வாழ்த்து பாருங்க. மார்க்கு விசேஷம் 10:33. நமக்காக மரணாக்கினே ஏற்றுக்கொண்டார். அவருக்கான நம்ம வைராக்கியமா வாழ வேண்டும்.
1: அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து
0: பாத்தீங்களா? அவர் என்ன செஞ்சார்? அவர்கள் அவரை இயேசு கிறிஸ்து மரண ஆக்கணிக்குள்ளால் தீர்த்து பாத்தீங்களா? எனக்காக உங்களுக்காக நம்ம ஒருவருக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். அவருக்கான வைராக்கியமான பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளியை போல எனக்கு தாங்காண்டவர் சொல்லி கேட்போம். ஒரே ஒரு வாழ்க்கை மாணவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். கத்திற்காக வாழ்வோம். கத்திர மரண ஆக்கி ஏற்றுக்கொண்டா உங்களை என்னையும் சொந்த ரத்தத்தினால் நம்ம மீட்டுக்கொண்டார். எங்கேயோ இருந்தோ, எங்கேயோ வழி தப்பி அலைஞ்சோ, நம்மளை மீட்டுக்கொண்டவர் அவர் தான். ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்டார். நம்ம இன்னைக்கு அவருக்காக வைராக்கியம் பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளியை போல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம். நாலாவதாக எலியாட்டு என்ன இருந்து பாருங்க. பொன்னுராஜகன் புஸ்தகம் 18:36.
1: அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்திலே
0: தீர்க்க
1: தரிசியாகிய எலியா வந்து
0: ஆபிரகாமுக்கும்
1: ஈசாக்குக்கும்
0: யாக்கோபுக்கும்
1: தேவனாகிய கர்த்தாவே
0: இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும்
1: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்
0: நான் இந்த காரியங்களை எல்லாம்
1: உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும்.
0: அப்ப எல்லையா நாலாவது என்ன காரியம் செய்யிருக்காரு? ஊழியமும் செஞ்சிருக்காரு. கர்த்தருக்காக என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐபிஎல் இந்த ராஜாத்தி அவங்களை கொள்றதுக்காக எல்லையோ தேடினா, எவ்வளவோ தேடினாங்க. அதெல்லாம் அவர் பார்க்காதபடிக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க. நம்மளும் கூட இந்த உலகத்துல பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பக்தி வைராக்கியமான ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எளிய போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? சின்ன ஊழியமா அது செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் வரும்போது வெறுங்கையா கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. ஏத்தரம் புத்தகம் 34:20 கடைசி,
1: வெறுங்கையோட என் சன்னிதியில் ஒருவனும் வரக்கூடாது.
0: வெறுங்கையோட கர்த்தருடைய சன்னிதிக்கு யாரும் ஒருவரும் வரக்கூடாது. ஒரு ஆத்மாவது நம்ம ஆதாயப்படுத்தணும். ஒரு நாளைக்காவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தணும். உனக்காக மறித்தனி எனக்காக என்ன செய்தான்னு உன்னால ஆண்டவர் நம்ம கேட்பாரு. எளிய ஊழியம் செஞ்சாரு. கர்த்தருக்கு முன்பாக நின்னாரு, ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையின்படியே செஞ்சாரு. மூன்றாவது பக்தி வைராக்கியத்தை அவருக்கு இருந்துச்சு. நான்காவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஊழியக்காரிய நாகன் சொல்றாரு. சின்ன ஊழியமா செய்யணும். நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்யற அது உண்மை, அது வேற. அது இல்ல, கர்த்தருக்காக ஒழிஞ்ச வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தருக்காக நம்ம ஒழிஞ்ச செய்யணுமா? ராமர் 12:11.
1: அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக
0: அசதியாயிராமல்

0: அசதியோட புளிஞ்சிய கூடாது, அசதியாராமல் சாக்கிரதை இருங்கள்,
1: ஆவியிலே அனலாயிருங்கள்,
0: ஆவியில அனலாயிருங்கள்,
1: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ரெண்டு தீமேத்தின் புஸ்தகம் 4:5
1: நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு,
0: மன தெளிவுள்ளவனாயிரு,
1: தீங்கு அனுபவி.
0: தீங்க மன தெளிவா இருக்கு நமக்கு, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக தீங்கு அனுப்பி
1: சுவிசேஷகனுடைய வேலையை செய்,
0: சுவிசேஷனுடைய வேலையை செய்,
1: உன் ஊழியத்தை நிறைவேற்ற.
0: உன் ஊழியம் கர்த்தர்கிட்ட, நீங்க பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். கர்த்தர் நமக்காட்சி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தருக்காக நம்ம கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஏனாதான அசதியராத சாக்கரேறு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யி, கர்த்தரத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அது மாத்திரல, கொலோசியர் புத்தகம் 4:17
1: அர்ப்பிக்கை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி
1: கவனமா இருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: பாத்துங்களா, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ம? கவனமா இருக்கு. ஏனாதான் ஊழியம் செய்யக்கூடாது, அசதியா ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ம? கவனமா இருக்கணும். எல்லா ஊழியம் செஞ்சாரு, கர்த்தருக்கு முன்னா நின்னாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தாரு, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருந்தாரு, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாரு. அதனாலதான் அவர் பரலோகத்துல சொல்ல கர்த்தர் எடுக்கப்பட்டு பரலோகத்துல உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளும் உயிரோடு எடுத்துக்கொள்ள போறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்கணும். அது மாத்திரல, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு வரணும், கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம அப்பதான் போக முடியும். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, என்னை பொறுப்படுத்திக்கோங்க ஏசப்பா. எப்படியாவது ஆண்டவரே ஊழியத்துக்கு நான் வரணும். ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும் அப்பா. எல்லையா போல என்னை மாற்றும் ஆண்டவரே. நம்முடைய ஊழியத்தை செய்யணும், உமக்கும்பாடு இருக்கணும், உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கணும் ஐயா. எனக்கு வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கர்த்தகடத்துல ஒப்பு கொடுப்போம்மா. ஊழியத்தை செய்யணும், அர்ப்பணிக்கிறாண்டவரை. சின்ன சின்ன வெறுங்கையா கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாரும் வர முடியாது. ஏதாவது சின்ன சின்ன ஊழியமாவது செய்யணும். கர்த்தத்துல ஒப்பு கொடுப்போம்.

0: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆம், எலியா சுழல் காற்றிலே அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். நமக்கு ஒரு காற்று இருக்குது, அது தான் பரிசுத்தாவியானவராகிய காற்று. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மை கர்த்தன் வருகையிலே அவர் பரலோகம் கொண்டு செல்வார். பிரைஸ் அல்லாஹ். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஆமென். எலியா கர்த்தர் முன்பாக நின்று எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். எலியா கருத்தாங்க ஜெபித்தாராம், ஊக்கமாக ஜெபித்தாராம், கருத்தாங்க ஜெபித்தாராம். நாமும் அர்ப்பணிக்கலாமா? தேசத்திற்காக ஜெபிக்க, தலைவர்களுக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க. அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், எலியாவை போல ஜெபிக்கணும். ஆகவே எலியா உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து கொண்டார். கர்த்தரை மீறி கேட்கவில்லை, கர்த்தர் சொன்னதை கேட்டார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே கர்த்தாவின் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. எல்லாம் வாங்கி திறந்து சொல்லுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. அப்பா என்னை மாற்று ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசு எதிர்த்து நிலைங்கன்னு சொன்னாரே, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேள்ப்போமா? தேங்க்யூ லா. நன்றி, நன்றி, நன்றி. எலியாக்குள் மூன்று வைராக்கியம் இருந்தது. எனக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம், நேச வைராக்கியம், எனக்குள்ள தேவ வைராக்கியமான வைராக்கியம். தயவாய் தரும் ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்ச இருக்கிறவரே, எங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுகாய் நிற்பது வைராக்கியத்தை தாரும். எந்த நிலையிலும் நாங்கள் பின்வாங்க கூடாது. எல்லாம் கேட்கலாமா? பிரைஸ் அல்லாஹ். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நான்காவது, எலியா சொன்னார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, நான் பிசாசின் ஊழியக்காரர் அல்ல, பிசாசின் ஊழியக்காரர் அல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரரா இருக்கும்படி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உலக பொருளுக்கு நான் ஊழியக்காரன் இல்ல, இயேசுவுக்கு ஊழியக்காரன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். திமேத்தை பார்த்து போல் சொன்னார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அறிக்கையை பார்த்து சொன்னார், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. ரோமர் சபையை பார்த்து சொன்னார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம் சொல்லாமா? ஆண்டவரே உமக்கான தொடர்ந்து ஊழியம் செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. இப்பெல்லாம் செய்து எலியா சுழல் காட்டிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாராம். நாம் இவ்விதமாய் நடக்கும் பொழுது அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அர்ப்பணம் செய்வங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவரே, நீர் கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ஏறி போனது போல எங்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த காற்று, அந்த ஜீவ காற்று நீர்தானே ஆவியானவரே. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, நீர்தானப்பா அந்த காற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே. எலியாவை போல நாங்கள் உமக்கு உண்ப எப்பொழுது நின்று ஜெபிக்க, எலியாவை போல உமக்கு கீழ்ப்படிய கர்த்தாவே, எலியாவை போல பக்தி வைராக்கியம், வெகு வைராக்கியம் சொன்ன அந்த வைராக்கியம் நிறைந்தவர்களாக கர்த்தரின் ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய எங்கள் ஊழியத்தை நிறைவேற்று பாக்கியம் கொடுங்க. அர்ப்பணிக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்.
1: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தரை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருப, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமானமாக இருக்கணுமே, அதனால அன்பாக சொன்னீரே கர்த்தாவே. அப்பா எல்லா மக்களும் பழகணும், எவ்வளோ பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமானமாக இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மாருன்னு சொன்னீர், அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்குங்க குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேனு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கர்த்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. என் பிள்ளைகளுக்கு படிப்பு வர மாட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய்தாப்பு மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய அது செய்ய செய்ய சப்பா. மகத்தான காரியத்தை செய்ய கர்த்துடைய கரம் தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிற ஐயா. ஆண்டவரே இறக்கத்தை கட்டளடுங்க, கிருவை கட்டளடுங்க. பிபி, கொலஸ்ட்ரால், டைராய்டு, சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்க. உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்கும் வியாதியை நீக்கிப்படுங்க ஆண்டவரை, நீக்கிப்படுங்க ஆண்டவரை. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள் சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரை. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரையுமே துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரை. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யணும். நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. வேலையில பிரச்சனை இருக்கு மக்களுக்கு, வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அந்த உரிமையை நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். குழந்தை பாக்கெல்லாம் சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்க கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசிரியங்க. கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவர. அப்பா குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கே சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரே, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை ஸ்தோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், உங்க மகத்துவம்ல நான் மகிழ்படட்டும் ஐயா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் மகிழ்படட்டும் காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் அன்றுவரே. அப்பா வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செபிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் பிறையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஆண்டவரே. செபிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவரை, மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-7809 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16:13.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்,
0: கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கிறதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்குலாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்ல. அந்த விழிப்பாண்டர் சொல்ல ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: என்
1: கண்களை தெளிவாக்கும்,
0: நம்ம கண்களை தெளிவா இருக்கணும். நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன். ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும். கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 16:18.
1: எந்த சமயத்திலும், சகலவிதமான வேண்டுதலோடும், விண்ணப்பத்தோடும், ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு, மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த ஜெபிக்கு இருக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: பண்ணும்
1: வேண்டுதலோடும்,
0: விழித்துக்
1: கொண்டிருங்கள்.
0: விழித்துக் கொண்டிருங்க, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தம் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி வேணும். மன விருதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாக ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செபிப்போம், ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிமையும் மன உறுதி வேணும். இல்ல ரெண்டு நாள் செய்வோம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தா ரெண்டு நாள் செய்வோம், நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டர்களை இருக்க முடியுது, மூணா நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிற கொஞ்ச நாள் கழிச்சு உற்சாகப்படுத்த ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிறேன். காரணம் என்னன்னா மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணா நாள் நம்ம என்ன செய்வோம், பழைய வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்ல. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்து நம்ம எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு, ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும், விண்ணப்பங்களையும்,
0: முதல் என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்கா விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும், வேண்டுதல்களையும், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும், நாம் எல்லா பக்தியோடும், நல் ஒழுக்கத்தோடும், கலகம் இல்லாமல், அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும், அதிகாரமுள்ள யாவருக்காகவும், அப்படியே செய்ய வேண்டும்,
0: முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணுங்க, எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா, எங்க போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்க என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோனு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும். என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும், முதல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய சீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ல போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்ட போடுற அங்க குறை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்க என்ன ஒப்பு கொடுக்குறாண்டவரே, நான் இதுவரைக்கும் என் செவல் செய்வி அதிகமா குறைவுதாண்டவரே, எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின்
0: இருதயம்
1: கர்த்தரின் கையில்,
0: கர்த்தருடைய கையில்
1: நீர்கால்களை போல் இருக்கிறது,
0: நீர்கால்களை போல் இருக்கிறது.
1: அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செஞ்சாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்க்கால என்னன்னா, நீருக்கு இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த இன்னொரு மரத்துக்கு தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பார்த்துருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சு விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்க்காலை போல எப்படி வேணாலும் திருப்பி அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். தானியேல் புத்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி,
0: ராஜாக்களை தள்ளி,
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கர்த்தரை கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நம்ம தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்கா செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கா செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல்ல பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க, நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொல்லி நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டு வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேசுற நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்றது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவரா இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம், யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பத்தி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவஞ்சு யாருக்கு நினைச்சுக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவர் தாவீது ராஜாவை செவிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுறேன் என்ன சரி எனக்கே தெரியறதில்ல. பரிசு பாவுள்ள இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே சொல்லி நம்மள அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்கு என்னை காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்தது காசு தொகுத்துரும், இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொறுப்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்ன காத்துக்கணும் சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் ஜீவன் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அதுதான் கத்திர வேத நமக்கு திட்டமும் தெளிமா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதொடி மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் என்று விழித்திருக்கணும். ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யடிக்க தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அதை கத்தடி வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய, பாவத்தை என்ன செஞ்சணுமா, தள்ளீரு. அப்படித்தான் சொல்லுது எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான வேதத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கத்தோட வேதம் சொல்லி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம பாவம் செய்யாதடிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதிக்கேற்க விழித்திருக்க கூடிய இதை தாருமப்பா, நான் பாவம் செய்யாதபடி இதை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்றேன், உயிருள்ளன்னு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: நம்ம ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல நம்ம என்ன செய்யல, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்ய அப்படி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரை அப்படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவிட என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்ய பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவிட என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி செவிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் இப்ப என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புத்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியா உயிரோட வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்.
0: இப்ப கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே ஆவியன் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யற ஆத்தம் மரித்து போய் சொன்னி செத்து போய் சொன்னீங்களே, என் ஆத்தம எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரே இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவர் உங்களுடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்க.
0: நீதிக்கேற்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களாக்கணும். பாவம் செய்ய நீதிக்கேற்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரி கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன்மான காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்து கொண்டு,
0: விழித்து கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பிசாஸ் திருடுறதுக்கு தான் பாத்துட்டே இருப்பான். எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை வெனிச்சைக்குள்ள பிசா திருடாத பிடிக்கிற வெனிச்சை விழித்து கொண்டு தன் மான கடப்படை வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கத்திற்குள் பிரியமானவர்களே, கத்துடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்க அன்பான நேசித்து வழி நடத்துற பரம தகப்பனே, கோடான குடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உங்க அண்டி கொள்ளமை சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வலதுறமும் இடதுறையும் சாயாது விடுக்கி, முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே, நாங்கள் முடிவறிந்த நிலைத்திற்கு கிருவை செம்மடியா செவ்விக்கிறோம். ஆண்டவரையும் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள, எத்தனையோ ஜனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள் எல்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செம்மடியா செவ்விக்கிறோம், பிரச்சனையை மாத்த முடியா செவ்விக்கிறோம். ஆண்டவரை அதிகமா சீர்த்து உயர்த்துங்கப்பா, விசாசில கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், தொழிற்சர குடும்பங்களை ஆசிரியங்க, அபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும், பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுமப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. நீ துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும். உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்தை உயர்த்துங்க, எல்லா துதிகானமாக செலுத்துறோம், தேசபாலத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமசிதாவே ஆமே. கத்து நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
3: ஜபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகள் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜபியுங்கள். நமது இணைந்து ஜபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காகவும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கருத்தர் அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனை கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோகப்பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க தேவனை கர்த்தர் கர்த்தர் உதவி செய்வீராக. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஏசப்பா இதற்கு பின்னாடி நின்றுகிறீர் சிற பொல்லாத சாத்த நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்கூடிய நன்றி ஆண்டவரே. அப்பா இல்ல துதி கண்ண மகிமை அமைக்க செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென்.
0: அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமையே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமா இருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரை மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானத்தை ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க நீலகிரி கலெக்டர் அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா தாலுக்கா ஆபீஸ்ல இருக்கிறவர்களுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், மாநகராட்சி பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா, அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா, எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க, எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே.
0: ஆமென். சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16 13 வசனம்.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்,
0: கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்ல. அந்த விழிப்பான்ற சொல்ல ஆண்டு என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3 வசனம்.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: என்
1: கண்களை தெளிவாக்கும்,
0: நம்ம கண்களை தெளிவா இருக்கணும். நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன். ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும். கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியன் புத்தகம் 16:18 வசனம்.
1: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த
0: சபிக்கிறதுக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி வேணும். மன விருதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாவே ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செபிப்போம், ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிமையும் மன உறுதி வேணும். இல்ல ரெண்டு நாள் செய்வோம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தாச்சு, ரெண்டு நாள் செய்வோம். நிறைய பேர் சொல்றாங்களே, ரெண்டு நாள் தான் ஆண்டர்களை இருக்க முடியுது, 3 நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிற கொஞ்ச நாள் கழிச்சு உற்சாகப்படுத்த 2 நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிருக்கேன். காரணம் என்னன்னா, மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும். இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. 2 நாள் உற்சாகமா செய்வோம், 3 நாள் நம்ம என்ன செய்வோம், பழைய வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்ல. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்து நம்ம எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு, 2 தீமோத்தேயு 2:1-3
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: எல்லா மனுஷருக்கா விண்ணப்பங்களையும்
1: ஜபங்களையும்
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம்
0: எல்லா பக்தியோடும்
1: நல்ஒழுக்கத்தோடும்
0: கலகமில்லாமல்
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். 2வது யாருக்கெல்லாம் பண்ணணும், எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் செய்ய பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும். என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் முதல் பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும். அப்புறம் 2வது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். 3வது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் இல்ல யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ல போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்டை போடுற அங்க குறை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவனை செபிக்கணும், ஒப்பு கொடுக்குறாண்டவர, நான் இதுவரைக்கும் என் செவல் செய்வி அதிகமாக குறைவுதாண்டவர, எனக்கு செபிக்கக்கூடிய கிருவை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
2: ராஜாவின் இருதயம்
0: கர்த்தரின் கையில்
2: நீர்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செய்கிறாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்க்கால என்னன்னா, இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு மரத்துக்கு தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல பாத்திருக்கேன், எங்க வீட்டுல

0: அந்த பக்கம் மணல் அடைச்சு அடைச்சு விட்டுட்டு மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்களை போல எப்படி வேணாலும் திருப்பி அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவரே அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். தானியேல் புத்தகம் 2:21
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி
0: ராஜாக்களை தள்ளி
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கர்த்தரை கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நம்ம தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன நமக்கு, நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியர்களுக்கா செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கா செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம சரி பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க. நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா. 1 Corinthians 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொல்லி நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டு, நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவரா இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா, யார பத்தி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது. பாவம் செய்யா இருக்குன்னு நினைச்சுக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யார என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவரே தாவீது ராஜா செவிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியாவிடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுறேன், என்ன சரி எனக்கே தெரியுறது இல்ல. பரிசு பாவுல இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே சொல்லி நம்மள அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நீதி கேட்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்கு என்னை காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொருட்படுத்துக்கோங்க, உங்க பிரிவில்லாத காரியத்தை எதுவுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்ன காத்துக்கணும் சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வான் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க, பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செபம் பண்றதுக்கு விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யாதடிக்கு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற, நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா தள்ளீரு. அப்படித்தான் சொல்லுது எபிரேயன் புஸ்தகம்.

0: பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம்.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி, வேதத்துல பாருங்க எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும், எப்படி பாவம் எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம பாவம் செய்யாது விடுக்கி நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க கூடிய இதயத்தை தாருமப்பா, நான் பாவம் செய்யாது விட என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம்,
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற, நீ உயிருள்ள பேர் கொண்டிருந்து வெளிப்படத்துல சொல்ற பாத்தீங்களா, வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம்,
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: நம்ம ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல நம்ம என்ன செய்யல, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே ஆத்தம் பாவம் செய்யா அப்படி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரை அப்படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவிட என்னை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே பாவஞ்சரு பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவிட என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி ஜெபிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம நினைச்சு முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி இப்ப இப்ப என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புத்தகம் 37 அதிகாரம் 14 வசனம் கேளுங்க, ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியாவது உயிரடை வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்,
0: உயிரடைவீர்கள். இப்ப கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே ஆவியன் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யற ஆத்தம் மரித்து போய் சொன்னி செத்து போய் சொன்னீங்களே, என் ஆத்துமனை எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரை உங்களுடைய ஆவியன் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. ஒன்னு குறைஞ்சேர் 15 அதிகாரம் 34 வசனம்,
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாய் இருங்கள்,
0: தெளிந்தவர்களாய் இருங்கள். நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும், நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களாக்கணும், பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்காண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மான காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவா.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும், காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்திர கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பிசாசு திருடுறதுக்கு தான் பாத்துட்டே இருப்பான், எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பிசா திருடாது விடிக்கிறேன் விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செஞ்சப்பா, நாங்கள் உங்களோடு பழகி உங்களிடத்துல சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உன்னை அண்டிக் கொள்ள, நீ சார்ந்து கொள்ள கிருபை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு துரத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா. சமாதி பெற்றுக் கொள்ள ஆண்டவர, பசு தாவியானவரை நாங்கள் உங்கவிட்டு வலதுறமும் இடதுறையும் சாயாது விடுக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே. நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருபை செம்மடியா செவிக்கிறோம் ஆண்டவரையும். நீ துதிக்கிறோம் வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள. எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம். பிரச்சனை மாத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீரத்து உயர்த்துங்கப்பா. விசாசில கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. மந்திரம் செய்வினைகள் பள்ளி செய்திகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். தொழிற்சர குடும்பங்களை ஆசிரியங்க, அபாரம் சேர குடும்பங்களை ஆசிரியங்க. எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுமேப்பா. கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க. அப்பா நீ துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும். உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோடு கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசிரியத்தை உயர்த்துங்க. எல்லா துதிகானமாக செலுத்துறோம். ஜாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
3: ஜெபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜெப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நமது இணைந்து ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும். அதுக்காக சொல்லணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றி ஒரு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மத்தியில் இருப்பதற்காயும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கருத்தர் அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காயும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனை கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோர் துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க என் தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா. நன்றியோர் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே என் தேவனே மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஏசப்பா. இதற்கு பின்னாடி கிரீசர பொல்லாத சாத்த நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவனுக்கு கூட ஆணக்கூடிய நன்றி ஆண்டவரே. அப்பா இல்ல துதிக்க நமக்கும் அமைக்க செலுத்துகிறோம். ஏசுமோன் ஜெபிக்கிறோம். ஜீவனு நல்ல பிதாவே ஆமே.
0: அரசியல் தலைவர்களுக்காக அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
5: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாயிருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க இயேசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் இயேசப்பா. நீங்க தான் ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க நீலகிரி கலெக்டர் அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆபீஸில் இருக்கிறவர்களுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா. எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
6: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
7: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
8: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
9: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30
11: 780-19 and 7598-112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: அவங்க இருதயமும் தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உம்மை விட்டு விழுந்திருக்கு, உம்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. அஞ்சோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேலே எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாண்டு விலகிறதே வேண்டாம், நம்ம ஓடு இருக்கணும் ஆண்டவர், எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, அதான் சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: அதை கை கொண்டு மனம் திரும்பு. கேட்டிருக்கோம் எத்தனை வசனம், வாசிருக்கீங்க எத்தனை வசனம், அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப கத்துட்டு ஓடிக்கிற நம்மளதான் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் யஸ் பண்ணி போதும், கை கொண்டு மனம் திரும்பு. வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தா அது அது பிரயோஜனம் தான். அது கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம் அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல. கேட்டதை நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம நினைச்சு இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நினைச்சு, நன்மை செய்யணும் நம்ம நினைச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்க, அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, மனம் திரும்ப வேண்டும். எதுலாம் நம்ம திரும்புமோ நமக்கும் கத்துக்குதான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்.
1: ஆகையால்
0: நீ
1: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவங்களை என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற உங்களை கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. கத்தர் யாரு சிச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை கடிந்து கொண்டு. சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்தர் யாரு நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஹலேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்தர் எதை சொல்றாரு, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரு, அதை விட்டு தான் ஆகணும். கத்தர் யாரு நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹலேலூயா. நான்காவதாக ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே. உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். ஹலேலூயா, ஹலேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும். கத்துடி சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில எரிஞ்சு உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீர் தான் என்ன காமிக்கணும், நீர் தான் போதிக்கணும். கத்தரை சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க. கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லின்னு சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதியாற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது. அதுங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல, பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல, ஆத்தும அறிவு எல்லாம் இருப்பது நல்லதில்ல. வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது,
1: ஆத்துமா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாய் ராமல் நினைச்சிருங்க, கத்துடி சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் சித்தமா இருக்கும் இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்றை மதியற்றவளை கர்த்தர் சித்தம் இன்னது என்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்கிட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தல நடைகள் புத்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தல நடைகள் புத்தகம் 15வது அதிகாரம் 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: ஆண்டவரே, ஆண்டவரே,
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பஸ்ட் கேட்ட வசனம் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே,
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்பா? ஆண்டவரே, நான் இனிமேல் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கிற 1 Samuel 17:17,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரச்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரி பரிசுத்தல் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்? கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கும்? நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு ஒப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தரை விட்டு பின்வாங்குறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுவோம், நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை சேர என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற, ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரும் ஆண்டவரே. நான் ஒரு நாள் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க, இதுவே வழி இதுவே பாதை இதுலயே நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டுல என்ன பொருள், நம்ம வீட்டுல யார் பொருள் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?

0: பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கு மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்பமாய் கையில் சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், என் கப்படாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் அவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான்? கடைசி வரையினும் கர்த்தர் சொன்னார், திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பா என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நான் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல. கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட அறிகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக்கூடாது, எங்கள் ஆத்மாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி நம்மை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புவதில் ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவராய் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுக்க சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவ் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட டிவியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபமனுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போ பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமான்ட்டு தாரு, சந்தோஷம் தாரு. ஆண்டவர ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கள உலகம் கொடுக்கிற சமான்த்தில என்னுடைய சமான்த்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தல் தாரும். கத்துடைய கரம் உங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தாவே, நீங்க தான் ஆசீர்வித்து உயர்த்தமே ரட்சிக்கப்படணும் அறியன்மையா. தகப்பனே, மனந்திரும்பாத மக்கள் மனந்திரும்பி குணப்பட கிருபை தரும்படிக்காய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியரங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தை தரணேசப்பா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்கண்டவரே, குழந்தை பயத்தை தாங்க அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராஜா. வேலையை பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்தினை வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், பிடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மரீர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவையோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சுழ்ந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான காரியம் செய்யுங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கர்த்த. நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம், கேத்துக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர்கள் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு சொல்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andlovejesus.com. God bless you.

0: 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக
1: யாவையும் செய்து முடிப்பார்.
0: யாவையும் செய்து முடிப்பார் பாத்தீங்களா. கர்த்தர் நமக்காக என்ன செய்யறாரு? யாவையும் செய்து முடிக்கிறார். ஒரு காரியம் மாத்திரல, சரி எனக்கு வேலை கொடுத்துருவாரு அப்படின்னு மாத்திரல, இல்ல எனக்கு நல்ல குடும்பத்தை தருவாரு அது மாத்திரல. கர்த்தர் சொல்ற, கர்த்தர் வேதம் சொல்றது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஒரு வாரிக்கு நீங்க நினைக்கலாம் பலவீனமா இருக்கணும், எனக்கு கர்த்தர் என்ன செய்வார்னு கேட்கலாம். உங்க பலவீனத்தை மாற்றுவார், அவங்களுக்கு குணமாக்குவார், அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். அதன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமா உங்களுக்கு செய்வார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கண் கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இதை தான் இங்கேயும் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 57 சங்கீதம் 2 வசனம்.
1: எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற,
0: எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற
1: தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி,
0: தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி
1: கூப்பிடுவேன்,
0: கூப்பிடுவேன். அப்ப நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற என்ன செய்யணும்? உன்னதமான தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணும். கூப்பிடணும் எதை குறிக்குது? ஜெபத்தை குறிக்குது. உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடணும் என்ன செய்ய எதை குறிக்குது? நம்ம ஜெபத்தை குறிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை நோக்கி ஜெபித்தா கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரு? யாவையும் செய்து முடிப்பார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அது ஆண்டு சொன்னார், இது மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அசியமான காரியம் ஒன்னு உண்டோ அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. ஆனா என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இயேசுவை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் இதுதான் தேவை, இதுதான் என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு ஆண்டவர், இதுதான் என் வாழ்க்கையில குழப்பத்தை கொண்டு வருது ஆண்டவர, இதுதான் எங்க குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருது ஆண்டவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்க முடியா கெஞ்சிரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு அவரை பார்த்து நோக்கி நீங்க செபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில யாவையும் செய்து முடிப்பார். அவரால் இது மட்டும்தான் செய்ய முடியும், அது மட்டும்தான் செய்ய முடியும்னு ஒண்ணுமே இல்ல. அவரால் எல்லாம் முடியும். அவராலுக்கு கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. அவர் வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, சமுத்திரத்தை படைச்சாரு, நீரூற்றை உண்டாக்கினாரு, எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அவர் தான். அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மகத்துவார், அவரால் முடியும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். நிச்சயமா அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறவே மாறாது. சரி, கட்டாயம் செய்து முடிப்பார், கலங்காதீங்க. சரி, என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யறாரு பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் 77 சங்கீதம் 14 வசனம்.
1: அதிசயங்களை
0: அதிசயங்களை
1: செய்கிற தேவன் நீரே.
0: அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவர் தான் அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை என்ன? இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். என்ன அதிசயம்? உங்க வாழ்க்கையில் ஒரு வழிக்கு டாக்டர் சொல்லியிருக்கலாம், எலும்பு உடஞ்சி போச்சு, இது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர்தான் அதிசயங்களை, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அப்ப நீங்க இந்த இடத்துல எலும்பு எலும்பு வலிக்கிற இடத்துல தொட்டு இயேசுவே என்னை குணமாக்கும், எலும்பு குணமாக்குவியா, என் எலும்பு நல்லா கூடி வரணும், என் எலும்பு பலவீனத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு குணமாக்குவார். உங்களால் அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. ஒரு வழிக்கு டாக்டர் சொல்லியிருக்கலாம், இந்த கேன்சர் வியாதி சக சரியாகாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. லூக்கன்சி விஷயத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 1:37 வசனத்துல அவர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசிக்க கேட்கலாமா? லூக்கா 1:37.
1: தேவனாலே
0: தேவனாலே
1: கூடாத காரியம்
0: கூடாத காரியம்
1: ஒன்றுமில்லை.
0: ஒன்றுமே இல்ல. உங்களுக்கு வியாதி என்ன இருந்தாலும் சுகமாக்க முடியும். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, ஏசு வியாதியா பலவீனமா குணமாக்குவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அவர் எல்லாம் செய்ய முடியும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, இதே அதிசயங்களை செய்கிறவர் அப்படி சொல்லி. சங்கீதம் 77:14 இன்னொரு கூட அறிக்கை கேட்கலாமா?
1: அதிசயங்களை
0: அதிசயங்களை
1: செய்கிற தேவன் நீரே.
0: அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அதிசயங்களை வாழ்க்கையில செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்ல. எதை குறிச்சும் கலங்காதீங்க, எல்லாமே அவற்றை ஒப்பு கொடுத்துருங்க. அதான் சொன்னார், உன் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல வச்சிரு, ஆதரிப்பார். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். 72 சங்கீதம் 18 வசனம்.
1: அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
0: அவரே அதிசயங்களை செய்கிறவர், வேற யாரும் இல்ல. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் அதிசயங்களை செய்கிறவர். நம்ம வேற யார்கிட்ட போனாலும் ஒரு மனிதர் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட போனோம்னா நம்மளுக்கு எல்லாம் பார்த்தா நம்ம செய்ய மாட்டாங்க. இவர்தான் அவரே அதிசயங்களை செய்ய. யாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு எல்லாருக்குமே சமீபமானவர். அவரை நோக்கி, உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எங்க இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. என்ன முடியாதுன்னு இருக்குது அதை முடிய பண்ணுவார். முடியாதுங்கிற காரியத்தை முடிய பண்ணுவார். அதுதான் அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரால் தான் முடியும், எல்லாமே செய்ய முடியும், செய்வார். உங்க வாழ்க்கையில என்ன முடியலன்னு நினைக்கிறீங்க? என்னதை எல்லாரும் கைவிட்டாங்களா? ஒரு வேலைக்கு வேலை கிடைக்கலே நினைச்சிருக்கலாம். இந்த வேலை எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வேலை ஆண்டவர் ஆயத்தப்படி தருவார். அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் தான் அதிசயங்களை செய்வார். நம்ம ஆண்டவர் இயேசுக்கு தான் அதிசயங்களை செய்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமா அதிசயங்களை செய்வார். அது மாத்திரல, யோவேல் புஸ்தகம் 2:26.
1: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு,
0: எப்படி சாப்பிட போறீங்க? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு
1: திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய போறதில்ல? வெட்கப்பட்டு போகிறதே இல்ல. கர்த்தருடைய சனமா, கர்த்தருடைய சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கீங்களா? நீங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க? வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அவரால் எல்லாம் முடியும். அவருக்கு எல்லாமே முடியும். அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். எங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்தபோது என்ன வந்து பாக்குறதுக்கு யாரும் இல்லை. யாரு எப்படி வாழ முடியாது? பிள்ளை எப்படி பாப்பாங்கன்னு சொல்லித்தான் எங்க அம்மா அப்பா எல்லாம் கலங்கினாங்க. எங்க அப்பா சொன்னாரு, நான் பெரிய ஒரு கையில உப்பு கொடுத்த என் பிள்ளை கர்த்தர் பாத்துக்குவா. ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே நினைச்சீங்க, எப்படி பாப்பாரு ஆண்டவர் அப்படின்னு நினைச்சாரு. அவரால் முடியும். அவர் நமக்கு வழி வைச்சு நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரு பாத்துக்கணும். அதான் என் ஜனங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பார்கள். துதிப்போம். அவரை துதிக்க முடியும். அவர் தான் துதிக்க முடியும். நிச்சயமா அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. மீகான் புஸ்தகம் 7:15.
1: நீ எகிப்து தேசத்திலிருந்து
0: புறப்பட்ட நாளில்
1: நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா? எகிப்து நாளையில இருந்துட்டா நம்ம கத்துட்டு வந்த புதுசு. கத்துல நம்ம எங்கேயோ இருந்து கத்தர் தெரியாத நாள்ல வாழ்ந்திருந்தோம். அந்த நாள்ல இருந்து கத்தரை அறிந்தப்போ நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஆமாங்க, முந்தெல்லாம் கத்திரியா வாழ்க்கையில எவ்வளவோ அதிசயங்களை செய்தார், இப்ப எல்லாம் செய்யறதே இல்ல. என் வாழ்க்கையில எங்கேயோ நான் இருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை எனக்கு செஞ்சாரு, இப்ப பாருங்க ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் தான் கைவிட்டாரா? இல்ல இல்ல, நம்ம மேலதான் தப்பு. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் கூட கைவிடவே மாட்டார். நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம்? முன்னே ஆதியில வந்தப்போ நம்ம என்ன போய் என்ன கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்திருப்போம். இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, கர்த்தரை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தப்ப என்ன கத்துட்டு எப்படி எவ்வளவு நேரம் கேட்டாலும் தூங்க மாட்டோம், செவிச்சுட்டே இருப்போம். படிச்சு எப்ப பார்த்தாலும் போராடி செவிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் துதிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மனசு இல்லாம இருப்போம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? நேரம் கிடைக்கிறப்ப எப்படா ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும், அந்த நேரம் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். எப்படா 10 நிமிஷம் கிடைக்கும், நம்ம படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் நேரம் கிடைக்கும், கொஞ்சம் அவங்களை போய் பாக்கணும், இவங்களை போய் பாக்கணும், இப்படி ஆயிட்டோம். ஆனா கர்த்தர் வந்து வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அதனால நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு கர்த்தரத்துல எங்க கர்த்தர் விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, எங்க உங்களுக்கும் கர்த்தருக்கும் உறவு குறைஞ்சது, எங்க கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு குறைஞ்சி உலக காரியத்துக்குள்ள முன்னேறி போயிட்டு இருக்கோன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆனா ஆண்டு ஒரு நாள் மாறுபாட்டாள். என்னைக்கு நம்மளை வந்து நம்ம அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டாரோ அன்னை

0: உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட என்னை விட்டு அவர் பிரியவும் இல்லை, என்னை விட்டு அவர் மாறவும் இல்லை. ஏறனா அவர் வாக்கு தத்தம் பண்ணினார், வாக்கு மாறாதவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். நம்மளால எத்தனையோ தடவை சோர்ந்து போயிருக்கோம், எத்தனையோ பலவீனம், எத்தனையோ இதெல்லாம் இருக்கலாம் சோர்ந்துருக்கோம். ஆனா கர்த்தர் அன்னைக்கு என்னோட பிள்ளைன்னு சொன்னார், நான் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல இன்றைக்கும் அதே அன்பு, அதே அந்த அன்பு அதிகமா தான் இருக்கிறது ஒழிஞ்சு, கத்துடைய அன்பு அதிகமா தான் நம்ம மேல இருக்கிறது ஒழிஞ்சு அன்பு எந்த விதத்திலும் குறைபடாது. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நல்லா செவிச்சோம், இந்தியெல்லாம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் செவிப்போம், எந்திரிச்சு செவிப்போம், காலையில செவிப்போம், அப்புறம் என்ன பண்ணிட்டோம், நம்ம நேரம் அப்படியே அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி உலக கருத்துக்களை போயிட்டோம். இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரிய, கர்த்தரை விட்டு குறைஞ்சிருக்கீங்களோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை புதுப்பிப்பார். அதான் சொன்னாரு, நம்மளை அதிசயமா நடத்தி வந்த தேவனை நோக்கி என்ன செய்யணும், எப்போதும் துச்சிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அன்றைய என் வாழ்க்கையில் இவ்வளவு அதிசயம் செய்யுங்களீங்களப்பா, என் வாழ்க்கையில் சம்பூர்ணமா சாப்பிடக்கூடிய கிருபை கொடுத்தீங்க. நான் ஒரு காலம் நினைச்சேன், நான் எப்படி வாழ்வேன்னு நினைச்சேன், என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்க தானே அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சு நினைச்சு நமக்கு ஒரு நாள் துதிக்கணும். சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன செய்து முடிப்பாரா, முதல்ல என்ன செய்யறாரு நமக்கு அதிசயங்களை செய்யறாரு, ரெண்டாவது என்ன செய்யறாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 51:12
1: நானே உங்களுக்கு,
0: நான் நானே உங்களுக்கு
1: ஆறுதல் செய்கிறவர்,
0: ஆறுதல் செய்கிறவர். முதல் நமக்கு என்ன செஞ்சாரு, அதிசயங்களை செய்தார். ரெண்டாவது நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்யறாரு, ஆறுதல் செய்யறாரு. நம்ம உள்ள உடஞ்ச போது இந்த உலகத்துல எத்தனை பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதல் வந்து நமக்கு என்ன செய்யாது, நிரந்தரமாவே இருக்காது, நிம்மதியவே இருக்காது, குழப்பம்தான் இருக்கும், சோர்வு தான் இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ஆறுதல் செய்தார்னு வச்சுக்கோங்க, சோர்ந்து போகும்போது ஆற்றுவார், தீட்டுவார்னால எத்தனையோ தடவை சோர்ந்து போன போல என் தேவனாய் கர்த்தர் என்னை தேற்றி என்னை முகத்தை தொட்டு நீ கலங்காத நம்ம கூட இருக்கிற, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ தடவை கண்ணத்தை தடை விட்டலாம் சொல்லி இருக்கிறார். அந்த ஆறுதல் தான் இன்னைக்கும் நான் வந்து உயிர் வாழ்வேன்னா அவருடைய அவருடைய ஆறுதல் தான். அதான் நானே நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர், அவரால் தான் முடியும், யாராலே முடியாது. அந்த ஆறுதல் வந்து நிலையாறுது, நிரந்தரமானது, நம்மளை விட்டு நீங்காத ஒரு ஆறுதல், அவர் தான் ஆறுதல் செய்கிறவர். கர்த்தர் மது சங்கீத கர்ஷர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ரெண்டாவது என்ன செய்யறாரா, முதல்ல என்ன செய்யறார் நமக்கு அதிசயங்களை செய்யறார், ரெண்டாவது ஆறுதல் செய்கிறார். நமக்கு ஆறுதல் செய்யற கர்த்தர், அவர் தான் நமக்கு ஆறுதல் செய்ய முடியும். மனித யாராலே ஆறுதல் செய்ய முடியாது, அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 Corinthians 1:3-4
1: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்,
0: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
1: பிதாவாகிய தேவனும்,
0: பிதாவாகிய தேவனும்
1: இரக்கங்களின் பிதாவும்,
0: இரக்கங்களின் பிதாவும்
1: சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு,
0: சகல விதமான ஆறுதலின் தேவனமா இருக்கிறவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம்.
1: தேவனால்,
0: தேவனால்
1: எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே,
0: தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே
1: எந்த உபத்திரத்தில் ஆகிலும்,
0: எந்த உபத்திரத்தில் ஆகிலும்
1: அகப்படுகிறவர்களுக்கு,
0: அகப்படுகிறவர்களுக்கு
1: நாங்கள் ஆறுதல் செய்ய,
0: நாங்கள் ஆறுதல் செய்ய
1: திராணி உள்ளவர்களா இருக்கும்படி,
0: திராணி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு
1: எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும்,
0: எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும்
1: அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார்.
0: அவரே நமக்கு என்ன கொடுக்கிறாரு, ஆறுதல் செய்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா, எங்களை அன்பாரி நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாண்டு தாரு, சந்தோஷத்தாரும், பக்தி வரத்தை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, உண்மை அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, மண்டி கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க எஸ்பா, நோயை குணமாக்க பலவீனத்தை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க எஸ்எப்பா, ஹார்ட் பலவீனத்தை குணமாக்குங்கன்றவரே, தலைவலியை குணமாக்குங்க எஸ்எப்பா, ரத்தம் ஓடாம எத்தனை பேருக்கு மறுத்து போயிருதப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது எஸ்எப்பா, குணமாக்குங்க எஸ்எப்பா, குணமாக்குங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க எஸ்எப்பா, உங்க ரத்தத்தையே கொடுங்க எஸ்எப்பா. கர்த்தாவே மீ துதிக்கிறோம், எங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காதபடிக்கு உங்க ரத்தத்தை எங்களுக்காக தந்தீங்களே, உங்க ரத்தம் எங்க சரீரம் முழுவதும் பாய்ந்து செல்லட்டுமே எஸ்எப்பா, அக்கினி மலாந்து கத்துக்கோங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், மந்திரம் உடைச்சு போடுங்க சப்பா, வெள்ளிசுனியை கட்டு அழிச்சு போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க சப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, சமா இல்லாத குடும்பத்தில் சமாண்டை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, மகிழ்ச்சியை தாங்க, ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும், தொழிற்சிற குடும்ப

0: ஆசீர்வதிக்கணும், வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், கேசல இருக்க மக்கள் வெற்றி தாரும். அப்பா அம்மை ஸ்தோத்திரி, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வீடில்லாத மக்கள் வீடு தாங்க, அவங்க நான் மகிழ்ப்பிடட்டும் ஐயா. அன்று உரிமை அறியாத மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப்ஸ்டர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம். நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டா ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and

0: தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செவிக்கணும், செவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் வீட்டுல செவிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம செவிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செவிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் செவிக்கணும் பாருங்க, ரெண்டு தேசலின் புஸ்தகம் 3:2 துர்க்குணராகிய
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
0: யாருக்காக? யாருக்காக செவிக்கணும்? ஊழியக்காருக்காக செவிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செவிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செபிக்கணும், கண்டிப்பா செபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க செபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செபிக்கட்டா கத்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேப்பாரு. நல்ல காணிக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கத்தர் ஒரு நாள் எங்களுக்கு கேப்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக செபிக்கணும். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக செபிக்கும். எதுக்காக?
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
0: எங்களுக்காக வேண்டிக்கு பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களா எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க செபிக்கணும். நீங்க எங்களுக்காக செபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக கட்டாயம் செபிக்கணும். செவிக்கேட்ட ஆண்டவர் கிட்ட கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக நாங்க செவிக்கணும், நீங்களும் எங்களுக்காக செவிக்கணும். எவரே புஸ்தகம் 13:17
1: உங்களை நடத்துகிறவர்கள்
0: உங்கள்
1: ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்
0: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்
1: அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? ஊழியர்க்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லா மனிதருக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது யாருக்காக ஜெபிக்கணும்? ஊழியருக்காக ஜெபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக ஜெபிக்கணும்? நம்ம எல்லாரும் எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: சரி, எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியல, அதனால செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: சகல பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செவிக்கணும். எல்லா மனிதர்களும் செபிக்கணும், அவர் ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியக்காரர்களுக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படிதான் செபிச்சாரு. அதனாலதான் எலியா வேற செஞ்சாரு, கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கேட்கலாமா? 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும்
0: அக்கினி குதிரைகளும்
1: அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார்.
0: நம்மளும் பரலோகத்துக்கு போகணும். எலியா என்ன செஞ்சார்? எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அப்படித்தான வாஸ்தோ வாசிப்பா 1:17
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அப்ப எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று செவிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நம்மளும் செவிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரன் பாருங்க, 1:17
1: அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: யோர்தானுக்கு நேரா இருக்கிற,
0: யோர்தானுக்கு நேரா இருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே,
0: கேரீத் ஆற்றண்டையிலே
1: தங்கியிருந்தார்.
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாரா, கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யோசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அன்னைக்கு தங்க திராட்சை ரசம் குறைபட்டு போயிச்சு, தண்ணி என்ன செய்யுது, தண்ணி கல்யாணம் ஆச்சே, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 2:5.
1: அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ,
0: அதன்படி செய்யுங்கள் என்றார். நம்மளுக்கு கூட அருமையானவர்களே, கத்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பர்லோகத்துல சோழல் காத்துல ஏறி பர்லோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முதல் எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பர்லோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்துல வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், ராஜாக்களுக்காக அதிகாரங்களை யாருக்கும் ஜெபம் பண்ணணும், ஊழிக்கருக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல பரிசுத்தவனுக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். 1 Kings 17:5.
1: அவன் போய்,
0: அவர் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்படி,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படி பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு
0: நேரா இருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே
0: தங்கியிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கியிருந்தார். நம்ம கர்த்தர் வார்த்தையின்படி செய்யறோமா, கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தாய் சொல்றாங்க, வேலைக்காரர் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்ற அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல, ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பர்லோர் ராஜ்யத்துல கர்த்தர் மடியில இருப்போம். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:7.
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: என்ன செய்யும், யாரு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: நமக்கு தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடி போறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போறோம். அவன் ஒண்ணும் இல்ல, பெருசு மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நாம் தெரியவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படிய வேண்டும், தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோடு எடுத்துக்கொள்வது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8.
1: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் கடவுள், வானத்தின் பூமியின் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், என்ன செஞ்சாராம், மனுஷரூபமாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்.
0: வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, அந்த உலகத்தில் நம்மளை போல மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியும் தம்மை தம்மே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார், அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா உங்களை விட்டு ஓடிப்போமா. அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பாய்ந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. அதான் முதல்ல பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொன்னார், கேரை தாத்தனடியில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவதாக எலியாட்ட என்ன குறாரு பாருங்க, ஒன்னிராட்சியின் புஸ்தகம் 19:14.
1: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
0: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார், வெகு பக்தி மட்டும் இல்ல பக்தி வைராக்கியமா இருந்தாராம் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க? பக்தி மாத்திரல பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம் அவர் கர்த்தருக்கு முன்பா நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது அவர்கிட்ட, வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். நம்ம ஆண்டுக்கு இப்ப ஆண்டவரே உண்மையில எனக்கு வெகு பக்தி வைராக்கியம் உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். அந்த வைராக்கியம் எனக்கு பெண்மை எளியா கொடுத்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. நான் ஏதோ சேவம் பண்ணா பண்றேன், இல்லைனா பேசாம வீட்டுல இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், இல்ல நாலு வாரம் கூட நான் வராம இருக்கேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழ்வுன்னு ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும் ஆண்டர்ட்ட. ஆண்டர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, வாழ உதவி செய்யணும் சொல்லி கேட்கணும். 69:9.
1: உம்முடைய
0: வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது.
0: கர்த்தர் வீட்டை கொடுத்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கு, நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி செபிக்கணும், அவங்களுக்காக தண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தர் குத்தி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா. நான் வெறுமையானவும் இருக்கிறேன், இப்ப ஏதோ செவத்துக்கு வந்தா வரேன், இல்லைன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வராம இருக்கேன், ரெண்டு இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிங்க, எனக்கு பக்தி வைராக்கியத்தை தரும். வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பச்சித்ததுன்னு சொல்றாரு, எனக்கு அப்படி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? பசு தாய் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா, வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சடங்கு ரட்சிக்கப்படணும், இந்த சனங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வைராக்கி வாங்கியோடு இருக்கிறார்.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
0: நம்ம இடத்துல எப்படி இருக்கிறாரா, வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கியம் வாஞ்சியா இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சி பரிசுத்தவனவரே, உங்களுக்கு எப்போல எனக்கு இந்த வைராக்கியம் வாஞ்சி தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:2.
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு
0: ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால்
1: உங்களுக்காக
0: தேவ
1: வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: தேவ எப்படி இருக்கா, தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வைராக்கிய பாஞ்சா இருக்கு அப்படின்னா என்னன்னா, நம்மள வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்ம கொண்டு கொடுக்கறதுக்காக பவுலுக்கு எப்படி இருந்தது, வைராக்க வாஞ்சா இருந்தாரு. கற்பளை கண்ணி என்னன்னு தெரியுமா, விசுவாசம். விசுவாசம் நமக்கு அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நம்ம குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கருப்புள்ள கண்ணி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கு ஜீவிக்கிறார், அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், ஆயிரம் குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. இயேசுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், என்ன சொல்லுங்க, கைவிட மாட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாசை நீ பிரச்சனை கொண்டு இருந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அந்த வைராக்கியம். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்ப ஆசிப்பா,
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக,
0: கற்புள்ள கன்னிகையாக
1: கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
0: அவர் அதுதான் கர்த்தர் என்ன பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்களை எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்கார். நியமித்தபடியால்
1: உங்களுக்காக
0: பாத்தீங்களா, நம்மளுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போடும், எப்படியாவது பசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்புங்க எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க, ஒன்னு யோவான் 5:4 அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாத வெடிக்க போதும். அதான் மக்களுடைய கருப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசம் நம்ம இழந்து போக கூடாது. வாசி பாருங்க,
1: நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
0: உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன, விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசாசு கொண்டு வருவான், உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன. அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க, சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா, நீ உலக காரி ஒன்ன வந்து யாரு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பாத்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். மற்றும் கட்டளை பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறேன். பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம் தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அனுகிறோம் கத்தாவே. ஆண்டியா, எங்கள் மக்களே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்துல எங்கே கூடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. இம்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குழுதற்கும் அனைத்ததற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு. எங்கள் பரம தகப்பனை கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனால எத்தனை பேர் மூச்சுவிட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிற ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107:20 சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை, குணமாக்க தலைப்பாரத்தை குணமாக்கப்பா ஆண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே, ஒரு வீசம் வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசன மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கும், வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமையா, கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம். தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தாங்க, வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா, கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய உதவி செய்யப்பா, அண்டு வரே கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க எசப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும் மூலம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், தேவக்கிருப எல்லாரையும் சொல்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரண் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றையே துணியோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை செபிக்கிறோம். வேலையை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்புகிற சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாபி, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: உங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435.
5: our email address acinkaram@gmail.com, our website handofjesus.in. God bless you.

0: முத யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களா உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6 9 கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
0: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி
0: தம்மை தாமே பாருங்க வானாதி வானவர் வானம் கொள்ளாதவர் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்
0: மனுஷர் சாயலானார்
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்
0: தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே என்ன செஞ்சாரா தாழ்த்தினார்.
1: ஆதலால்
0: ஆதலால்
1: தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா? அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள் உயர வேண்டுமா தாழ்த்த வேண்டும்? ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நம்மளுடைய கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன மக்களும் இருக்க வேண்டிய ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அவங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார். ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார். மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லாண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமான உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யாரை உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147:6.
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சாந்த குணமா இருந்தாரு. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணமா இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, 8:12, 3 மோசையானவர்
1: பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும் மிகுந்த
1: சாந்த
0: குணமுள்ளவனாயிருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே ஆண்டவர் கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல. யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோபப்படக்கூடாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சார்ந்த குணமா இருந்தாரு, யேசுபா நீங்களும் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சார்ந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும். எனக்கு சார்ந்த குணத்தை தாரு ஆண்டவரே. பாருங்க மோசை என்ன செய்ய மிகுந்த எப்படி இருந்தாரா? மிகுந்த சார்ந்த குணமா இருந்தாரு. ஆண்டவரை கேட்போம் ஆண்டவரே, வசந்த கேட்டுட்டு போறதல்ல, வசந்த துவைச்சு உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சார்ந்த குணமா, நீங்க சார்ந்த குணம் இல்லை, எனக்கு அது சார்ந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே. உலகத்தில் ஒரு நாள் உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும். இந்த உலகத்தில் என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 Peter 3:4.
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதான் வெளியேறப்பட்டது. சாந்தம் அமைதி நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, அது வெளியேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேட்டு நான் சாந்தமும் மன தாழ்மையா இருக்கு. வாசித்து பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 11:29 வசனம்.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவர் இயேசுக்கு எப்படி இருந்தாரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், நீங்களை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவையான ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவர் சாந்தகுலமா இருந்தீங்க எனக்கு போதியமாப்பா,
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணம் தாரு. நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணம் தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. அவங்களுக்கு சாந்த குணத்தை தான் கத்திர என்ன செய்யறாரா? உயர்த்துகிறார். வாசிப்போமா இப்ப சங்கீத புஸ்தகம் 147:6.
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யார உயர்த்துகிறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். யார உயர்த்துறாரு? அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார். மூன்றாவது தாழ்மை உள்ளவங்களை உயர்த்துகிறார். நான்காவதாக யார உயர்த்துகிறார்? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். ஏன்னா ஆண்டவராகி நம்ம ஆண்டவரை இயேசுகிறது சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும். ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பரகிருதல் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக தானியேல் புஸ்தகம் 3:30. பின்பு ராஜா
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன சொன்ன கத்த உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க? உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. 28 தானியேல் புத்தகம் 3:28.
1: அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
0: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர
1: வேறொரு தேவனையும்,
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல்,
0: சேவித்து பணியாமல்
1: அவரையே நம்பி,
0: அவரையே நம்பி
1: ராஜாவின் கட்டளையை தள்ளி,
0: ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
1: தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்,
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
1: அவர் தமது தூதனை அனுப்பி,
0: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி
1: தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு? விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க? நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, அந்த நாட்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில? கர்த்தர் மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்றாரு, என்ன அவசர வாசியம் வரையத்தர்.
1: அப்பொழுது நெபுகாத்நேச்சார்
0: வசனித்து
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
0: அவங்க தம்முடைய தேவனை தவிர
1: வேறொரு தேவனையும்,
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல்,
0: சேவித்து பணியாமல்
1: அவரையே நம்பி,
0: அவரையே நம்பி
1: ராஜாவின் கட்டளையை தள்ளி,
0: ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
1: தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்,
0: சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
1: அவர் தமது தூதனை அனுப்பி,
0: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி
1: தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசனை என்ன செஞ்சிட்டாரு?
1: விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39 சங்கீதம் 7 வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கத்துதான் நம்பிக்கை. சில வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கர்கள் சொல்ற கர்த்தாவே, நீரே நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறகு இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவளே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயிர் வரும். முதலாவது நம்ம சேவமோன்வே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்ம உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பார்க்கல, எதா நடக்குதான்னு பாக்கலாம்னு இருக்கிறோமா? இல்ல கர்த்தர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எழுந்து நான் ஒப்பு கொடுக்கலாமா?
1: கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹலேலூயா சொல்வோமா? ஹலேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்ம உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். நம்மை நாம் அலசி பார்ப்போமா? நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடுறோமா? அவர் கூப்பிடுகிற காரியத்திலே நாம் குறைந்து போய்விட்டோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இடைவிடாம நான் உங்களை நோக்கி நான் கூப்பிடணும். ஆண்டவரே அந்த பாக்கியங்களை எனக்கு ஆண்டவராகிய தேவனே நீ தர வேண்டுமே என்று சொல்லி வாய் திறந்து சொல்லுவோமா? உன்னோக்கி கூப்பிடணும். ஜெபிக்கிறவர்களை உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியாயிருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும்.

தந்தைகளுக்கு தான், ஆனால் இயேசுவின் ரத்த நம்மை கழுவும் உள்ளது. கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் உள்ளது, அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமானே கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா?

ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே, இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? ஆலையில் கேட்ட செய்தியை நாம கர்த்தரை கதப்பு கொடுத்து சோமனுவோமா? கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரேஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர், எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கைக்குள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா

0: தாழ்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே, எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் என்று சொன்னீரே. அப்பா உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேக வாழ்க்கையிலே ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவையாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்கள் அர்ப்பணிக்கிறோ. இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக, உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக, உயர்த்துகிற கர்த்தர் ஆமீன். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்போது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கைவிடச்சுகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: நீர் எங்களுக்குள்ள இருந்தா பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர். நீர் எங்களுக்குள்ள இருந்த இந்த குறை வராதே வராதப்பா ஆண்டவர். நீர் பார்த்து நீ மகனை எப்போது என்னோட இருக்கிற என்னோட எல்லாம் உன்னோட சொன்னீரு. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போது உங்களோடு கூட இருக்க அந்த கிருபை எங்களை தர வேண்டும் இப்படி செபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம், மகிமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மகிப்படுத்துங்க. அல்லேலூயாமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு வீச்சை தொடும் தொடும் தொடும் குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், இயேசு கிறிஸ்து உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்க அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்பு ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காது சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் இயேசுவா நாமத்தில் தாழ்மையே கேஜிரோ பரமபிதாவே ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் ஏசியின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1-3-1-0-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6-4-3-1-0-1, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9-4-4-3-0-7-8-0-1-9 மற்றும் 7-5-9-8-1-1-2-4-3-5. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அன்றைக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமி மேல அக்கினியை போடுறது இப்பொழுதே பற்றிய விரும்புறேன் நிறைய காரியத்தில் விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோடு உதட்டிலோட நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார். நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதிச்சுருவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சுல வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 வாசித்து பாருங்க.
1: உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
0: நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்கேயோ இருந்த எங்கெல்லாம் இருந்த நம்ம சேற்றில விளையாட சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்?
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையா இருக்கு, நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. என்னடா பேசுறலாம், பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. உண்மை அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ சனங்கள் நம்மள பார்ப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் என்ன இன்னொருத்தர் என்ன இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். அவங்க பேசுறலாம், ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மையில. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர் ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர் மூணாவது யாரு, உண்மை உள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தா தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சுல உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம், அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல எதோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா? யூதா 1:4, 3
1: பரிசுத்தவான்களுக்கு
0: ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
1: விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யார்கிட்ட சொல்றோம், நம்ம வந்து இதை இப்படி செய்வோம் அப்படி சொன்ன எங்க சொல்றோம், தேவடைய சமூகத்துலதான். பிரசிங்கில ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவையில சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுத்தா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல் உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உண்மை. வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் 7-8
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
0: அவனை
1: ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையல்லோதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மை இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிஞ்சளவுக்கு நம்ம எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பிரேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததா? அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தோம், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவரே, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கத்திர என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்றதுலயும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கத்திர உண்மையா இருக்கிறார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால நீங்கள் நான் உண்மையுள்ள இருக்கணும்னு சொல்லி கத்திர விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண
1: ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பத்திகள உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவர், இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு அவர் வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கத்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வதப்படுறாங்களா? கர்த்தாவே கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8:12.
1: என் தாசனாகிய மோசேயோ
0: அப்படிப்பட்டவன் அல்ல.
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33:11.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசுறாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என் குடி பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளலாம் மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர உபாகம் புஸ்தகம் 34:10-12.
1: மோசே
0: எகிப்து தேசத்திலே
1: பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும்
0: அவன்
1: இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த,
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும்,
0: சகல வல்லமையான கிரியைகளையும்
1: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல,
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அது பிறகு என்ன சொல்ல, இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசை என்ன செஞ்சார், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம், ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம், ஒவ்வொரு நாள் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும், ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், அவங்க பார்த்து சொல்லணும், இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போய் நம்ம ஊழிஞ்சறவங்க, எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்க சாட்சியா இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோசம் உண்மையா இருந்தார், மொத யார் உண்மையா இருந்தார், ஆபரகம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசம் உண்மையா இருந்தார். அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 11:3.
1: மோசே என்பவன், எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்,
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது, தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாத்தி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவன இருந்த. காரணம் என்ன, ஆண்டருடைய பார்வையில் அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்கும் உண்மையிலும் சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்மளே பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் என்னை மாற்றும். மோசே எங்களை போல பாடுகள மனசுதான் ஆண்டவரே, அப்புறகாம எங்களை போல பாடுகள மனசன், அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11.
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம், மந்திரவாதிகளும், மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்னால யார் நிக்க முடியல, மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். ஆக ஒரு நாள் பஞ்சாபுக்கு உழித்து போயிருந்தப்ப மந்திரவாதி நைட்லாம் நாங்களும் சிவமுடியப்பல செய்தி கொடுக்கல, ஒன்றும் தெரியாது. நாங்களும் ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து, நாங்கள் 3-4 பேர் போயிருந்தோம், உட்கார்ந்து செவிச்சுட்டே இருந்தோம். மந்திரவாதி வந்து எங்க செபத்தை தடுக்கிறதுக்காக மந்திரவாதி வந்து மந்திரம் பண்ணிட்டே இருந்தான், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா. எங்களுக்கு ஆண்டர் சொன்னார், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா, நீங்க ஊக்கமா சேவம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இப்ப நாங்க ஊக்கமா சேவம் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொன்ன, நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கடைசி சொல்லிட்டு போன, நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ள தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மள, சின்ன கர்த்தர் உண்மையா இருந்தாலும் கர்த்தர் பெரிய கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். காலையில இருந்துச்சு எல்லாம் பயந்துட்டே இருந்தாங்க. அங்க போறவங்க தான் இங்க செபத்துக்கு வந்திருந்தாங்க, மந்திரவாதிகிட்ட போறவங்க தான் செபத்துக்கு வந்திருந்தாங்க, பயந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில மந்திரவாதி பயந்து சொல்லிட்டு போயிட்டான், நீங்க வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, எவ்வளவோ செஞ்சோம் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா அருமையானவர்களே, மோசை பார்த்து மந்திரவாதி என்ன செய்ய முடியல, மோசைக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினருக்கு யாத்திரை புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசேக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிக்க கூடாது இருந்தது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்துல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறேன்னு சொல்லியிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யணும் சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. மத்த யார் உண்மையில இருந்தாங்க? ரெண்டாவது மோசே. மூணாவது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
1: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவன் மேல் சுமத்த,
0: அவன் மேல் சுமத்த
1: யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல? காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது குற்றம் குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியும். யாரு குற்றம் குறைய என்ன செய்ய முடியல? காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார். முதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார். மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குரங்கை என்னென்னமா செஞ்சு பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27
1: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
0: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
1: தப்புவிக்கிறவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
0: அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, நம்ம பிசாசு ஆகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவனத்தில் நம்மளை கொண்டு நினைச்சிருக்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியில தப்புவித்தார். வாழ்க்கையில கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரு. அவன் கைக்கு நான் தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தா எந்த பிசாசு நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசு நம்ம பக்கம் கூட வராது, நம்மளை பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28
1: தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா. ஒரு காரியத்திலும் அவர் தோத்து போனதே இல்லை. அவர் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்தது. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய், கோபம், தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது? நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசி பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: ஆதலால்
1: நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
0: நிறைய பேர் சொல்ற, ஏன் ஜெபத்தை கேட்கல? நான் எவ்வளவு நாள் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான, வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது? கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செவத்தை கேட்கல, உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செவத்தை கேட்கட்ட? யாரு மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. உண்மையுள்ளவரா இருக்குமானால் நம்ம வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம செவத்தை கருத்து கேட்பார். ஒரு சின்ன செவம் பண்ணா போதும், கர்த்தர் செவத்து கேட்பார். அத நம்ம வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமைத்தின் புஸ்தகம் 1:12
1: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
1: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: பாருங்க, பவுல் உண்மை உள்ளவர் இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார, ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருந்தாரா. பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து, அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரியத்தேவன் செய்தார். உழுது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பவுல் எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆட்கள் உண்மை இருந்த கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 18:10
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
1: உனக்கு தீங்கு செய்யும்படி,
0: உனக்கு தீங்கு செய்யும்படி
1: ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல என்ன செய்ய முடியாது, கை போடவே இல்லை. அவர் கர்த்தர், அவரு பரிசுத்த பவுல் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க, உண்மை உள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உண்மை உள்ளவராய் மாற்றேன், உள்ள உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் அப்பா. என் வாழ்க்கை எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிருச்சு ஆண்டவர, பொய்யிலும் கோபத்திலும் எரிச்சலும் பொறுப்பு இல்லாம, எந்த காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு இல்லாம வாழ்ந்த ஆண்டவர, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் உண்மையா இருக்கோம், மரண பரிந்து உண்மையா இருக்கணுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி,
1: ஆகிலும்
0: ஆகிலும்
1: நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு.
0: எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எவ்வளவு உண்மையா இருக்கணும், மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே மரண பரியந்த உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். இப்ப மனிதனை சாட்சி கொடுக்கறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், உண்மை உள்ளவளாய் நீ மாற்றும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உண்மை உள்ளவளாய் மாற்றும், உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் இறுதி உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
0: அவருடைய எஜமான் அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்,
0: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்,
1: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்ய, பிரவேசி. கொஞ்சத்துல நம்ம கையில கொடுத்த பொறுப்புல, நம்ம கையில கொடுத்த வேலை சிரத்துல, நம்ம கையில கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் என்ன செய்து பூமி எங்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம உண்மையா இருக்குமா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் நம்ம பார்க்கிறார். உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தா அவன் என்ன செய்வேன், அதிகத்துல நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்போம், ஆண்டவரே என் உண்மை உள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு உண்மை உள்ளலா இருக்கணும் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம கத்துட்டு கேட்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆபிரகாம் உண்மை உள்ளவரா இருந்தாரு, ரெண்டாவது மோசே உண்மை உள்ளவரா இருந்தாரு, மூணாவது தானியேல் உண்மை இருந்தார், நான்காவது பவுல் உண்மையில் வந்தாரு. அதனாலதான் பவுல் கையிலால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 19:12
1: பவுலின் கைகளினாலே,
0: பவுலின் கைகளினாலே
1: தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
0: தேவன் என்ன செஞ்சாரா, விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
1: அவனுடைய சரீரத்திலிருந்து,
0: அவருடைய சரீரத்திலிருந்து
1: உருமாள்களையும்,
0: உருமாள்களையும்
1: கச்சைகளையும்,
0: கச்சைகளையும்
1: கொண்டு வந்து,
0: கொண்டு வந்து
1: வியாதிக்காரர் மேல் போட,
0: வியாதிக்காரிகள் மேல் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின,
0: வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின,
1: பொல்லாத ஆவிகளும்,
0: பொல்லாத ஆவிகளும்
1: அவர்களை விட்டு புறப்பட்டன.
0: பாத்தீங்களா, பரிசுத்த பவுலுடைய அந்த உருமாவை கொண்டு மேல போட்டோன்னு பொல்லாத ஆவிகளோட என்ன செஞ்சு புறப்பட்டு போயிடுச்சு. அவர் கைனால தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்மளும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கோம், நம்மளும் ஊழியம் செய்யறோம். நம்ம உண்மையா இருக்கோம், நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த பவுல் உண்மை உள்ள தான் கர்த்தர் ஊழியத்து கலைச்சார். நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே நீ உண்மை உள்ளவளாய் மாற்றும், ஆண்டவரே என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னீரே, என்னை உண்மை உள்ளவளாய் மாற்றும்னு கேட்போம். ஆண்டவரே ஆபிரகாமை போல என்னை மாற்றும், மோசையை போல என்னை மாற்றுவப்பா, தானியலை போல உண்மை உள்ளலாய் மாற்றும், பரிசுத்த பவுளை போல உண்மை உள்ள மாற்றும், என் வாழ்க்கை உண்மை இருக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும், என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே நீங்க தான் என்னை மாற்ற முடியும், என் உள்ளங்களை நீங்க தான் மாற்ற முடியும் அப்பா. நான் கொடுத்த பொறுப்பு உண்மையா இருக்கணும், வீட்டுல உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும், மற்றவங்கிட்ட கொடுக்கற வாங்குறதுல உண்மையா இருக்கணும். மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கா அதை கொண்டு கொடுத்துடணும். 10 பைசானால் நாளைக்கு கத்துட்டு கணக்கு சொல்லணும். நம்ம அது உண்மை இல்லைன்னு இருக்குமா? நான் பல்லூர் ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. கர்த்தர் யார் கர்த்தர் ராஜ்யத்துல யார் இருக்க முடியும்? அழைத்தவரோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ உண்மையில் தான் கர்த்தர் ராஜ்யத்துல இருக்க முடியும். உண்மையில் அந்த உலகத்துல வாழலாம், பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தாவே என்ன உண்மை உள்ளவராய் மாற்றும், என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.
1: உண்மையுள்ளவனாக என்னை மாற்ற மாட்டவரே, கர்த்தர் நம்மோடு என்று பேசி இருக்கிறார். அப்பா என் வாழ்க்கையில உண்மையை தாரும் ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவரே, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தபடியினார் தேவன் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கேட்போமா, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே, என் கையிலே கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையை தாரும் ஆண்டவரே, வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? மோசே தேவனுடைய வீடெங்கும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார், எனவே தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். மோசைக்கு முன்பதாய் எந்த மந்திரவாதியும் நிற்க முடியவில்லை. மோசே என்பவன் பெரியவனாக இருந்தார், அவரை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியவில்லை. கேட்போமா, என் உள்ளத்திலும் உண்மையை தாரும் ஆண்டவரே. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களுக்கு தேவன் தானியேலை தப்புவித்தார், தானியேலை உயர்த்தினார். தானியேல் செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொய்யும் பொருட்டுதான் காரணம், ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையை தாரும் அப்பா, உண்மையுள்ளவளாக உண்மையுள்ளவனாக என்னை மாற்றம் என்று சொல்லி கேட்போமா. பவுலடியார் வாழ்க்கையில் உண்மை இருந்தபடியினார், தேவன் அவருடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தலினார். பவுலுடைய டிரெஸ்ஸை கொண்டு போய் போடும் பொழுது, அவருடைய ஆடையை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சைகளை கொண்டு போய் போடும் பொழுது நோய்கள் குணமாயின, பிசாசுகளும் அலறி ஓடியன. ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீரே, எனக்கு அந்த உண்மையை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோமா. வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எங்களை ஓடிப்பு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கையில் எடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில உண்மையை தாரும், உள்ளத்தில் உண்மையை தாரும், எங்கள் வாழ்க்கையில உண்மை தாரும், அன்பிலே உண்மை தாரும், நடக்கையில உண்மை தாரும், பேச்சிலே உண்மையை தாரும், எங்கள் பார்வையில உண்மையை தாரும், எங்கள் கையில கொடுத்த பொறுப்புகளில் உண்மை தாரும், வேலை செய்யங்களிலே, ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிலே, ஐக்கியத்திலே, சபையிலே, பரிசுத்திலே உண்மையை எங்களுக்கு தயவாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உண்மையிலவராய் இருந்தபடியால் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர். மோசே உண்மையிலவராய் இருந்தபடியினாலே அவர் உண்மை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். எந்த மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பதை நிற்க கூடாதபடிக்கு ஒரு பலத்தையும் வல்லமையை கொடுத்தீரே. மோசை கொண்டு பெரிய காரியம் செய்தீரே ஆண்டவரே. தானியேல் உண்மையிலவராய் இருந்தபடியால் எந்த சிங்கங்களும் அவரை கடித்து குதிராதபடிக்கு அப்பா சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தீரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க உதவி செய்தீரே ஆண்டவரே. பவுலடியார் உண்மையிலவராய் இருந்தபடி அவரை மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு சென்றீர் ஐயா. பவுலுடைய உண்மையில் இருந்தபடினார் அவர் கைகளின் மூலமா விசேஷ அற்புத அடையாளங்களை செய்தே ஆண்டவரே. அப்பா அவருடைய அப்பா ஆடைகளை கொண்டு சென்று நோயாளிகள் மேல் போடும் பொழுதும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும் பொழுதும் அவர்கள் சுகமடைந்தார்களே ஆண்டவரே. எங்களையும் இப்படி மாற்றும் உண்மையிலவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த சத்தியத்தின் ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆமாப்பா கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்ன அந்த வாக்கின்படியே உன் எஜமான சந்தோஷ்கள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கேட்டோமே. பரலோகத்தில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அப்பா என் வாழ்க்கை துணிவு பொய்யும் புரட்டுக்கு இடம் கொடுத்து விட்டேன், மன்னியும், என்னை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது கர்த்தருடைய அப்பா வல்லமையின் ஆவியானவர், அந்த உண்மையை அருளும் சத்தியத்தின் ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு சொன்னார், சத்திய ஆவியானவர் வரும்பொழுது உங்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உண்மையின் ஆவியானவர். வேதம் சொல்கிறது அப்படி என்றால் உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல உண்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கேட்கலாமா அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது உண்மையிலுமே நாம் மெய்யாகவே அந்த உண்மையின் பாதையில் நடக்க முடியும். வாய் திறந்து கேட்போமா, ஹல்லேலூயா. அந்த உண்மையின் ஆவியான் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி கேட்போம். கேட்போமா, வாய் திறந்து ஆவியானவர் வரவேற்போமா.

0: அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். பூச்சி மாண்டரே பூமி மேல அக்கினை போட வந்த இப்புலையை பற்றி விரும்புறேன் சொன்னீரு. சீவுள்ள சாட்சிகளா எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அப்பா மேய்ச்சாட்சி சொல்றேன், ஆத்மா ரட்சிக்கிறான்னு சொன்னீரு. மேய்ச்சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ராம மாத்திரம் அங்கீப்படட்டும். கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்ண தொடு மாண்டவர், கண்ண தொடு மாண்டவர், கண்ண தொடு மாண்டவர். கண் பார்வை தாரும், காது வைக்காது, காது வைக்கணும். வாய் பேசல், வாய் பேசணும் ஆண்டவர். நல்ல பைப்ளஸ்க்கு கண் பார்வை தாரும் ஆண்டவர். வாய் பேசல், வாய் தொடுங்க ஆண்டவர். நல்ல பேசக்கூடிய கிருவைகளை தாரும். காதுகளை தொடு மாண்டவர், காதுகளை தொடுங்கப்பா. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவர். கத்தாவேமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாய் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்க ஆண்டவர். அபிஷேகம், அபிஷேகம், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ அபிஷேகம், பரலோக அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அளவுலாம் ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். தொடும், தொடும், தொடும் ஆண்டவர். இப்படி இறங்கி வரட்டும் தேவ வல்லம், இறங்கி வரட்டும் இயேசுவை வல்லம், இறங்கி வரட்டும் தேவ கிருவை. எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். நீ தொடுகிறதை உணரட்டும் ஐயா, பரலோக அக்கினி மூடட்டும் ஐயா. உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர, பலப்படுத்துங்க. சம்மானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி வராயத்தை தாரும். ஜெபிக்க, துதிக்க உதவி செய்ய, உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படியா ஜெபிக்கிற. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் ஜனங்கள் முழுமையா ரட்சிக்கப்படணும். என் பாவை ஸ்தோத்திரம், பரலோக அக்கறி மூடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வரைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவர, உடைத்து போடுங்க. கட்டுகள் அழிக்கப்பட்டு போட்டும், கண்ணீர் எல்லாம் துடைச்சிருங்க, கவலை எல்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்கப்பா. கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க. குடும்பத்துல சமாந்தை தாங்க, உள்ளத்துல சமாந்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவர. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய, சாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவர. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க வாலிபர்கள் செவிக்கணும், எங்கள் சிறு பிள்ளைகள் செவிப்பேன், மூப்பர்கள் செவிக்கணும் ஆண்டவர. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யப்பா. வேண்டிக் கொடுத்திருக்கோம், நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையில பொறுப்படுங்க ஆண்டவர. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. கொஞ்ச காரியம் சொல்லி இருப்பாங்க, சொல்லாத காரியம் எவ்வளவு இருக்கும் ஆண்டவர. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க, அறியக்கூடிய அறிவியல் நிரப்புங்க ஆண்டவர. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் எங்கள் அன்புரத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகி கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 3078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: அந்த வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்கிற மெனிச்சை விழித்துக் கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம் வாசித்து பாருங்க. யாசாயா 61:10.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதின் சாலுவே கொடுத்திருக்கிறார். அதை தான் திருட பாப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருடா எப்பா எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதின் சாலுவை எப்படா திருடான்னு தான் பிசாசானவன் வளைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதான் கத்துடைய வேதஞ்சல், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் படாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வர வாசித்து பாருங்க. லூக்கால் சுவிசேஷம் 10:30.
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்,
0: எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
1: அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் என்ன செய்ய உடனே எதை விரிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனான்.
0: அந்த குற்றுயிரை சொல்றாங்களே பாரு, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கான், குத்துயிரா இருக்கிற, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன்டா எதா இருக்கிறேன், எப்பா வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படியே சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக படங்க. நம்ம கூட இந்த ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்துமா என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை நம்ம கத்திர கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சாலையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுற, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியன் புத்தகம் 4:27.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பாத்துட்டே இருப்போம். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நீதின் சாலுவை நம்ம கர்த்தரே செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணம் நடவடிக்கை, தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லி மத்தவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல. என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியம். எங்க போனாலும் நம்ம கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோடே நம்ம இறுதியை இருக்குமானால் நம்ம வஸ்திரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்டா அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க, அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்சோம் நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர கத்து நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதியின் சால்வை. அது காதல் எனக்காது பிடிக்கிறேன் போக வேண்டிய வரும் உலக நம்ம நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்கார வீடு போகணும், உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. அல்லேலூயா. உலக மக்களோட என்ன செய்யறது? ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8.
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போ ஆத்மத்து விழிப்பு சரீரத்துல சொல்லலாம். எனக்கெல்லாம் பாருங்க நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டு சொல்ல, ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்து விழிப்பா இருக்கிற, அதான் சொல்லு. தெளிந்த புத்தி உள்ள இருங்க,
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன்,
0: எதிரானியான பிசாசானவர்
1: கர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, அவன் என்ன சிங்கம் போல என்ன செய்யறானா?
1: வகை தேடி சுட்டி திரிகிறான்.
0: வகை தேடி சுட்டிக்கிறான். எங்கெல்லாம் இங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். நாங்களாம் இது சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே ஓடு, பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய். சின்ன பிள்ளைங்கள அப்படி இல்ல. பிசாசு என்ன செய்யறானா? எவன எங்களுக்கு விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய

0: பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவா. இருதயத்துல இடம் கொடுக்கல வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க, நினைச்சிங்க, தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவன விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவனை நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போதுதான் அவன் நம்மளை மேற்கொள்ள பாக்குறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா சவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டனா புல்லாக குழப்பிடுறான். அதுதான் முத என்ன செய்யணும், சவம் பண்ணி. யாருக்கெல்லாம் சவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு சவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் சவம் பண்ணும், ராஜாக்களுக்கு சவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு சவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற ஆத்மாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கேற்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்திருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்திருக்காரு. அது வந்து அவன் திருடிட்டு போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கிறோம். அதான் சொல் பிசாசுக்கு இடம் கூட, இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான், இடம் கொடுக்கல வரவே முடியாது. ஹலேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119 சங்கீதம் 148 வசனம்.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன செய்ய, தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். சங்கீதக்கார சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிடலாம், விழித்துக் கொண்டிருக்கு. நமக்கு மொத்தத்துல பகலையா தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்து. அப்ப அந்த கண்ணு தாவிதுற, அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. அந்த கண்ணு நம்ம இருக்குதா, யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு எதுக்கா விழித்திருக்கோம். அருமையானவர்களே, நம்மளும் ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல என் கண்ணும் உடைய தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும். ஆண்டவரே பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். ஒன்னா சங்கீதம் 1, 2, 3 வசனம்.
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
0: பாவிகளுடைய வழியில் இல்லாமலும்,
1: பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமல்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தனி வேதத்தில் பிரியமாயிரு.
0: கர்த்தனி வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரிய வேணும். பிரிய இருந்தா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தனி வேதத்துல பிரிய இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திட்டு கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தர் வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமா இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் வேதத்தை மேல நம்ம பிரிய வேணும். பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியான். அவன் நீர்க்கால உடம்ப நடப்பட்டு தம் காலத்துல
1: தம் கை
0: வந்து இளைவதா இருக்கு மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பெரியமா இருக்கிறோம். எனக்கு அவங்க பெரிய, இவங்க பெரிய, எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பெரிய. பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்கரை சொல்றார், கத்துடி வேதத்தின் மேல பெரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலில் ஓரம நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலைபுதராத மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்லுவோம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனையோ பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இல்லை புதராத மரத்தை பண்ணி செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில் செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த இடத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அருமையான சங்கீதக்காரன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதத்தில் பெரியமா இருக்க வேண்டும். எப்போதும் அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதான் 119 சங்கீதம் 97 வசனம்.
1: உமது வேதத்தில்,
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம் தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். பிரியமா இருக்கீங்களா, வேதத்துல வாஞ்சா இருக்கீங்களா, தாகமா இருக்கீங்களா. நிறைய பேர் டிவியில வசனம் சக்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க. மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க.

0: அவங்க என்ன படம் கட்டி இருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, அதை பாடுவாங்க. இவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்கார் சொல்றாரு, வேதத்துல நானே எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் பிரித்த சாமத்தில் நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதான வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்துல அவ்வளோ வாஞ்சா, அவ்வளோ தெரியும். அதனாலதான் சொல்லி குறித்த சாமத்துல என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை கேட்காட்டா, வசனத்தை வாசிக்காட்டா, மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறான். நடு சாமத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கத்திரி உப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மாத்தும் ஆண்டவரே, செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக எனக்கு நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவஞ்சேவடி நான் ஆத்மா காத்து கொடுறதுக்கு நீதிக்கேற்க என் கண்கள் தெளிவா இருக்குது ஆண்டவரே. என்னை மாற்றும். நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீர் கொடுத்த நீதியின் சால்வியின் காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119 சங்கீதம் 92 வசனம்,
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தா.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறைவே வராது. உங்க வாழ்க்கையில சகல ஆசீர்வாதம் தேவன் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தை மேல பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். முதல்ல நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம்ம பாவஞ்சேவடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும் நாள் முழுது. அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு தெரியுமா இருக்க, அந்த மாதிரி இருந்த நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து நம் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தமானவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. அதை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமா? ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியா இயேசுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளார் என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லமா, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒழுபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தருளும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். அப்பாவும் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லர் கையில் நான் அகப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா, நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். தியானம் செய்வதற்கு தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா, என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா, என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோவில் கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள், எங்களுக்கு, இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியான விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. இதையும் எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவுக்கு வந்து இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீ தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க. நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்கு கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை எடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோக நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை எடுப்போமா?
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறமே. நேர அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை முதல் நன்மையினாலே முடிச்சுட்டு பாதையெல்லாம் நம்மளை நெய்யாய் பொழி முடிய கிருப தர முடியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தக நன்மையான காரியத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரு. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரு. புதிய ஆண்டில புது கிருவ, புது பலன், புது சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள முடிய பாத்திரம் அன்றாடி செபிக்கிற ஐயா. கத்துடி வல்லக்கரம் தாங்க வேண்டுமா செபிக்கிறோம். கத்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆசிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கத்தாவே உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசிரித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உமை போல மாற்ற வேண்டும் செபிக்கிற ஐயா. அன்றுவரே இந்த உலக எங்களுக்கு சொந்தல்ல, உலகத்தின் வேசவரால் கடந்து போகும் ஆண்டு உண்மை அறிந்து விசுவாசம் நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பக்தி வராயத்தை தர முடியாது செபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபிகளை தர முடியாது செபிக்கிறோம். என்ன செய்தானும் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருக்க கிருபை தாரும் அப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தர முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீராண்டவர. நீங்க தான் குழந்தை பாக்கியத்தை தர முடியுமாண்டவர. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. சமாளத்தை கொடுங்க. கடன், கண்ணீர், வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர. எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கு என்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளை முடியா செவிக்கிறோம். பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா சிறுப்பி நல்ல படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். வாலிபர்கள் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். தேவக்கருவே சூழ்ந்து குலட்டும் ஆண்டவர் எல்லார் பேரையும் நீங்க சீஃப் பர்சன் எழுதிக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீரோ பரமபிதாவே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறோம். யோசபாத்து கர்த்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கர்த்தரோடு இருந்தாங்க, அது சாத்தா ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். மாசம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும், ஐயோ நான் பாஸ்டிங் தான் பலவீனம் இருக்குது, இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ ஒரு செவ்வாய் இல்ல, ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, பேரம்பத்தியை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசிரியக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்துல ஜீவிச்சுட்டு இருக்காங்க, அவங்களை பார்க்கும்போது உங்க உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில் கண்ணீர் வரணும். அப்படி ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ஆசிரியம் ஆண்டவர், என் பிள்ளைகளை ஆசிரியங்க, என் பேரம்பேத்தி ஆசிரியங்க. அதில் ஜெபம் நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்களை பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீடு எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம், ரெண்டு நாளாகமோ 20வது அதிகாரம் 27வது வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும்
0: அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும்
1: மகிழ்ச்சியோடையே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
0: ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்க திரும்ப பண்ணாரா, மகிழ்ச்சியோடு. யாராரு, யூதர்களும் எருசலேம் குடிகள்லாம் யோசபாத்துல எப்படி பண்ணாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வேதனையோடு ஆலய தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்வாரு. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும், எனக்கு இது வேணும், அது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக பிரித்து அதான் சொல்லி. நான் உலகத்தை நல்லதை போல உலகத்தில் அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோடு இருந்த இயேசுவுக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்மத யார பார்த்தோம், தாவீதுக்கு என்ன செஞ்சாரு, போன இடத்துல கர்த்தர் காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் நினைச்ச தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர் மகிமுள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு, காவல் உண்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, சம்போர கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன சொல்ல, என்ன பேரும் நதியினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, தாகத்தை தீர்த்தாரு. அவரு கர்த்தருடைய சனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி மோவாப்பி சாதி அதுக்கு அப்போல உள்ளவங்களாம் வந்தாங்க, இவங்கெல்லாம் கண்ணீர் ஓடி செபிச்சாங்க, முழங்க உபாசம் இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்லி தன்னை தாழ்த்தினாரு, என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி கண்ணு தான் போய் நோக்கி பார்க்குறேன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்ன, நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லி என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அவ்வளவுதான், அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்குறதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசா பார்த்தோம், அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளும் போகும்போது எப்படி துக்கத்தில் போனாங்களா, மகிழ்ச்சியோடு போனாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அன்ற ஆசீர்வாதத்தை தரது தான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தை தந்திருக்கிறாருன்னா கர்த்தர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம், இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்
0: பாத்தீங்களா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்கள பெற்றுட்டாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்துல உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனாவே நம்ம தருவார். அன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கும். நிறைய பேர் நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்கன்னா இப்ப முக்கியம். நீங்க கர்த்தரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் பரிசுத்தமான என் குடும்பம் ஆசிரியப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அந்த வீடு பக்கத்தில் உள்ள கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் தன்னாலே ஆசிரியப்படும். அதான் ஆண்டு சொல்ல முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்படி இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்மளை ஆண்டு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா, எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முத நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும், அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் செவிச்சு, கடைசியில் உங்க குடும்பத்துக்கு அவர் செவிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் போய் செவிச்சார், என்ன செஞ்சாராம், ஞான சிருஷ்டி அடைந்தார், அவரோட கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவனை நோக்கி செபிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முதல் நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன, நம்ம தேவன் செவி கொடுக்காதபடிக்கு எது நம்ம மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனம்,
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
0: உங்களுக்கும் உங்க தேவனுக்கும்
1: நடுவாக
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் உங்கள் தேவன் நடுவா என்ன என்ன உண்டாக்குறது, நம்ம அக்கிரம் தான் நம்மளையும் தேவன் இப்படி பிரிக்குது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: நம்ம பாவம் நம்ம அக்கிரம்தான் மறைக்குது, அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, விகுதியா ஜெபம் பண்ணா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நான் பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் நம்மளை கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15,
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன்.
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணா கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும், முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒருத்தருக்கா நீங்க செவிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்துல இருக்கு. பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவரோட ஆலயத்துல செவிச்சார், என்ன செஞ்சார், ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கர்த்தர் நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டவர் தருவார். அப்படில இருந்தா அவர் தாவீது ராஜா சொல்றாரு, இங்கே தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, 17 சங்கீதம் 15 வசனம்,
1: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
1: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
0: நான் தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்மா தேவன் நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி, அவங்க ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்மா திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். இங்கே அதான் சொல்றாரு பாருங்க, 139 சங்கீதம் 18 வசனம்,
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்க இடத்துல இருக்கேன், உங்கள்ட்ட பிரியல, உலகத்துக்கு நான் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அவர் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதான் இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்ன தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதான் இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. 80 சங்கீதம் 3 வசனம்,
1: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
1: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
0: நம்மளை அப்பொழுது ரட்சிக்கப்படும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும். உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற, கர்த்தாவே முகத்தின் வழி என் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67 சங்கீதம் நினைக்கிறேன், 67 சங்கீதம்,
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
1: எங்களை ஆசீர்வதித்து,
0: எங்களை ஆசீர்வதித்து
1: உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
0: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்படியான நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கி வைக்கணும் யோசித்து பாருங்க. கர்த்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டு ரோடு இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. க கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான சிருஷ்டி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதா வந்தோம் போனோம், அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேவ் பண்ணிட்டோம் போயிட்டோம், இல்ல உள்ளத்தை உடைச்சி கண்ணீரோடு கத்துடுதல் உப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89:15
1: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்.
0: அவர்கள் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கர்த்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கர்த்தர் உப்பு கொடுப்போமா? முத தாவியதை பார்த்தோம், தாவிய என்ன செஞ்சாரு? போற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன எப்படி பண்ணாங்க? துக்கமா பண்ணாங்களா? மகிழ்ச்சியோட பண்ண. நாலாவது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போம். ஆண்டவர் எல்லாரும் எழுந்துட்டு உண்மையாகவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், ஏதோ கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவர். நாளைக்கு நம்முடையதான் எல்லாருமே ஆனவர்ல, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும். எங்க பாருங்க, கொள்ளை நோய் நல்லா இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல. கேன்சருன்றாங்க, எங்க பார்த்தாலும் திங்க காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியறதில்ல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடையதில்ல. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகரம் பாடு போல, உன் தரணும் இதுவென்றே உணர்ந்திடுவா. அந்த பாட்டை பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா?

0: கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீர் எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன். அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்துலலாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றியது போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நம்ம அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தியாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தியாவார்கள், ஆலயத்திலிருக்க சம்பூர்ணத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு சொல்வோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஓ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய ஜெப கூட்டத்துக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ நான் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், தேவ பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடி வந்திருக்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. யோசப்பா துக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு கூட எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட சன்னிதானத்திலே வந்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, உங்க கண்கள் உங்களுடைய முகத்தையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவரும் இஸ்ரேல் மக்களும் ஓ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு விரதமே வந்த எல்லா பதிவிருந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு விரதமாய் விரோதமாய் உங்க வாழ்க்கையில விரதமாய் போராடி கொண்டிருக்க சத்துருக்கள் யார் என்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்வீராக, கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பவுலடிகள் தேவாலயத்தில் சென்று ஜெபம் பண்ணினார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார், அவருடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது, அவர் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொண்டார், அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கர்த்தரை தரிசித்தார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, என் கண்களையும் திறந்துவிடும் இன்றைக்கு, இப்போ என் மனக்கண்களை திறந்துவிடும், நான் நம்மை பார்க்க முடியும், என் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே, உங்க முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும், உங்க முகத்தின் ஒளியினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்க முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தருணம் கூட வீணாக போய்விடக் கூடாது. செலவழித்த ஒரு நிமிடம் திரும்ப வருவதில்லை, செலவழிந்த ஒரு நிமிடம் மறுபடியும் நமக்கு வரப்போவது கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கேப்பருமா, எல்லாரும் கேட்போமா? கர்த்தாவே, தாவீதை ஆசீர்வதித்தவரே, தாவீதை தன் பெற்றோர், தன் உற்சார், தன்னுடைய இனப்பன சந்தைகள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்த பொழுது நீர் மறவாமல் ஹல்லேலூயா தாவீதை நினைத்தள்ளி அவரை உயர்த்தினீரே. இன்றைக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தம் எங்கள் மீது கடந்து வருவதாக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தாவீது கொடுத்த பாதுகாவலை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய வீட்டில் நன்மையால், உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்கள் உள்ளங்களை திருப்தியாக்கும் என்று, என் குடும்பங்களை திருப்தியாக்கும் அப்பா, எங்களை தொடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்துக்கு கொடுத்த மகிழ்ச்சி, வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும். யூத ஜனங்களுக்கு கொடுத்த வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கோம், இதோ நாங்கள் மகிழ்ச்சியோடு பொறுப்பட்டு செல்லும்படிக்கு இப்பொழுது எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றவே ராக. ஹல்லேலூயா, ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். எங்களுக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் போராடுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் இறங்குகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களை யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுவோம். தேங்க் யூ லார்ட். இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இப்பொழுதே இறங்கும். பவுல் உமை தரிசித்தது போல எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நாங்கள் உமை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே.
1: கடைசால அபிஷேகம், ஜீசஸ் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம். வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டும் ராஜாவே, சோத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா யோசபாத்து யூதர்களும் மகிழ்ச்சியோடு போனாங்களா ஆண்டவரே? இங்கிருந்து மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு செல்லட்டும். ஜீவுள்ள தெய்வமே, மெய்யான தெய்வமே, ஜீவிக்கிற மெய்யான தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொரு ஆளியை செய்யுங்க. அப்படி ஆளிக்கு எல்லாருமே இறங்கட்டும். எல்லாரும் இதயத்திலும் தங்கிருங்க, தங்கிருங்க, பாசம் பண்ணுங்க. எல்லாரும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அக்னி மூடுவதாக, தேவ பிரசுரம் மூடுவதாக, தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தேவ மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய வல்லமையால்
2: அக்கினி மூடட்டும். வியாதிகள் நோய்கள் பலவே நீங்கி போட்டு மந்திரம் செய்வரை உடைத்து படுங்க. பிசாசுக்கு அழித்து படுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமல் இல்லாத மக்கள் சமல் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விழிச்சிங்க. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. உண்மை அண்டிக்குள்ளமே சார்ந்து கொள்ள உதவிச்சிங்க. தொழில் சிற குடும்பங்கள் ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்கள் ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. வியாகம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வதிங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கில்லா சாகு குழந்தை பாய் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விழிச்சிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. ஜீவுள்ள பிதாவே, உங்களோடு உருவாடக்கூடிய மனதை தாரு. இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாக்கியத்தை தாரு. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க. அப்பா பிரிந்து கொடுங்க, அணைக்கிறவங்க நான் மட்டும் மங்கி பிடட்டும். ஆண்டவரே வந்தது நல்லிருந்துச்சு. மகிழ்ச்சியோடு உங்கள் பிள்ளைகள் போட்டும் ஆண்டவரே. அப்பா யோசபாத்தும் யூதர்களும் எருசலேம் ஜனங்களா மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாங்களே ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்ல கருவே தாருவங்க. நான் மகி பிடட்டும். எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாஸ்வநாமத்தில் தாழ்மையாக்கோம் பரவப்பிதாவே. ஆமென்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள பாருங்க. நம் ஊழியத்தின் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஐ லவ் ஜீசஸ் .com.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. அதாங்க பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பற்று பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும் வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமையில இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கத்திர ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கத்திர ராஜ்யத்தை நம்ம ஒருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவங்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கத்திர பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கத்திர பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கத்திர சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கத்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மள ஆயத்துப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது பாத்தீங்க, நம்ம எங்க விரும்புவது, கத்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லேட்டா 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரையும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும் சொல்லணும், பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கத்த நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையா மேலாளர்களை பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டிய என்னதுக்கு தேடணும், மேலானவங்களை தேடுங்க. மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் இந்த தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நாம் நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யாரும் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்ப வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன

0: போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும், அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான். எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கிறாங்க, பணம் பல அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் பணத்தை கேட்கிறேன்னு சொன்னா, சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்ப எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியும். இப்ப பாருங்க, இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க, எப்பம் எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாது வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சி கூட கேட்கறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சை இல்ல, தாக்கம் இல்ல, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். ரெண்டு குறிஞ்சியர் புஸ்தகம் 5:1-2.
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்தின் மேல வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தர் எப்ப போகலாம், எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம். இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூடாரம் அழிஞ்சு போயிடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும். நமக்குள்ள வாஞ்ச
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய
0: பரம வாசஸ்தலத்தை
1: தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம், மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனேன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் தான், பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இது வரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சி பாத்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டிக்குள்ள சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா.

0: ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத படிக்கு போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். ஆண்டவரே, உங்களை பார்த்து விழுந்து நாங்களை செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ நோய்கள் அப்ப எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்போ. ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான கரித்து செய்ய, மகிமையான கரிச்சிங்க. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தாருங்க. வேலையில் உயர்வை தாரு. உயிர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்குவாங்க. நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்க கொடுமையா. டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மையப்படுத்துங்க. ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான வாக்கியமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரோ பரமபிதாவே, ஆமே. கத்திரம் சிவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1 0 4 9 1 0 1 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1 3 3 1 0 1 0 0 0 0 2 6 2 4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப்

0: லூக்கான் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்
0: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தல்ல, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தர் அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்றது, ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்யறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறோமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கத்திரத்துக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் அநேக வாசத்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன். கத்திரக்காக எதை செய்யறோமோ அது தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கத்திரக்காக ஊழியம் செய்யணும், கத்திரக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அதுலாட்டில் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
1: உம்முடைய ராஜ்யம்
0: சதா
1: காலங்களிலும் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல இருந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்யும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கற்றுக்கு எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மாத்தும் போதாது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் மத்தியான சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரத திரும்ப வேண்டும். அதுதான் அதத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கு, நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோபப்படுவாங்க, அவங்க அம்மா மாதிரி, அவங்க குடும்பத்துல அவங்க இப்படிதான் கோபப்படுவாங்க, இப்படித்தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்மசுவா எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்கு கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின
0: எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், பொறாம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கத்திர பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கிற ஆண்டவரே, என்னுடைய சன்ம சுபாவம், என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவர அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்ல, நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் புது சிட்டி, ஆண்டவர் தான் மாற்ற நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும். ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்க, பழையெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்கணும் கேட்டு ஆண்டவர் மாத்துவார். இசைக்கியேல் புத்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறிட்டு மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாபம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நம்ம தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள், அந்த காரியத்தில் நம்ம வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இது இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம் அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கலாத்தியர் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய, விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்க தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டு இருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
0: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: நாட்களையும்,
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்,
1: காலங்களையும்
0: காலங்களையும்,
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. சொல்லுவாங்க இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம் இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடுறோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவிலையா என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல தான் மனம் திரும்பணும். நிறைய பேர் மனம் திரும்புறதுல நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும், நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கர்த்தருடைய வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடியும் நம்ம அந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுலேருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு ரத்தோசனர் நிறைய நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இறைமையில பழைய மனுஷருக்கூடாது, மற்றவங்களுக்கு காரியங்களை மனுஷிக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இறைமையில சொல்ற பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய
0: புறஜாதிகளுடைய
1: மார்க்கத்தை
0: மார்க்கத்தை
1: கற்றுக்கொள்ளாதிருங்க,
0: கற்றுக்கொள்ளாதிருந்தோம் இருந்தோம், இப்ப அந்த காரியத்தின் மனுஷர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சுற்றியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் அது என்ன வருஷம் பார்க்க கூடாது, இது இல்ல, இது இது 2 வருஷம், இது 1 வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, 2 வருஷம் இருக்கக்கூடாது. இப்படி எத்தனை பேர் இருந்தா பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்தா மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்ய, விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த பெட்டி காரியம் எனக்குள்ள இருக்கப்போ, அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்,
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும், அந்த ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறாரா. யாசாயின் புஸ்தகம் 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
0: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருக்காரு, மனதுருகுவார்,
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: நம்ம தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா, தயை பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் சாஸ்திரம் பார்த்துக்கொண்டிருக்கீங்க? இந்த பலவிதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரமா பார்க்கவே கூடாது. நம்ம பழைய பழைய காரியங்கள் அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா? யாரால அப்படி இருக்கிறோமா? என்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும்? இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எந்த செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதாங்க சொல்றாரு. புலம்பல் 3:40,
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்யறோம்? சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்க ஒவ்வொருத்தரும், அப்ப அவங்க மற்ற வழி இல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்யற? ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப. என்னென்ன குறை இருக்கின்றவர், என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம கர்த்தரிடத்துல திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும்? பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராட்சியம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒன்னும் பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்த,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டு இருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிட்டா என்ன செய்யுமா? எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு? யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரச்சினாலும், இன்றைக்கு அனுக்கனாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யார் யாருக்குள்ள இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம சோதித்து பார்த்து, எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதிலிருந்தாலும் விடுதலை பெறலாண்டவர எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இந்த மாதிரி காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் ராஜ்யத்துக்கு, முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு? அநேக பாசஸ்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: ஆண்டுட்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை அஞ்சோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உங்களோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள, வேண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களுடத்துல முகமுகமாய் பேசு ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே, மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரை, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா செபிக்கிறோம். ஆன்மீ கண்கள் திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்திர கர்த்தாவே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. முடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க சப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளும், சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. அவளோட வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்கள் மேல உடைய வல்லமை இறங்கட்டுமே சப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க சப்பா, கெஞ்சி கேட்கறேன் சப்பா, கெஞ்சி கேட்கிறேன். சொல்றோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுமைய, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், அக்கிலே நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெலிசனிகள், எல்லா கிரிகளையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிறுவனமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமுள்ள ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யாண்டவர் ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா. வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுகந்திரடி சென்னீரே. எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா. குழந்தை இல்லாம நீங்க குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டும் அப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சிய மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும். கடன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ய கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யே சப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம் மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: 8144192192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1490100000229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்ப, ஆனா கத்தர் பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ தொடச்சு, நானும் அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலர் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமானத்தை எப்படி கொடுக்கிறார பாருங்க, ஏசாயின் புத்தகம் 66:12 வசனம்.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான்
0: சமாதானத்தை
1: ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாதானம் கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்கள அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளு, அவரே நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்கிறார். அந்த சமானம் எப்படி இருக்குமா, நதி போலமோ பாயின் போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்கிறார். நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16
1: சமாதானத்தின்,
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும்,
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறது. அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல நம்ம தேவன், நம்ம செய்ய வேண்டிய அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். முத அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் வலதுகரை நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நமக்கு என்ன கொடுக்கிறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பாத்தீங்களா, பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்க சொல்றாரு எல்லா வசதியிலையும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தை
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்துல கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியா நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15 சங்கீதம் 31:15
1: என் காலங்கள்,
0: என் காலங்கள்
1: உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது. பாத்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாய் கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்,
0: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
1: இந்நாள் வரைக்கும்,
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்,
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொண்ட என்ன என்ன செய்வார், நமக்கு உயிரோடு காப்பாத்தர். ஹலேலூயா. முத கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு, நம்மள வலது கத்து பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா, ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கிறார். ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு, பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா, நதி போல அவ்வளவு சமான் நம்ம கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு, அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா, உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்,
0: பற்றி கொண்ட நீங்க எல்லாரும்
1: இந்நாள் வரைக்கும்,
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்,
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொள்ளுமா, என்ன செய்வார், நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும், கர்த்தர் பற்றி கொள்ளுமா, என்ன செய்யறாரு, உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம். 32 வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹலேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டனும். எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹலேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் உறுதியாய் பற்றிக்கொள்ள போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹலேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதம் 17 வசனம்.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பாத்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே. அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாபம் பழித்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கிகள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறுப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102 சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102 சங்கீதம் சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். அப்பதான் செபிக்கணும் ஆண்டவரே, பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குறீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒன்னு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல. ஏதோ சாப்பிட்டோ, ஏதோ வேலை செஞ்சோ, சாப்பிட்டோ உண்டோ உறங்கணும் அந்த மாதிரிக்கு அனுப்பல. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம். நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோ ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு? சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது ஒரு நோக்கம் உண்டு. அருமையானவர்களே, ஏதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டினோம், காட்டை வாங்கினோம், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்கிற நிலவருக்கு என்ன செய்யணும்? விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
0: கர்த்தரை துதிப்பேன்.
1: நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம். நம்மள முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டும் போது நம்ம என்ன கிடைக்கணும்? வலது கர்த்தர் நம்மள தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற, சகாயம் பண்றாரு. அலையிலுயா. அது மாதிரி நமக்கு ஆலோசனை தந்து நம்மள மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சம்மந்த தர்றாரு. எவ்வளவு சம்மந்தனம்? நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சம்மந்தம் கொடுக்கறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார்? பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும்? அவர் கர்த்தருடைய செய்கிகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும்? கீர்த்தனம் பண்ணணும். ஹலேலூயா. கடைசியாக கர்த்தர் பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரு பாருங்க. உபாகம் புஸ்தகம் 30 அதிகாரம் 20 வசனம்.
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும்
1: யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு
1: ஆணையிட்ட
0: ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவ

0: அன்பு கூர்ந்து
1: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து
0: அவரை பற்றி கொள்வாயாக
1: அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்
0: ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுவா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். ஒன்னியாவான 5:12
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனுடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள் இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன் அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்காக நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நம்ம ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா, ஜீவன் இல்ல. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயுசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயுசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சுக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசு உடையவர். 1 Corinthians 5:20
1: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன்.
2: அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவப்பட போறோம். செவப்படலாமா? எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துறீங்க. பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்ப அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அன்றுவரையுமே துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகளெல்லாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடைய கிருபை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்பா, என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க எஸ்பா, மந்திரம் செய்வன் உடைச்சி போடுங்க எஸ்பா, பிசாசின் அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் எஸ்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தாங்க, சமம் இல்லாத மக்களுக்கு சமானித்தாங்க, கடன் பிரச்சனைலாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க எஸ்பா. அன்பின் தகப்பனே, மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டித்தாங்க, சாபத்திலும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிழ்ப்படணும் எஸ்பா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதச்சிங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தலைவலியில் நல்லா கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்க அப்பா. தகப்பனே தகப்பனே, நெஞ்சுவில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க குணமாக்குங்க, பயல்சினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. உங்க நான் மகிழ்ப்படட்டும், ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்க நாம் மகிமிக்க செலுத்துறோம் ஏத்பா, நாமத்துக்கு தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.

0: உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் ஏஸ்லிங்கரம் @gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட்

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினால ஈனோக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம விசுவாசம் தான் மிக மிக அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கி போடுங்கப்பா. நான் விசுவாசனால அடிக்கடி சோர்ந்துடுறேன் ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னொருத்தர் வாசிக்கு கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 5 வசனம்.
3: விசுவாசத்தினாலே
2: ஏனோக்கு
3: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
2: விசுவாசத்தினால மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு விசுவாசம் வேணும். எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
3: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
2: பாரமான யாவற்றையும்
3: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
2: பாத்தீங்களா, விசுவாசம் தொடங்குற அவர் தான், முடிக்கிறவர் தான். நம்ம இயேசுவா நோட்டு கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சிருதாண்டவர், எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சையும். அந்த பிள்ளையோட தகப்பன் கேட்டார்ல, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சுன்னு கண்ணீரோடு கேட்டாரு. நம்மளும் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சையும், எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஈனோக்கு விசுவாசித்ததுனால தான் மரணத்தை காணாத விடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்ட. நம்மளும் கத்துட்டு கேட்போம் விசுவாசத்துக்காக. நம்ம பரலோகத்துக்கு போட முதல் என்ன நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நம்ம பாக்குறோம், பரலோகத்துக்கு போனா என்ன வேணுமா நமக்கு? ஏசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 20 வசனம்.
3: மீட்பர் சியோனுக்கும்
2: யாக்கோபிலே
3: மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும்
2: வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம மீறி மீறி செய்யற காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நான் செஞ்சு திரும்ப திரும்ப மன்னிப்பு அந்த காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். முதல் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் பரலோக்கு போக முடியும். ஆண்டவராக இயேசுக்கு திறமா நம்மளை எடுத்துக்குவாரு, அவர் ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு சேர்த்துக்குவாரு. ரெண்டாவது என்ன வேணும், மீறுதல் விட்டு திரும்பர்களுக்கு அவர் வருவார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 2:5
3: ஆகையால்
2: நீ இன்ன நிலைமையிலிருந்து
3: விழுந்தாய் என்பதை நினைத்து
2: மனம் திரும்பி
3: ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
2: உன் விளக்குத்தண்டை
3: அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன்
2: சொல்றாரு. மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல கர்த்தருக்கும் நமக்கும் பிரிவு வந்துச்சு. நான் நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே இயேசுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி எனக்கும் கர்த்தருக்கும் பிரிவு வந்துச்சு? கர்த்தர்ட்ட என்னை செபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என்னால் உள்ளத்தை ஒருமைப்படுத்த முடியல, சிந்தனை செதறுது. கர்த்தர் நான் செபிக்கிறான்னு செபிக்கிற வாய் தான் செபிக்குது, துதிக்க முடியல, வாய் தான் துதிக்குது. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு இணைப்பு இல்லாம இருக்கிறேனே, என்ன செஞ்சேன்னு சொல்லி அதான் சொல்லு. இந்த எந்த இடத்துல விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பு. எந்த இடத்துல கத்திருக்கும் உங்களுக்கு பிரிவு வந்துச்சு, அது யோசிச்சு பாருங்க. நம்ம அதை விட்டு நான் பார்த்து மனம் திரும்பு. துதிக்க முடியும், செவிப்போம், சும்மா வாய் செவிக்கும், வாய் துதிக்கும். கத்திருக்கும் நமக்கு இணைப்பு இருக்கா, இல்ல ஆண்டு விட்டு ஆண்டு கூட ஒன்றரை கலந்துருக்கிறோமா, ஆண்டுக்கும் நமக்கு பிரிவினை இருக்கா, பார்த்து நினைத்து மனம் திரும்பு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை செய்வோமானால் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன, ஆமாண்டவரே செய்தது தப்புதான்ப்பா, இனிமேல் செய்யாதவரை என்ன காத்துக்கொள்ளும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீதை கேட்கிறார் பாருங்க, 39:8
3: என் மீறுதல்கள்
2: எல்லாவற்றிலிருந்து
3: என்னை விடுதலையாக்கும்.
2: நம்ம ஆண்டவர் கேட்கணும், என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அவர் நம்மளுக்கு போல பாடுள்ள மனுஷன்தான், கேட்கிறாரு என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அப்பதான் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இணைப்பு இருக்கும், ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க முடியும். மீறுதல் செய்து பாவத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்வோமானால் கத்திற்கு நமக்கு ஐக்கிய இருக்க முடியாது. சொல்றாரு மீது எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். மாண்டோட கேட்கணும், நம்ம மன்னிப்பார், நிச்சயமா கேட்ட மன்னிப்பார். அவற்றை நம்ம கேட்கணும். அதான் இளையகுமாரத பாக்குறோம், எல்லாம் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, மனம் போல வாழ்ந்து பார்த்தாரு, நிம்மதி இல்லை. சொத்தை செலவு பண்ணி பார்த்தாரு, மனம் போல ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவங்க தகப்புன்னு என்ன பண்ணிட்டா, நீந்தா கொஞ்சம் உனக்கு பேரை கொடுக்குற சொத்தனை கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் படிக்கோ, நீ பண்ணாப்புல. ஆனா அங்க என்ன இல்லை, நிம்மதி இல்லை, மனதுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே இல்லை. அது பிறகு அவர் நினைக்கிறாரு. லூக்காவின் சுவிசேஷம் 15:20
3: எழுந்து புறப்பட்டு
2: அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவ்வளவோ செஞ்ச எல்லாம் செஞ்சாலும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, எழுந்து பரப்பட்டு
3: தன்
2: இடத்தை விட்டு. அதுதான் மனம் திரும்பல குறிக்குது. எழுந்து பரப்பட்டு
3: தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே
2: அவனுடைய தகப்பன் அவனை கண்டு
3: மனதுருகி
2: ஓடி
3: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
2: அவன் என்ன சரி எழுந்து புறப்பட்டாரு அந்த இடத்துல வந்து மன திரும்பல. அதான் மன திரும்பல குறிக்குது. எழுந்து பரப்பினார். 17 பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 15:17
3: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
2: புத்தி தெளியணும், நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம் என்ன நிம்மதி இருக்குது, ஒண்ணுமே இல்லை, புத்தி தெளிஞ்ச போது
3: அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்,
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர்
3: எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்,
2: அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு, எல்லா சொத்தையும் வேசித்தனமும் வேசித்தனம் பச்சரம் பாவம் எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டான், அவனுக்குள்ள என்ன நிம்மதி இல்லை. அப்ப சொல்றான், இது நான் எத்தனையோ கூலிக்காரு அங்க சாப்பிடுறாங்க, நானும் தகப்பனத்தை போவேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சாரு, எழுந்தாரு. 23 வசனா,
3: கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம்,
2: புசித்து சந்தோஷமா இருப்பீங்களா. அதனால அந்த மனந்திரும வேண்டாருமே, ஆனவர்கள என்ன பாவமோ அந்த பாவத்திலிருந்து மனந்திரும வேண்டும். எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், எதுக்காக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுட்டு வந்துடலாம். தாவீது ராஜா கேட்டது போல, கர்த்தாவே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாரும், கேட்போம், ஆண்டவரே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார், அவர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். இதுதாங்க சொல்றாரு, 2 பேதுரு 3:9 வசனம்,
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
2: தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி,
3: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
2: ஒருத்தர் கெட்டு போக கூடாது, விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏமாக மனம் திரும்ப மாட்டாளா, அவருக்கார ரத்தத்தை நான் சிந்தினேனே, அவருக்கு அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்ட அந்த கேடு அடைந்தனே, கைகளானி கால்களானி அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்டனே, விழால குத்தப்பட்டனே, முள்ளு முடிச்சு விட்டப்பட்ட, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க, இன்னும் என் மகன் திரும்பலையே, இன்னும் மக திரும்பலையே அப்படின்னு சொல்லி கத்து நமக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லிதான் விரும்பி இன்னும் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டுட்டு வருமா, உங்க பாவ வழியெல்லாம் விட்டு கத்துட்டு வருவோமா, கத்துற உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மக எப்போ வருவா, என் மக எப்போ வருவா, அவளுக்கெல்லாம் பட வேண்டி பாடெல்லாம் பட்ட எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்ட, இன்னும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, இன்னொரு காய்ச்சிக்கலாமா. 2 பேதுரு 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
2: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல்
2: ஒருவரும் கெட்டு போகாமல்
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
2: மனம் திரும்புமா, ஆண்டுட்டு வருமா, பழைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி வருமா, கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மேனவர்களே, நீங்களா மனம் திரும்பணுதான், நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பதான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டு கர்த்தரை ஒப்பு கொடுப்போம்மா. முதல்ல நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது மனம் திரும்பினா தான் பரலோகத்துக்கு போக முடியும், பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. 3வதாக மார்க்கு சுவிசேஷம் 13:33
3: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
2: காலத்தை நீங்க எப்ப எந்த காலம் இயேசுக்கு எப்போ வருவார்னு சொல்லி நீங்க அந்த காலத்தை அறியாதபடியால்
3: எச்சரிக்கையாயிருங்கள்.
2: என்ன அறியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது எப்போ வருவாருன்னு தெரியாது. பிதாவை தவிர இவர் யாருக்கு குமாரனு கூட அறியாருன்னு சொல்லி இருக்கு கர்த்தருவே சொல்லுது. ஆனா அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது, அந்த காலத்தை அறியாதபடியா நீங்க எச்சரிக்கையா இருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
2: விழித்திருக்க வேண்டும். விழிப்பை தூங்காம முடிச்சிருக்கிறது இல்ல, விழிப்புனா நம்ம ஆத்துமாத்திர விழிப்பா இருக்கணும். அதனால தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, 13:3
3: என் தேவனாகிய கர்த்தாவே நீர்
2: நோக்கி பார்த்து
3: எனக்கு செவி கொடுத்தருளும்,
2: செவி கொடுக்கணும்,
3: மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்.
2: நம்ம விழித்திருக்கணும். நம்ம அப்படி என்ன செய்ய நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்றோம், ரைட் பண்ணுமா தெரியாது. அதெல்லாம் தாவி வச்சு கேட்கிறேன், அண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். செவம் பண்ணி விழித்திருந்து செவம் பண்ணுங்க. எப்படி விழித்திருந்து? நம்ம ஆத்மாத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்ற உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், 5 அதிகாரம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வசனம்.
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: என்
3: இருதயமோ விழித்திருந்தது.
2: இருதயமோ விழித்திருந்து ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், விழித்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா? மார்க்கு 13:33.
3: அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால்
2: எச்சரிக்கையாயிருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்.
2: நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல விழித்திருந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த விழிப்பை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த விழிப்பை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜபம் பண்ண எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரும். கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனக்குள்ள இருக்கட்டும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க சப்பா. அன்றுவரையே நீங்க குணமாக்கம்மால முடியும் ஐயா. வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசனம் மூடட்டுமையா. நரம்பு மண்டலத்துல சுகம் இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். கழுத்து வலியை குணமாக்குங்கப்பா. கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க சப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்க சப்பா. மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க. மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிழ்ப்பிடட்டும் ஐயா. பழத்த காரியத்தை செய்யுங்க சப்பா. கர்த்தருடைய கரம் தாங்கட்டுமப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க. துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே தகப்பனே என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. சாக்கியத்தை கொடுங்க சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும். பார்த்தல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா. நிலையில்லாம் சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய. எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா. வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லாரும் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமான் இல்லாத மக்கள் சமானத்தை தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடனை தாரும். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கஷ்டங்கள் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கிறான்னு சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணுமே. எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடியிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்க வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலா சகுல குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்கே சப்பா. ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வரி தருணிச்சனீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரை யாஸ்வானாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திரம் செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர்.